0: ஜெபிக்கும் போது நடைபெறுவது என்ன தெரியுமா? தேவன் உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஆகவே இந்த ஜெபத்தை நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் ஒரு சிறந்த மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களிடம் வேத புத்தகம் இருக்கும் என்றால் கொலோசியர் 1 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இதில் 9-12 வரை வாசிக்கப் போகிறேன். இதில் காணப்படும் ஜெபத்தை பவுல் கொலோசிய கிறிஸ்தவ விசுவாசிகளுக்காக ஜெபித்தார். ஞாபகம் இருக்கிறதா? பவுல் இந்த கடிதத்தை சிறைச்சாலையில் இருக்கும்போது ஜெபித்தார். ஆம், இந்த வலிமையான ஜெபத்தை எப்பேற்பட்ட மனிதர்களுக்காக ஜெபித்தாலும் நிச்சயம் அவர்களுடைய வாழ்விலே மாற்றம் ஏற்படும். நீங்கள் மற்றவர்களுக்காக ஏறெடுக்கும் இந்த ஜெபமானது உங்கள் சொந்த வாழ்விலே முதலாவது கிரியை செய்யாத வரை மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனமாக இருக்க முடியவே முடியாது. கொலோசியர் 1:9-12 வரை உள்ள ஜெபத்தை நான் ஆராய்ந்து காட்ட விரும்புகிறேன். அந்த ஜெபம் எவ்விதம் மற்றவர்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியையிலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்த வான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உடையவர்களாக்கின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜபத்தை நீங்கள் வாசித்ததும் இந்த ஜபத்தை எல்லாம் எவ்விதம் என்னால் செய்ய முடியும், இதிலுள்ள வார்த்தைகளை என்னால் ஞாபகப்படுத்தியும் பார்க்க முடியாது என்று நீங்கள் சொல்லக்கூடும். ஆனால் என் அன்பு நண்பனே, இந்த வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்தே ஆக வேண்டும் என நான் சொல்லவில்லை. உங்களுக்காகத்தான் தேவன் இதை எழுதி வைத்துள்ளார். நீங்கள் கருத்தோடு ஜபசிந்தையோடு இந்த வார்த்தைகளை வாசித்தால் நிச்சயம் தேவன் பதில் அளிப்பார். இந்த ஜபத்தை முதலாவது உங்களுக்காக ஏறெடுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் யாரை குறித்து அக்கறை கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்காக இந்த ஜபத்தை ஏறெடுங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தேவனிடம் மன்றாடி அதை தேவன் செய்து முடிப்பதை கவனித்து பார்ப்பதன் மூலம் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கட்டி எழுப்ப முடியும். ஏற்கனவே நீங்கள் செய்த ஜபத்திற்கு தேவன் அளித்த பதில்களை ஞாபகப்படுத்தி பார்ப்பதே அடுத்தபடியாக நீங்கள் செய்யும் ஜபத்திற்கு ஊக்கம் கொடுப்பதாக இருக்கும். அதைத் தொடர்ந்து நீங்கள் பிறருக்காகவும் ஜபிக்கலாம். நாம் வாசிக்க கேட்ட ஜபத்தை கண்டு இது நன்றாகத்தான் இருக்கிறது, இதை எனக்கு தெரிந்த அந்த நபருக்காக ஜெபிப்பேன் என்று மட்டும் சொல்லாமல் முதலாவது இந்த ஜெபத்தை உங்களுக்காக செய்யுங்கள். இந்த ஜெபத்திலே 7 முக்கிய அம்சங்களை நீங்கள் கவனிக்கும்படி உங்களை கேட்கிறேன். முதலாவது குறிப்பு 9 சொல்லப்பட்டுள்ளது, நாம் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இங்கே பவுல் ஆவிக்குரிய ஞானத்தை குறித்து பேசுகிறாரே தவிர உலக ஞானத்தை குறித்து பேசவில்லை. எல்லாவற்றையும் நாம் தேவனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும், தேவ எண்ணப்படி புரிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் எவ்விதம் செயல்படுவார் என்பதை நிதானித்து அறியக்கூடிய ஞானம் நமக்கு தேவை. ஆனபடியாலே உலக ஞானத்தை பகுத்தறிய வேண்டிய சிந்தை நம்மிடம் இருக்க வேண்டும். நம் ஞானம் சொல்வது என்ன, தேவ ஞானம் சொல்வது என்ன என்பதை விளக்கமாக அறிந்திருக்க வேண்டும் என பவுல் கூறுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு பெற்றோராக இருப்பீர்கள் என்றால், தேவனே, என் மகனுடைய மகளுடைய வாழ்விலே உம் சித்தம் என்ன என்பதை காண்பித்தருளும் என்று உங்கள் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அவ்விதம் நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் நிச்சயமாகவே மிகவும் தெளிவான முறையில் உங்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்வை எந்த பாதையில் முதலீடு செய்யலாம் என்பதை தேவனே தெளிவுபடுத்தி காண்பிப்பார். அவ்விதம் அவர் செய்யும்போது அவர்களுடைய வாழ்விலே எந்தெந்த பகுதிகள் சரி செய்யப்பட வேண்டுமோ அதை அவர் சரி செய்வார். அப்பொழுது அவர்கள் பாவ அறிக்கையுடனும் மனம் திரும்புதலுடனும் தேவனிடத்திற்கு வருவார்கள். தேவன் அவர்களது எண்ணத்தை சுத்தப்படுத்தி அவர்களுடைய குற்ற உணர்வை நீக்குவார். அப்பொழுது தம்முடைய சித்தத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கான ஆழ்ந்த வாஞ்சையை தேவன் அவர்களது வாழ்விலே வளரச் செய்வார். சார்லஸ் ஸ்டான்லி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும்போது, நான் சிறுவயதாக இருக்கும்போது தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக ஜபத்தை ஒருவரும் எனக்கு சொல்லித்தரவில்லை. நானாகவே தேவனே, என் வாழ்க்கைக்கான உம் சித்தம்தான் என்ன என்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பே, தேவனே, என் பிள்ளைகளின் வாழ்விலே உம் சித்தம் என்ன என்பதை காண்பியும் என்று ஜெபித்தேன். மேலும் என் குழந்தைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்த முதல் ஜெபம், தேவனே, என் வாழ்வில் உம் சித்தம் என்ன என்பதை எனக்கு காண்பியும் என்று ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்தேன். அந்த வரிகளின் பொருள் என்ன என்பதை அவர்கள் அறியும் முன்னே அந்த ஜெபத்தை கூறும்படி செய்தேன் என்று கூறுகிறார். ஆகவே நம் வாழ்விலே நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுடைய வாழ்விலே தேவன் செய்ய விரும்புவது என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக ஜெபிக்க வேண்டும். இதுவே நாம் விண்ணப்பிக்க வேண்டிய முதல் காரியம். இரண்டாவதாக, நாமும் நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களும் தேவனுக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என ஜெபிக்கும்படி பத்தாம் வசனத்தின் பின்பகுதி கூறுகிறது. வேதாகமானது கிறிஸ்தவ நடக்கையை குறித்து பேசும்போது நம் வாழ்க்கை முறையை குறித்தே பேசுகிறது. நம் வாழ்க்கை முறை, நம் நடத்தை, நம் செயல்பாடுகள் யாவும் நாம் யார் என்பதை விளக்கமாக சொல்லிவிடும். பத்தாம் வசனத்திலே அவருக்கு பாத்திரராய் என்ற சொற்றொடரை பவுல் உபயோகித்துள்ளார் அல்லவா? அதன் மூலம் நமக்கு தரப்படும் சத்தியம் என்னவென்றால், முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு பிற்பாடு அதை உங்கள் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார் என கூறுகிறது. நம் வாழ்க்கையை எவ்விதம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது, இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் இருந்த குணாதிசயங்கள், நற்பண்புகள் நம்மிடம் இருக்கிறதா? நம் வாழ்வின் மூலம் நாம் கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை விட்டுச் செல்கிறோமா என்பதைத்தான் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் செய்ய வேண்டிய விண்ணப்பமானது பத்தாம் வசனம் இறுதி வாக்கியத்திலே காணப்படுகிறது. இங்கே கர்த்தருக்கு பாத்திரராக மட்டுமல்ல, அவருக்கு பிரியமுண்டாக்கவும் நடந்து கொள்ள வேண்டும் என வசனம் கூறுகிறது. தேவனுக்கு பிரியமாக வாழுதல் என்பது அடிமைத்தனத்திற்கு வாழும் வாழ்க்கை அல்ல. நீங்கள் தேவ சித்தத்தை குறித்த ஞானத்தால் நிரப்பப்படும் போது தேவன் உங்கள் வாழ்க்கைக்கான சித்தத்தை வெளிக்காட்டுவார். அதுவே உங்கள் வாழ்வின் அஸ்திபாரமாக இருக்கும். அப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே நம் இருதயத்தின் வாஞ்சையாகவும் இருக்கும். நன்கு கவனியுங்கள், நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விருப்பம் கொள்வது முக்கியமல்ல, மாறாக செயலிலே அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சாதகமான சூழ்நிலையிலும் சாதகமற்ற சூழ்நிலையிலும் நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் போதும், மற்றவர்களுடைய நிர்பந்தத்திற்கு உட்படும் போதும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுவே மிக அஸ்திபாரமான ஒரு செயலாகும். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற தாகமும் ஏக்கமும் உங்களிடம் இருக்கிறதா? நாம் சோதனைக்கு உட்படும் போது எது தேவனுக்கு பிரியமானது என்பதை கண்டறிந்து அதையே பின்தொடர வேண்டுமே தவிர நம் சரீர விருப்பத்திற்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது. ஒரு சில செயலுக்கு உலகம் ஆமோதிக்கலாம், ஆனால் தேவன் அதற்கு இணக்கம் தெரிவித்தாரா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு உண்மை. ஏதோ சில காரியங்களுக்கு மட்டும் கீழ்ப்படிவேன், எல்லா விஷயங்களிலும் அவருக்கு கீழ்ப்படிய என்னால் முடியாது என்று சொல்கிறீர்களோ? அன்பானவர்களே, நாம் மரணத்திற்கு பயப்படுவதன் நிமித்தம் அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நேசிப்பதினால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான்காவதாக, நாம் எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை பவுல் பத்தாம் வசனத்தின் முன்பகுதியிலே சொல்லியிருக்கிறார். சகலவித நற்கிரியைகளின் கனியை தர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கும்படி பவுல் நம்மை இங்கே கேட்டுக் கொண்டுள்ளார். நம்முடைய ஒவ்வொரு செயலும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். அதாவது, நம் செயல்பாடு, ஈடுபாடு, நாம் செய்யும் சேவை, நம்மையே கொடுத்து செய்யும் பணி போன்றவற்றின் மூலம் வெளிப்படும் கனியானது, பலனானது மிகுந்த பயனுள்ளதாக மாற வேண்டும். இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற உங்களுக்கு தெரிந்த மனிதர்களை சற்று யோசித்து பாருங்கள். அவர்களில் எத்தனை பேர் நீங்கள் பின்பற்றி செல்வதற்கான மாதிரியை பின்வைத்து சென்றிருக்கிறார்கள்? அநேகர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பின்பாடு கொஞ்ச காலத்திற்கு மட்டுமே ஞாபகப்படுத்தி பார்க்கப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் வாழ்க்கை நித்தியத்திற்கான காரியங்களை சார்ந்ததாக இராமல் உலக பொருட்களை சார்ந்ததாக இருந்தது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் எதை பின்வைத்து செல்லப் போகிறோம்? எதினால் நாம் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம்? நித்தியத்திற்கான செயல்களை சார்ந்த கிரியைகள் இப்பொழுது நம்மிடம் காணப்படவில்லை என்றால் நம் வாழ்க்கை காற்றோடு காற்றாக மறைந்து போகும் புகைக்கு சமமாக இருக்கும். நீங்கள் இரட்சிப்பு அடைந்த காலம் தொடங்கி இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கை முறை யாரையாவது நித்தியமான பாதைக்கு வழிநடத்தியிருக்கிறதா? கனி கொடுக்கும் தன்மை உங்கள் வாழ்வில் இருக்கிறதா? நீங்கள் ஒரு இடத்தில் இருப்பது நிமித்தமாக அந்த இடத்திலே உள்ள மக்கள் மத்தியில் மாற்றம் நிலவ வேண்டும். அதுவே கனியுள்ள வாழ்க்கைக்கு ஆதாரம். தேவனுக்கு பாத்திரராக நடந்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை பிரியப்படுத்தும் போதுதான் நம் செயல்கள் யாவும் கனி கொடுக்கும் செயல்களாக அமையும். ஐந்தாவதாக, நாம் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும் என பவுல் 10 இரண்டாம் பகுதியில் கூறியுள்ளார். இங்கே பவுல் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள், விருத்தி அடையுங்கள் என்று கூறுகிறார். பரலோக தேவன் நாம் எதை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறார் என எண்ணுகிறீர்கள்? தாவரங்களை குறித்தும், பருவ காலங்களை குறித்தும், பறவைகளை குறித்தும், பறந்து விரிந்திருக்கும் கடலை குறித்தும், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை குறித்தும், மருத்துவம், வரலாறு, இலக்கியம், கணிதம் போன்றவற்றை குறித்துமா நாம் அதிகமாக அறிய வேண்டும் என தேவன் விரும்புகிறார்? நாம் ஈடுபடும் தொழிலை குறித்து தெளிவான திட்டவட்டமான விளக்கங்களை நாம் அறிய வேண்டும் என தேவன் விரும்புகிறார் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதனினும் மேலாக நாம் தேவன் யார் என்பதையும் ஒரு நபரின் வாழ்வில் அவர் எவ்விதம் செயலாற்றுகிறார் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். பரிதாபத்திற்கு மேல் பரிதாபமான செயல் என்னவென்றால், 50, 60 மற்றும் 80 ஆண்டுகள் உலகத்தில் வாழும் அநேகர் தேவனை கொஞ்சம் கூட அறியாதவர்களாகத்தான் தங்கள் வாழ்க்கையை முடிக்கின்றனர். தேவனின் இரட்சிப்பை தெரியாதவர்களாகவே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். இந்த உலகத்திலே நீங்கள் எதை அறிவதற்கு பசிதாகத்தோடு இருக்கிறீர்கள்? நீங்கள் செய்தித்தாள் வாசிக்கும் நேரத்தையும், தொலைக்காட்சியில் தொடர்கதைகளை பார்க்கும் நேரத்தையும், நீங்கள் வேத வாசிக்கும் நேரத்துடனும், ரேடியோவில் தேவ செய்திகளை கேட்கும் நேரத்துடனும் சற்று ஒப்பிட்டு பாருங்கள். தேவன் எந்த உண்மைகளின் அடிப்படையில் செயலாற்றுகிறார் என்பதை அறிய ஆவலுடன் இருக்கிறீர்களா? மனிதனுடைய இருதயத்தில் அவர் எப்படி செயலாற்றுகிறார் என்பதை அறிய ஆவலுடன் இருக்கிறீர்களா? என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனை அதிகமாக அறியும் போது அவரது வழிகளை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் விசேஷித்த நபராக மாறுவீர்கள். உங்களை சந்திப்பவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக காணப்படுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல் மதிப்பு பெற்றவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய பணிக்கு அதிகம் உற்சாகம் உடையவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் வாழும் ஊரில் நீங்கள் உயர்வாக கருதப்படுவீர்கள். நீங்கள் தேவனுடைய வழிகளை அறிந்திருக்கும் போது நிகழும் சம்பவங்கள் உங்களை எந்த விதத்திலும் சங்கடப்படுத்தாது. இந்த உண்மைகள் யாவும் வேதாகமத்தில் இருக்கிறது. இவ்விதமாகவே தேவன் செயலாற்றுகிறார். அன்பானவர்களே, நாம் தேவனுடைய வழிகளை அதிகமாக அறிந்து கொள்ள ஜெபிக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு தந்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எண்ணி பாருங்கள். ஏராளமான ஆசீர்வாதங்களை அவர் தந்திருக்க அவரை கொஞ்சமாக அறிந்து கொண்டதில் திருப்தியுடன் இருக்கிறோமோ? அது நல்லதல்ல. நம்முடைய வாழ்விலே தேவனை அறிகிற அறிவிலே தொடர்ந்து வளரும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆறாவதாக, நாம் ஜெபிக்க வேண்டிய குறிப்பை குறித்து சற்று சிந்திப்போம். கொலோசியர் 1:11 சற்று பாருங்கள். மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தும்படி ஜெபிக்க வேண்டும் என பவுல் இங்கே கூறுகிறார். இந்த வாக்கியத்திலே வல்லமை என்ற பதம் 2 இடங்களில் வருகிறதை நாம் காணலாம். முதல் வரும் வல்லமை என்ற வார்த்தைக்கு கரட்டாஸ் என்ற கிரேக்க சொல்லும், இரண்டாவது இடம்பெறும் வல்லமை என்ற வார்த்தைக்கு டுனாமிஸ் என்ற கிரேக்க சொல்லும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. டுனாமிஸ் என்ற பதம் எப்பொழுதுமே மனித வல்லமையுடன் தொடர்புபடுத்தி பேசப்படாமல் தேவ வல்லமையை மட்டும் தொடர்புபடுத்தி பேசப்பட்டுள்ளது. ஆகவே நாம் இங்கே எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், தேவனே, நான் உமது சக்தியின்படியும் பலத்தின்படியும் நடந்து என் சொந்த வல்லமையினாலும் மகத்துவத்தினாலும் அல்ல, உமது வல்லமையுடைய மகத்துவத்தினாலே உமக்கு சேவை செய்ய எனக்கு அருள் புரியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை உங்கள் பிள்ளைகளுக்காகவும் துன்பத்திலும் பரீட்சையிலும் சிக்குண்டு இருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஞானத்தை அப்படிப்பட்ட மக்களுக்கு தர வேண்டும் என்று விண்ணப்பித்தல் மிகவும் அவசியம். சிலர், தேவனே உமக்கு சித்தமானால் என்னை பலப்படுத்தும், உமது வல்லமே எனக்கு தாரும் என்று ஜெபிப்பதுண்டு. அவ்விதம் ஜெபிக்கக்கூடாது. நமக்கு பலனை தருவது தேவனுடைய சித்தம்தானே? அப்படி இருக்க, தேவனே உம் சித்தமானால் என்ற சந்தேகம் நிறைந்த ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடாது. தம்முடைய பிள்ளைகளுக்கு தமது வல்லமையை அறிவது தேவ சித்தமாகவே இருக்கிறது. சந்தேகம் நிறைந்த வார்த்தைகளே ஜெபங்களில் நாம் பலவீனப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. நாமும் நம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களும் பலப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாக இராதிருந்தால் இந்த ஜெபக்குறிப்பை பவுல் எழுதியே இருக்க மாட்டாரே. நம்மை பலப்படுத்தும்படி தேவன் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருவதல்ல, மாறாக நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் நாம் ஜெபிக்கும்போது நமது சரீரத்திலும் ஆவிக்குரிய வாழ்விலும் பலனை கொடுக்கிறார். ஆவிக்குரிய வாழ்வில் நாம் பலன் அடையும் போது மற்றவர்கள் வாழ்விலே ஒரு விளைவையும் ஏற்படுத்துகிறோம். நம்மால் இயன்ற மற்றும் மிக சிறப்பாக நாம் வாழும்படி தேவன் நம்மை இந்த உலகத்திலே வைக்கவில்லை, மாறாக அவரே நம்முடன் வாழும்படி வந்தார். ஆனபடியால் நாம் ஒருவருடைய வாழ்விலே தேவ வல்லமைக்காக ஜெபிக்கும்போது அந்த வல்லமையை தேவன் ஒரு புதிய ஈவாக தராமல் ஏற்கனவே நம் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த நபரின் வாழ்வில் வல்லமையை அருள் செய்கிறார். சிலர், என்னால் மட்டும் முடியுமானால் நான் தேவனுக்கு பணி செய்து எல்லா செயல்களிலும் நல்ல கனியை கொடுப்பேன் என்று சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் என் அன்பு நண்பனே, கவனியுங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரமே எல்லா பலத்திற்கும் வல்லமைக்கும் மகத்துவத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாகவே அவர் உங்களுக்கு உதவ ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் உங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கும் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் பலனால் மாத்திரமே நீங்கள் செய்ய முடியும். தேவன் என்னிடம் எதிர்பார்க்கும் காரியத்தை எப்படி என் சொந்த பலனால் செய்வேன் என்று நீங்கள் கவலை கொள்ளாமல் அவரின் பலத்தை சார்ந்திருங்கள். இனிமேல் நீங்கள் தேவனே உமக்கு சித்தமானால் எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டாம். காரணம், அவரே நமக்குள் வந்து வாசம் பண்ணி அவரை சேவிப்பதற்கு பலனை தருகிறார். அவரை நம்பி சார்ந்திருப்பதால் தேவ வல்லமை உங்கள் வாழ்வில் இடம்பெறுவதை நீங்கள் உணரலாம். ஏழாவது அம்சமாக நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை பவுல் 12 வசனத்தில் கூறியுள்ளார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்த வான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றியதற்கு பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் கூடிய நன்றி வழிகளை வெளிப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என பவுல் கூறுகிறார். தேவனுடைய கிருபை நம்மீது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனாலே தேவன் நம்மை ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 13 வசனத்தில் காணப்படுவது போல இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். அதற்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, நாம் எல்லாரும் பாவங்களிலிருந்து மீட்கப்பட்டு நம் அனைத்து பாவத்திலிருந்தும் மன்னிக்கப்பட்டவர்கள். நாம் சிந்தித்த இந்த ஜெபத்தை சற்று யோசித்து பார்ப்போமா? யாராவது ஒருவர் உங்கள் பெயரை சொல்லி, தேவனே இந்த நபரை உம்முடைய எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உம்மை அறிகிற அறிவினாலும் நிரப்பும், தான் அறிக்கை செய்கிற கிறிஸ்துவுக்கு பாத்திரவானாக நடந்து கொள்ள போதியும், எல்லாவற்றிலும் உம்மை பிரியப்படுத்துகிற வாஞ்சையை இவருடைய இருதயத்தில் ஏற்படுத்தும், அதன் மூலம் இவர் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் நற்கனிகளை தரட்டும், மேலும் உம்முடைய வழிகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்வதற்கு தேவையான புத்தி கூர்மையையும் ஞானத்தையும் தந்தருளும், உமது வல்லமையாலும் மகத்துவத்தாலும் நிரப்பி எல்லாவித கஷ்டமான நிலையில் எழும் பரீட்சைகளை தாங்கிக் கொள்ள பொறுமையை தாரும். இவர் உம்முடைய மகத்துவமான செயலுக்கு நன்றி அறிதல் உள்ளவராகவும் கிருபையிலான உம்முடைய சுதந்திரத்தில் பங்கு பெறவும் இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளிச்சத்திற்கு வரவும் தன் வாழ்வின் பாவங்கள் மன்னிக்கப்படவும் கிருபை செய்தருளும் என்று ஜெபித்தால் தேவன் இந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். இது ஒரு வல்லமைமிக்க ஜெபமாகும். 1 யோவான் 5:14-15 வசனத்தில் வேதம் கூறும் உண்மைகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். நாம் எதையாயிலும் அவரது சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் உரைக்கப்பட்ட தைரியத்தோடு இந்த நாள் நிகழ்ச்சியில் நாம் சிந்தித்த ஜபத்தை ஏறெடுப்போம் என்றால் நாம் மாற்றம் பெற்றவர்களாக காணப்படுவோம். இந்த ஜபத்தை தொடர்ந்து உண்மையோடு ஒருவருக்காக ஜபித்து பாருங்களேன். அவரது வாழ்க்கை பழைய நிலையிலே இருந்துவிடாது. இந்த ஜபத்தை நீங்கள் யாருக்காக செய்தாலும் கர்த்தர் அதை கேட்பார். ஆனால் மீண்டும் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். இந்த ஜபத்தின் மூலம் உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு செயல்பாடு ஏற்படாத வரையில் நீங்கள் இந்த ஜபத்தை மற்றவர்களுக்காக ஏறெடுக்க முடியாது.
1: அன்பானவர்களே, மற்றவர்களுக்காக ஜெபம் செய்வதே தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தந்திருக்கும் ஒரு பெரிய சுலாக்கியமாகும். எவ்விதம் ஜெபமானது உங்கள் வாழ்விலும் நீங்கள் அன்பு செலுத்துவோரின் வாழ்விலும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை கொலசேயர் முதலாம் அதிகாரத்தின் மூலம் இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டீர்கள். ஆம், தேவன் தமது பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்க விரும்புகிறார். ஆகவே உங்கள் விண்ணப்பங்களை அவருக்கு முன் கொண்டு வாருங்கள். சிறப்பான நன்மைகளை உங்கள் வாழ்விலே அவர் செய்வார் என்று நம்புங்கள். சங்கீதம் 37:3-9 வசனங்கள் வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மெய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
3: கால் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய

உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆரம்பங்களின் ஆரம்பமே, எங்க முகவரையே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு முகவரியை தருகிறவரே.

தரிசனத்தை பரிசா தந்தவர். ஒரு நாள் எங்களை தரிசா விட மாட்டேன்னு சொன்னீங்க, அதை நினைச்சு ஸ்தோத்திரம். தகப்பனே, தகப்பனே, இந்த புதிய ஆண்டில் நாங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கவில்லை, ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும் என்று கேட்கிறோம் அப்பா. ஆரம்பங்களுக்குள் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அளவு

இருக்கிற தூக்க நூலை நான் சந்தோஷமா பார்க்குறேன். நான் உன்னை முத்திரம் மோதிரமா வச்சிட்டேன். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று சொல்லுகிறேன். நன்றி. ஆரம்பம் சின்ன ஆரம்பம் தானே, அற்பம் நினைக்காதீங்க. அந்த அற்பம் தான் கற்பம் தரிச்சு அற்புதமாக மாறும். அற்பம் இன்னைக்கு அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். எந்த பகுதியிலும் உம்முடைய தேவ மனிதர்களை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாய் மாறப்போகிற நாளுக்காக ஸ்தோத்திரம். அது வரைக்கும் அற்புதரை துதித்து கொண்டே, அற்புதர் பாதத்தில் ஜெபித்து கொண்டே. பவுல் சொன்னாரே, அப்பா பவுலுக்கு நீங்க சொன்னீங்களே, ராஜா ராஜா இந்த முள்ளு என்னை விட்டு நீங்காதா. மூன்று நேரம் ஜெபம் பண்ணும் போது நீங்க சொன்னீங்களே, ஏன் கிருபை உனக்கு போதும்பா. My grace is sufficient for you. In your race, my grace is sufficient for you. நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டத்தில் அவருடைய கிருபை நமக்கு போதும். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே. பலம் அவரே பலம் தருகிறார், அவரே பலன் தருகிறார். மகா பெரிய கேடகமும் பெரிய பலன் அவர்தான். பலமும் தருகிறார், பலனும் தருகிறார், பலனும் தருகிறார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அவரை துதிக்க கூடி இருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணாதபடி தொடர்ந்து நாங்கள் ஓடிக்கொண்டே நதியாய் பொங்கி பாய்ந்து கொண்டே, இதக்கில் அம்பு பாய்வது போல் பாய்ந்து கொண்டே இருக்க. ஐபிராத்தாய், பைசோனாய், கீகோனாய், அப்பா ஏதேனில் ஓடின நாலாறு நாலாறு நாலாறு சீதாலரபா நாலாறு நாலாறாக பிலிப்பியர் நாலாறு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் கொள்ளும் காத்து கொள்ளும். தீவிரமாய் நீர் செய்ய போகிற உம்முடைய கிரியைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. தொடர்ந்து எங்களை பாட வச்சு, ஆராதிக்க வச்சு, ஜெபிக்க வச்சு, வார்த்தையை கேட்க வச்சு, உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்க்கிற அன்பை நினைத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாஸ்டர், உங்க கையில் இருக்கிற தூக்கு நூல்ல கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறாரு. ஊழியம் செய்கிற தேவ மனுஷரே, தேவ மனுஷியே, உங்கள் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பம் நினைக்காதீங்க, அற்பம் கற்பம் தரிக்கும், அது அற்புதமாக மாறும். ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்வோம். மகிமையான கிரியைகளை அவரே செய்வார். ஏனென்றால் His grace is sufficient for me in my race. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓடு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓடா போகக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருவருக்கும் ஓடு பாதையை வைத்திருக்கிறார். யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணி கம்பீட் பண்றதுக்காக இல்லை. We are not here to compete with each other, but complete with each other. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் ஊழியம் பெருசா, என் ஊழியம் பெருசா, என் சர்ச்சில் 1000 பேர் வந்துட்டாங்க, உன் சர்ச்சில் 10 பேர் தானா, இதெல்லாம் இல்லை. எனக்குன்னு ஒரு ஓடுபாதை, உங்களுக்குன்னு ஒரு ஓடுபாதை. அந்த பாதையில் நீங்க மட்டும்தான் ஓட முடியும். அப்படி ஓடினாதான் உங்களுக்கு எனக்கும் பரிசு. அதை பார்த்து இதை பார்த்துட்டு ஓடிட்டேன் அப்படின்னா சொல்லவே பயமா இருக்கு. வார்த்தை வர்றதுனால தரிசு, வேற வழியே இல்லை. அதனால ஆண்டவரே நாங்க

தரிசனம் பெற்ற நான், பரிசாய் தரிசனத்தை பெற்ற நான் ஒவ்வொரு நாளும் வளருவேன், மனம் பரப்புவேன், தேசத்தை பல நாள் நிரப்புவேன். ஓசியா 14:6 இந்த ஆண்டு முழுவதும் பணி செய்ய அவரே பணியாக வருகிறார். ஆதலால் அங்கே இங்கேயும் பார்த்து அக்கம் பக்கத்தினரை பார்த்து அடுத்தவன் என்ன சொன்னான் அதன்றதை பார்த்துல, அவர் என்ன சொன்னார் அதுதான் ஃபைனல். 1000 பேர் 1000 சொல்லட்டும், உங்களுக்குன்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையிலேயே அந்த தீ இருக்குல்ல, நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன்னு சொன்னார்ல, இந்த 6வது வசனத்தையும் போட்டுருங்க. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். இதுவரைக்கும் படர்ந்தீர்கள், இனி ஓங்கி படருவீர்கள். ஓங்கி அடிச்சிட்டான்ப்பா, ஓங்கி அடிச்சிட்டான், ஓங்கி பேசிட்டான் அப்படின்ற அந்த சூழ்நிலையில இனி நீங்கள் ஓங்கி படருவீர்கள். யாக்கோபே நீ வேர் ஓன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அதுக்கு அவர் கிருபை நமக்கு போதும்.

அவரே உங்களை என்னையும் ஹிடன் ட்ரெஷர் மறைக்கப்பட்ட பொக்கிஷமா மறைவு கட்டப்பட்ட நீரோச்சாய் அவரே வேலையடை பாதுகாக்கிறார் நடத்துகிறார் எல்லாவற்றிற்காக நன்றி. நான் உங்களுக்கு சொந்தம், நீங்க எனக்கு சொந்தம். இதை

போராடுகிறார், மேற்கொள்ள முடியலை, உறவாடுகிறார். ஹூ ஆர் யூ? அப்பா கேட்டார், யாக்கோபு யாரு? நான் ஏசாப்பா, ஏசாப்பா. இப்ப தூதன் கேட்கிறார், ஹூ ஆர் யூ?

யூ ஆர் இஸ்ரேல் அப்படியே ஒத்துக்கிட்டு, அப்பா நான் இதுதான், என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும். Here I am. Your servant is listening. அப்பா இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும், நான் நானாகவே வந்திருக்கிறேன்.

திராவயத்துக்குள்ள, மைண்டுக்குள்ள, அப்பா கண்ணுக்குள்ள, காதுக்குள்ள, வாய்க்குள்ள, இருதயத்துக்குள்ள, ஒவ்வொரு அவயவத்துக்குள்ள, அப்பா நீர் வேறு நான் வேற அல்ல, நாம் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் அப்படின்னு உயர்ந்த நிலைமைக்குள் எங்க

அபிஷேகம் பொங்கட்டும். வார்த்தைகள் மடை திரண்ட வெள்ளம் தடையில்லாமல் புறப்பட்டு வரட்டும். இங்கே இருக்கிறான் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? இருக்கிறான். அவனுக்குள் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. சுடர்களாய் பிரகாசிப்பார்களாக, ஆளுகை செய்வார்களாக, வித்தியாசமாய் வாழ்வார்களாக, விசேஷங்களை கொண்டு வருவார்களாக.

குறித்து கவலையை உண்டாக்குகிற எல்லா ஆண்டவரே மன அழுத்தத்தை கொடுக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் அவுட் இன் ஜீசஸ், அவுட் இன் ஜீசஸ். அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு ரணத்தோடு வாழ்கிற

தடைகளை உடைக்கிற ராஜா, தளக்கர்த்தர் முன்னே போகிறீர். மலைகளை வழிகளாக்குவார், கோணலானவைகளை செவ்வையாக்குவார். கோணலானதை எவன் திருப்ப முடியும்? அவர்

0: விலகுவதாக, ஆண்டவரே கடின இருதயம் உடைவதாக, ரண ஆண்டவரே ரணத்தால் பாதிக்கப்பட்ட மனது ஃப்ரீ ஆவதாக இயேசுவின் நாமத்தில். Thank you Lord.
1: தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய சீசனை குறிச்சோம். அந்த சீசன்ல ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிற புதிய தொடக்கத்தை குறிச்சோம், ஆரம்பத்தை குறிச்சோம். ஆண்டவர் டிசம்பர்லேருந்தே நம்மோடு பேசுகிறார். நம்ம வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
0: ஆமென்.
1: அவர் எதை விரும்பினாரோ, அவர் விரும்பின காரியம் நம்ம வீட்டில் குளிர்க்கும், முளைவிடும், ஜெர்மினேட் ஆகும். இதுதான் நவம்பர்லேருந்து ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிற ஒரு மைய கரு. ஸோ நேற்று தினத்தில் நாம் தியானித்த ஒரு காரியம், ஆண்டவர் தருகிற ஆரம்பத்து மேலே தான் நம்முடைய முழு கவனம் இருக்கணுமே ஒழிய ஆசீர்வாதத்து மேலே கண் என்ன செய்யக்கூடாது,
0: போகக்கூடாது.
1: ஸோ ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லா சம்பாரித்து சொத்துக்களை கொடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் மாடா உழைச்சி ஓடாதுன்னே செய்கிறாங்கண்ணா. அது செக்குலர், செக்குலர் திங்கிங். ஸோ அவங்க அப்படி தான், தே வில் பி திங் லைக் தட். ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்குறப்ப, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆரம்பத்தை எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு போக விரும்புகிறோம்.
0: எஸ்.
1: அதே மாதிரி பிள்ளைகளும் எதில் கவனமாக இருக்கணும்னா, டேடிக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்து மேலே இல்லை, பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆரம்பத்தில். ஆசீர்வாதத்தை பிடிச்சா அவுட்டு, ஆரம்பத்தை பிடிச்சா
0: நாட் அவுட்டு,
1: எதிரி
0: நாக் அவுட்டு.
1: நாக் அவுட்டு. அருமையான மனதில் பதியக்கூடிய காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அப்போ நேற்று ஒரு கேள்வியில் தான் ஆரம்பித்தோம். ஆனால் செய்தி இந்த ஆங்கிளில் போனதுனால நம்ம அந்த ஃப்ளோலே போயாச்சு. என்ன கேள்வி? ஏன் ஆரம்பத்திலே ஆண்டவர் எனக்கு செய்யலை? இப்போ வந்து செய்கிற இதே காரியத்தை, அபிரகாமுக்கு 99 வயதில் செய்கிற காரியத்தை அவங்க திருமணமான புதுசுலேயே என்ன செஞ்சிருக்கலாமே, செஞ்சிருக்கலாமே. செஞ்சிருந்தா அது நேச்சுரலாக இருந்திருக்கும், சூப்பர் நேச்சுரலாக இருந்திருக்காது. எல்லா கல்யாணம் முடிச்சவங்களுக்கும் குழந்தை வந்து நியூலி மேரீடில் சில ஆண்டுகளில் என்ன செய்யுதுன்னா குழந்தை பிறக்கிறது. அது வந்து ஒரு, அதை யாராவது ஆச்சரியமாக பார்ப்பாங்களா?
0: இல்லை.
1: கல்யாணம் முடித்த உடனே எதிர்பார்க்குறோம்ல, புழுவோ பூச்சி என்னென்னா
0: இருக்கா
1: இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அக்கறை என்னென்னா விசாரிக்கிறாங்கல்ல. ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கா?
0: இருக்கு.
1: அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, அங்கே போனால் கேள்வி கேட்குறாங்க, வெளியே தலை காட்ட முடியல, எங்களுக்கு ஒரு பெரிய அவமானம், அப்படி இப்படின்னு சொல்லி படாதபாடு படுத்துறான்னா சொசைட்டி.
0: எஸ்.
1: அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே பழகி பெறுகிறதுங்கிறது அது ஆண்டவர் எல்லாருக்கும் நியமித்த ஒரு பாதை. அது சம்திங் வெரி நேச்சுரல், நேச்சுரல். ஆனால் 99, ஒய்ஃபுக்கு 86 அப்படிதானையா? 89. இதில் வந்து ஒரு காரியம், கற்பம் செத்த பிறகு, சரீரம் செத்து போன பிறகு ஒரு காரியம் நடக்குதுன்னா அது வந்து சம்திங்
0: சூப்பர்
1: நேச்சுரல்.
0: எஸ்.
1: இத ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கல. பிசிக்கலை பார்த்தா அது ஒரு பிளெஸ்ஸிங், ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்த்தா அது ஒரு பிகினிங்.
0: எஸ். ஹல்லேலூயா.
1: இந்த ஆரம்பத்தை கொடுக்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஆரம்பத்துல என்ன செய்யல?
0: கொடுக்கல.
1: ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை, இன்று வரைக்கும் முடிவில்லாத ஒரு ஆரம்பத்தை ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் அருளி செய்ய விரும்பினார். ஆபிரகாமுடைய காரியம் அடைஞ்சு போச்சு. அவருடைய சரீரம் செத்துருச்சு. ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி அவர் என்ன செய்கிறார்? இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுபோல அவருடைய மனைவி சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு. அவங்களும் ஒரு குழந்தை பேருக்கான தகுதியை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இந்த காரியம் அடிஞ்சு போனாலும் ஆண்டவர் ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு அருளி செய்தார்.
0: ஆமென்.
1: கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வந்திருந்தா அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா எல்லாம் முடிஞ்சு போன பிறகு வந்த ஆரம்பம் இன்னைக்கு வரைக்கும் முடிவே
0: இல்லை.
1: யூதர்களை கொன்று குவிச்சாலும், தலைமுறை தலைமுறையா ஆண்டாண்டு காலமா கொன்று குவிச்சாலும், அந்த சந்ததியை இன்னும் அழிக்கவே
0: என்னன்னா,
1: அந்த சந்ததி எப்பவும் உச்சத்திலேயே இருக்கு.
0: ஆமென்.
1: சுத்தி சுத்தி வளைஞ்சுக்கிட்டு எல்லாரும் அடிச்சாலும் இந்த பிரஷரை வந்து ரெண்டு நாள் கூட மற்ற ஆட்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா இத்தனை அடியையும் எதிர்த்து நின்று ஒரு தேசம் நிக்குதுன்னா அவங்க ராணுவம் பலமா
0: இல்லையே?
1: தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆரம்பம்.
0: ஆமென்.
1: ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர். அதுக்கு மனுஷனால முடிவு கட்ட
0: முடியாது.
1: ஆண்டவர் சொல்லற பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர்.
0: எஸ்.
1: உங்க ஊழியத்துக்கு முடிவு கட்ட முடியாது.
0: யாராலே முடியாது. அல்லேலூயா.
1: தேவன் ஆரம்பிச்ச காரியத்தை மனுஷனால் என்ன செய்ய முடியாது?
0: முடிவுக்கு கொண்டு
1: வர முடியாது. தேவன் முடிவுக்கு கொண்டு வந்த காரியத்தை மனுஷனால் ஆரம்பிக்கவும்
0: முடியாது. எஸ்.
1: மாறாத பிரமாணங்கள். ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு காலம் கனிந்து வந்தது.
0: எஸ்.
1: 99 வயதுல ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்பினதுனாலதான் ஆரம்பத்திலே எதை கொடுக்கல ஆண்டவர்? ஒரு குழந்தைய
0: கொடுக்கல.
1: கொடுத்திருந்தா ஐசக் யாரா இருந்திருப்பான்? கற்பத்தின் கனியா இருந்திருப்பான். ஒரு பிள்ளை செல்வமாக இருந்திருப்பான். பிள்ளை செல்வம்.
0: அல்லேலூயா.
1: மழலை செல்வம். செல்வமா இருந்திருப்பாரு. செல்வ மகனா இருந்திருப்பாரு. செல்வ மகனுக்கு ஏராளமான செல்வமும் இருந்திருக்கும். அப்புறம் கேட்டதே தானே, செல்வத்தை கொடுத்தீங்க, செல்வத்தை கொடுக்கலையே. செல்வத்தை கொடுத்துட்டு
0: செல்வ மகனை செல்லத்தை கொடுக்கலையே.
1: செல்லத்தை கொடுக்கலையே. இது வந்து நானும் நீங்களும் இருந்தா கூட இப்படிதான் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்ம அப்படிதான் பண்ணிருப்போம். ஆபிரகாமுக்கு தேவன் காண்பிச்ச பிரம்மாண்டத்தினுடைய முழு வீச்சையும் ஆபிரகாமால் என்ன செய்ய முடியல? துவக்கத்துல கிராஸ் பண்ண
0: உள்வாங்க முடியல.
1: ஜெயிக்க முடியாத காரியங்களை ரொம்ப பெருசு. ஒரு மனுஷனை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய காரியங்களை கத்தர் பேசுறப்ப எவ்வளவுதான் அவன் தாங்குவான்? எதையுமே பார்க்காம பெருசா உன்னை கண்ணு முன்னாடி நிறுத்தி இதை விசுவாசி இதை பாடுற இது உனக்குன்னா மனுஷன் என்ன செய்ய முடியும்? நம்ப
0: முடியும்.
1: ஆனா இப்படிலாம் உனக்கு இருக்கும் இருக்கும் இருக்கும் இருக்குன்னே சொல்றார். உன் சந்ததி இவனமாய்
0: இருக்கும்
1: இருக்கும் இருக்கும் இருக்கும். இதை விசுவாசிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட பாடு என்னன்னா,
0: பார்த்து
1: தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்க விரும்பல, ஒரு செல்லத்தை கொடுக்க விரும்பல. செல்வத்துக்கு ஒரு செல்லம் இல்லை. அவருடைய அழைப்பை நிறைவேற்ற அந்த அழைப்பின் பாதையில ஆபிரகாமுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆரம்பமாக ஐசக் இருந்தார்.
0: ஆமென்.
1: ஐசக் was given to Abraham as a beginning.
0: Yes. Hallelujah.
1: அடுத்து என்ன நீங்க கேட்கலாம், ஏன் 99 வயசுல அப்படின்னா, எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது 22 அதிகாரத்துல வருகிற பரீட்சையை பாஸ் பண்ணணும்னா 21 அதிகாரம் வரைக்கும் வந்தாகணும்.
0: எஸ்.
1: 21 அதிகாரத்துல அவருக்கு நடந்த அற்புதத்தை கண்ட ஆபிரகாம் எதை விசுவாசிச்சிருப்பாரு? கற்பம் செத்து போச்சு,
0: சரீரம்
1: செத்து போச்சு, செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிச்சு, செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிச்சு ஒரு மகன் என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஃபெய்த் வந்து பவர்ஃபுல்லா ஆபிரகாமுக்குள்ள போயிடுச்சு. இப்பதான் 21 வந்த பின்னாடி 22 ஆண்டவர் டெஸ்ட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. யார் என்ன ஆபிரகாம், எப்பா நீ என்னை நம்பின, அதனால உனக்கு ஒரு மகனை உனக்கு நான் தந்துட்டேன், இப்ப உன்னை நான் நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: உன்னை நான்
0: நம்ப முடியுமா,
1: நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. என்னையே உன்னை நம்ப வைக்கிறதுக்கே நான் படாதபடப்பட்டேன். நான் சொல்ற காரியத்தை நீ நம்ப வைக்கிறதுக்கு நான் எத்தனை தீர்க்க தரிசனம், எத்தனை காரியங்களை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி
0: தீர்க்க தரிசன அடுக்குகளை கொடுத்து
1: 12 அதிகாரத்தில் பேசி, 13 அதிகாரத்தில் பேசி, 15 பேசி, 17 பேசி, 18 பேசி,
0: அப்புறம் அவர் வந்து
1: இவ்வளவு செஞ்சுதான் நீ என்னை நம்பின, கடைசி அவர் வழியா நம்பிட்டானே. ஐசக் யாரு, என்னை நம்பினதுனால நீ பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு பிளஸிங் மட்டும் இல்லை, உனக்கு நான் தந்திருக்கிற ஒரு
0: பிகினிங். அல்லேலூயா.
1: ஆனா நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்யறதுக்கு உன்னை நான் நம்பலாமான்னு செக் பண்ணணும்.
0: எஸ்,
1: அதுக்குதான் மோரியாக தூக்கிட்டு போறாரு. 21 அதிகாரத்துல நாம பார்க்கிறது, அதிகம் 21 பார்க்கிறது, கத்தர் சாராள் பேரில்
0: கடாட்சமானார், கத்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
1: வாசிக்கலாம்.
0: ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கற்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: தேவன் குறித்திருந்த காலத்திலே
0: அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: At the very time God had set.
0: Hallelujah. Hallelujah.
1: At the very time God has set.
0: Hallelujah.
1: When God said, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, when God said His promises to you and me, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது, not only He is just giving His promises to you and me, வெறுமனே உங்களுக்கு எனக்கும் வாக்குறுதிகள் ஆண்டவர் அள்ளி அள்ளி அருளி செய்கிறவர் மட்டுமல்ல, He also set His time.
0: Amen.
1: When God said, He will also set.
0: Yes.
1: Hallelujah. தேவன் சொல்வாரேயானால் ஒரு காலத்தை என்ன செய்கிறார், செட் பண்றார். SET செட் பண்றது வேற, SAID செட் வேற.
0: Yes.
1: செட்னா சொல்றது, செட்னா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றது.
0: Amen.
1: At the very time God had set.
0: Set. Hallelujah.
1: இன்னும் பாருங்க, Sarah became pregnant and bore Abraham a son in his old age at the set time God had told him. At the set time. It means at the appointed time. Anointed words undana, appointed time und.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Rema word undana. அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை உண்டுனா, விசுவாசம் கேள்வினால் எவரும், கேள்வி தேவனுடைய
0: வசனத்தினால்.
1: Anointed ones spoke.
0: Yes.
1: அபிஷேகிக்கப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு பேசி இருக்கிறார். He has spoken.
0: Yes.
1: ஆண்டவர் பேசி இருக்கிறார். Anointed words உண்டுனா, appointed time உண்டு.
0: Amen.
1: அந்த செட்டயத்துல வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் செட் பண்றார்.
0: ஆமென்.
1: எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றார்.
0: எஸ்.
1: இந்த சூழ்நிலையில தாத்தாவும் பாட்டியும் அப்படி பிரமிச்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க, நாடா சாத்தியமே இல்லாத காரியம் என்ன செஞ்சிருச்சுன்னா,
0: சாத்தியமாயிருச்சுங்கிறப்ப
1: ஆண்டவர் மேல நம்ம வச்ச நம்பிக்கை நம்மளை வெக்கப்படுத்தவே என்னன்னா,
0: இல்லையே
1: இல்லையே, இவர்ல இனிமே அவர் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கீழ்ப்பிடிஞ்ச வேண்டியதான்.
0: எஸ்.
1: கேள்வி என்ன செய்யப்படாது,
0: கேட்கவே கூடாது,
1: கேட்கவே கூடாது அப்படின்னு கண்டிப்பா ரெண்டு பேரும் அந்த வயசான காலத்துல நினைச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. 21 அது டெஸ்டிமனி. அதே மாதிரி 21 ஐசக் பிறந்தது ஒரு டெஸ்டிமனி. ஆனா ஆதியாகமம் 22 ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்டது பரீட்சை.
0: எஸ்,
1: இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தார்?
0: சோதித்தார்.
1: எப்படியும் ஐசக்கு 17 இருக்கணும்ன்றாங்க, 16 இருக்கணும்ன்றாங்க. இந்த காரியம்லாம் நடக்கிறப்ப இந்த இடத்துக்கு வர்றப்ப ஆபிரகாம் எங்க வந்துட்டார்னா, தேவன் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன்னா
0: கீழ்ப்படிவேன்.
1: பரீட்சை என்ன பரீட்சை? அவருடைய விசுவாசத்துக்கு தேவன் வச்ச பரீட்சை. விசுவாசித்த ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
0: எஸ்,
1: ஆபிரகாமினுடைய
0: விசுவாசம் சோதிக்கப்பட்ட
1: விசுவாசம் என்ன செய்யப்பட்டது? சோதிக்கப்பட்டது. இங்கதான் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? நம்புறாரு.
0: எஸ்,
1: அந்த பரீட்சையில ஆபிரகாம் எப்படி பாஸ் பண்றாரு? செத்து போன சரீரத்துல இருந்தும், செத்து போன கற்பத்துல இருந்து வந்தவன், செத்து போனாலும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார்.
0: ஆமென்.
1: செத்து போன பாடிய, செத்து போன உங்க அம்மாவோட கற்பத்தை உயிர்ப்பிச்சதுனால வந்தவன்டா நீ. நீ செத்தாலும் உன்னை உயிர்ப்பிப்பாரா? உங்க அப்பன் சொல்றேன், படுறா முதல்ல,
0: படுறா, படுத்துறப்பா, கட்டுங்கப்பா கைய.
1: அவனும் சொல்றான், படுத்துறேன்ப்பான்ட்டான்.
0: எஸ்,
1: கட்டுங்கப்பா கைய.
0: எஸ்,
1: எவ்வளவு பெரிய அற்புதம் வீட்டுல நடந்திருக்கு. இனிமேலும் அவரை நம்பல, என்ன அசிங்கம்ப்பா இது முதல்ல.
0: எஸ்,
1: குத்துங்கப்பா நீ கத்தி எடுத்து வைத்து பாருங்க என்ன வேலை பண்ணுதுன்னு சொல்லி.
0: ஆமென்.
1: அங்கதான் ஆண்டவர் ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல கைய என்ன செய்ய,
0: போடாத,
1: நான் உன்னை நம்புறேன்,
0: நம்புறேன்,
1: நான் உன்னை நம்புறேன். ஐசக் வந்து ஆபிரகாமும் சாராளும் ஆண்டவரை நம்பினதின் விளைவு. அந்த மோரிய மலையில ஆண்டவர் கொடுத்த பிகினிங் இருக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் முடிவில்லாத பிகினிங்.
0: எஸ்,
1: அது ஆபிரகாம கத்த நம்பினதின் விளைவு.
0: ஆமென்.
1: நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன், நம்ம அவரை நம்பினா நன்மை, அவர் நம்மளை நம்பிட்டார்னா மகிமை,
0: மகிமை.
1: இந்த டெஸ்டுக்காக தான் அந்த டெஸ்டிமனி.
0: எஸ்,
1: இந்த டெஸ்டிமனி இல்லாம அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியாது.
0: எஸ்,
1: திஸ் ஆர் வெரி ப்ரொஃபவுண்ட்.
0: எஸ்,
1: என்ன, திரும்ப நீங்க ஒரு நேரம் அமைதி உட்காந்து இதை ரீமைண்ட் பண்ணி உட்காந்து கேளுங்க. நிறைய கண்ணை திறப்பார் ஆண்டவர். 21 இல்லைன்னா 22 ஆபிரகாம் ஃபெயில் ஆயிருப்பார். அதனாலதான் டெஸ்ட் மணியை கொடுத்து ஆண்டவர் டெஸ்ட் குத்திக்கிட்டு போறாரு.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: நம்ம பவர்ஃபுல் டெஸ்ட் மணி வருதுன்னா டெஸ்ட் வருதுன்னு அர்த்தம்.
0: டெஸ்ட் வருது.
1: தீர்க்க தரிசனம் உங்களுக்கு.
0: ஆமென்.
1: ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இன்னொரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிலைக்கு ஆண்டவர் தூக்கிட்டு போறாரு.
0: ஹல்லேலூயா.
1: அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்பெல்லாம் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால இதை மட்டும் நீங்க கேட்டுட்டு வாங்க. முதல்ல இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருந்தா அந்த சப்ஜெக்டுக்கே போகணும்.
0: ஆமென்.
1: எங்களுக்கு வழங்கிருச்சு.
0: 21 கத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு.
1: 21 கத்திக்கிட்டு கிடக்குறோம் இந்த தீவுல, குட்டி தீவுல. என்ன கத்துறோம், எதுக்காக கத்துறோம், எதை மனசு வச்சு கத்துறோம்னு யாருக்கு என்ன செய்யல புரியல.
0: ஆனா
1: புரியும்.
0: ஆமென்.
1: புரியற சீசனுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்.
0: ஆமென்.
1: உட்காந்து கேட்பாங்க எல்லாத்தையும் அப்படி.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: அப்ப 21 ஒரு டெஸ்டிமனி ஏன் கொடுத்தாருனா, 22 ஒரு டெஸ்ட் வருது. டெஸ்ட குறிச்சு பயப்படாதீங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து குவெஸ்டினே வராது.
0: எஸ்,
1: உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சப்ஜெக்ட்ல இருந்து ஈஸியா எழுதி முடிப்பீங்க.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: மோரியா மலையில 21 பாத்தீங்கன்னா ஐசக் வந்து ஒரு ஆசீர்வாதமா கொடுக்கப்படுறாரு. ஆதியாகமம் 21. ஆனா ஆதியாகமம் 22 ஆசீர்வாதமா கொடுக்கப்பட்ட அதே ஐசக் யாராயிடுறாருன்னா ஆரம்பம் ஆயிடுறாரு.
0: ஆமேன்.
1: 22 தாங்க ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 22 தான்
0: ஆரம்பிக்குது.
1: ஆரம்பிக்குது.
0: எஸ்,
1: எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. 25 தான் எங்களுக்கு ஆரம்பிக்குது.
0: எஸ், ஆமென்.
1: இந்த தரிசனத்துல ஆசீர்வாதமும் 25 தான் வருது, ஆரம்பமும் 25 தான் வருது.
0: ஆமென்.
1: புரியாது, கேட்டு வச்சுக்கோங்க.
0: அப்புறம் உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி போட்டு காட்டுறோம்.
1: எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னோங்கிறத இப்போ வேணா நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. டேட் போட்டு
0: January 4, 2025, 6:34
1: மேனிஃபெஸ்ட் ஆகிறப்போ உங்களோட நான் பேசுறேன். ஸோ ஐசக் வந்து வெறுமன ஒரு குழந்தை இல்லை, அழைக்கப்பட்ட அப்ரஹாமுக்கு தேவன் தந்த ஒரு ஆரம்பம். அருமையான பாஸ்டர் டேவிட் சாம் வந்தப்ப சொன்னாங்க, ஒரு குழந்தைக்காக காத்திருந்த நாட்கள்ல கத்தர் அவங்களிடத்துல சொன்னாராம், இது குழந்தை இல்லைங்கிறத தெய்வம் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த தண்டனையா உலகம் சொல்லுது, ஆனா இது தண்டனை இல்லை டேவிட், இது வந்து ஒரு தரிசனம்
0: அப்படின்னாராம்.
1: ஒரு குழந்தைக்கே எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு 3 குழந்தைங்க கத்தர் கொடுத்தாருன்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை காலத்துல நடக்கல அப்படின்னா அதை நம்ம கால தாமதம் நினைச்சுக்கிறோம். காலத்துல நடந்திருக்க வேண்டிய காரியம் காலத்துல நடக்கலன்னா
0: கால தாமதம்
1: காலத்துல நடக்கணுங்கிறதுக்காகவே அது காலத்துல நடக்காம இருந்திருக்கலாம் இல்ல.
0: எஸ்,
1: அவருடைய காலத்துல நடக்கணுங்கிறதுக்காகவே நம்முடைய காலத்துல நடக்காம இருந்திருக்கலாம் இல்ல.
0: எஸ்,
1: ஏன் அப்படி சிந்திக்கல? நம்ம காலத்துல நடந்தா பாசிபிள், அவர் காலத்துல நடந்தா இம்பாசிபிள்.
0: எஸ்,
1: நதிங் இஸ் இம்பாசிபிள்.
0: எஸ்,
1: ஃபார் காட்.
0: ஆமென்.
1: என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம்
0: ஒன்றுமில்லை.
1: அப்ப காலத்துல நடக்கலன்னா அதை ஏன் நான் காலதாமதமா நினைக்கணும்? ஏன் காலம் இன்னும் வரலன்னு நினைக்கலாம்ல.
0: எஸ்,
1: தேவன் எனக்கு குறிச்சிருக்கிற காலத்துல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் விரும்புற காலத்துல தேவன் செய்யல. என்ன ப்ரோ, கொஞ்சம் வித்தியாசமா சிந்திங்க ப்ரோ. உங்க ஜெனரேஷன்ல நானும் நின்று பேசுறேன் ப்ரோ. அப்படிதானே சொல்றாங்க ப்ரோ?
0: என்ன
1: சிசி, என்ன சிசி, சிசி தானே, கரெக்ட்
0: தானே?
1: என்ன சிசி, நீங்க இப்படி போய் அழுறீங்களே சிசி. என்ன ப்ரோ, கண்ணை தொடச்சுக்கங்க ப்ரோ. தரிசனம், ஐசக் ஒரு தரிசனம், சாமுவேல் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் சாம்சன் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் மோசே ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் ஜான் தி பேப்டிஸ்ட் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் சகரிய எலிசபெத்துக்கு ஆண்டவர் அருளி செய்த ஜான் வந்து ஒரு குழந்தை இல்ல, அவன் ஒரு தரிசனம், அவன் வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம், ஐசையா 40 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு வந்த தீர்க்க தரிசி.
0: அல்லேலூயா.
1: ஆதியாமோ, மன்னிக்கணும், ஏசையா 40 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினப்ப பிறந்தவன் தீர்க்க தரிசி. ஆண்டவர் இன்னும் சொல்றாரு, உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிறவன் தீர்க்க தரிசி.
0: ஆமென்.
1: உங்களுக்கு பிறக்க போறவன் தீர்க்க தரிசி,
0: தீர்க்க தரிசி.
1: அன்னாளுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
0: ஆமென்.
1: ஐசாயா 40 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
0: ஆமென்.
1: உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிற நபர் தீர்க்க தரிசி,
0: தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா.
1: ஏனா அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா கொடுக்காம பிகினிங்கா கொடுக்கிறார்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: மேசியாவினுடைய வருகையை, முதல் வருகையை முன்னறிவித்த தீர்க்கதரிசி, பாதைகளை செவ்வை பண்ணும்படி தேவன் அனுப்பின
0: தீர்க்கதரிசி,
1: மரியாளுக்கு நிகழப் போகிற அற்புதத்தை ஊர்ஜிதப்படுத்தின அடையாளம் ஜான் தி பேப்டிஸ்ட்.
0: எஸ்.
1: அப்ப நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்கன்னா, ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர். குறித்த காலம், நான் என்னுடைய இந்த காலம் காத்திருந்தேன், இன்னைக்கு நடக்கும்னு நினைச்சேன், நாளைக்கு நடக்கும்னு நினைச்சேன், இந்த வருஷம் நடக்கும்னு நினைச்சேன், அடுத்த வருஷம் நடந்துடும் நினைச்சேன், இப்படியே நினைச்சு 15 போச்சு, 20 போச்சு, 25 போச்சு, என்ன மாதிரி 27 போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைச்சு உங்களுக்குள்ள சஞ்சலப்படுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றார், நீங்க உங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்க வைக்கல, உங்களுக்கு ஒரு நான் கொடுக்க போற ஆரம்பத்துக்காக நான் உங்களை காத்திருக்க வச்சேன்.
0: ஆமென்.
1: நீங்க ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர் அல்ல, உங்களுக்கு நான் அருளி செய்ய விரும்புகிற ஆரம்பத்துக்காக காத்திருக்கிற நபர்.
0: எஸ்.
1: ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவன் வேணா சோர்ந்து போயிடலாம், ஆனா தேவன் வாக்கு பண்ண ஆரம்பத்துக்கு காத்திருக்கிற மனுஷன் எத்தனை வயசானாலும் சோர்ந்து போறதே இல்லை.
0: எஸ். ஹல்லேலூயா.
1: லூக்கா 5வது அதிகாரத்துல பேதுருவோட படகுல ஏறி நின்று போதகம் பண்ணின ஆண்டவர் போதகத்தை முடிச்ச பின்னாடி அவங்களிடத்துல கேட்டுக்கொண்டது என்னன்னா, நீங்கள் மீன் பிடிக்கும்படி ஆழத்துல தள்ளி கொண்டு போய்
0: உங்கள் வலைகளை போடுங்கள்.
1: உங்கள் வலைகளை
0: போடுங்கள் என்ற
1: 5:4. அந்த மாதிரி வலைகளை போட்ட பொழுது உடனே அற்புதம் நடந்துச்சா?
0: உடனே நடந்துச்சு.
1: நினைச்சதை
0: விட அதிகமா நடந்து,
1: விசுவாசிச்சதை விட அதிகமா நடந்துச்சா?
0: விசுவாசிச்சதை விட அதிகமா நடந்து.
1: எப்பவுமே நாம நினைக்கிறப்ப நினைச்சதை விட அதிகமா நடக்காது, ஆனா விசுவாசிக்கிறப்ப விசுவாசிச்சதை விட அதிகமா நடக்கும்.
0: ஆமென்.
1: எழுதி வச்சுக்க. ஐயோ நான் நினைச்சது நடக்கலையே, நான் என்ன செய்வேன்னு புலம்புறப்ப நீங்க விசுவாசிச்சதை விட அதிகமா உங்களுக்கு நடக்க போகுது.
0: ஆமென்.
1: எதிரு ராத்திரி மீன் பிடிக்கிறப்ப பெருமையான போட்டை கொண்டாந்து கட்டுறப்ப என்ன மனநிலையில் கட்டியிருப்பாரு? என்னையா கொஞ்சம் மீனை பிடிக்கலான்னு நினைச்சேன், நினைச்சது எதுவுமே என்ன செய்யலன்னா
0: நடக்கல.
1: நினைச்ச மாதிரி ஒண்ணுமே என்னன்னா
0: நடக்கல.
1: ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு விசுவாசிச்சப்ப விசுவாசிச்சதோட அதிகமா நடந்துச்சு.
0: ஆமென்.
1: நீங்க நினைச்சத நடக்கல அப்படிங்கிற நேரத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா நடக்க போகுது.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஒருவேளை காலையில அந்த அங்கலை போட நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நினைச்சேன் பாஸ்டர் எங்க நம்ம நினைக்கிறதா எங்க நடக்குது, அதான் நடக்கலன்னு தெரியுதுல்ல, ஏன் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே என்ன செய்யறது இல்ல,
0: நடக்கிறதே இல்ல.
1: ஏன் சாமி நினைக்கிறீங்க அப்பனா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கல அப்பனா நினைக்காதீங்க. வேற என்ன பாஸ்டர் நீங்க செய்ய சொல்றீங்க? காலையில வந்து நீங்க வேற என்ன, நானே நொந்து போய் உட்கார்ந்து செய்தியை கேட்டுட்டு இருக்கிறப்ப புரியாம பேசாதீங்க பாஸ்டர். கவனிங்க, தேவனுடைய ஆலோசனை கவனிங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல, அதனால நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவன் தந்த வாக்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தேவன்
0: செய்வான்.
1: செய்வாங்கன்னு நினைச்சேன், ஒண்ணும் செய்ய முட்டாங்க, கடைசியில ஏமாற்றம் தான். எனக்கு ஏமாற்றம் இருக்குல்ல,
0: இருக்கு.
1: இந்த சமயத்துல தேவன் வந்து விசுவாசிக்க சொல்றாரா? அவர் வார்த்தையை தந்து அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறப்ப நினைச்சதோட தேவன் அதிகமா.
0: ஆமென்.
1: ரெண்டு படவுகள் அமிழத்தக்கதாக, வலைகள் கிழியத்தக்கதாக.
0: எஸ்.
1: அந்த ஆண்டவர் டிசம்பர்ல தீர்க்க தரிசனம் சொன்னார், நீ ஒரு காரியத்துக்காக ஆயத்தமாகற, ஆனா உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது ரெண்டு.
0: ஆமென். ரெண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா.
1: அண்ணால் நான் நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல ஆண்டவரே, நீங்க என்ன நினைந்தருளுங்கன்னு ஜெபம் பண்ணா தானே ஜெபம் பண்ணது.
0: எஸ்.
1: கர்த்தர் நினைந்தருளி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரா?
0: கொடுத்தார்.
1: விசுவாசிச்சாளா?
0: விசுவாசித்தாள்.
1: விசுவாசிச்சபடி மட்டுமா நடந்துச்சு?
0: இல்லையே,
1: கூட போனஸ் 5 கிடைச்சுச்சே.
0: எஸ்.
1: ஐயோ நான் ஒண்ணுக்கு தானே விசுவாசிச்சேன், ஆனா அதை விட
0: அதிகமா
1: இவ்வளவு அதிகத்தை கர்த்தர் எனக்கு கிடைச்சிருக்கிறாரே.
0: இவ்வளவு அதிகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே.
1: நீங்க விசுவாசிக்க தொடங்குறப்ப நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தான் செய்வார். இது பிரமாணம், மாறாத பிரமாணம்.
0: ஆமென்.
1: நீங்க ஃபெய்த்ல இருப்பீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த வேர்டை கெட்டியா பிடிப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் உண்டு, உங்களுக்கு சர்ப்ளஸும் உண்டு.
0: ஆமென்.
1: பாஸ்டர் டேவிட் சாமி தான் சொன்னாங்க, முதல் குழந்தை பிறக்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரிதான் ஜொகானன்கிற நேம் கொடுத்தாராம். அதனால அவங்க ஆண்டவரே ஜொகானன் ஜொகானன் எய்ம் பண்றப்ப முதல் குழந்தை பிறந்ததே பையன்,
0: அம்மா சொன்னாங்களாம், இல்லடா ஐசக் அப்படின்னாங்க.
1: அம்மா சொன்னாங்களா, இல்லடா ஐசக் அப்படின்னாங்களாம். அன்னைக்கு போறப்ப அண்ணனுடைய செய்தி, அவங்க அண்ணன் ஜாய்சாம், அவங்களுடைய ஜான்சாமோட செய்தியும் வந்துட்டு
0: ஐசக்
1: ஐசக்னு இருந்துச்சான். உடனே முதல் குழந்தைக்கு என்ன வச்சுட்டாங்க,
0: ஐசக்.
1: ஆண்டவரே, நாங்க ஒண்ணுக்கே வழி இல்லை, சரி கிடைச்சது ஆண்டோடைய லீடிங் இருக்கு, அம்மாவுடைய வேர்டும் அண்ணனுடைய வேர்டும் அதை கன்ஃபார்ம் பண்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐசக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. பார்த்தா அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா, ரெண்டாவது ஒரு பேபி, அது என்னன்னா பெண் குழந்தை.
0: ரேமா.
1: பெண் குழந்தைக்கு என்ன பேரு?
0: ரேமா.
1: ரேமான்னு பேர் வச்சுட்டாங்க. சரி, இதோட நமக்கு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க முத முதல்ல அந்த குழந்தைக்கு ஆண்டவர் பேர் கொடுத்தப்ப எழுதி வச்ச ஒரு குறிப்பு அதானே, ஜொஹான்னு எழுதி வச்ச டைரியில் எழுதி வச்ச ஒரு குறிப்பு பார்த்துருக்குறான். ஆனால் நம்ம ஜொஹான்னு நினைச்சிருக்கிறோம் எழுதி வச்சது உள்ள என்னன்னா
0: இருக்கேன்னு
1: பார்த்தா, அன்எக்ஸ்பெக்டடாக மூணாவது ஆளும் கன்சீவ் ஆகிறான். கடைசியில் அவனுக்கு பேர் என்னன்னா
0: ஜொஹான்.
1: இந்த மாதிரி நம்ம போயிருந்தப்ப அவ்வளவு கொள்ள அழகா இருந்தார் ஐயா.
0: எஸ்,
1: போயாம ஒத்திக்கு வச்சு கொஞ்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன் நான். கடைசியில் அவனை வச்சு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஜொஹான் வச்சு,
0: அவரு ஜொஹான் வந்து ஜொஹானனுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு.
1: அவரு ஜொஹான் வந்து ஜொஹானனுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு.
0: எஸ்,
1: எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்படி இப்ப நாம தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற பொழுது, நாம விசுவாசிச்சதை விட அதிகமா தேவன் செஞ்சார்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா. சில நேரம் நாம நினைச்ச மாதிரி தேவன் ஏன் காரியங்களை செய்யாம நம்மளை வந்து தவிக்க விடுறாருன்னா, டேய் நான் ஒண்ணு பெருசா வச்சிருக்கிறேன், நான் லட்டு வச்சிருக்கிறப்ப ஏண்டா பூந்திக்கு அலையிறேன்ற. நான் லட்டு வச்சிருக்கிறேன்,
0: ஏண்டா பூந்திக்கு அலையறியா?
1: ஒத்த பூந்திக்கு அலையறியாடா, ஒத்த சீனிக்கு அலையறியாடா நீ முதல்ல.
0: எஸ்,
1: புரியாப்ப இல்ல.
0: ஆமென்.
1: உன்னை ஏமாத்தினா தாண்டா நீ என்னை நம்புவன்ற. ஏமாத்தினா இல்ல, உனக்கு நான் வந்து ஒரு காரியத்துல நீ நினைச்சத நான் உனக்கு நினைச்சே மாட்டேன், நீ ஏங்கிறது உனக்கு இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு அதிசயத்தை செஞ்சு அற்புதத்தை செஞ்சு உனக்கு ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றப்ப, நாம அவர் விசுவாசிக்க தேவையான வேர்ட் அங்கதான் தர்றாரு.
0: ஆமென்.
1: ஏமாற்றத்துக்கு மேல ஏமாற்றம் வர்றப்ப தேவன் தர்ற வேர்ட ஒருத்தன் கெட்டியா புடிச்சுக்கிட்டு விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறான்.
0: எஸ்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அப்படி விசுவாசிக்க தொடங்கும் பொழுது அவன் விசுவாசிச்சதோட அதிகத்தை கத்தர் செஞ்சிடறாரு.
0: ஆமென்.
1: உங்களுக்கு ஒரு ஏராளம் இருக்குன்றார் ஆண்டவர்.
0: ஆமென்.
1: உங்களுக்கு ஒரு
0: ஏராளம் இருக்கு.
1: ஒண்ணு கண்ணே கண்ணுன்றீங்களா, வத வதன்னு இருக்கும்.
0: என்ன
1: செய்யும் இருக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நிரப்புவாராக.

0: அப்போ நீங்க நினைச்சபடி நடக்கலங்கிற விரக்தியில பேதுரு இருந்தப்ப பேதுரு மீனை பிடிக்கிறாரு. அவரே சொல்லியிருப்பாரு, இவ்வளவுக்கு நான் விசுவாசிக்கல.
1: எஸ்,
0: அந்த வேடிக்கை அதை வியாக்கியானம் பண்ணுவாங்க, வலைகளை போடுன்னு சொன்னாரு. இவர் வலையத்தான் போட்டிருக்கிறார். அஞ்சு வலை இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சு வலையும் மொத்தமா போடுறான் இருப்பாரு. ஆனா இவர் வந்து என்னத்த வரப்போகுது, சரி சொல்றாரேன்னு போடுவோன்னு ஒரு வலையை போட்டிருந்திருப்பாரு.
1: எஸ்,
0: ஆனா ஒரு வலையிலே பாருங்க, ரெண்டு போட்டுக்கான மீன். ஒரு வலையிலேயே
1: ரெண்டு போட்டுக்கான மீன்.
0: விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்யறாரா?
1: செய்கிறார்.
0: அப்ப நினைச்சதோட உங்களுக்கு நினைச்சது எதுவுமே நடக்கலன்னா அந்த ஏமாற்றத்துக்குள்ள ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு அலோ பண்றாருன்னா, இப்பதான் நம்ம சொல்றது என்ன செய்வான்,
1: கேப்பான்
0: கேப்பான். உடஞ்ச நிலைமையில, திக்கற்ற நிலைமையில, நாதியற்ற நிலைமையில ஆண்டோடைய வேர்டு கடந்து வந்து இதை நான் உனக்கு செய்ய போறேன்னு சொல்றப்ப அந்த உடஞ்சு போன மனசு என்ன செய்யுதுனா, ஆண்டவர் தந்த வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ளுது. உடஞ்சு போன மனசு மாதிரி தேவன் தர்ற வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ள மத்த மனசால முடியாது. நீங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வேர்டை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க மனசு உடஞ்ச மனசு. உடஞ்ச மனசோட வர்றவங்களுக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப அப்படி உழுது போட்ட நில மாதிரி, என்ன போட்டாலும் ரிசீவ் பண்ணுவாங்க,
1: ரிசீவ் பண்ணுவாங்க. அல்லேலூயா.
0: நீங்க வசனத்தை இந்த அளவு உறுதியா பிடிச்சுக்கிட்டதுக்கு காரணமே உடஞ்ச மனசு. சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு
1: கட்டளை இடுவாராக.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டாலே உடஞ்சு நொறுங்கின மனசு. எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த வார்த்தை எனக்கு.
1: அல்லேலூயா.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டான், விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்தான்.
1: எஸ், அல்லேலூயா.
0: ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படியே மீனை உடனே பிடிச்சாங்களா?
1: உடனே பிடிச்சாங்க.
0: ரெண்டு படவுகள் அமிழத்தக்க, வலைகள்
1: கிழியத்தக்க,
0: கிழியத்தக்க கூட்டாளிக்கு
1: கொடுக்கத்தக்க,
0: மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு மீதமாக

0: அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள்.
1: அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எதுக்கு ஹெல்ப் பாருங்க, ஐயோ ஆபத்துல மூழ்கிட்டு இருந்தா எங்களை காப்பாத்துங்கன்றதுக்கான உதவி இல்ல, ஆசீர்வாதம் அமோகமா இருக்கு, வாங்க உதவி செய்யுங்க, கொஞ்சம் பணத்தை எண்ணுங்கயா, கொஞ்சம்
1: என்னை போக வேண்டும் என்ற
0: அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம்
1: அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி
0: சொன்னான். இது வந்து ஆசீர்வாதம், அவர்களுக்கு ஆண்டவர் அருளி செய்த
1: ஆசீர்வாதம்,
0: ஆசீர்வாதம், அபரிமிதமான ஆசீர்வாதமே ஒழிய அது ஆரம்பம் அல்ல.
1: எஸ், அல்லேலூயா.
0: எப்பவுமே ஒரு பிளஸிங் வந்து பர்பஸோட கனெக்ட் ஆகிறப்பதான் அது ஆரம்பமா மாறுது.
1: ஆமென்.
0: நோக்கத்தோட கனெக்ட் ஆகாத பிளஸிங் அது வந்து வெறுமனே இணைக்கப்படாத ஆசீர்வாதம் வெறுமனே நம்ம புசிக்கிற ஆகாரம். ஆனா தேவனோடு இணைக்கப்பட்ட, தேவனுடைய திட்டத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு பிளஸிங் தான் என்னவா மாறுதுன்னா சீடா மாறுது. ஆசீர்வாதத்தை தேவனுடைய தரிசனத்தோட கனெக்ட் பண்ணாததுனால, தேவனுடைய திட்டத்தோட கனெக்ட் பண்ணாததுனால அது வெறுமனே என்னவாதான் இருக்குன்னா அவங்கள்ட்ட பிளஸிங்கா இருக்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய நோக்கத்துல நாம இணைக்கும் பொழுதுதான் அது நம்ம ராஜ்யத்துக்காக விதைக்கிற விதையா மாறுது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: சீடா மாறுது.
1: எஸ், அல்லேலூயா.
0: அபரிமிதமான ஆசீர்வாதம் இது, வெறுமன ஆசீர்வாதம் அவ்வளவுதான். அந்த ரெண்டு போட்டு மீனை பிடிச்சு எத்தனை ஒரு வாரம் சாப்பிட்டு இருப்பாங்களா, இல்ல கடனெல்லாம் கொஞ்சம் அடைச்சிருப்பாங்களா?
1: எஸ்,
0: அவ்வளவுதான். ஆசீர்வாதத்தோட லட்சணமே அவ்வளவுதான். குந்தி தின்றால்
1: குன்றும் மாளும்,
0: குன்றும் மாளும் அப்படின்வாங்க.
1: உட்கார்ந்து சாப்பிட்டா மலையும் குன்றும் கரைஞ்சிரும்.
0: நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம் சாமி, உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா. நாலு தலைமுறை இல்லப்பா, என் தலைமுறையிலே பாரு, 5 வருஷத்துல அழிச்சு காட்டுறா இல்லையான்னு பாருன்னு
1: நானே சாப்பிட்டு அழிச்சிடறேன்.
0: ஒரு அடங்காதம் எழுமினா நாலு தலைமுறை சொத்தை வந்து 5 வருஷத்துல அழிச்சு முடிச்சிருவான்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: ஓ, பிளஸிங் வந்து எதோட கனெக்ட் ஆகணும், தேவனுடைய
1: நோக்கத்தோடு.
0: நோக்கத்தோடு கனெக்ட் ஆகிறப்பதான் அந்த பிளஸிங் என்ன ஆகுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: ஐசக் அப்படிதான் ஆண்டவர் எதோட கனெக்ட் பண்ணார்னா தேவனுடைய தேவன் திட்டத்தின்படி தந்த பிளஸிங்க தேவ திட்டத்தோட கனெக்ட் பண்ணுங்க.
1: எஸ், அல்லேலூயா.
0: இன்னும் ஒரு செய்தி எடுக்கலாம் அதெல்லாம். நிறைய பேரு இதை செய்யாம வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. கத்தர் கொடுக்கறத கொடுக்கறதுக்கே விருப்பம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. கொடுக்கறதுக்காக தான் கொடுத்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: கொடுக்கறதுக்காக கொடுத்தத கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை.
1: எஸ்,
0: அப்படின்னு எதை சாப்பிட்றோம், ஆசீர்வாதத்தை சாப்பிட்றோம். அந்த ஆசீர்வாதத்தை தேவ திட்டத்தோட கனெக்ட் பண்றப்ப தானே அது சீடா மாறுது.
1: எஸ்,
0: அது இன்னொரு டாபிக் விட்டுலாம். அப்ப இவ்வளவு பெரிய அபரிமிதமான ஆசீர்வாதம் வெறுமன பிளஸிங் தான். இவ்வளவு காரியத்தை செஞ்ச ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 10வது வசனம்.

0: சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும்
1: அந்தபடியே பிரமித்தார்கள்.
0: அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி,
1: பயப்படாதே,
0: ஏது முதல் நீ
1: மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது ஆசீர்வாதமா ஆரம்பமா?
1: ஆரம்பம்.
0: ஒரு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரிக்கு தேவன் கொடுத்த பிகினிங்.
1: அல்லேலூயா.
0: மீனை பிடிக்கிற பேதுரு, மீனை பிடிச்சது ஆசீர்வாதம், ஆனா நீ மனுஷங்களை பிடிப்ப, அதுவும் வாழ்க்கையில நான் உனக்கு அருளி செய்கிற ஆரம்பம்.
1: எஸ்,
0: பெந்தகோஸ்தேல அது நடந்துச்சா?
1: நடந்துச்சு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆசீர்வாதத்துக்கு அடுத்த தீர்க்க தரிசனம் உடனே நடந்துச்சாயா?
1: உடனே நடந்துச்சு.
0: வலைய போட்டவன்னு அள்ளிட்டாங்க
1: மீன்.
0: ஆனா ஆரம்பத்துக்கு எடுத்த தீர்க்க தரிசனம் உடனே நடந்துச்சா?
1: இல்லையே.
0: ஆண்டவர் மறிச்சு உயிர்த்தெழுந்து அதுக்கப்புறம் 50 நாட்கள் கழிச்சு பெண்டிகாஸ்தல் பண்டிகை வர்றப்பதான் பேதர் எழுந்து நின்று முதல் பிரசங்கத்திலேயே
1: 3000
0: அடுத்து ஒரு அற்புதம் பண்ணி பேதரும் யோவானும் சேர்ந்து பண்ண ஊழியத்துல
1: 5000 விசுவாசித்தார்கள்.
0: 5000 ஆரம்பிச்சு வச்சதே பீட்டர் வச்சுதான்.
1: ஆமென்.
0: ஆரம்பமே 12 அப்போஸ்தலர்கள் வச்சான்.
1: எஸ்.
0: அப்போ ஒரு காரியம் ஏன் உங்களுக்கு ஆரம்பத்திலே நடக்கலன்னா, ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறதுக்காக ஆரம்பத்திலே கர்த்தர் செய்யல.
1: எஸ்.
0: இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆசீர்வாதத்துக்கு எடுத்த தீர்க்க தரிசனம் அந்த வருஷமே நடந்துருச்சு. நம்ம வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு காரியத்தை குறிச்சும் தேவன் பேசினது அப்பப்ப நடந்து முடிஞ்சிருதா?
1: முடிஞ்சிருது.
0: ஆனா தேவன் ஒரு ஆரம்பத்தை வச்சிருக்கிறாரு, அதை குறிச்ச தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா உங்களுக்கு? அப்பாயிண்டட் டைத்துக்காக காத்திருக்கிறோம்ல நம்ம.
1: எஸ்.
0: நீங்க காத்திருக்கிறது வேஸ்ட் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க.
1: ஆமென்.
0: யூ ஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் எ பிளெஸிங், யூ ஆர் வெயிட்டிங் டு சீ எ பிகினிங் ஃப்ரம் காட்.
1: எஸ்.
0: ஆண்டவருடைய ஆரம்பத்தை உங்க வாழ்க்கையில காண்பதற்காக நீங்கள் பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். And you will see it in 2025.
1: Yes.
0: 25 நீங்க அதை என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள்,
1: காண்பீர்கள்.
0: உங்களுக்கு காண்பிச்சது சரியே,
1: சரியே.
0: என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த வருஷம் எல்லாமே சட்டுப்பட்டு தாங்க.
1: ஆமென்.
0: சட்டுப்பட்டு தான். ஒவ்வொரு நாளும் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. உங்க கிளைமேட்ல நீங்க இருக்கீங்க இப்ப.
1: அல்லேலூயா.
0: பேதுருவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் ஒரு ஆரம்பத்தையும் கொடுத்த வாக்கு தத்தத்தை கொடுத்தாரா? இது முதல் நீ மனுஷரை
1: பிடிக்கிறவனாய் இருப்பாய்
0: இருப்பாய். இது எப்படி ஆண்டவர் நம்புறது? மீனை பிடிக்கிறவன் மனுஷனை பிடிக்கிறதா அப்படிங்கிற டவுட் பேதுருக்கு வந்திருக்கும்
1: இருக்காது?
0: ஏன் வந்திருக்காது?
1: ஏற்கனவே அதான்
0: பிடிச்சிருக்கானே மீன. நாடா ராத்திரி ஃபுல்லா நான் தட்டு தடுமாறியும் முட்டி மோதி கொண்டு வந்து போட்டை கரையில கட்டினான். எந்த இடத்துல நான் திணறனோ அந்த இடத்துல கொண்டு போய் இன்னைக்கு மறுபடியும் வலைய போட்டுன்னு சொல்லி எத்தனை வருஷம் மீன் பிடிச்சிருக்கேன். இப்படி நான் மீன் என்ன செஞ்சது இல்லை?
1: இதே இல்லையா?
0: இது என்னையா? அது இப்பதான் சொன்னாருன்னு போட்டேன், அப்படி என்ன செஞ்சிருச்சுனா நடக்கும். அதுவும் என்ன
1: நடக்கும்?
0: இது அடுத்த ஆழம். ஆழத்துல கொண்டு போய் சில ஆழத்தை கத்துக்
1: கொடுக்கிறார்.
0: பேதுரு ஆழத்துக்கு கூட்டிட்டு போய்
1: ஆழங்களை
0: சில ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன ஆழம்? நேற்று வறுமையா நின்ன இதே கடல்ல இங்கே ஓடனே அங்க ஓடனே ஒரு மீன் என்னென்ன
1: அகப்படல.
0: எங்க ஊர் பாஷை ஒரு சுவாப்பாறை கூட என்னென்ன
1: அகப்படல்
0: அகப்படலன்னு கடக்கிற ஸ்லாங்ல சொல்ல போனா. என்ன ஆச்சரியம் பாரு, சொன்னாரேன்னு சொல்லி திரும்ப வந்து போட்டா இவ்வளவு மீனா, ரெண்டு படகு நிரம்ப. அலை கிளியத்தக்க
1: படவ அமிழத்தக்க.
0: என்னால நம்பவே என்னன்னா, என்னையா வார்த்தை அது சொன்னாரு அப்படி என்ன சிரிச்சுனா
1: நடந்துருச்சு
0: நடந்துருச்சு அப்படின்னு பிரமிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீ மீன் பிடிச்சதுனாலயா என்ன விசுவாசிக்கிற? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய். நான் அடிச்சு விடுறேன். ஒரு டெஸ்டிமனியை கொடுத்து தாங்க ஆண்டவர் அவர் தருகிற ஆரம்பத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை தர்றாரு.
1: ஆமென்.
0: இன்னும் சொல்ல போனா ஒரு பிளஸிங்க கொடுக்கிறது எதுக்குன்னா தேவன் உங்களுக்கு தருகிற பிகினிங்க நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக.
1: எஸ்.
0: ஐசக்க கொடுத்தது எதுக்குன்னா 21 ஐசக்க பிளஸிங்க கொடுத்தார். 22 தேவன் தரப்போகிற ஆரம்பத்தை ஆபிரகாம் விசுவாசிக்கணுங்கிறதுக்காக தான் 21 ஆண்டவர் தம்முடைய வாக்கின்படியே நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினார். 21 ஐசக் ஒரு பிளஸிங், 22 ஐசக் ஒரு ஆரம்பம்.
1: ஆமென்.
0: ரெண்டு படகுகள் நிறைய பிடிச்சது ஒரு பிளஸிங், ஆனா மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பேங்கிறது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை விசுவாசிக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தா தான்.
1: எஸ்.
0: தேவன் உரைத்த வாக்கின்படியே இதை செஞ்சிட்டாரே.
1: எஸ்.
0: தேவன் சொன்னபடி என்னன்னா
1: செஞ்சிட்டாரே.
0: மீனை பிடிச்சிட்டனே. தேவன் சொன்னபடியே எனக்கு வயசான காலத்துல குழந்தை என்ன செஞ்சிருச்சே?
1: பிறந்துருச்சே.
0: அப்ப இது நிஜம்னா என்ன குறிச்சு தேவன் சொல்ற இந்த நோக்கத்தோட ஊழியத்தோட அழைப்போட தொடர்புடைய தீர்க்க தரிசனமும்
1: நிஜம்.
0: ஒரு நிஜத்தை தந்து இன்னொரு நிஜத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு அவர் தரப்போகிற பிளஸிங் அதை பார்த்து நீங்க பிரமிப்பீங்க. எதுக்கு அந்த பிரமிப்பாண்டவர் தர்றாருனா ஆச்சரியப்பட்டு ஏன் அதை பார்த்து நீங்க பிரமிக்க போறீங்கன்னா உங்க ஊழியத்தை குறிச்சு நீங்க நிறைவேற்றி முடிக்க போகிற காரியத்தை குறிச்ச ஒரு பெரிய திட்டத்துக்கு எடுத்த காரியத்துல தேவன் உங்களிடத்துல சொல்லி இருக்கிற காரியங்களை நீங்க எந்த சந்தேகமும் இல்லாம எந்த குழப்பமும் இல்லாம 100% அதை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஆசீர்வாதத்துக்கு எடுத்த காரியத்தை நிறைவேற்றினார்.
1: ஆமென்.
0: புரியுது? ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லா சிங்க் ஆகுது எல்லாமே வந்துட்டு வேர்டு. அல்லேலூயா. இந்த பகுதியை நீங்க போட்டு கேளுங்க. அப்படி அல்லேலூயா. மீனை பார்த்தாரு, பார்த்த உடனே அது ஒரு திரளான ஆசீர்வாதம். என்ன இவ்வளவு ஆசீர்வாதமா? எப்படி வந்துச்சு? அவர் சொன்ன வார்த்தையில இருந்து வந்தான். அல்லேலூயா. இது பிளஸிங். இது டெஸ்டிமனி.
1: நட்சத்திரங்களை
0: என்ன கூடுமானால் என்னன்னு சொன்னார் நிஜம்டா.
1: நிஜம்.
0: பூமியின் தூளை என்ன கூடுமானால் என்னன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா.
1: நிஜம்.
0: தேசத்தினுடைய நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரியும்னு சொன்னார் பாரு. நிஜம்டா. உன்னுடைய சந்ததியா 400 எகிப்தில் அடிமைப்பட்டு கிடப்பாருன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா. என்னோட உடன்படிக்கை பண்ணாரு பாரு. நிஜம்டா. எப்படி சொல்ற நீ வந்தல நீ நிஜம்டா.
1: ஆமென்.
0: நீ நிஜம்னா அதுவும் நிஜம்டா.
1: ஆமென்.
0: மீனை பிடிச்சது நிஜம்னா மனுஷனை பிடிக்கிறது நிஜம். கிரகிக்க முடியாத காரியங்களை நம்ம திணறுவோங்கிறதுனாலதான் ஆண்டவர் ஒரு பிளஸிங் தந்து பிகினிங் தர்றாரு வாக்கின்படியே.
1: அல்லேலூயா.
0: அன்னால் சாமியல பெற்றெடுத்துட்டு திரும்ப ஏலியிட்டு போய் சந்திக்கிறப்ப அடுத்த தீர்க்க தரிசனம் எல்கானாக்கு வருது. அவளாலே உனக்கு நான் சந்தானம் உண்டாக முடி செய்வேன் சொன்னாரா? வாசிக்கலாம். அத முதல்ல வந்து அண்ணாளுக்கு தீர்க்க தரிசனம், அதன்படி யாரு பிறந்தாச்சு? சாமுவேல் பிறந்தாச்சு. திரும்ப அந்த குழந்தைய விட்டுட்டு ஒரு சட்டையை தச்சு கொண்டு போய் குழந்தைய பார்த்துட்டு வர்றப்ப எத்தனை வருஷம் போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்ப திடீர்னு 7 எல்கானா பார்த்து பேசுறார். 2 வசனம் 20. 7 எல்கானாவையும் அவள் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக
1: கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்று
0: அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்ப
1: போய்விட்டார்கள்.
0: எப்ப ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு அது தூக்கி ஆண்டர் ஊழியக்காரன் நினைச்சிட்ட
1: கொடுத்துட்ட.
0: இனிமே அவளால உனக்கு ஒரு சந்தானம் இருக்குன்ற.
1: ஆமே.
0: இத பிலீவ் பண்றதுக்கு தயங்கி இருப்பாங்க. நீங்க வேற ஒன்ன பெத்தெடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயி போச்சு? இதுவே என்னத்தையும் நல்லவேளை நாங்கள் ஒரு குழந்தைய பத்திட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஏதேது நீங்கள் வாட்டில் என்னென்னு தெரிஞ்சு செய்யாதீங்க,
1: சொல்லாதீங்க
0: அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா
2: சாமுவேல்
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார், இந்த 25வது ஆண்டுல அவர் உங்களுக்கு உரைத்தபடியே ஒரு பிளஸ்ஸிங்க நீங்க பார்ப்பீங்க. உங்க கண் என்ன செய்யும்
1: பார்க்கும்.
0: எதுக்கு அந்த பிளஸ்ஸிங் உங்க கையில தர்றாருன்னா, உங்களுக்கு குறிச்ச பிரம்மாண்டமான ஒரு திட்டம் இருக்கு பாருங்களேன், அந்த திட்டத்தை நீங்க அப்படியே 100% விசுவாசிச்சு தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியும்படியான ஃபெய்த்த அந்த பிளஸ்ஸிங் தான் உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும்.
1: ஆமென்.
0: நான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், ஆழமான விஷயம் புரிஞ்சுக்கங்க.
1: அல்லேலூயா.
0: விசுவாசிச்சதுனால ஒரு ஆசீர்வாதம் வருது. ஆண்டவர் விசுவாசிச்சதுனால
1: ஒரு ஆசீர்வாதம் வருது.
0: ஆண்டவர் விசுவாசிச்சதுனால ஐசக் வந்தான். ஆண்டவர் விசுவாசிச்சதுனால திரளான மீன்களை பிடிச்சாங்க. ஆண்டவர் தந்த வேர்டை விசுவாசிச்சதுனால இந்த காரியம் என்ன செஞ்சுச்சுன்னா நடந்தது. இந்த ஃபெய்த் என்ன செய்யுதுன்னா, ஆண்டவர் நமக்கு காண்பிச்ச பிரம்மாண்டமான காரியத்தை விசுவாசிக்க தேவையான விசுவாசத்தை ட்ரிகர் பண்ணுது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால ஐசக் பிறந்தான். ஐசக் பிறந்ததனால ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: என்ன பாஸ்டர் குழப்பறீங்க அப்படின்றீங்களா? இதுக்கு மேல எனக்கு எப்படி பிரசங்கம் பண்ணேன்னு தெரியல, ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
1: எஸ்.
0: ஏன் உங்களுக்கு ஒரு டெஸ்டிமனியை கொடுக்கிறார்னா, அவருடைய வாக்கின்படியான ஒரு பிளஸ்ஸிங்கை ஏன் கொடுக்கிறார்னா, உங்களுக்கு அவர் தரப்போற பிகினிங்கை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக. மீனை பிடிச்சதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பே சொல்றாரு, நீ மனுஷனை பிடிப்பேங்கிறாரு. எனக்கு டவுட்டே வரலையா நீங்க சொல்றதுல? நம்புறியா பேதரு? நம்புறையா? அப்படியே நம்புறையா? எப்படி நம்புற? இந்தா இந்தா இந்தா இந்தா நீங்க சொன்ன மாதிரி எதை பிடிச்சிட்டேன் பாருங்க,
1: ஆமென்.
0: நாளைக்கு நம்ம போலாம். வாக்கின்படியே உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் தர்றாரு. அந்த பிளஸ்ஸிங் நீங்க ஆண்டவரை விசுவாசிச்சதுனால நீங்க ரிசீவ் பண்ண போற பிளஸ்ஸிங். அந்த பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு தேவன் ஒரு ஆரம்பத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. அதை நீங்க விசுவாசிக்க தேவையான ஃபெய்த்த உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும்.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்குள்ள அந்த ஃபெய்த் ட்ரிகர் ஆச்சு. பேதுருக்குள்ள அந்த ஃபெய்த் என்னன்னா ட்ரிகர் ஆச்சு. அப்ப சும்மா செய்யறதை விட ஒரு பிளஸ்ஸிங் இருக்கும். ஐசக் ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் தேவனுடைய காரியத்தை ஆபிரகாம் அப்படியே நம்புவதற்காக தேவன் கொடுத்த அடையாளம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா. அல்லேலூயா. மீனை பிடிச்சது ஒரு ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் நீ மனுஷனை பிடிக்கிறவர்களா இருப்பாய் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை அப்படி நம்புவதற்கு பேதருக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம்
1: அடையாளம்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு அடையாளமும் வருது அற்புதமும் வருது
1: ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா
0: பிளெஸிங் அடையாளமா வருது
1: ஆமென்
0: பிளெஸிங் என்னவா வருது
1: அடையாளமாக
0: நீங்க இந்த வார்த்தைக்கே இந்த துள்ளு துள்றீங்களே
1: ரியல்
0: ஐசக்க பெத்ததுக்கே இந்த துள்ளுனா ஐசக் உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த்தை ட்ரிகர் பண்ணுவானே நீங்க என்ன துள்ளு துள்ளுவீங்க
1: ஆமென்
0: 22ல் ஆபிரகாம் துள்ளுன மாதிரி நீங்களும் துள்ளுவீங்க
1: ஆமென் எஸ்
0: அங்க ஐயோ என் புள்ளைய கொல்றாரேன்னு சொல்லல துள்ளுதியா உள்ள
1: துள்ளுது
0: என் உள்ள என்ன செய்யுது
1: துள்ளுது
0: என் புள்ளைய நான் கொல்ல வரலையா நானும் என் பிள்ளையாண்டான இங்க வந்து உங்களை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் சொல்லி பாடி பாருங்க ஒரு பாட்டு
1: ஆமென்
0: இதையா

0: என் பிள்ளைய நான் கொல்றதுக்கு வரல, என் மனசு அப்படி துள்ளுதியா
1: துள்ளுதியா.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அற்புதம்யா, எனக்கு நீங்க தந்த அற்புதம், எனக்கு நீங்க செஞ்ச அற்புதம் தான் என் மகன் வீடுதல் படுத்திருக்கவன். செத்து போன பாடியில, செத்து போன கற்பத்துல இருந்து வந்த மகன் இது எப்படியா சாவான்? விதையா, விதை மடியுதியா? கோதுமை மணியா? இது மடிஞ்ச தாயா வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பான சந்ததி வெளியில என்னன்னா
1: வரும்.
0: பீடத்துல வச்சு மடியிற விதையை நீங்க திரும்ப முளைச்சு வெளியே வர வைப்பீங்கய்யா. நான் என்ன குழிக்குழியா போடுறேன்? பயிர்குழியா? விதையை நடுறேன்யா, நட்டா திரும்ப முளைக்கும்யா. ட்ரிகர் பண்ணும் இரும்பு, இரும்ப
1: கருக்கா
0: கருக்காக்குவது போல விசுவாசம் விசுவாசத்தை கருக்காக்கும்.
1: ஆமென்.
0: ஃபெய்த் ஷார்பன்ஸ் தி ஃபெய்த்.
1: எஸ்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ஃபெய்த்ல இன்னொரு லெவல். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பைத்தியமா பார்ப்பாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை வந்து என்னடா ஒரு மனுஷன் வேணுவாங்க. ஆனா நீங்க கிரகிச்சது, நீங்க புரிஞ்சது தேவனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: ஆழத்தை புரிஞ்சதுனாலதான் மோரியா மலையில ஆபிரகாமுக்கு அழ முடியல. ஆழத்தை விளங்கினவனுக்கு அழுக வராது.
1: ஆமென்.
0: தொழுகதான் வரும்.
1: ஆமென்.
0: செய்தி வளர்ந்து கொண்டே போகிறது.
1: எஸ்.
0: நானே நிறுத்திக்கிறேன், இதோட கண்ட்ரோல் பண்ணிக்கிறேனே. தேங்க்யூ அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு அழுக வரல, தொழுகதான் வருது.
1: ஆமென்.
0: உம்முடைய ஆழங்கள் எங்களுக்கு நீர் காண்பிக்கிறீரப்பா. ஆவியானவரை எங்களுக்குள்ள உலாவி நுணுக்கமான நுட்பமான இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க பாராட்டுகிற அனுகிரகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. விசுவாசம் விசுவாசத்தை கூர்மையாக்குது. நாங்க விசுவாசிச்ச வாக்கின்படி எங்களுக்கு தந்த பிளஸிங், அது எங்க கையில வந்த உடனே நீங்க எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்து மேல எங்களுக்கு எந்த டவுட் எல்லாம் போயிருந்த ஆண்டவரே, எவ்வளவு பவர்ஃபுல்லா எவ்வளவு அற்புமா வேதத்துல இந்த காரியங்கள் ஒன்னோட ஒண்ணு பின்னி பணிஞ்சிருக்கு. இந்த காரியங்களை நாங்க விளங்கிக் கொள்ள இதனால எங்களுக்கு போதிச்ச இந்த சத்தியங்களுக்காக நன்றி. இதை திரும்பவும் கேட்டு இதுல சொல்லப்பட்ட காரியங்களை உள்வாங்க அன்றைய ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் நீங்க கிருப செய்யுங்க. தொடர்ந்து நாளைக்கும் எங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து நீங்க பேசுங்க. இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு ஆரம்பமும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு ஆரம்பமும் உண்டு அப்படிங்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வாதம் எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்தை நாங்கள் விசுவாசிப்பதற்கு கொடுக்கப்படுகிற அடையாளம்னு சொல்லி தெளிவாக எங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க கற்றுக் கொடுக்குறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நம்முடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன் அவர்கள் தன்னுடைய குடும்பமாக தன்னுடைய துணைவியாரான ஜோசப்பின் ஸ்டீஃபன் அவர்களோடு தேவனுடைய அன்பு ஊழியங்களை செய்து வருகிறார். கர்த்தர் அவருக்கு அளவற்ற கிருபையின் ஐஸ்வர்யங்களையும் தீர்க்கதரிசன வரத்தையும் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக மிக மனத்தாழ்மையோடு ஊழியம் செய்கிற அந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆயிரம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அன்பரே என்ற இந்த ரெண்டாவது வால்யூம் பாடல்களை உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே சமர்ப்பிப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கான இசை சகோதரர் அனுராக் வின்சென்ட் அவர்கள் மிக சிறப்பாக செய்துள்ளார்கள். இதன் மூலம் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவ பிள்ளைகளே, இது கடைசி காலம். கர்த்தரில் அன்பு கூறுங்கள், அவராலே அன்பு கூறப்படுவீர்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவரில் அன்பு கூறுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் தமது அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். என் பிள்ளையே, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று ஆவலோடு எதிர்பார்ப்போடு உங்களிடம் அவர் கேட்கிறார். ஆகவே அதிகாலை எழும்பி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நேசிக்கிறேன் என்று அவரை சொல்லி அவரில் அன்பு கூறுங்கள். அவர் அன்புள்ளவர் மட்டுமல்ல, உங்களுடைய அன்புக்காக இயங்குகிறவர். இப்பொழுதும் கூட தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படும்படி ஒரு நிமிடம் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உன்னதமான தேவனே, மனுஷராகி எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய கிருபையின் வரங்களை பொழிந்தருளுகிறவரே, எங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறவரே, எங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் துணைவியாருக்கும் கொடுத்த இந்த சிறப்பான பாடல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்தெந்த வீடுகளில் இது இசைக்கப்படுகிறதோ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் அந்த குடும்பங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். இந்த முயற்சி ஆசீர்வதித்தருளும். இன்னும் அநேக இசைத்தட்டுகள் வெளியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.

0: கடந்த பல வாரங்களாக விசுவாசத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
1: And particularly about the keys to growing in faith.
0: குறிப்பாக விசுவாசத்திலே வளர்வதற்கான முக்கியமான காரியங்களை நாம் போதிக்கிறோம்.
1: And faith comes by hearing.
0: விசுவாசம் கேள்விப்படுகிறது மூலமாக வருகிறது.
1: Hearing the word of God.
0: தேவனுடைய வசனத்தை கேள்விப்படுகிறது மூலமாக வருகிறது.
1: Faith is based upon knowledge.
0: விசுவாசம் அறிவை சார்ந்திருக்கிறது.
1: I'm teaching some of that on Sunday mornings now.
0: ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அதை குறித்து தான் பேசி வருகிறேன்.
1: The faith is based upon knowledge.
0: விசுவாசம் அறிவை சார்ந்திருக்கிறது.
1: Knowledge of certain truths.
0: ஒரு சில சத்தியங்களை குறித்த அறிவு.
1: If a man needs to get saved,
0: ஒரு மனிதன் இரட்சிக்கப்பட வேண்டும் என்றால்,
1: he has to have a particular set of very specific knowledge about certain things.
0: சில காரியங்களை குறித்த குறிப்பான அறிவு அவருக்கு தேவையா இருக்கிறது.
1: That is what brings faith.
0: அதுதான் விசுவாசத்தை கொண்டு வருகிறது.
1: So in order to grow in faith,
0: ஆகவே விசுவாசத்திலே வளர்வதற்கு,
1: in order to be strong in faith,
0: விசுவாசத்திலே பலத்திருப்பதற்கு,
1: there are certain vital truths that must be known to the believer.
0: ஒரு சில மிக முக்கியமான சத்தியங்கள் இருக்கிறது விசுவாசியாவிலே அறிந்து கொள்ள வேண்டும்.
1: And after that we have talked about the name of Jesus.
0: அதன் கீழாக இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் போதித்தோம்.
1: That is one of the great truths.
0: அது மிகப்பெரிய சத்தியங்களில் ஒன்று.
1: The power and authority that is in the name of Jesus.
0: இயேசுவின் நாமத்துள்ள அதிகாரமும் வல்லமையும்.
1: Now we are teaching about the blood of Jesus.
0: இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
1: Peter refers to it in the way that it ought to be referred with some reverence. He refers to it as the precious blood of Jesus.
0: அதை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படியே பேதுரு சொல்கிறார். மிகுந்த பயபக்தியோடு கூட இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் என்று அவர் சொல்கிறார்.
1: Because it is precious.
0: ஏனென்றால் அது விலையேற பெற்றதாக இருக்கிறது.
1: It is precious because his blood does what no other blood can do.
0: வேறு எந்த இரத்தமும் செய்ய முடியாதது அது செய்கிறபடியான அது விலையேற பெற்றது.
1: It is precious because you cannot get any other blood to do what this blood does.
0: இந்த இரத்தம் செய்கிறது வேறு எந்த இரத்தமும் செய்ய முடியாது ஆகவே தான் அது விலையேற பெற்றது.
1: So let us refer to it in that manner.
0: ஆகவே அப்படியாகவே நாம் அதை சொல்லுவோம்.
1: Now last Sunday when we began this subject,
0: கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தலைப்பிலே நாம் ஆரம்பிக்கும்போது,
1: I began to show you the importance that was given in the church, in the early church, to this teaching about the precious blood of Jesus.
0: ஆதி திருச்சபையிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன்.
1: I showed to you that it was not some stray references that are made here and there to the precious blood of Jesus, but it was a consistent teaching of the church about what this precious blood has done for us.
0: ஏதோ இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து இங்கும் அங்குமாக சில காரியங்களை சொல்லாமல் தொடர்ச்சியாக தொடர்ந்து இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து அவர் போதித்தார்கள் என்று காண்பித்தேன்.
1: The great apostle Paul,
0: மாபெரும் அப்போஸ்தலனாகிய பவுல்,
1: பீட்டர்,
0: பேதுரு,
1: and ஜான்.

0: பாத்திரத்தை எடுத்து இது புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது என்று சொன்னார்.
1: So the blood, the teaching about the precious blood of Jesus that was shed held a very important place in the New Testament church.
0: ஆகவே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்த போதனை புதிய ஏற்பாடு சபையிலே மிகவும் மையமாக இருந்தது.
1: Last week the final thing we saw was how in Revelation it is mentioned that the saints took victory over the devil by the blood of the lamb and the word of their testimony.
0: கடந்த வாரம் கடைசியாக வெளிப்படுத்தலிருந்து நாம் பார்த்தோம் எப்படி பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை மேற்கொண்டார்கள் என்று நாம் படித்தோம்.
1: There are many references in the book of Revelation about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து வெளிப்படுத்தலே பல வசனங்கள் இருக்கிறது.
1: And when it says that they took the victory by the blood of the lamb and the word of their testimony.
0: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை மேற்கொண்டார்கள் என்று சொல்லும்போது
1: I showed you three things.
0: மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு
1: காண்பித்தேன். The blood, the word and their testimony was there.
0: இரத்தம், வசனம், பிறகு அவருடைய சாட்சியும் அங்கே இருந்தது.
1: The word and their testimony work together.
0: ரத்தம் வசனம் பிறகு அவருடைய சாட்சி மூன்றும் ஒன்றாக வேலை செய்தது.
1: How does it work together?
0: அது எப்படி ஒன்றாக வேலை செய்கிறது?
1: The word declares what the blood of Jesus has done and the people must take it and testify of it according to what the word declares.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை வசனம் நமக்கு கூறுகிறது. வசனம் என்ன கூறுகிறதோ அதை நாம் எடுத்து நம்முடைய வாயினாலே சொல்ல வேண்டும்.
1: The blood and the word and the testimony works like this.
0: இரத்தமும் வசனமும் சாட்சியும் இப்படிதான் கிரியை செய்கிறது.
1: We testify about what the Bible says that the blood of Jesus has done for us.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் என்ன சொல்கிறதோ அதை நாம் சாட்சியாய் சொல்கிறோம்.
1: In that one statement we have all three.
0: பாருங்க அந்த ஒரு வசனத்திலே இந்த மூன்று மடங்கு இருக்கிறது.
1: I testify.
0: நான் சாட்சியிடுவேன்.
1: My testimony.
0: என்னுடைய சாட்சி.
1: I testify what the word says that the blood of Jesus has done.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை நான் சாட்சியாக அறிவிக்கிறேன்.
1: And victory over the devil is it there?
0: பிசாசின் மீது வெற்றி அப்பொழுதுதான் எனக்கு உண்டாகிறது.
1: Later on in the teaching we are going to show about the great things that this blood does for us.
0: போதனைகளின் பிற்பகுதியிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறது அதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்.
1: But let's go on tonight a little more.
0: இன்னைக்கு இரவு மேலும் சில காரியங்களை நாம் பார்ப்போம்.
1: I want to talk tonight about the atonement that is made through the blood.
0: இன்றைக்கு இரவு இந்த இரத்தத்தின் மூலமா உண்டாகிற பாவ நிவாரணத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
1: Let me ask you to turn to Leviticus chapter 17 and verse 11.
0: லேவியராகமம் 17 ஆம் அதிகாரம் 11 ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
1: We will begin here.
0: இங்கே நாம் ஆரம்பிப்போம்.
1: Leviticus 11 I mean 17:11.
0: லேவியராகமம் 17:11.
1: This is a very important verse when it comes to the teaching on the blood of on the blood.
0: இரத்தத்தை குறித்த போதனையிலே இது மிகவும் முக்கியமான ஒரு வசனமா இருக்கிறது.
1: For the life of the flesh is in the blood. And I have given it to you upon the altar to make an atonement for your souls. For it is a blood that makes atonement for the soul.
0: மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே.
1: Here it says that the life of the flesh is in the blood.
0: இங்க வசனம் சொல்லுகிறது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
1: Somehow God has put life in the blood.
0: எப்படியோ தேவன் இரத்தத்திலே உயிரை வைத்திருக்கிறார்.
1: That is why the blood is such an important thing.
0: ஆகவே தான் இரத்தம் அவ்வளவு முக்கியமான ஒன்றாக
1: இருக்கிறது. Turn with me to Genesis chapter 2.
0: திருப்போம் ஆதியாகமம் 2 அதிகாரம்
1: verse 7.
0: 7 வசனம்.
1: And here we read about what happened when God created man.
0: தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது என்ன நடந்தது என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம்.
1: Says and the Lord God formed man out of the dust of the ground and breathed into his nostrils the breath of life and man became a living being.
0: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான்.
1: Here we are told about how man became a living being.
0: இங்கே மனிதன் எப்படி ஜீவாத்மாவானான் அதை பத்தி நமக்கு சொல்லப்படுகிறது.
1: Leviticus says that God put life in the blood.
0: லேவியராகமம் சொல்கிறது தேவன் இரத்தத்திலே தான் உயிரை வைத்திருக்கிறார் என்று.
1: Now when God created man,
0: தேவன் மனிதனை உண்டாக்கின போது
1: out of the dust,
0: பூமியின் மண்ணிலிருந்து
1: he breathed into the man that he had made out of the dust.
0: மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினாரே அவனுக்குள்ளே ஊதினார்.
1: He breathed his life into him.
0: ஜீவனை அவனுக்குள்ளே ஊதினார்.
1: And the man became a living being.
0: அந்த மனுஷன் ஜீவாத்மாவானான்.
1: The life that God breathed into man was carried by the blood.
0: தேவன் மனுஷனுக்குள்ளே ஜீவனை ஊதினாரே அது இரத்தத்தின் மூலமாய் அவனுக்குள்ளே சென்றது.
1: This is something wonderful to think about.
0: இது அற்புதமான ஒரு காரியம் சிந்திக்க.
1: The life that God breathed into man was carried by the blood.
0: மனுஷனுக்குள்ளே தேவன் ஊதிய அந்த ஜீவன் இரத்தத்தின் மூலமாக சென்றது.
1: Blood is a carrier of God's life.
0: தேவனுடைய ஜீவனை சுமந்து செல்வது இந்த இரத்தமே.
1: So the contact between the divine and the human rests in the bloodstream.
0: ஆகவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு இந்த இரத்தத்திலே இரத்தத்தின் மூலமாக தான் உண்டாயிருக்கிறது.
1: So the blood contains something that even scientists find it difficult to explain.
0: ஆகவே இரத்தத்திலே சில காரியங்கள் அடங்கி இருக்கிறது அதை விளக்க விஞ்ஞானிகள் கூட கஷ்டப்படுகிறார்கள்.
1: It contains the very life of God.
0: தேவனுடைய ஜீவனே அதிலே அடங்கி இருக்கிறது.
1: The Bible says that it

0: contains the very life of God.
1: வேதம் சொல்லுகிறது அதில் தேவனுடைய ஜீவனை அடங்கியிருக்கிறது என்று.
0: Well, the scientists would not listen to that.
1: இத சொன்னா விஞ்ஞானிகள் கேட்க மாட்டார்கள்.
0: But this is an aspect that you have to take into consideration.
1: என்றாலும் இதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
0: This is what gives us an explanation about the blood.
1: இதுதான் இரத்தத்தை குறித்த விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: It contains the very life of God.
1: தேவனுடைய ஜீவனை அதில் அடங்கியிருக்கிறது.
0: You can bottle it and freeze it, but the life it contains remains unaffected.
1: அத பாட்டில் போட்டு அப்படியே நாம் வைத்தாலும் அதில் இருக்கிற ஜீவன் அப்படியே இருக்கிறது பாதிக்கப்படாமல்.
0: You know, the blood is the carrier of that life that comes from God.
1: தேவனிடத்திலிருந்து வருகிற ஜீவனை சுமந்திருப்பது இந்த இரத்தமே.
0: And a person can bleed to death when the blood comes out and when the blood comes out of his system.
1: ஒரு மனிதனுடைய உடம்பில இருந்து இரத்தம் எல்லாம் வெளியே வந்து விட்டால் அந்த மனிதன் இரத்தம் வெளியே போய் சாகத்தான்.
0: Because when the blood comes out, the life comes out.
1: ஏனென்றால் இரத்தம் வெளியே வரும்போது உயிரும் வெளியே வந்து விடுகிறது.
0: When Adam sinned,
1: ஆதாம் பாவம் செய்தபோது
0: something happened to man.
1: ஏதோ ஒன்று மனிதனுக்கு நடந்தது.
0: The Bible says about it in Romans chapter 5 verse 12.
1: ரோமர் 5:12 ல வேதம் அதை குறித்து பேசுகிறது.
0: Through one man sin entered into the world.
1: ஒரு மனிதன் மூலமாக பாவம் உலகத்தில் பிரவேசித்தது.
0: And death through sin.
1: பாவத்தின் மூலமாய் மரணம் பிரவேசித்தது.
0: And that sin and death passed upon all men so that all men were sinners and all died.
1: பிறகு எல்லாரும் பாவிகளாக இருந்து எல்லாரும் சாகும்படியாக பாவமும் மரணமும் அவன் மூலமாய் உலகத்திலே பிரவேசித்தது.
0: Now that is a very important verse.
1: இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்க.
0: Sin came into the world through one man.
1: ஒரு மனிதன் மூலமாக பாவம் உலகத்தில் வந்ததுன்னு வசனம் சொல்லுகிறது.
0: Through sin death came.
1: பாவத்தின் மூலமாக மரணம் வந்தது.
0: Death passed upon all men.
1: மரணம் எல்லாருக்கும் வந்தது.
0: So that all men died, says.
1: இப்போ எல்லாரும் மரிக்கலாம் என்று வசனம் சொல்லுகிறது.
0: So when man sinned in the garden of Eden.
1: ஆகவே ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவம் செய்தபோது.
0: The first man sinned.
1: முதலாவது மனிதன் பாவம் செய்தபோது.
0: Something happened to man.
1: மனிதனுக்கு ஏதோ ஒன்று நடந்தது.
0: In some way man was affected.
1: ஏதோ ஒரு விதத்திலே மனிதன் பாதிக்கப்பட்டான்.
0: Sin entered into man.
1: பாவம் மனிதனுக்குள்ளாய் பிரவேசித்தது.
0: Entered into man and affected the kind of life that he was enjoying.
1: மனிதனுக்குள்ளாய் பிரவேசித்து அவன் அனுபவித்து வந்த வாழ்க்கையை அது பாதித்தது.
0: The life that he carried or he possessed was something that had never seen death.
1: அவனிடம் இருந்த ஜீவன் இருக்கிறதே அந்த ஜீவன் மரணத்தையே காணாத ஒரு ஜீவனா இருந்தது.
0: There was no death in it.
1: அதிலே மரணமே இல்லை.
0: There was no sickness in it.
1: அதிலே வியாதியே இல்லை.
0: There was none of the deterioration and corruption in it.
1: கெட்டு அழிந்து போகக்கூடிய எந்த ஒரு காரியமும் அதிலே இல்லை.
0: But on the day when man sinned,
1: என்றாலும் மனிதன் பாவம் செய்த அந்த நாளிலே,
0: the very blood of man became infused with sin.
1: மனிதனுடைய இரத்தத்திலே பாவம் வந்து சேர்ந்து கொண்டது.
0: He became corrupt and sinful by nature.
1: அவன் இப்போது சுவாபத்தினுடைய கெட்டு பாவம் நிறைந்தவனாகிவிட்டான்.
0: And the blood that carries life, the life that he had and possessed was corrupt.
1: இப்போது ஜீவனை உடையதா இருக்க அந்த ரத்தம் அவனுக்குள்ளே இருந்த அந்த ஜீவன் கெட்டு நாசமாய் போய்விட்டது.
0: Now this gives us a story about how everything started.
1: எல்லாமே எப்படி துவங்கியது என்ற காரணத்தை இது நமக்கு கொடுக்கிறது.
0: Blood is a carrier of life.
1: ரத்தம் தான் ஜீவனை சுமந்து கொண்டிருக்கிறது.
0: God breathed into man.
1: தேவன் மனிதனுக்குள்ளாய் ஊதினார்.
0: He breathed his life into man.
1: அவருடைய ஜீவனையே அவனுக்குள்ளாய் ஊதினார்.
0: This life that God breathed was somehow contained in the blood of man.
1: தேவன் ஊதிய அந்த ஜீவன் அதற்குள்ளே மனிதனுடைய ரத்தமும் அடங்கி இருக்கிறது.
0: When he sinned, somehow it became corrupt.
1: அவன் பாவம் செய்தபோது எப்படியோ அது கெட்டு போய் விட்டது.
0: Now you have to understand the unique nature of the blood of Jesus also.
1: இப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் தனித்தன்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
0: Now when Jesus was born as a man.
1: இயேசு ஒரு மனிதனாக பிறந்தபோது.
0: When Jesus was manifest in the flesh.
1: இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டபோது.
0: What kind of blood did he carry?
1: என்ன விதமான இரத்தத்தை அவர் கொண்டிருந்தார்?
0: What kind of blood did he have?
1: என்ன விதமான இரத்தம் அவருக்கு இருந்தது?
0: You know, we realize that Jesus was born of a virgin.
1: அவர் இயேசு ஒரு கன்னிக்கு பிறந்தவர் என்பது நமக்கு தெரியும்.
0: He was not born as a result of a union between a man and a woman.
1: ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்ததனாலே அவர் பிறக்கவில்லை.
0: And somehow miraculously God planted the life of his already existent son in the womb of Mary.
1: எப்படியோ ஏற்கனவே இருந்த தம்முடைய குமாரனுடைய ஜீவனை மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ளாக தேவன் வைத்தார்.
0: Even though Jesus was born through this woman, this virgin,
1: இந்த கன்னியின் மூலமாக இயேசு பிறந்திருந்தாலும்,
0: even though he took on his human nature from this woman,
1: தன்னுடைய மனித சுபாவத்தை இந்த பெண்ணின் மூலமாக அவர் பெற்றிருந்தாலும்,
0: he was not corrupt.
1: அவர் கெட்டு போகவில்லை.
0: He was not stained with the sin of mankind.
1: மனுக்குலத்தின் பாவக்கறை என்ன விதத்தில் அவரை பாதிக்கவில்லை.
0: He was not stained with the sin of mankind because God somehow processed him through the womb of Mary.
1: மனுக்குலத்தின் பாவத்தினாலே அவர் எந்த விதத்திலும் கறைப்படவில்லை. ஏனென்றால் தேவன் ஏதோ ஒரு விதத்திலே மரியாளுடைய கர்ப்பத்திலே அவரை கொண்டு வந்தார்.
0: The Bible says in the book of Hebrews chapter 10 verse 5.
1: எபிரேயர் 10:5 வேதம் சொல்கிறது.
0: That he has prepared a body for him.
1: அவருக்கென்று தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார் என்று.
0: God had prepared the body.
1: தேவனே அந்த சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார்.
0: He was not going to take the Adamic blood, the spotless son of God, the sinless son of God was not going to take the corrupt blood of mankind.
1: கரைதரையற்ற ஒரு பாவமும் இல்லாத தேவனுடைய குமாரன் மனிதனுடைய பாவம் நிறைந்த இரத்தத்தை அவர் பெற்றிருக்க போவது இல்லை.
0: God was going to provide it for him.
1: தேவனே அந்த இரத்தத்தை அவர் கொடுக்க போகிறார்.
0: He was going to be born with a sinless blood.
1: பாவமற்ற இரத்தத்தோடு அவர் பிறக்க போகிறார்.
0: Blood that is not corrupted and infused with sin and corruption.
1: எந்த விதத்திலும் பாவத்தினால கரைப்பட்டு கெட்டு போன ரத்தமா அல்லாது.
0: So the life that flowed in the veins of Jesus came from God himself.
1: ஆகவே இயேசுவின் நரம்புகளிலே ஓடின ரத்தம் தேவனிடத்திலிருந்து வந்த ரத்தம்.
0: That is why Mary said about this one that was growing in her, said he is God my savior, he said.
1: ஆகவே தான் தனக்குள்ளே வளர்ந்தவர் குறித்து மரியான் சொல்கிறார், என் இரட்சகராகிய தேவன் என்று.
0: There was no sin, no corruption there.
1: அவரிடத்தில் எந்த பாவமும் கிடையாது, கெட்டு போனதும் கிடையாது.
0: And it was pure, he was pure and sinless.
1: அவர் முற்றிலும் புனிதமானவராக பாவமற்றவராக இருந்தார்.
0: That is why Peter calls it the precious blood of Jesus.
1: ஆகவே தான் பேதுரு இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்று அழைக்கிறான்.
0: And now when the blood of Jesus was shed,
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட போது,
0: on the cross of Calvary,
1: கல்வாரி சிலுவையிலே,
0: a cleansing takes place in our human soul.
1: நம்முடைய மனித ஆத்துமாக்களிலே ஒரு சுத்திகரிப்பு நடைபெறுகிறது.
0: The Bible says that our hearts are cleansed, our conscience is cleansed.
1: வேதம் சொல்லுது நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய மனசாட்சி சுத்தம் பண்ணப்படுகிறது.
0: All filth of our sin is washed away by the blood of Jesus.
1: நம்முடைய பாவ கரைகள் அழுக்குகள் அனைத்தும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறது.
0: Somehow we are infused with the life of God.
1: எப்படியோ தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக அருளப்படுகிறது.
0: Now we saw from the beginning how the life was given.
1: ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம் எப்படி ஜீவன் நமக்கு அருளப்படுகிறது.
0: How the blood carried life.
1: எப்படி இந்த இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது.
0: How when man sinned somehow it became corrupt and sinful.
1: எப்படி மனிதன் பாவம் செய்தபோது இது எப்படி கெட்டு நாசமாய் பாவத்துக்குள்ளாகி விட்டது என்று.
0: When Jesus was born,
1: இயேசு பிறந்தபோது,
0: God provided a body for him.
1: தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி
0: கொடுத்தார். Even though he took on his human nature from Mary,
1: மரியாளத்திலிருந்து அந்த மனித சுபாவத்தை அவர் பெற்றிருந்தாலும்,
0: still he was not corrupt with sin.
1: இன்னமும் பாவத்தினாலே அவர் கறைபடவில்லை.
0: Stained by sin.
1: பாவ கரை அவரிலே இல்லை.
0: He was a specially born person.
1: அவர் விசேஷமாய் பிறந்த ஒருவர்.
0: Even though he had human nature, it was sinless nature.
1: மனித சுபாவம் அவருக்கு இருந்தாலும் அது பாவமே இல்லாத சுபாவமாக இருந்தது.
0: And when his blood was shed on the cross,
1: அவருடைய ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது.
0: That is the blood that atones for our sin.
1: அந்த ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிறதா
0: இருக்கு. Let us think about the blood that was shed on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை குறித்து நாம் பார்ப்போம்.
0: Now when we look at the so many pictures that we see in the world about Jesus hanging in the cross.
1: இயேசு சிலுவையிலே தொங்குகிறதை பற்றிய படத்தை பலதை நான் பார்த்திருக்கேன்.
0: Now they have improved upon it so much that it looks actually very fancy and nice.
1: இப்ப அந்த படத்தை ரொம்ப நல்லா வரையறாங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு.
0: Now you look at it and you admire its beauty and look at it and you're not horrified by it but you look at it with some admiration.
1: இப்போது அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு பயம் உண்டாவதல்ல, இவ்வளவு அழகா வரையிருக்காங்கல அதிசயத்தோடு பார்க்கறோம்.
0: What I mean to say is the things that are portrayed today about the crucifixion of Jesus are nowhere near what it actually was.
1: என்ன சொல்ல வருகிறேன், இயேசு சிலுவையில் அறையப்பட்டதற்கும் இன்றைக்கு அந்த காட்சியை படத்துல வரைவதற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது.
0: They show it in movies and they show it in pictures, they draw it in pictures and so on, but it is nothing like what it actually was.
1: சினிமா படங்களை காண்பிக்கிறார்கள் அல்லது படம் வரைந்து வைக்கிறார்கள் என்றாலும் என்ன நடந்ததோ அதற்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது.
0: It looks like it is kind of beautified.
1: ஏதோ கொஞ்சம் அழகாக அதை சித்தரிக்கிறார்கள்.
0: Made to look nice.
1: பார்க்க நன்றாய் வைக்கிறார்கள்.
0: It is commercialized.
1: வியாபார ரீதியாக காண்பித்து விடுகிறார்.
0: But really when Jesus was crucified,
1: என்னால இயேசு உண்மையாகவே சிலுவையில் அறையப்பட்ட போது,
0: they say that he was crucified in the most shameful condition.
1: என்ன சொல்றா, மிகவும் அவமானம் நிறைந்த ஒரு விதத்திலே அவர் அறையப்பட்டார்.
0: There are some who really say that he was crucified almost naked.
1: சிலர் சொல்றாங்க ஏறக்குறைய நிர்வாணமாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார்.
0: There are others who say that even the last piece of clothing that he would have was removed from him.
1: வேறு சிலர் சொல்றாங்க அவர் கட்டியிருந்த கடைசி துணியையும் கழற்றி விட்டார்கள் என்று.
0: It was the purpose was to completely put him to
1: அவமானப்படுத்த
0: thorns was laid upon his head.
1: முள் முடி ஒன்று அவருடைய தலையின் மீது வைக்கப்பட்டது.
0: The crown of thorns contained long nails about 1.5 inches long and it went, it pierced into his head.
1: முள் முடியிலே ஏறக்குறைய 1.5 இன்ச் நீளத்துக்கு அந்த முள் இருக்கும். அப்படியே தலையை கிழித்து கொண்டு அது உள்ளே சென்றது.
0: Because it ran into his head, blood pierced out of his head.
1: அவருடைய தலைக்குள்ளாய் சென்றபடியால் அங்கிருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது.
0: It was flowing down his beard and through his face and through his body.
1: அவருடைய முகத்திலே தாடியிலே சரீரத்தில் அப்படியே வழிந்து கொண்டிருந்தது.
0: Terrible picture.
1: பயங்கரமான கோர காட்சி.
0: Coming down all from his head, he was drenched with blood.
1: தலையிலிருந்து ரத்தம் ஒழுகி அப்படியே நனைந்து விட்டிருந்தார்.
0: And then his hands and legs were nailed.
1: அவருடைய கால்களும் கரங்களும் கூட ஆணிகளால் கடாவப்பட்டது.
0: Spikes were driven through his hands and nails.
1: நீளமான ஆணிகள் கரங்கள் கால்கள் கூட அடிக்கப்பட்டது.
0: Not just a small little nail, a big nail and it was nailed through his
1: ஆணி என்றால் சின்ன ஆணிகளே மிகப்பெரிய ஆணிகள் கடாவப்பட்டது.
0: And blood was flowing through his hands.
1: ரத்தமுடைய கரங்களிலிருந்து வடிந்தது.
0: And the spear was thrust into his side.
1: ஒரு ஈட்டி கொண்டு விலாவிலே குத்தினார்கள்.
0: Blood and water came out.
1: ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது.
0: His back was whipped until it became like a plowed field.
1: அவருடைய முதுகு உழுகருடைய நிலம் போல ஆகும் வரைக்கும் அடித்தார்கள்.
0: 39 stripes was given.
1: 39 அடிகள் அடித்தார்கள்.
0: A full complete beating.
1: முழுமையாய் அடித்து முடித்தார்கள்.
0: Now the stripes was not just given by just a whip.
1: பாருங்கள் இந்த அடி என்று சொல்லும்போது இது சும்மா ஒரு குச்சியில் எடுத்து அடித்தான் கிடையாது.
0: It was given with a whip that had some iron material in it.
1: ஒரு வாரினால் அடித்தார்கள். அந்த வார் நுனியிலே இரும்பு துண்டுகள் இருக்கும்.
0: There were sharp edges in it.
1: அதிலே கூர்மையான முனைகள் இருக்கும்.
0: And it literally tore into his body and tore his flesh out.
1: எழுத்தின்படி அந்த ஆணிகள் அவருடைய முதுகிலே சதையிலே பதிந்து சதையை கிழித்து கொண்டு வந்தது.
0: As they beat him every time some part of his flesh came with it.
1: ஒவ்வொரு முறையும் அவர்கள் அவரை அடித்தபோது சதை பிய்த்து கொண்டு வந்தது அதோடு.
0: So the crown of thorns brought out blood.
1: அவே முள் முடி ரத்தத்தை வெளியே கொண்டு வந்தது.
0: Nails in his hands and feet brought some blood out.
1: கைகளில் கால்களில் அடிக்கப்பட்ட ஆணிகள் ரத்தத்தை வெளியே
0: ஏற்றியது. His sides were pierced and blood came out.
1: விலாவில குத்தினார்கள் ரத்தம் வந்தது.
0: And wounds all over his body were giving out blood.
1: சரீரம் முழுவதும் அந்த காயங்களும் ரத்தத்தை வெளியே தள்ளி கொண்டிருந்தது.
0: He was completely drenched with blood.
1: முற்றிலும் ரத்தத்தால் அப்படியே நனைந்திருந்தார்.
0: You never see a picture like that now.
1: இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்க பார்க்கிறீங்க.
0: If they ever showed you a picture like that, you'll turn your face away because you cannot stand to look at it.
1: இப்படி ஒரு படத்தை காண்பித்தாலும் உங்களால் சகிக்க முடியாத முகத்தை திருப்பி கொள்வீர்கள்.
0: From head to toe, from the top of his head to the bottom of his feet, he was drenched, covered completely with blood that was flowing.
1: உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை வழிந்து ஓடுகிற அந்த ரத்தத்தினால் அப்படியே அவர் நனைந்திருந்தார்.
0: The very earth was soaked with blood.
1: பூமியே ரத்தத்தினால் அப்படியே நிறைந்திருந்தது.
0: The earth, you know, was soaked with blood because the blood was falling from him.
1: அவர் மீது இருந்து ரத்தம் கீழே வழிந்தபடியாலே பூமி ரத்தத்தினால் நனைந்திருந்தது.
0: So the crucifixion was a spectacle of blood. Blood, blood, blood. Everywhere it was blood.
1: ஆகவே சிலுவை என்று சொன்ன உடனே எங்கு பார்த்தாலும் ரத்தம் தான். எல்லா இடத்திலும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது.
0: His whole body was covered with blood.
1: அவருடைய சரீரம் முழுவதும் இரத்தத்தினால் நிறைந்திருந்தது.
0: His face, his body was covered with it.
1: அவருடைய முகம் அவருடைய சரீரம் எல்லாமே இரத்தத்தினால் மூடப்பட்டிருந்தது.
0: There is a wonderful picture there.
1: அற்புதமான ஒரு காட்சி அங்க இருக்கு.
0: It is a horrible thing to look at.
1: பார்க்காது கோரமான காட்சிதான்.
0: But it meant something.
1: இன்னாலும் அதிலும் ஒரு அர்த்தம்
0: இருக்கு. Which is what I want to talk about tonight.
1: அதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச வருகிறேன்.
0: He was covered with blood.
1: இரத்தத்தினாலே அவர் மூடப்பட்டிருந்தார்.
0: Hanging there almost naked or completely naked.
1: ஏறக்குறைய முற்றிலும் நிர்மாணமாய் தொங்கிக் கொண்டிருந்தார்.
0: In shame.
1: அவமானத்திலே.
0: But then he was covered with blood.
1: என்னால இரத்தத்தினாலே அவர் மூடப்பட்டிருந்தார்.
0: There are some bible teachers that write about it.
1: சில வேத போதகர்கள் இதை குறித்து எழுதுகிறார்கள்.
0: They say that he hung there in that nakedness and shame because that is what happened to man when he sinned.
1: என்ன சொல்லுறா அவர் நிர்வாணத்திலே தொங்கினார் ஏனென்று சொன்னால் மனிதன் பாவம் செய்த போது அதுதான் அவனுக்கு நடந்தது என்று சொல்கிறார்.
0: One of the immediate consequences of man's sin was that his nakedness was exposed.
1: மனிதன் பாவம் செய்த உடனே ஏற்பட்ட ஒரு விளைவு என்ன? அவனுடைய நிர்வாணம் வெளியாக்கப்பட்டது.
0: And immediately man tried to go and make clothing out of fig leaves.
1: உடனே மனிதன் போகிறான் அத்திலை கொண்டு துணிகளை உண்டாக்க நினைக்கிறான்.
0: And he made it for him and his wife and they covered themselves with it.
1: தனக்காகவும் தன் மனைவிக்காக ஏற்படுத்தி அதனாலே தங்களை மூடிக்கொள்கிறார்கள்.
0: God comes and finds them.
1: தேவன் வருகிறார் அவர்களை கண்டுபிடிக்கிறார்.
0: Says this will not do.
1: இது சரிபட்டு வராது.
0: This is going to tear up when you sit down and get up.
1: உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது இது கிழிஞ்சு போடும் அப்படிங்கறாரு.
0: He told Adam, this won't do.
1: ஆதாம் பாச்சல ஆதாமே இது போதாது.
0: See, the man never knew about clothing before.
1: பாருங்க அதுக்கு முன்னாலே இந்த துணியை பற்றி மனிதனுக்கு தெரியவே தெரியாது.
0: He never knew what it is to clothe himself. That is why he didn't know how to make it.
1: உடை உடுத்து என்றால் என்னவென்று அவனுக்கு தெரியாது. ஆகவே தான் எப்படி செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை.
0: God came and said this is not going to do.
1: தேவன் வந்தார் இது சரிபடாது என்றார்.
0: He said, this fig leaf clothing has to go.
1: அவர் சொன்னார், இந்த அத்திமரை, இந்த அத்தி இலை உடை போக வேண்டும்.
0: He killed an animal there.
1: ஒரு மிருகத்தை அங்கே கொன்றார்.
0: And took the skin of that animal.
1: அந்த மிருகத்தின் தோலை எடுத்தார்.
0: And clothed man with the skin of that animal.
1: அந்த மிருகத்தின் தோலினாலே மனிதனுக்கு உடையை கொடுத்தார்.
0: The first killing happened, first death took place in the garden.
1: ஏதேன் தோட்டத்தில் முதலாவது மரணம் உண்டானது.
0: God carried it out.
1: தேவன் தான் அதை நிறைவேற்றினார்.
0: God killed that animal.
1: தேவன் அந்த மிருகத்தை கொன்று.
0: God took the skin of that animal.
1: தேவன் அந்த மிருகத்தின் தோலை எடுத்தார்.
0: And covered man with that skin that was drenched with blood of that animal.
1: இரத்தத்தினாலே தோய்ந்திருந்த அந்த தோலை கொண்டுதான் மனிதனை தேவன் மூடினார்.
0: A more permanent clothing it was.
1: இது ஏறக்குறைய நிரந்தரமான ஒரு துணி போன்றது.
0: This is not going to tear up so easily.
1: இது அவ்வளவு சீக்கிரமாக கிழிந்து போவதில்லை.
0: The fig leaf clothing that man made for himself.
1: மனிதன் தனக்காக ஏற்படுத்திக் கொண்ட அந்த அத்தியிலை உடை இருக்கிறது.
0: It is like the man made religions of today.
1: அது இன்றைக்கு மனிதனே ஏற்படுத்திக் கொண்ட மதம் போல இருக்கிறது.
0: Man is naked because of his sin.
1: மனிதன் தன் பாவத்தினாலே நிர்வாணமா இருக்கிறான்.
0: He realizes his shame.
1: தன்னுடைய அவமானத்தை உணர்கிறான்.
0: He wants to cover his sin.
1: தன்னுடைய பாவத்தை அவன் மூட விரும்புகிறான்.
0: He goes and looks about and sees how he can do it.
1: எப்படி அந்த பாவத்தை மூடலாம் என்று இங்கு முகமாய் தேடுகிறான்.
0: And he does his best when he picks up the leaves and puts them together and covers his body with it.
1: இலையில எடுத்து ஒன்றாய் தைத்து சரீரத்தில் போட்டுக்கொள்ளும்போது தன்னால் முடிந்த காரியனே அவன் முயற்சி செய்து முடிக்கிறான்.
0: All of man's religion is a feeble attempt of man to cover his own sin and sinfulness.
1: மனிதனுடைய மதங்கள் அனைத்துமே அவருடைய சொந்த பாவத்தையும் பாவ நிலைமையையும் மூடிக்கொள்ள அவன் எடுக்கிற பலவீனமான முயற்சிகள் தான்.
0: A very really a weak and unworthy attempt.
1: அது பலவீனமான கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு முயற்சி.
0: This is not really going to do.
1: இது எதுவும் செய்ய போவதில்லை.
0: Human religions are like that.
1: மனிதனுடைய மதம் எல்லாம் அப்படிதான்
0: இருக்கு. Man's rituals and ceremonies are like that.
1: அவருடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் அனைத்தும் அப்படிதான் இருக்கு.
0: All his worship is like that.
1: அவருடைய ஆராதனை எல்லாம் அப்படிதான் இருக்கு.
0: All the things that he goes through to take care of his sin problem is like that.
1: தன்னுடைய பாவ பிரச்சனையை பரிகரிக்க அவன் செய்கிற எல்லாமே அப்படிதான் இருக்கிறது.
0: It is like the fig leaves clothing.
1: அது அத்தியிலை உடைய போல இருக்கிறது.
0: It will not stand the test.
1: அது நிற்காது.
0: It is not strong.
1: அது அவ்வளவு பலமானது
0: இல்லை. It is no good.
1: அது நல்லதே இல்லை.
0: And God does not approve of it.
1: தேவனும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை.
0: God says I will provide.
1: தேவன் சொல்றான் நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
0: I am going to provide a covering.
1: நான் உங்களுக்கு ஒரு மூடுதலை கொடுக்க போகிறேன்.
0: I am going to cover your nakedness.
1: நான் உடைய நிர்வாணத்தை மூட போகிறேன்.
0: I am going to cover your shame.
1: உடைய அவமானத்தை நான் மூட போகிறேன்.
0: It's my job.
1: அது என்னுடைய வேலை.
0: You can't do it.
1: நீங்கள் அதை செய்ய முடியாது.
0: You have no enough understanding to do it yourself.
1: அதை நீங்களே செய்து கொள்ளுகிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு கிடையாது.
0: You are not wise enough to do it.
1: நீங்கள் அந்த அளவுக்கு ஞானிகள் அல்ல.
0: Only God can do it.
1: தேவன் மட்டுமே அதை செய்ய முடியும்.
0: This is the picture that was given in the Garden of Eden.
1: ஏதேன் தோட்டத்திலே இந்த படம் தான் நமக்கு காண்பிக்கப்படுகிறது.
0: God was telling man.
1: தேவன் மனிதனை பார்த்து சொல்கிறார்.
0: Look at the shameful attempt you have made.
1: என்ன ஒரு வெட்ககரமான முயற்சியை நீ செய்திருக்கிறாய்.
0: Take off that clothing.
1: அந்த உடை எடுத்து போடு.
0: Take on what I give you.
1: நான் கொடுக்கிறதை உடுத்திக்கொள்.
0: Take on the covering that I give you.
1: நான் கொடுக்கிற இந்த மூடுதலை அணிந்துகொள்.
0: I only can make that.
1: நான் தான் அதை உனக்கு செய்ய முடியும்.
0: This is what happened in the Garden of Eden.
1: ஏதேன் தோட்டத்தில் இதுதான் நடந்தது.
0: And in the cross the same thing took place.
1: சிலுவையிலும் அதே காரியம் தான் சம்பவித்தது.
0: The Bible says.
1: வேதம் சொல்கிறது.
0: Jesus became sin for us.
1: இயேசு நமக்காக பாவமானார்.
0: Literally hanging there in shame.
1: எழுத்தின்படி அவமானத்தில் தொங்கிக்கொண்டார்.
0: And the God who clothed man with that blood drenched skin coat in the Garden of Eden.
1: ஏதேன் தோட்டத்திலே இரத்தத்தினால் தோய்ந்த அந்த தோலை எடுத்து தேவன் மனிதனுக்கு உடுத்தினது போல.
0: That was only a picture.
1: அது வெறும் ஒரு காட்சிதான்.
0: That was only a picture of this atonement.
1: இந்த பாவ நிவிர்த்தியினுடைய வெறும் படம் மட்டுமே அது.
0: The word atonement literally means a covering.
1: பாவ நிவிர்த்தி என்று சொன்னால் அதன் அர்த்தம் மூடுதல் என்று வருகிறது.
0: And God was going to do it through Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் அதை செய்ய போகிறார்.
0: He is going to cover man's sin.
1: மனிதனுடைய பாவங்களை அவர் மூட போகிறார்.
0: He is going to wash away man's sin.
1: மனிதனுடைய பாவங்களை கழுவ போகிறார்.
0: He was going to remove man's sin.
1: மனிதனுடைய பாவங்களை அகற்ற போகிறார்.
0: He was going to provide a complete covering, a perfect covering for man's sin and shame.
1: மனுடைய பாவம் அவமானம் இவைகளுக்கு பூரணமான முழுமையான ஒரு மூடுதலை அளிக்க போகிறார்.
0: The animal that was killed there in the garden and the coat that was blood drenched that he wore that day was only a picture.
1: ஏதேன் தோட்டத்திலே அன்னைக்கு கொல்லப்பட்ட அந்த மிருகமும் இரத்தத்திலே தோய்ந்த அந்த தோலையும் உடுத்திக்கொண்டன அதுவும் வெறும் ஒரு காட்சியாக படமாக மட்டுமே இருக்கிறது.
0: A picture of the blood of Jesus covering us and our shame.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மையும் நம்முடைய அவமானத்தையும் மூடுகிறதே அதனுடைய ஒரு படமாக இருக்கிறது.
0: And on the cross when Jesus hung.
1: சிலுவையில் இயேசு தொங்கியபோது
0: he hung there in shame.
1: அங்கே அவமானத்திலே தொங்கினார்.
0: He became like us.
1: நம்மை போல அவர் மாறினார்.
0: Just imagine we should have been there.
1: கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் நாம் தான் அங்கே இருந்திருக்க வேண்டும்.
0: Paul literally says I have been crucified with Christ.
1: பவுல் எழுத்தின்படியே சொல்கிறார் கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன்.
0: I tell you my friend that was that was me, that was you, that
1: was hanging there. சொல்லட்டு நண்பர்களே, அங்கே அறையப்பட்டது நான், நீங்கள் தான்.
0: The nakedness was not his nakedness. He is the son of God, sinless son of God. It was your nakedness and my nakedness.
1: அந்த நிர்வாணம் அவருடைய நிர்வாணம் இல்லை. ஏனென்றால் அவர் பாவமில்லாத தேவகுமாரன். அந்த நிர்வாணம் உங்களுடைய நிர்வாணம், என்னுடைய நிர்வாணம்.
0: That shame was not his shame. It was my shame and your shame.
1: அந்த அவமானம் அவருடையதல்ல. உங்களுடைய அவமானம், என்னுடைய அவமானம்.
0: So Jesus hung there in utter shame.
1: அவர் இயேசுவானவர் முழுமையான வெட்கத்தோடு அங்கே தொங்கிக் கொண்டிருந்தார்.
0: As the blood flowed from the top of his head to the bottom of his feet.
1: உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இரத்தம் அப்படியே வழிந்து கொண்டிருந்த போது.
0: God was covering us with his blood.
1: தேவன் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மூடி கொண்டிருந்தார்.
0: Covering our sin and our shame.
1: நம்முடைய பாவங்களையும் அவமானங்களையும் மூடினார்.
0: The son of God did not need a covering, my friend.
1: தேவ குமாரனுக்கு ஒரு மறைவு தேவையில்லை நண்பர்களே.
0: No, he could have gotten off of the cross.
1: கிடையாது, சிலுவையை அவர் தூக்கி எறிந்திருக்கலாம்.
0: He could have put the men that hung him there and under his feet and literally stomped them to nothing.
1: சிலுவையில் அவர் அறைந்த மக்களை காலின் கீழே போட்டு மிதித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கலாம்.
0: The son of God did not need a covering.
1: தேவ குமாரனுக்கு ஒரு மறைவு தேவையே இல்லை.
0: It was the covering that was given for us.
1: அந்த மறைவு மூடுதல் நமக்காக கொடுக்கப்பட்டது.
0: Jesus was covered with blood.
1: இயேசுவன இரத்தத்தினாலே மூடப்பட்டிருந்தார்.
0: And when I say that he was literally covered from head to toe.
1: அவர் எழுத்தின்படியே தலைமுதல் கால் வரை மூடப்பட்டிருந்தார் என்று நான் சொல்லும்போது.
0: Part of his body was covered.
1: அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயமும் மூடப்பட்டிருந்தது.
0: God showing to the world this covering that he has brought about for man.
1: இந்த மறைவு மூடுதல் மனிதனுக்காக நான் உண்டாக்கின மறைவு என்பதை தேவன் உலகத்துக்கு அப்போது காண்பித்தார்.
0: Covering for our sin and shame.
1: நம்முடைய பாவமும் அவமானமும் அங்கே மூடப்பட்டது.
0: That is why it happened there on the cross.
1: ஆகவே தான் சிலுவையிலே அது அப்படி நடந்தது.
0: You see, that is why God turned his face away, the Bible says.
1: ஆகவே தான் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டார் என்று.
0: God turned his face away.
1: தேவன் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்.
0: Why did he turn his face away?
1: ஏன் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார்?
0: He could not see the Son of God because the Son of God became sin for us.
1: தேவ குமாரன் நமக்காக பாவமானபடியினாலே அவரை தேவனால் பார்க்க முடியவில்லை.
0: And there God provided the perfect atonement for man. To cover his sin and shame.
1: அங்கிதானே தேவன் மனிதனுடைய பாவத்தை அவமானத்தை மூடும்படி பூரணமான பாவ நிவிர்த்தியை உண்டாக்கினார்.
0: This is something that is wonderful that took place on the cross of Calvary.
1: இதுதான் சிலுவையிலே நடந்த அற்புதமான ஒரு காரியம்.
0: Took place for you and me.
1: உங்களுக்காக எனக்காக அது சம்பவித்தது.
0: It was our covering.
1: அது நம்முடைய மூடுதல்.
0: It was not that Jesus was covered, it was we who were crucified with him and covered with that blood.
1: இதோ இயேசு மூடப்பட்ட அன்று கிடையாது, அவரோடு கூட அறையப்பட்டிருந்த நாம்தான் அவருடைய இரத்தத்தினால் அங்கே மூடப்பட்டோம்.
0: When God sees us today.
1: Yes, தேவன் இன்றைக்கு நம்மை காணும்போது.
0: He sees us in Christ.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை காண்கிறார்.
0: He sees us under that covering.
1: அந்த மூடுதலுக்கு கீழாய் நம்மை காண்கிறார்.
0: He sees us not in our shame and sinfulness.
1: நம்முடைய பாவ நிலைமையோடு அவமானத்தோடு அவர் நம்மை பார்ப்பதில்லை.
0: Those of us who have put our faith in Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிற நாம் எல்லாரும்.
0: Those of us who have been born again.
1: மறுபடியும் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும்.
0: Those of us who have believed and put our faith in the shed blood of the cross.
1: சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை விசுவாசித்து அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும்.
0: God looks upon us as acceptable people because his blood has covered our sin and shame.
1: அப்படிப்பட்டவர்களை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். ஏன் என்று சொன்னால் அவருடைய ரத்தம் தான் நம்முடைய பாவத்தையும் அவமானத்தையும் மூடிவிட்டது.
0: கம்ப்ளீட் கவரிங்,
1: முழுமையான ஒரு மூடுதல்.
0: பெர்ஃபெக்ட் கவரிங்,
1: பூரணமான ஒரு மூடுதல்.
0: த்ரூ தி ப்ளட் ஆஃப் தி கிராஸ்,
1: சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலம்.
0: மீ 1 ஜான் நவ.
1: இப்போது 1 யோவானுக்கு நாம் திருப்புவோம்.
0: 1 ஜான் சாப்டர் 5.
1: 1 யோவான் 5 அதிகாரம்.
0: அண்ட் வெர்ஸ் 8.
1: 8 வசனம்.
0: 1 ஜான் 5:8.
1: 1 யோவான் 5:8.
0: Says and there are 3 that bear witness on the earth.
1: பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3.
0: The spirit, the water and the blood.
1: ஆவி, ஜலம், ரத்தம்.
0: And these 3 agree as one.
1: இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது.
0: The spirit, the water and the blood, these 3 agree as one.
1: ஆவி, ஜலம், ரத்தம் மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்.
0: When it is talking about the water.
1: ஜலம் என்றது சொல்லும்போது.
0: It is referring to the water of the washing of the word.
1: நம்மை கழுவுகிற வசனமாகிய ஜலத்தை குறித்து அது பேசுகிறது.
0: It is the word of God.
1: அது தேவனுடைய வார்த்தை.
0: It says the blood and the water and the spirit, these 3 are one.
1: ஆவி, ஜலம், ரத்தம் இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்.
0: What is he saying?
1: என்ன சொல்கிறார்?
0: He says the blood has done something for us.
1: ரத்தம் ஏதோ ஒன்றை நமக்காக செய்திருக்கிறது.
0: The shed blood of Jesus has done something for us.
1: சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் நமக்காக ஏதோ ஒன்று செய்திருக்கிறது.
0: And the word of God declares what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை தேவனுடைய வசனம் நமக்கு அறிவிக்கிறது.
0: And the spirit of God ministers that knowledge, that revelation to us.
1: பிறகு தேவ ஆவியானவர் அந்த அறிவை, அந்த வெளிப்பாட்டை நமக்கு அருளுகிறார்.
0: In this way the 3 are one.
1: இந்த விதத்திலே தான் மூன்றும் ஒன்றாக இருக்கிறது.
0: The blood covers our sin,
1: ரத்தம்னுடைய பாவங்களை மறைக்கிறது.
0: The blood covers our shame.
1: ரத்தம்னுடைய அவமானத்தை மூடுகிறது.
0: The blood has made atonement for us.
1: ரத்தம் தான் நமக்காய் பாவம் நிவர்த்தி செய்தது.
0: The blood was shed for us.
1: ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது.
0: The blood brings forgiveness of sins.
1: ரத்தம் பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது.
0: The blood gives us access into the presence of God.
1: ரத்தம் தான் தேவனுடைய சமூகத்திலே சொல்லக்கூடிய சாட்சியத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: The Bible declares so many things about what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று பல காரியங்களை வேதம் நமக்கு கூறுகிறது.
0: The Bible says the blood speaks in the throne room of God.
1: வேதம் சொல்லுது தேவனுடைய கிருபாசனத்தினிலே ரத்தம் பேசுகிறது என்று.
0: The Bible says that blood is our protection.
1: ரத்தம் தான் நம்முடைய பாதுகாப்பு என்று வேதம் கூறுகிறது.
0: The Bible says through the blood we have forgiveness of sins.
1: ரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.
0: The Bible says we have redemption through the shed blood.
1: சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
0: All of these things the Bible declares and teaches.
1: இவை அனைத்துமே வேதம் தான் கூறுகிறது போதிக்கிறது.
0: And the Spirit of God takes what the Bible says about the word of God and ministers it to us.
1: தேவனுடைய ரத்தத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறதோ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை தேவ ஆவியானவர் எடுத்து நமக்கு போதிக்கிறார்.
0: This way they three are one.
1: இந்த விதத்திலே தான் மூன்றும் ஒன்றாக இருக்கிறது.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: When Jesus was covered with the blood on that day.
1: இயேசுவானவர் அந்த நாளிலே ரத்தத்தினாலே மூடப்பட்டிருந்தபோது.
0: It is a picture of you and I covered with the blood.
1: அது நீங்களும் நானும் ரத்தத்தினாலே மூடப்பட்டோம் என்பதற்கு ஒரு படமாக இருக்கிறது.
0: Completely contained in him.
1: முழுமையாக அதற்குள்ளாய் நாம் அடங்கி இருக்கிறோம்.
0: Completely in Christ.
1: முழுமையாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்.
0: Do you see yourself in Christ?
1: கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் உங்களை பார்க்கிறீர்களா?
0: You see, that is why Paul again and again says, I am crucified with Christ.
1: ஆகவே தான் பவுல் திரும்ப திரும்ப சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன்.
0: He says it in Galatians.
1: கலாத்தியர்ல அதை சொல்கிறார்.
0: Then in Romans he says.
1: பிறகு ரோமர்ல அதை சொல்கிறார்.
0: We are dead with him, buried with him, risen with him.
1: அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தோம் என்று.
0: He sees himself there.
1: தன்னையே அவர் அங்கே பார்க்கிறார்.
0: He sees himself on the cross.
1: சிலுவையில் அவர் தன்னை பார்க்கிறார்.
0: He sees himself in that death.
1: அந்த மரணத்திலே அவர் தன்னை காண்கிறார்.
0: He sees himself covered with that blood.
1: அந்த இரத்தத்தினாலே தான் மூடப்பட்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார்.
0: He sees the blood as his covering.
1: அந்த இரத்தத்தை தன்னுடைய மூடுதலாக அவர் பார்க்கிறார்.
0: There is a wonderful thing that happened in the Old Testament time.
1: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அற்புதமான ஒரு காரியம் நடந்தது பாருங்க.
0: You know the people of God were marching through the wilderness as you know.
1: உங்களுக்கு தெரிந்திருக்க பிரகாரம் தேவ ஜனங்கள் வனாந்திர பாதையிலே சென்று கொண்டிருந்தார்கள்.
0: People of Israel.
1: இஸ்ரவேல் ஜனங்கள்.
0: And you know there were many enemies on the way that they had to encounter.
1: போகிற பாதையிலே பல எதிரிகளை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது.
0: At one time a prophet was brought to curse the people of God on their way.
1: ஒருமுறை தேவ ஜனங்கள் போய் கொண்டிருந்த போது அவர்களை சபிக்கும்படி ஒரு தீர்க்கதரிசி அழைத்து வரப்பட்டார்.
0: So that they may be cursed and their journey will not work out and they will not have any success.
1: அவர்களை சபிக்க வேண்டும், அவர்களை பிரயாணம் வாய்க்க கூடாது, அவர்கள் வெற்றி பெற கூடாது.
0: So the king brought this man and stood him up on a great mountain as the people of God were camped. He showed them and said, curse these people.
1: தேவ ஜனங்கள் முகாமிட்டிருந்த இடத்தின் பக்கத்துல ஒரு மலைக்கு அந்த ராஜா அவனை கொண்டு போய் இந்த ஜனங்களை எல்லாம் காண்பித்து இவளை எல்லாம் நீ சபிக்க வேண்டும் என்றார்.
0: You know this man looked up.
1: பாருங்க இந்த மனுஷன் அப்படி பார்த்தான். அவங்கள
0: she saw something there.
1: அவன் ஏதோ ஒன்றை அங்கே கண்டான்.
0: There are many Bible teachers that say this.
1: பல வேத போதகர்கள் இது சொல்றாங்க.
0: And it is true that the Old Testament also declares it and many give a lot of explanation about it.
1: பழைய ஏற்பாடும் அதை சொல்கிறது, நிறைய பேர் அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கறது உண்மைதான்.
0: You see the people of God camped in a very particular way.
1: பாருங்க தேவ ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே முகாமிட்டிருந்தார்கள்.
0: The 12 tribes of Israel were camped in the order that God told them to camp.
1: இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் அவர்கள் எப்படி முகாமிட வேண்டும் என்று தேவன் சொன்னாரோ அப்படிதான் முகாமிட்டார்கள்.
0: And each side there was 3 tribes.
1: ஒவ்வொரு பக்கத்திலும் 3 கோத்திரங்கள் முகாமிட்டது.
0: And in the middle was the tabernacle of God.
1: நடுவிலே தான் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் இருந்தது.
0: And these Bible teachers say that when you look up from a high mountain down where they are camped, the picture is like a cross.
1: வேதபோதகர் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு உயரமான மலையிலிருந்து அந்த முகாமை பார்க்கும்போது ஒரு சிலுவையை பார்க்கிறது போல அது இருந்ததா.
0: This is their explanation.
1: இதுதான் அவர்கள் கொடுக்கிற விளக்கம்.
0: If they camped according to the order that God prescribed and God prescribed the specific order, if they camped according to it, it will look like a cross.
1: தேவன் குறிப்பா எப்படி முகாமிட வேண்டும் என்று சொன்னாரோ அப்படி அவர்கள் முகாமிட்டிருந்தால் மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு சிலுவையை போல தான் அது தோன்றியது.
0: And when the man saw from the top of the mountain,
1: மலை உச்சியிலிருந்து அந்த மனிதன் அதை பார்த்தபோது,
0: they say that is what he saw.
1: அவர் சொல்ல அதைதான் அவன் கண்டான்.
0: And a revelation of the cross was given to him.
1: சிலுவை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
0: And he saw this nation of Israel in the cross.
1: இஸ்ரவேல் தேசத்தை சிலுவையிலே அவன் கண்டான்.
0: He saw the nation of Israel covered completely by the blood.
1: இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறதை அவன் கண்டான்.
0: He saw the nation of Israel completely protected from all this harm.
1: இஸ்ரவேல் தேசம் இந்த எல்லா தீங்கிலிருந்து முற்றிலுமாய் பாதுகாக்கப்பட்டிருந்ததை அவன் கண்டான்.
0: He remembered as they left the nation of Egypt.
1: அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தபோது
0: The last plague was the plague of where the eldest child died.
1: கடைசி வாதை தலைச்சின் பிள்ளை மரித்த அந்த வாதை.
0: You see, in that God provided a protection for them.
1: அதிலே தேவன் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார்.
0: God said, you shed the blood of a lamb and smear it on your doorpost and stay behind those doors.
1: தேவன் சொன்னார், ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்காலிலே பூசிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள்.
0: And if you stay behind it, there is protection.
1: வீட்டுக்குள்ளே இருந்தால் ரத்தத்துக்கு பின்னாலே இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்.
0: Protection is in the blood.
1: பாதுகாப்பு அந்த ரத்தத்திலே தான் இருக்கு.
0: The blood covers in many ways.
1: ரத்தம் பல விதங்களிலே நம்மை மூடுகிறது.
0: He said, smear it, don't stand outside, stand inside.
1: அதை பூசிவிட்டு ரத்தத்துக்கு அந்த பக்கம் இருக்க வேண்டாம், உள்ளே இருங்கள் என்று.
0: And the angel of death will pass over.
1: சங்கார தூதன் உங்களை கடந்து போவான்.
0: There was death everywhere.
1: எல்லா இடத்திலும் மரணம் இருந்தது.
0: But here they were saved.
1: ஆனால் இங்கே இவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள்.
0: Complete protection.
1: முழுமையான பாதுகாப்பு.
0: By the blood.
1: ரத்தத்தின் மூலமா.
0: It was a simple picture.
1: ஆனால் அது நல்ல ஒரு காட்சி அது.
0: It was a picture of what the blood of Jesus does.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது என்பதை குறித்த காட்சி அது.
0: So when the man looked from the high mountain and looked at the people of God.
1: ஆகவே அந்த மனிதன் உயரமான மலையிலிருந்து தேவ ஜனங்களை பார்த்தபோது.
0: He saw them, saw a revelation of the cross.
1: சிலுவை குறித்த ஒரு வெளிப்பாட்டை அவன் கண்டான்.
0: Some people say, well, it is too much to say that he saw the shape of the cross and immediately he knew about the cross.
1: சிலர் என்ன சொல்றாங்க, அவன் சிலுவின் வடிவத்தை தான் கண்டான், உடனே சிலுவை பத்தி அவன் தெரிஞ்சின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படி.
0: Very unlikely he would have known about the cross.
1: சிலுவை பத்தி எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லங்க அப்படின்றாங்க.
0: What they say is the shape was given like the cross and he had been given a revelation concerning the cross.
1: ஆனால் என்ன சொல்றாங்க, சிலுவை குறித்த ஒரு வடிவத்தை அவன் கண்டான், உடனே அது குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
0: And then he said this.
1: அதன் பிறகு அவன் இதை சொன்னான்,
0: how can I curse the people whom God has blessed?
1: தேவன் ஆசீர்வதித்த மக்களை நான் சபிப்பது எப்படி?
0: I can't bless them.
1: நான் அவளை
0: I cannot curse them.
1: நான் அவளை ஆசீர்வதிக்க முடியாது.
0: God has blessed their way.
1: அவளை ஆசீர்வதித்திருக்கிறார்.
0: He has put a protection around them.
1: அவளை சுற்றி பாதுகாப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்.
0: They are covered by the blood.
1: அவர்கள் ரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறார்கள்.
0: In the tabernacle the blood sacrifices were offered.
1: ஆசரிப்பு கூடாரத்திலே தான் இரத்த பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டது.
0: It was speaking about the blood that was shed on the cross.
1: சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்து அது பேசியது.
0: They were covered by it.
1: அவர்கள் அதனாலே மூடப்பட்டிருந்தார்கள்.
0: God has provided complete protection and provision for them.
1: தேவன் முழுமையான பாதுகாப்பை அவர்களுக்கு அங்கே அருளியிருந்தார்.
0: They were living under that shadow of God Almighty.
1: அந்த சர்வவல்லமுள்ள தேவனுடைய நிழலின் கீழாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள்.
0: This is what Moses writes in Psalm 91.
1: 91 ஆம் சங்கீதத்திலே மோசே இதைதான்
0: எழுதுகிறார். He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty.
1: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான்.
0: Where is that shadow?
1: அந்த நிழல் எங்க இருக்கிறது?
0: Where is the place of rest and protection?
1: அந்த மறைவு பாதுகாப்பான இடம் எங்க இருக்கிறது?
0: Where is the place where you are not attacked by the enemy?
1: பிசாசு உங்களை தாக்க முடியாத இடம் அது எங்க இருக்கிறது?
0: Where is the place of complete protection?
1: முழுமையான பாதுகாப்பு நிறைந்த இடம் எங்க இருக்கிறது?
0: Dwelling in Christ.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும்போது.
0: Being in Christ.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது.
0: Being found in him.
1: அவருக்குள்ளாக இருக்கும்போது.
0: Psalm 91 is about that.
1: 91 சங்கீதம் அதை பற்றியது தான்.
0: It is not just about some promises.
1: இயேசுல வாக்குத்தத்தங்களை பற்றி மட்டும் அது சொல்லவில்லை.
0: That is why in the New Testament we read all the promises of God are yea and amen in him.
1: ஆவிதன் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் ஆமென் என்றும் இருக்கிறது.
0: Without Christ there are no promises.
1: கிறிஸ்து இல்லாமல் வாக்குத்தத்தங்களே கிடையாது.
0: You leave Christ out and you look at the Psalm 91 promises, it will not apply to you.
1: கிறிஸ்துவை வெளியே விட்டுவிட்டு 91 சங்கீதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை பாருங்கள், அது உங்களுக்கு ஒத்து வராது.
0: All the promises of God or a and amen in Christ.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் தான் ஆமென் என்றும் இருக்கிறது.
0: Without Christ there is no promises.
1: கிறிஸ்து இல்லாமல் வாக்குத்தத்தங்கள் கிடையாது.
0: That is why we read in Ephesians chapter 2.
1: ஆகவே தான் எபேசியர் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
0: That the Gentiles were a people without God.
1: புறஜாதிகள் தேவன் இல்லாதவர்களாக இருந்தார்கள்.
0: And without promises.
1: வாக்குத்தத்தங்கள் இல்லாதவர்களாக இருந்தார்கள்.
0: And without hope.
1: நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தார்கள்.
0: What a terrible description.
1: என்ன ஒரு பயங்கரமான வர்ணனை பாருங்க.
0: Without God, without promises, without hope.
1: தேவன் இல்லை, வாக்குத்தத்தமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை.
0: Nothing there.
1: எதுவுமே இல்லை.
0: What is the people of God?
1: தேவன் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்?
0: They have God, they have the promises, they have hope.
1: அவளுக்கு தேவன் இருக்கிறார், வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, நம்பிக்கையும் இருக்கிறது.
0: See, it is all in Christ.
1: அவர்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறது.
0: That is why Moses is the one that wrote Psalm 91.
1: ஆகவே தான் தொண்ணூத்தோராம் சங்கீதத்தை மோசே எழுதி வைத்தார்.
0: He knows that complete protection.
1: அவனுக்கு தெரியும் முழுமையான பாதுகாப்பை குறித்து.
0: He has experienced it.
1: அதை அவன் அனுபவித்திருக்கிறான்.
0: It was not his imagination.
1: அது அவனுடைய கற்பனை அல்ல.
0: He was not writing like a poet in a moment of inspiration.
1: ஏதோ ஒரு கவிஞன் மாதிரி அந்த நேரத்துல அவன் ஏவப்பட்டு எழுதவில்லை.
0: He was not writing the impossible.
1: அவன் முடியாத காரியங்களை எழுதவில்லை.
0: He is not writing something that is inconceivable, that something that never could happen.
1: கற்பனை செய்ய கூடாத ஒரு நாளும் நடக்காத காரியங்களை அவன் எழுதவில்லை.
0: He was not writing out of imagination.
1: அல்லது கற்பனை செய்து அவன் எழுதவில்லை.
0: I am telling you that he wrote out of experience.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் அனுபவபூர்வமாய் அவன் எழுதினான்.
0: He wrote out of experience because he said the curses have bounced off of the people of God. It could not touch the people of God.
1: அனுபவத்திலிருந்து எழுதின என்ன சொன்னால் அவன் சொல்லுகிறான் சாபங்கள் தேவ ஜனங்களை தொட முடியவில்லை அவளாம் தூரமாய் விலகி போயிட்டிருந்தது.
0: They were under the shadow of this cross.
1: அவர்கள் இந்த சிலுவையின் நிழலிலே இருந்தார்கள்.
0: He used to sing a Tamil song in the old days.
1: அந்த நாட்களில் நல்ல தமிழ் பாட்டு பாடுவோம்.
0: That's went like this.
1: அந்த பாடல் எப்படி இருக்கு?
0: சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். That is very true.
1: அது உண்மையான ஒரு காரியம் பாருங்க.
0: It is very true my friend.
1: அது மிகவும் நிஜமான ஒன்று.
0: This is what the saints knew about.
1: பரிசுத்தவான்கள் இதை தான் அறிந்து வைத்திருந்தார்கள்.
0: They knew about what the cross meant.
1: சிலுவையினால் என்ன அது அவருக்கு தெரியும்.
0: They knew what the atonement meant.
1: பாவ நிவிர்த்தி என்றால் என்ன அதுவும் தெரியும்.
0: They knew what the shed blood meant.
1: சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு அர்த்தம் என்ன அதுவும் தெரியும்.
0: They knew what the covering meant.
1: மூடப்படுதல் என்றால் என்ன அதன் அர்த்தமும் தெரியும்.
0: They knew what the whole thing that happened on the cross meant.
1: சிலுவையில் நடந்த அத்தனை காரியங்களுக்கும் அர்த்தம் என்ன எல்லாம் அவருக்கு தெரியும்.
0: That is why they sang saying that is where I stay.
1: ஆகவே தான் அவர் சொன்னார்கள் அங்கே தான் நான் இளைப்பாறுவேன்.
0: That is my place of rest.
1: அதுதான்
0: That is my place of protection. Is that your place of protection today?
1: இன்றைக்கு அது உங்கள் பாதுகாப்பின் இடமா இருக்கிறதா?
0: The one who came to curse came. சபிக்க வந்தவன் சபிக்கும்படியாகவே வந்தான். But he could not curse.
1: ஆனால் அவனால் சபிக்க முடியவில்லை.
0: He took gold and silver.
1: பொன்னையும் வெள்ளியும் வாங்கி கொண்டான்.
0: He wanted to curse.
1: சபிக்க விரும்பினான்.
0: He wanted to do his best.
1: தன்னால் முடிந்ததை செய்ய விரும்பினான்.
0: He was paid for it.
1: அதற்காக கூலி கொடுக்கப்பட்டது.
0: But he could not curse.
1: என்னால் அவனால் சபிக்க முடியவில்லை.
0: He testifies.
1: அவன் சாட்சி சொல்கிறான்.
0: Says, how can I curse the one whom God has blessed?
1: தேவன் ஆசீர்வதித்திருக்கிறவளை நான் எப்படி சபிப்பது?
0: Lot of people today are complaining about witchcraft.
1: இன்னைக்கு நிறைய பேர் இந்த வில்லி சூனிங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க.
0: Go and ask the witchcraft doctor, he will tell you how can I curse the blessed.
1: மந்திரவாதியை போய் கேளுங்க அவன் சொல்வான் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறவளை நான் எப்படி சபிக்க முடியும்.
0: The witchcraft doctor will tell you who you are.
1: மந்திரவாதி சொல்வான் நீங்க யாருன்னு.
0: That you are protected.
1: நீங்க பாதுகாக்கப்பட்டீர்கள்.
0: That you are under the blood of Jesus.
1: நீங்கள் இயேசுவின் இரத்தத்தின் கீழாய் இருக்கிறீர்கள்.
0: That you are covered.
1: நீங்கள் மூடப்பட்டிருக்கிறீர்கள்.
0: That no evil can come near you.
1: எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது.
0: No evil shall befall you.
1: எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது.
0: The words of Moses says this.
1: மோசேயின் வார்த்தையில இது சொல்லுது.
0: No evil shall befall you.
1: எந்த தீங்கும் உன்னை அணுகாது.
0: It will not touch you.
1: அது உன்னை தொடாது.
0: He saw us in Christ in the cross. Under the shadow of the cross.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த சிலுவைக்குள்ளாக சிலுவை நேரிலே அவன் நம்மை கண்டான்.
0: The witchcraft doctor will tell you.
1: மந்திரவாதி சொல்லுவான்.
0: This man says.
1: இந்த மனுஷன்
0: சொல்றான். I'm trying to do my best, O king, but I'm not able to curse.
1: ராஜாவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிக்கிறேன் ஆனா என்ன சபிக்க முடியலையே.
0: I'm not able to curse these people.
1: இந்த மக்களை என்னால் சபிக்க முடியவில்லை.
0: He declares that these people are blessed.
1: இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவனே அறிவிக்கிறான்.
0: Balaam, this wicked person, describes these people are blessed.
1: துன்மார்க்கமான அந்த பீலயாம் சொல்றான் இவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று.
0: Are you there my friend?
1: இருக்கிறீங்களா நண்பர்களே?
0: The problem today is that the people of God don't know about the cross.
1: இந்த பிரச்சனை இதுதான். சிலுவை குறித்து தேவ ஜனங்களுக்கு தெரியவில்லை.
0: They don't know about the blood.
1: இரத்தத்தை குறித்து அவங்களுக்கு தெரியும்.
0: They don't know how it covers.
1: அது எப்படி மூடுகிறது அது தெரியும்.
0: They don't know how God sees us.
1: எப்படி தேவன் நம்மை பார்க்கிறார் அதுவும் தெரியவில்லை.
0: As covered with the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்ட மக்களாக.
0: God doesn't see our sin.
1: தேவனுடைய பாவங்களை பார்ப்பதில்லை.
0: God sees us in Christ.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை காண்கிறார்.
0: People don't realize that.
1: மக்கள் இதை உணர்வதில்லை.
0: That is why they pray their useless prayers.
1: ஆகவே தான் ஒன்றும் உதவாத ஜெபத்தை பண்ணிட்டு
0: இருக்காங்க. They're unworthy prayers.
1: தகுதியில்லாத ஜெபங்களை செய்கிறார்கள்.
0: They pray their doubtful prayers.
1: சந்தேகமான ஜெபங்களை செய்கிறார்கள்.
0: They pray their prayers which indicate that they have no idea of where they stand before God.
1: தேவனுக்கு முன்பாக எங்கே நிற்கிறோம் என்று கொஞ்சம் கூட தெரியாது என்று காண்பிக்கிற ஜெபத்தை எல்லாம் செய்கிறார்கள்.
0: They don't understand what God sees.
1: தேவன் என்ன பார்க்கிறார் அதை அவர்கள் புரிந்துகொள்வதில்லை.
0: They don't understand what the devil sees.
1: பிசாசு என்ன பார்க்கிறார் அதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை.
0: Are you there my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: The devil sees you this way.
1: பிசாசு உங்களை இப்படியாக பார்க்கிறான்.
0: The devil sees you in the shadow of the cross.
1: சிலுவை நிழலிலே தான் பிசாசு உங்களை பார்க்கிறான்.
0: The devil sees you with God's protection.
1: தேவனுடைய பாதுகாப்போடு பிசாசுகளை
0: பாருங்க. God, the devil sees you covered with the blood.
1: நீங்க இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கீங்களேன்னு பிசாசுகளை
0: பாருங்க. The devil sees you and says that he cannot come and touch you.
1: பிசாசுகளை பார்த்து சொல்கிறான், நான் இந்த மனிதனை தொட முடியாது என்று.
0: Because you are the redeemed.
1: ஏனென்றால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள்.
0: What with the blood.
1: இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள்.
0: What with his own blood.
1: அவருடைய சொந்த இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள்.
0: God's own blood.
1: தேவனுடைய சொந்த இரத்தத்தினாலே.
0: That is why the devil says I cannot touch them.
1: ஆவேதம் பிசாசு சொல்லுகிறான், நான் அவளை தொட முடியாது
0: என்று. That is why you should stand against the devil.
1: ஆவேதம் நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும்.
0: You must say devil you cannot touch me.
1: பிசாசே நீ என்னை தொட முடியாது என்று நீங்கள்
0: சொல்ல வேண்டும். You have no right over
1: me. என் மீது உனக்கு உரிமை இல்லை.
0: You have no power over me.
1: என் மீது உனக்கு வல்லமை இல்லை.
0: You have no authority over me.
1: என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை.
0: I am under the blood.
1: நான் இரத்தத்தின் கீழாக இருக்கிறேன்.
0: I am protected by the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தினாலே நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: You see this is what this atonement means.
1: பாருங்கள் பாவ நிவர்த்தி இதை தான் செய்கிறது.
0: Atonement means a covering.
1: பாவ நிவர்த்தி என்றால் மூடப்படுதல் மறைவு என்றால்
0: covering is provided through the blood.
1: அந்த மூடப்படுதல் இரத்தத்தின் மூலமாய் நமக்கு
0: covering from sin and shame.
1: பாவம் அவமானம் இவையிலிருந்து
0: covering from the wrath of God.
1: தேவ கோபாக்கினிலிருந்து மூடுதல்
0: covering from every evil that can come from Satan.
1: பிசாசிலிருந்து வரக்கூடிய எல்லா தீமையிலிருந்தும் நமக்கு மூடுதல்
0: complete and perfect protection.
1: முழுமையான பூரணமான பாதுகாப்பு.
0: I always say
1: நான் எப்பொழுதும் சொல்வேன்
0: that if God's people knew half as much as the devil knew
1: பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கிறதுல பாதி அளவாவது விசுவாசிகளுக்கு தெரியும்னா
0: they will have great victory.
1: அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள்.
0: The devil knows that he can't touch you.
1: பிசாசுக்கு தெரியும் உங்களை தொட முடியாது.
0: That is why he is seeking whom he may devour.
1: அவர்தான் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
0: Why he has to search and seek and try so hard?
1: ஏன் வகை
0: தேடி and that he cannot swallow anybody and everybody?
1: ஏன் வகை தேடி சுற்றி திரிகிறான்? ஏன்னா அவன் தெரியும் யாரை வேணாலும் எல்லாரையும் விழுங்க முடியாது.
0: He cannot.
1: அவனால முடியாது.
0: He can only do that to people that don't know where they stand.
1: எங்க நிற்கிறோம் என்று அறியாத மக்களை மட்டும் தான் அவன் தொட முடியும்.
0: He can only do that to people that are ignorant of these truths.
1: இந்த சத்தியங்களை அறியாமல் இருக்கனாலே அந்த மக்களை மட்டும் தான் அவன் தொட முடியும்.
0: They cannot claim the protection through the blood.
1: இரத்தத்தின் மூலமா அவரும் பாதுகாப்பை அவர்களால் கோர முடியாது.
0: They do not believe in it.
1: அதை அவர்களால் விசுவாசிக்க
0: முடியாது. They have not been taught in it.
1: அது அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை.
0: Therefore they cannot have victory over the devil.
1: ஆகவேதான் பிசாசின் மீது வெற்றி பெற முடியவில்லை.
0: Thank God we have victory over the devil through the blood.
1: ஸ்தோத்திரம். இரத்தத்தின் மூலமாய் பிசாசின் மீது நாம் வெற்றி பெற
0: முடியும். And at the same time through the blood we can stand before God.
1: அதே நேரத்தில் இரத்தத்தின் மூலமாய் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியும்.
0: We have access through the blood the Bible says.
1: இரத்தத்தின் மூலமாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் செல்ல முடியும் என்று
0: வேதம் சொல்கிறது. Into the very presence of God.
1: தேவனுடைய சமூகத்துக்குள்ளாகவே நாம் செல்லலாம்.
0: That is why Jesus said.
1: ஆகவேதான் இயேசு சொல்கிறார்.
0: I give you authority and power.
1: நான் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறேன்.
0: I give you power and authority.
1: நான் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறேன்.
0: Trample upon serpents.
1: சர்ப்பங்களை மிதிக்கவும்.
0: I give you power.
1: நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன்.
0: You have the power my friend.
1: நண்பர்களே உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது.
0: And the devil is on the run.
1: பிசாசு ஓடுகிறான்.
0: And you are marching forward.
1: நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
0: Because of the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நிமித்தம்.
0: Amen.
1: Amen.
0: Claim that blood.
1: அந்த இரத்தத்தை சொந்தமா
0: claim that protection and provision through the blood.
1: இரத்தத்தின் மூலம் வரக்கூடிய அந்த பாதுகாப்பை பராமரிப்பை சொந்தமா
0: see yourself covered by the blood.
1: இரத்தத்தினாலே மூடப்பட்டவர்களாக உங்களை பாருங்கள்.
0: See yourself under that protection of the blood.
1: அந்த பாதுகாப்பின் கீழாக நீங்கள் இருக்கிறது போல நீங்கள் உங்களை காணுங்கள்.
0: Live in that with that sense.
1: அந்த அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு வாழுங்கள்.
0: Shall we all stand up together?
1: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
0: We'll continue next week.
1: அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
0: We'll start talking about the various things that the blood does.
1: இரத்தம் செய்கிற பல்வேறு காரியங்களை குறித்து நாம் அப்போது பேசுவோம்.
0: All the various things that the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்திருக்கிற பல்வேறு காரியங்கள்.
0: The Bible declares that so many things have been accomplished through the blood of Jesus.
1: பல்வேறு காரியங்கள் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் நடந்து முடிந்திருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
0: And we'll begin to study them one by one.
1: அவைகளை ஒவ்வொன்றாக நாம் படிக்க போவோம்.
0: Now let us give thanks to God.
1: இப்பொழுது தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம்.
0: Lift up your hearts to God.
1: உள்ளங்களை தேவனுக்கு முன்பாக
0: ஏறெடுங்க. Thank him tonight my friend.
1: இன்றைக்கு இரவு அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
0: Thank him for the blood.
1: இரத்தத்துக்காக அவரை துதியுங்கள்.
0: Thank him for the covering.
1: மூடுதலுக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Thank him for the protection.
1: பாதுகாப்புக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
0: Thank him for the provision of forgiveness of sin.
1: பாவ மன்னிப்பு என்ற அந்த பராமரிப்புக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Thank him for the access into the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே செல்ல முடிகிறதே அதற்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Oh thank him for the victory.
1: வெற்றிக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: No evil shall befall you.
1: எந்த தீங்கு உங்கள் மீது வராது.
0: Hallelujah.
1: Hallelujah.

ஆயிரமாயிரம் தூதர்கள் விண்ணகத்திலே நமது பரலோக தகப்பனை பாடி பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் திருவெளிப்பாடு புத்தகத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். அந்த வரிகளையே பாடலாய் பாடுவோம். மகிமையின் பிதாவை நாம் ஆராதிப்போம்.

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் அற்று போன நிலையிலும் இந்த இயேசு

சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறி கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

0: வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் தருவார், தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர், பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குற ஆண்டவர். இன்னைக்கு பிசாசின் வல்லமையில அகப்பட்டு நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம், ஒரு சோர்வோடு வந்திருக்கலாம், ஒரு தோல்வியோடு கூட வந்திருக்கலாம், ஒரு நஷ்டத்தோடு
1: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவன ராஜாதி ராஜாவை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்பா சொன்னது போல இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள். இந்த நாள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமே, நீங்கள் வெறுமையாய் போக போகிறதில்ல, தேவ வல்லமை தேவ பிரசனம் உங்களை ஆட்கொள்ளும். எல்லா கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா நீர் நல்லவர், நீர் பெரியவர், தகப்பனே போதுமானவரே, துணையாளரே, என் கூட வருகிறவரே, அப்பா நம்பிக்கைக்கு உரியவரே, மகத்துவம் நிறைந்தவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய துணையாளரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வேதனையை மாற்றுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லாபா ரஹா தடாபா ஷகா தடபலபோ, இது தேவனோடு கூட பேசுகிற ஒரு நேரம், இது தேவனோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரம், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம், ஒரு உன்னதமான ஒரு நேரம். ஓ லாபா ரஹா தடாபா ஷகா தடபலபோ, கமான் எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி லேகா மரஹா தடாபா ஷகா தடபலபலபோ லீரா தானா மரஹா தடாபா கபா கபா கபாலபலபோ மீஷா ஹாதா டாபா ரஹா தடபலபோ, எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. கொஞ்ச நேரம் தேவனோடு கூட பேசுங்க. ஆண்டவரே என்னுடைய ஆவி பலப்படட்டும் அப்பா, ஓ உள்ளான சரீரம் பலப்படட்டும், உள்ளான ஆத்மா பலப்படட்டும் அப்பா. லா ரபா ஷகா தடபா ரஹா திடிபி கபா கபாலபலபோ லேரா தானா மரஹா தடபா கபா கபாலபலபோ, தேவ மகிமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு தேவ பிரசனம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. La ra da da ba shaka da da ba ra ha da da ba la bo. Andavar kitta kelunga, unga prasanathinala nirappunga pa, unga magimeyinala nirappunga pa, unga kirubeyinala nirappunga. ஓ என் உச்சன் தலை முதல் உள்ளம் கால்வரே உம்முடைய பிரசன்னத்தினால என்னை மூடுங்க தகப்பனே. ஆண்டவரே ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை என்னை

கரங்களை உயர்த்தி நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. நல்ல வாய்களை திறந்து லாக்கா பாரஹாதடா பலபு ரேகமா சகாதடா பலபு. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மத்தில் அசைபாடி கொண்டிருக்கிறார். ஓ, உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். மேகமாக பாசகாதடா பலபு. ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. அதிசயமான காரியங்களை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ளவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி லாக்கா மாராகாதா டாபா ஷகாதா டபலபு. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா என்னுடைய கைகள் கால்கள். ஓ, என்னுடைய சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகட்டும், ஒரு புது பலன் உண்டாகட்டும். லாரா தாடா பாராகா தாடா பா ஷகா தாடா பலபு. தோல்விகள் ஜெயமாய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். வெட்கப்பட்ட இடத்துல உங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிறார். தோத்து போன இடத்துல உங்களுடைய தலையை பிரகாசிக்க பண்ண போகிறார். லாக்கா மாராகா தாடா பா ஷகா தாடா பலபு. என்னைக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதமாகும்னா, என்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம வேற ஒரு டைரக்ஷன் படி போனா, நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி போகும்போதெல்லாம் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதிக்கும். நம்ம சுய விருப்பத்தின்படி போனா, யோனா இப்படிதான் சுய விருப்பத்தின்படி போனா, போனவர் பெரிய ஒரு கொந்தளிப்பு உண்டானது, பெரிய ஒரு சீற்றம் உண்டானது. யோனா போன படகு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்குமே அந்த புயல் அடித்தது. அப்படின்னா என்னன்னா, யாரு கூட டிராவல் பண்ணக்கூடாது, எவன் தேவனுடைய சித்தத்துக்கு மாறா செய்கிறானோ அவன் கூட டிராவல் பண்ணவே கூடாது. யாரு கூட இருக்க கூடாதுன்னா, ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் கூட இருந்தா நமக்கும் ஆபத்து. ஆண்டவருடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் ஒரு மனுஷன் இழந்துட்டானா, அவன் கூட நடந்தோம்னா அது நமக்கு ஆபத்தா முடியும். ஆமென். ஒரு போதகர் சொன்னார், நான் யார் கூடனாலும் ஃப்ளைட்டில் போவேன், ஆனால் எந்த மனுஷன் திட்டத்தை இழந்துட்டானா அவன் கூட நான் ஃப்ளைட்டில் போகவே மாட்டேன். எப்போ அந்த ஃப்ளைட்டு ஆபத்தில் முடியும்னே தெரியாது அப்படின்னார். அப்போது ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது வாக்குத்தத்தங்கள் சீக்கிரமாய் நிறைவேறும், அவருடைய திட்டங்கள் சீக்கிரமாய் நிறைவேறும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கப்பா, இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு உம்முடைய திட்டம் உங்க தரிசனத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. வாலிபர்கள் எல்லாம் கேளுங்க, ஆண்டவரே உங்க திட்டத்தை நிறைவேற்றுங்கப்பா, என்னுடைய தீர்மானத்தை நான் எடுக்க கூடாது, ஓ என்னுடைய இஷ்டப்படி நான் போகக்கூடாதுப்பா, அடுத்தது எங்க படிக்கணுங்கிறத ஆண்டவரே நீர் காட்டுங்க தகப்பனே, என் கூட பேசுங்கப்பா, அடுத்தது என்ன வேலை செய்யணுங்கிறத நீர் என் கூட பேசுங்கப்பா, உம்முடைய திட்டத்தை நிறைவே வெற்றுங்க. எல்லா வாய்களை திறந்து லாக்கா பாராகா தாடா பலபு லேகா மா ஷகா தாடா பலபலபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய புதிய திட்டத்தை தேவன் தரப்போறதற்காய் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்மளுடைய சபையின் வாலிபர்களை தேவன் பிரகாசிக்க பண்ண போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, நம்மளுடைய சத்ருவின் கைகள்ல இருந்தெல்லாம் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறவர். ஆமென். நமக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகள் போராட்டம் இதுக்கு நடுவில் நம்மளை விலக்கி பாதுகாப்பார். ஆமென். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். கரங்களை தட்டி சேர்ந்து இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.

0: கரங்களை உயர்த்தி.
1: இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தம்மை நம்பி வருகிற மக்களுக்கு சுகம் கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார், விடுதலை தருகிறார், வாழ்வளிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாய் ஒரு சாட்சி.
2: பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் என் உடம்பு ஃபுல்லாக ஒரே தடுப்பு தடுப்பாக வந்துருச்சு. ஆஸ்பத்திரி போய் மருந்தும் சாப்பிட்டு பார்த்தோம், சரியாகலை. அப்புறம் ஜபம் பண்ணி ஜப எண்ணெய் உடம்பு ஃபுல்லாக பூசினா அடுத்த நாளே இயேசுப்பா சுகம் தந்தார்.
3: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பேங்க்கில் கடன் வாங்கி கட்டாமல் இருந்தது. திடீர்னு கோர்ட்டில் போட்டு விட்டாங்க, சிறை தண்டனை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த தேதிக்குள்ளே கொண்டு வந்து அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, சொல்கிறக்கும் கூட ஆள் இல்லை, சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறக்கும் ஆள் இல்லை அப்படி இருந்தவங்க. நான் இயேசப்பா கிட்ட தான் சொன்னேன், போய் சர்ச்சில் போய் நேராக உட்காந்து ஜெபம் பண்ணி அழுது, எனக்கு யாருமே இல்லை இயேசப்பா, நீங்கள் தான் எனக்கு தோணை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் வெளியே வர்றப்பவே ஒரு ஃபோன் வந்தது, அம்மா நீங்கள் இன்றைக்குள்ளே கட்டினா நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கட்டினா போதும், நிறையா கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சம்பளம் போட்டிருந்தாங்க, அந்த கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் கட்டி ஒரே நாளில் அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்தாரேன்.
4: ஏசப்பா கர்த்தர் நல்லவர் அல்லவா?
5: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டுவதாக. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரட்சிக்கப்படாமல் இருந்தார், ரொம்ப குடிப்பார். ஆனால் நான் ரொம்ப வேதனையோடு கூட நான் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன், எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என் வீட்டுக்காரை எப்படி திருத்திட்டார்னா, வண்டியிலிருந்து கீழே விழுந்து மரண படுக்கையிலிருந்து எடுத்து திருத்தி என்கிட்ட புது மனுஷனாக ஆண்டவர் என்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன், எங்கள் வீட்டுக்கார் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதத்தில் ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்க உதவி செஞ்சார். அதே மாதிரி குடிக்கிறவங்க யாரும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பாரு. நானும் அப்படி தான் அழுது அழுது எங்கள் வீட்டுக்கார் குடிய மறக்கணும், ரட்சிக்கப்படணும் ஜோம் பண்ணேன். அதே மாதிரி குடிய மறந்து புது மனிதனா மாத்தி ஆண்டவர் இன்னைக்கு எங்க வீட்டுக்கார ஆயத்தமான ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடான கொடி.
6: இன்னைக்கு ஆண்டவர் என்ன கூட பேசின ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10:38 நாம் வாசித்து,
7: நசரனாகிய இயேசுவை
6: தேவன் பரிசுத்த ஆவியினாலும்
7: வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.
6: கவுனிங்க, இப்போ அடுத்த கீழ இருக்கிற வசனத்தை நீங்க எல்லாரும் வாசிக்கணும்.
7: தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்.
6: இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, இதான் தலைப்பு வசனம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்
7: குணமாக்குகிறவராயும் சுற்றி திரு.
6: கையை உயர்த்தி, இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய தலைப்பு உங்க ஒவ்வொருடைய முகத்தையும் கர்த்தர் காட்டினார். இந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட மக்களுக்கு நான் அன்னைக்கு விடுதலை தருவேன்னு சொன்னார். கடந்த நாட்களில் கவனிக்கிறீங்களா, பிசாசு அநேகரை வஞ்சித்து அநேகரை சின்னாபண்ணமாக்குனது. சில காரியங்களை நான் கேட்டேன். உங்களுக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் அங்கே காலேஜ் பயங்க பஸ்ஸில் போயிருக்காங்க பாருங்க, 4 பயங்க தொங்கிக்கிட்டே போயிருக்காங்க. அந்த டிரைவர் பஸ்ஸை ஓட்டிகிட்டு போனவர் இன்னொரு கண்டர் லாரி அங்கே நின்றுக்க தெரியாமல் விட்டுருக்க, அந்த கம்பி 4 பயங்களை கிழிச்சு ஸ்பாட்டில் களி மொந்து மொந்துன்னு வாழைப்பழம் கீழே விழுற மாதிரி கீழே விழுறாங்க. 3 பையன் ஸ்பாட்லன்னு, அதுக்கு அடுத்து 10 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே இன்னொரு பையனும் செத்து போனான். செத்த பையங்கள்லாம் எல்லாம் 20 வயசு பையன், ஒரே பையன் 19 வயசு பையன் பாருங்கள். இப்படி கடைசி காலத்தில் பிசாசு பயங்கரமாக அவனுடைய வல்லமையை விளங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பிசாசின் வல்லமையில் நீங்கள் அதை உணரணும். பிசாசு இன்னைக்கு கொஞ்ச காலந்தான் இருக்குன்னு கோபம் கொள்கிறான். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12:12 பிசாசின் கோபம் என்று நீங்க எழுதி வைங்க. அதுல
7: பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று
6: அறிந்து
7: மிகுந்த கோபம் கொண்டு,
6: மிகுந்த கோபம் கவனிங்க, பிசாசே உங்களுக்கு தெரியும். அவன் வந்து அவனுக்கு பேர் மனுஷிக கொலைபாதகன்னு பேர், மனுஷிக கொலைபாதகன்னு யோவான் 8:44 இருக்கு, வாசிங்க. பிசாசுடைய கிரியைகளை நீங்க அறிஞ்சிக்கிட்டா தான் இயேசுவை பிடிச்சு ஜெபம் பண்ண முடியும். இதுக்கு இயேசு கிறிஸ்து தான் விடுதலை தருவார். வாசிமா,
7: நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான்.
6: பிசாசு பத்தி என்ன எழுதிருக்குன்னா, மனுஷ கொலைபாதகன். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். அடுத்து இன்னொன்று இருக்கு, அவன் பொய் பேசுறவன். எப்பொழுதும் பொய் தான் அவன் வாயில வரும். வாசிமாதையும்
7: அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியா.
6: பொய்ங்கிற ஒரு ஒரு ஒரு பேங்க் அவங்கிட்ட இருக்கிறது, வேற எந்த நன்றியும் அவன் செய்ய மாட்டான். மனுஷ கொலைபாதகன், மனுஷன் மேல கோபம் கொள்றவன், எப்படியாவது அழிக்கும் நினைப்பவன். இன்னொரு வசனம் சொல்லுதுமா, 1 பேதுரு 5:8 அவன் ஒரு எதிராளி. அழகா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், பிசாசு நமக்கு ஒரு எதிராளி. அருமையான மகனே, உன் கூட வேலை செய்யறவங்க உனக்கு எதிராளி அல்ல. மகளே, உன் கூட வேலை செய்யுங்கிற உனக்கு எதிராளி அல்ல. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எதிராளி அல்ல. உன் கூட பிறந்தவங்க எதிராளி அல்ல, பிசாசு தான் எதிராளின்னு எழுதிருக்கு. வாசிங்க,
7: ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு.
6: எதிராளி, பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்படி ஆவியானவர் என்னை ஏவினார். எதிராளி மறைமுகமா பல ஆயுதங்களை அவன் பயன்படுத்தி சின்ன பண்ணமாக்கிக்கிட்டு இருக்கிறான். அவன் வேலை என்ன, ஜனங்களை எப்படியாவது அழிக்கணும், பாவத்தில் தள்ளணும், வேதனையில் தள்ளணும், மிகுந்த ஆசையை கொடுக்கணும், பண ஆசையை கொடுக்கணும். அந்த பண ஆசை இருக்கிறபடினால பணத்தை சம்பாத்தியம் பண்ணுறக்கு பல தீய வழிகளை கை கொள்ளணும். ஒரு பிரதர் சொன்னார், இந்த மீனாட்சிபுரத்தில் சின்ன ஊர் தான், 500 லாட்ரி கடை இருக்குதாமா. சிலவங்க 5,000 10,000 போய் எடுத்து அங்கே உட்காந்து பணக்காரராகணும், அடிக்கல எல்லாத்தையும் சொத்து சொத்தெல்லாம் இழந்துடுறாங்க. ஜாக்கிரத, இது பிசாசுனுடைய தந்திரம். கையை உயர்த்தி, போதும் என்று மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த கையை உயர்த்தி ஒரு ஒரு வலையலியா சொல்லுங்க. போதும், நம்முடைய பணம் நமக்கு போதும், நம்முடைய வருமானம் நமக்கு போதும். கர்த்தர் கொடுக்கிற படிப்படியாக தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிறுக சிறுக சிறுக விதைக்கிறவன் சிறுக சிறுக தான் நம்மை ஆசீர்வதிப்பார். 30 நேரம் லட்சமா மாறாது. 30 சொல்லுங்க 60, 60 100, 100 கைகளை உயர்த்தி, 1,000 10,000 10,000 இப்படிதான் கர்த்தர் கொடுப்பார். ஆமா, இது மற்ற வழியிலாம் பிசாசுடைய கிரிகை ரொம்ப இருக்கிறது. அப்படியே இயேசு சொல்றார், அருமையான மகனே மகளே, பிசாசின் வல்லமையில நீ அகப்பட்டு இருந்தா இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தர இருக்கிறார். அவர் உனக்கு நிச்சயமா விடுதலை தந்துதான் அனுப்புவார். அந்த பிசாசின் வல்லமையை நொறுக்கித்தான் அனுப்புவார். பிசாசின் வல்லமையிலிருந்து முழுவதும் உன்னை குணமாக்குவார். பிசாசின் வல்லமை முழுவதும் உனக்கு விடுதலை தருவார். ஆமா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் ஆமா குணமாக்குகிறவராய் சுற்றி தின்ற. கையை உயர்த்தி அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏவால் மூலமாக பிசாசு தன்னுடைய வல்லமையை 100க்கு 100 காட்டினான். அந்த வல்லமையில ஆதாமும் விழுந்து அதற்கெடுத்து அவங்க சாபத்துக்குள்ளாயிட்டாங்க. அந்த சாபத்தை மாற்ற இயேசு 2வது ஆதாமாய் வந்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, யோபு வாழ்க்கையில பிசாசுத்தனுடைய முழு வல்லமையும் அனுப்பினான். 1வது அதிகாரத்தில் அப்படி அவனுடைய அழிவு அப்படி 1வது அதிகாரத்திலே முடிஞ்சிருது. கவனிக்கிறீங்களா, அவ்வளவு வல்லமையும் ஒரு தேவ மனுஷன் மேல அனுப்பி சின்னாபண்ணமாக்கணும். ஆனா யோபு உறுதியா இருந்தபடினா இயேசு அவனுக்கு நன்மையெல்லாம் ரெட்டிப்பாய் கொடுத்தார். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யூதாஸ் வல்லமை அப்படியே தன்னுடைய முழு வல்லமையும் அவனுக்குள்ள அனுப்பி அவனை நாண்டு கொண்டு சாகடிச்சான் கடைசி வரை. இந்த மனுஷனை எப்படி பிசாசு பூந்தான்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவன் பேர் தாவீது. 1 புத்தகத்தை எடுத்துக்கோங்க, 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்பேன்.
7: சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது.
6: எப்படி பாருங்களேன், சாத்தானே இருக்குது. சாத்தான் தாவீதை ஏவுனானா பாரு. ஏவுதல்ங்கிற ஒரு ஆவி சாத்தானுக்குரியது. நேர யார் மேல கம்பு வீசலாம் பாருங்க. கவனிக்கிறீங்களா, நீங்களாம் ரொம்ப விழிப்பா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீதின் மேல அப்படியே ஏவுறான். சொல்லுவோம்ல, ஏவுதலின் ஆவி வந்துட்டு பிள்ளி சுனியத்தை ஏவுறாங்க, மந்திரத்தை ஏவுறாங்க, செய்வனையை ஏவுறாங்க. இதெல்லாம் மந்திரவாதிகள் பண்ற, அதான் பிசாசு அதுக்கு தலைவன் அவன். அப்படியே ஏவனாம் பாருங்க.
7: சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது.
6: இது ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஆண்டவர் மனஸ்தாம், என்ன இப்படி பண்ணிட்டான்? அதாவது தேவ ஜனங்கள் 3000 ஜனங்கள் அல்ல, 5000 ஜனங்களும் அல்ல, சொல்லுங்க திரள் ஜனங்கள் எல்லாம், அதாவது எண்ணிக்கை கடங்காத ஜனங்களை தேவ ஜனங்கள். கையை உயர்த்தி தேவ ஜனங்களை என்ன கூடாது. யோவாப்பு கதறுகிற ராஜாவே, இது நமக்கு தெரியாதா? நம்ம ஜனங்கள் ரொம்ப பழுகி பெருகுவாங்களே, அப்படி தானே நமக்கு வந்து வாக்கு தத்தம். நம்முடைய இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய ஜனங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவாரே, நீர் இப்ப ராஜாவா இருந்து ஏவ சொல்றீரே. அவர் சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, இது பிசாசின் தந்திரம். மனுஷரை நீங்க எண்ணாதீங்க, இஸ்ரவேல் எண்ணவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல பெருகுவாங்க. 5வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்து 3வது வசனமா வாசிமா.
7: அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா?
6: நீங்க எல்லாம் ஆண்டருடைய சேவகர் ஐயா, உங்களாம் ஆண்டருடைய புத்திரர்கள். நீங்க லக்கம் போட்டு கைய நீட்டி என்ன கூடாது, இது பிசாசு உம்மை ஏவி இருக்கிறான். இந்த ஜனங்கள் உம்முடைய இப்படி ஏவி உமக்குள்ள பெருமையை கொண்டு வந்துருவான், இது பிசாசுடைய ஏவுதல்.
7: இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடி
6: பாருங்க, இந்த காரியம் ஏவி விடுறதுக்கு அடிமையாகிறதற்கு அநேகருக்கு பிசாசு ஏவுவான், கவனிக்கிறீங்களா? இதுக்கு நம்ம அடிமையாக கூடாது. உடனே தாவீது அதுக்கு அடிமையாயிட்டான். யோவாப்பு சொல்றாரு, ஐயோ நம்ம என்ன கூடாதுங்க, பழுகி பெறுவோம், இப்பொழுது இருக்கிற பக்கம் 100 ஜனங்கள் பெறுவோம், ஆனாலும் விடாம எனக்கு லக்கம் பார்த்து கொண்டு வா அப்படின்னு அவர் சொன்னதுனால தேவன் இஸ்ரவேலை என்ன செஞ்சாரு, வாதித்தார். கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. பிசாசுக்கு நம்ம ஒருபோதும் அடிமையாயிடக்கூடாது, அவனுடைய ஏவுதலுக்கு நாம் உள்ளாளக்கூடாது, ரொம்ப ஞானமா இருக்கணும். இதனால
7: ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்.
6: 70,000 பேர் மடிஞ்சாங்க. 70,000 பேர் மரணத்திற்கும் காரணம் தாவீது தான். கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையே, பிசாசு ஏவுறதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அவன் ஏவத்தான் செய்வான், நம்மளை அறியாதபடி நம்முடைய சிந்தையை தூண்டத்தான் செய்வான், இல்லாத காரியத்தில் நோக்கும்படி நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பான், இடம் கொடுக்க கூடாது. உங்களுக்கு அடையாளம் தாவீது தான். 70,000 ஜனங்கள் செத்து போனாங்க, கர்த்தர் வாதித்தார் அப்படின்னு எழுதிட்டு அடுத்து மரணத்தை குறித்து நான் படிக்கும்போது 70,000 ஜனங்கள் ஓன்னு கத்துன கதர்ன. இதெல்லாம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு மறிச்ச ஜனங்கள். உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு ஆவியானவர் என்ன சொன்னாருன்னா, இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்வார். கையை உயர்த்தி வரலேலியா சொல்லுங்க, மறுபடியும் வரலேலியா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை என்ன, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்காம அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வல்லமை அனுப்பி பிசாசியை அழித்தே தீருவார். என்னென்ன காரியத்தில் நீங்க அடிமைப்பட்டு வந்திருக்கீங்க, என்னென்ன காரியத்தில் நீங்க வேதனைப்பட்டு வந்திருக்கீங்களோ, இதிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை தருவார். பிசாசினுடைய வல்லமை என்ன தெரியுமா, சரீரத்தில் வேதனையை கொடுப்பான். உங்க சரீரத்தில் ஒரு வியாதி மாற்றி ஒரு வியாதி கொடுக்கறதான் அந்த பிசாசினுடைய வல்லமை. இன்னைக்கு அந்த வல்லமை தவிடுபடியாகும். கையை உயர்த்தி ஒரு அமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. பிசாசுடைய 2வது உலகம் வாதிப்பான், அதாவது ஒரு மனத்தை கெடுப்பான். இங்க போலாமா, அங்க போலாமா, அங்க போய் குடியிருக்கலாமா, அந்த வேலைக்கு போலாமா, வாதித்துக்கிட்டே இருப்பான், சமாதானத்தை எடுத்துருவான். இன்னைக்கு பிசாசுடைய வல்லமையை வாதிக்கிற வல்லமிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர போகிறார். பிசாசு ஒரு சோர்வையும் கொடுப்பான், சோதனையும் கொடுப்பான், அந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலை செய்யத்தான் போகிறார். பிசாசுடைய வல்லமை உங்களுடைய தொழிலை நஷ்டமாக்கணும், உங்களுடைய உங்களுடைய அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை பூச்சியமாக்கணும், அதான் அவன் வேலை. ஆமாம், 5,000 அக்கௌண்டில் இருந்ததுன்னா 6,000 ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லுவான். பாருங்க பிசாசுடைய வேலை, எப்படியாவது உங்களை வந்து நஷ்டப்படுத்தணும், இதுதான் அவனுடைய வேலை. அந்த வல்லமிலிருந்து இன்னைக்கு இயேசு உங்களை விடுதலை செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள உங்களை தள்ளுவான், அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்வான். அல்லேலூயா. கடன் பிரச்சனை, அது மூலமாக ஒரு அவமானத்தை கொண்டு வரும், அதான் அவனுடைய வல்லமை, அதிலிருந்து கர்த்தனைக்கு விடுதலை தருவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வீடை நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதில் பலவிதமான தடையை கொண்டு வந்து தன் வல்லமை அனுப்பி தடையை கொண்டு வருவான், அதை உடைக்கிறது தான் இயேசு கிறிஸ்துனுடைய வேலை. அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, இடத்த வாங்கணும்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டான் பாஸ்டர், இடத்தை முடிக்க முடியாதபடி அவன் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுதான் பிசாசுனுடைய தடை, இதை உடைப்பார். அந்த அம்மா சொன்னாங்க, இதை உடைச்சி அந்த பத்திரத்தை இன்னைக்கு உங்கள் கையில் காட்டுறான், இவ்வளவு தடை இருந்தது உடைச்சிட்டாரு நாங்கள் கை உயர்த்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல மனிதராக இருப்பாங்க பார்க்க, ஆனால் ரகசியமாக குடிகாரனாக இருப்பாங்க. நல்ல மனிதராக இருப்பாங்க பார்க்க, போத வசத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, சூதாட்டத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. இந்த வல்லமையிலிருந்து கத்தர் விடுவிக்க போகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர், பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குற ஆண்டவர். இன்னைக்கு பிசாசின் வல்லமையில அகப்பட்டு நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம், ஒரு சோர்வோடு வந்திருக்கலாம், ஓ ஒரு தோல்வியோடு கூட வந்திருக்கலாம், ஒரு நஷ்டத்தோடு வந்திருக்கலாம், செய்வன பயத்தோடு வந்திருக்கலாம், ஏவுதல் கட்டோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றிலிருந்தும் இயேசு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க விடுதலையை. வல்லமையுடையவர்,
7: மகிமையானவைகளை எனக்கு செய்தார்.
6: கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல். வல்லமையுடையவர், அவளுக்கு அந்த மனக்கண்களை திறந்திருக்கிறார். பாருங்க, எல்லாம் என்னை நிந்திக்கலாம், அண்ணா என்னை ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார், என்னை ஒருவர் சேவித்திருக்கிறார், எனக்குள்ளே வாழ்கிறவர், வல்லமையுடையவர். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஒருவர் சேவித்தவர், என்னை ஆட்கொண்டவர், எனக்குள்ள தெய்வமா இருக்கிறவர், என்னை கண்டுபிடித்தவர், அவர் வல்லமையுடையவர். சாதாரண ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கல, அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்வார். நான் ஒருபோதும் தோத்து போனதில்லை. வியாதியோடு வந்த நீங்க வியாதியோடு போறதில்லை, கட்டோடு வந்த நீங்க கட்டோடு போறதில்லை. 16:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வேதச்சு தம்மை பற்றி உத்தம இருதயமும் கொண்டிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எல்லையங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி ஒரு உத்தம இருதயத்தோடு கொண்டிருக்கிறவளுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவாராம். அந்த வல்லமை பிசாசை நொறுக்கிற வல்லமை. முடிச்சிருமா?
7: தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி,
6: தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி
7: கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது.
6: கர்த்தருடைய கண்கள் பூமி எல்லை எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? உன்னை கண்டுபிடிச்சு உனக்கு வல்லமையை கொடுக்க. ஹல்லேலூயா. தன்னுடைய வல்லமையை உனக்கு அனுப்பிட்டார்னா பிசாசுடைய கிரிகள் அழிக்கப்பட்டுரும், பிசாசுடைய வல்லமைகள் நொறுக்கப்பட்டுரும். ஆமா, பிசாசுடைய வல்லமைகளை இன்னைக்கு ஆண்டவர் நொறுக்கி போட போறார். அவருடைய வல்லமை அனுப்பி பிசாசின் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்க போகிறார். கையை உயர்த்தி வல்லமை, அதாவது பிசாசை அழிக்கக்கூடிய சக்தி ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வல்லமை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. வேற யாருக்கும் அந்த வல்லமை கிடையாது. அதாவது மனிதனுக்கு ஜீவன் கொடுக்கிற வல்லமை, மனிதனை எழுப்புகிற வல்லமை, மனிதனை ஆசீர்வதிக்கிற வல்லமை, மனிதனுடைய பேரை பெருமைப்படுத்துகிற வல்லமை. இன்னைக்கு சகோதரி சொன்னது போல, ஆமா, யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேங்கிற அந்த வல்லமை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. வல்லமை கர்த்தருடையது. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 62:11

0: கைகள் நடுங்கும். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லும். ஐயோ நீர் பரிசுத்தர்னு சொல்லும். அல்லேலூயா. எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், எங்களை கெடுக்கவா வந்தீர், தயவு செய்து எங்களை பாதாளத்தில் அனுப்பாத போதுகிறே. ஐயா நீர் எங்களை வேதனைப்படுத்த வந்திருக்கிறீர், எங்களை இந்த பன்றி கூட்டத்தில் அனுப்பும். பிசாசு பன்றி கூட்டத்தில் அனுப்புன்னு சொன்ன உடனே பன்றி கூட்டத்தில் அனுப்பிட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு அநேக மக்கள் பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்டிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, ரகசிய பாவங்கள், அவங்க பெரிய வீடாக இருக்கும், அவங்க பத்திரத்துக்கு மேலே அந்த வீட்டுக்கு மேலே கடன் இருக்கும். இதெல்லாம் பிசாசுனுடைய வல்லமைகள். இதை விடுதலை பெறுவதற்கு மூணே வழிதான் வழி. ஒன்று, இயேசு கிறிஸ்து தான் அதற்கு தெய்வம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பிசாசு பிடியிலிருந்து ஆண்டவர் உடனே தம்முடைய வல்லமை அனுப்பினார். நீங்க இந்த வசனம் லூக்கா எழுதின புஸ்தகம் 4:46 இயேசு அசுத்த ஆவிகளை அழிக்கக்கூடிய வல்லமையுடையவர். ஆகையினாலே இன்னைக்கு அசுத்த ஆவியில பாதிக்கப்பட்ட எல்லாரையும் இன்னைக்கு விடுதலை செய்வார். வாசிங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு,
1: இது என்ன வார்த்தையோ,
0: இது என்ன வார்த்தையோ,
1: அதிகாரத்தோடும் வல்லமையோடும்,
0: அதிகாரத்தோடும் வல்லமையோடும்
1: அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார்.
0: இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாரும் ஆச்சரியப்பட்டான். குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க கூட கை கட்டி நின்றான். ஐயோ ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கலையே. ஏன் தெரியுமா? ஜப ஆலயத்துக்குள்ள ஒரு மனுஷன் அசுத்தாவி பிடிச்சவன், அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். இயேசுவை பார்க்கும் பொழுது சொல்றான், நசரனாகி இயேசுவை உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனை என்னை கெடுக்கவா வந்தீர், நீர் பரிசுத்தர். வாசி 33.
1: அவன், ஐயோ
0: ஐயோ,
1: நசரனாகி இயேசு எங்களுக்கும் உமக்கும் என்ன,
0: எங்களுக்கும் உமக்கும் என்ன,
1: எங்களை கெடுக்கவா வந்தீர்,
0: எங்களை கெடுக்கவா வந்தீர்,
1: உம்மை இன்னார் என்று அறிவேன்,
0: நீர் இன்னார் என்று அறிவேன்,
1: நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று
0: சொல்லுது. நீர் பரிசுத்தர், உம்ம கண்ணை என்னால பார்க்க முடியல, என்னால பார்க்க முடியல. ஐயோ என்னை கெடுக்கவா வந்தீர், என்னை அழிக்கவா வந்தீர், கத்துது கூச்சலிடுகிறது. உடனே ஆண்டவர் அப்படியே அவனுக்கு விடுதலை கொடுத்தார். ஆமா, அவனை பிடிச்சி முடிய பிடிச்சி ஆட்டல. கவனிக்கிறீங்களா? சத்தம் இல்லாம இவனை விட்டு போன்னு சொன்னார். உடனே போயிட்டு இதை கண்டவங்க தான் சொல்றாங்க, இவர் யாருங்க, அதிகாரத்தோடு வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளை இடுகிறார், எல்லாம் புறப்பட்டு போகுதேன்னு சொல்றாங்க. கையை உயர்த்தி வல்லமையோடு கட்டளை இட்டா, வல்லமையோடு அவருடைய வார்த்தை வல்லமையோடு வந்தது. ஒண்ணுமே பண்ணல, அந்த வார்த்தைக்கு பிசாசு நடுங்கினான். அந்த பிசாசுக்கு தேவனுடைய வார்த்தை வல்லமையா இருந்தது. கையை உயர்த்தி அப்படியே தலையில ஒரு பெரிய பாறாங்கல்ல போட்டு அமுக்கினது போல, அவனை சட்னி ஆக்கினது போல காணப்பட்டுச்சு. கையை உயர்த்தி அப்படி அவனை விட்டு விலகினதை பார்த்தவன எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ இவர் யார், வல்லமையோடும் அதிகாரத்தோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுறார், புறப்பட்டு போகுதேன்னு சொல்றான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, மறுபடியுமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா நான் கடந்த 6 நாளா ஒரு ஆவினால நான் பாதிக்கப்பட்டு தூக்கமே வரும். என் பிள்ளைகள் தூங்குவாங்க, கணவனார் குரட்டை விட்டு தூங்குவாங்க, தூக்கம் வராம கட்டளை நான் கிடக்கிறேன். வீட்டுக்குள்ள நடப்பேன், வெளியே கதவு திறந்து வெளியே நடப்பேன், யாருக்கும் தெரியாது. நானும் வெளியே நடந்துகிட்டே இருப்பேன். விடிய காலம் எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், அது ஒரு அரை மணி நேரம் கூட என்னால தூங்க முடியாது. இதனால நானும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனேன், தூக்க மாத்திரைகள்லாம் சாப்பிட்டேன், தூக்கமே வரல. ஒரு சகோதரி என்னை சூலூர்லேருந்து இந்த கிணத்துக்கடை சபைக்கு கொண்டு வந்தான். ஒரே ஜபத்தில் பங்கு பெற்றேன். ஒரு பொல்லாத ஒரு ஆவி என்னை விட்டு விலகினது பாருங்க, ஒரு சுமை என்னை விட்டு விலகினது, எனக்கு இன்பமான நித்திரையை கற்று தாரார். கையை உயர்த்தி பிசாசு வந்தா அப்படி ஒரு நித்திரையை அலக்கழிக்கிறான், தூக்கத்தை கெடுக்கிறான், பைத்தியக்காரி போல நலைய செய்கிறான். ஆண்டவருடைய வல்லமை பாயும் பொழுது அந்த ஆவிலிருந்து விடுதலை. எத்தனையோ நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போன மாத்திரையை சாப்பிட்டோம், அதாவது மன தத்துவ டாக்டர்லாம் நாங்கள் போனோம். ஆனால் மேலும் மேலும் எனக்கு அந்த மாத்திரையை போட பசி எடுத்ததை தவிர, நரம்புகளெல்லாம் ஒரு விதமாதிரி இழுத்ததை தவிர எனக்கு விடுதலை கிடைக்கல.
2: இயேசு கிறிஸ்துவை விடு.

0: விட்டார். அவர் பிசாசில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்ய போகிறார். கையை உயர்த்தி உரலேலியா சொல்லுங்க. நீங்களும் சொல்லுவீங்க, ஐயோ உங்களை பார்த்தவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ பிசாசு கட்டில் இருந்தானே, இவன் அற்புதமாக இந்த இயேசு விடுதலை கொடுத்துட்டாரேன்னு நீங்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு சொல்லுவீங்க. ரெண்டாவது, அவருடைய வல்லமை 12 வருட வியாதியாக இருந்தாலும் நொடிப்பொழுது மாற்றும், அந்த வியாதியை முறித்து ஆரோக்கியத்தை உணரச் செய்யும். மார்க் எழுதின புஸ்தகம் 5:30 நான் வாசிக்க கேட்போம்.
1: உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை,
0: இயேசு வழியில நடந்து போகிறார், நடந்து போகும்போது ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஒருதி பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அப்போ பாருங்க, 12 வருடமாய் அவளுக்குள்ள இரத்தப்போக்கு வியாதி, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் செலவு பண்ணி பார்த்தா, ஆமாம் தன் வீட்டை விற்று பார்த்தா, தனக்கு இருந்த எல்லா நகைகளை விற்று பார்த்தா, செலவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியும் செலவு பண்ணி பார்த்தா. ஆனால் அந்த வசனம் சொல்லுது, சற்றேன்னு அவளுக்கு சுகம் இல்லை, ஆனால் அவளுக்குள்ள விசுவாசம் ஊர் ஆரம்பித்தது, வளர ஆரம்பித்தது, உந்தித்தல் ஆரம்பித்தது. என்ன? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், சுகமாவேன். கையை உயர்த்தி, நீங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் அந்த விசுவாசம் உருவாகணும். விசுவாசம் இல்லைனா ஒன்றும் நடக்காது. வீட்டுக்குள்ளே இருக்கிறவா ஒன்று கேள்விப்படுறா, இயேசு வாராராமே. இப்போ பாருங்க, அவளுக்குள்ள அவர் பின்னால் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், சுகமாக அப்படி தொட்டா உடனே அவள் சுகமாயிட்டா. அந்த வல்லமை போனதை இயேசு அறிஞ்சார். கையை உயர்த்தி, இயேசுக்குள்ளேருந்து ஒரு வல்லமை பளிச்சுன்னு போகுது, ஒரு மின்சாரம் பாஞ்சது போல போகுது, அது யாரையோ தொட்டு இருக்குது. அவர் கேட்குறாரு, என்கிட்டருந்து ஒரு வல்லமை பாஞ்சது, அது யாரை தொட்டது? என்கிட்டருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, யாரையோ தொட்டு இருக்கிறது. அவள் முந்துன்னு கொள்றா, என்னையே தாங்க தொட்டுச்சு.
1: உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள்.
0: தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க. இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்க போகுது. ஆமா, 12 வருடமா இருந்த வியாதியை தன்னுடைய வல்லமை நொடிப்பொழுது மாத்தினது உண்டானா? கட்டாயமா நீங்கள், ஆமா அவருடைய வல்லமையில நிரம்பிதான் நீங்க போக வேண்டும். அவருடைய வல்லமை உங்களை சுகமாக்கித்தான் அனுப்பும். அல்லேலூயா. உங்க பலவீனத்தை மாற்றித்தான் அனுப்பும். ஆமே. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் தருவார், தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் எல்லாம் நிறைவேற போகிறது. இந்த பலவீனங்களை முற்றிலும் மாற்றி, உங்களுடைய வியாதியை முற்றிலும் மாற்றி, உங்களை ஆரோக்கியப்படுத்தி தான் ஆண்டவர் அனுப்புவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்கள் சபைக்கு எப்படி வந்தேன் தெரியுமா, 10 வருஷமாக எனக்கு முழங்கால் வலி இருந்தது. 10 வருஷமாக முழங்கால் வலி இருந்து இந்த கட்டு உடைக்கிற ஜபத்தில் கத்துடைய வல்லமைன்னு மேலே பாஞ்சு அந்த முழங்கால் வலி கம்ப்ளீட்டாக மாறிட்டேன். கையை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தவங்க தோலை பிடிச்சி வர்ற மாதிரி தான் நான் இருந்தேன், செவரை பிடிச்சி தான் வருவேன், பாத்ரூமில் உட்கார முடியாத ஐயா. தேவ வல்லமையை மேல பாஞ்சது. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அந்த அம்மா சொல்லுது, ஆமா 10 வருஷமா நான் அங்க போனேன் இங்க போனையா, எத்தனை ஆயிரங்களை நான் செலவு பண்ணியிருக்கேன், மூட்டு வலிக்கு பார்க்காத காரியம் இல்லை. 10 வருஷமா இருந்த மூட்டு வலிய ஒரு வல்லமை அனுப்பி ஏசு நம்ம ஆலயத்துல குணமாக்கினார்னா. அந்த அம்மா சொன்னது போல அந்த நேச தெய்வம் எல்லாரையும் சுகமாக்கினார். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நல்லவர், விடுதலை கொடுக்கிறார். கடைசியில் அவருடைய வல்லமை அனுப்பி, ஆமா மீட்பை உண்டாக்குவார். நெகேமியா எழுதின புஸ்தகம் 1:10 வல்லமை உனக்கு மீட்பை உண்டாக்கும். அருமையான மகனே, உன்னை கீழே இருந்து மேலே தூக்கி எடுக்கும், உனக்கு ஒரு மீட்பாகிய ரட்சிப்பை கொடுக்கும், மீட்பாகிய அபிஷேகத்தை கொடுக்கும், நீ இழந்ததை திரும்ப நீ பெற்றுக்கொள்ளுவே. வாசிமா,
1: தேவரே உமது மகா வல்லமையினாலும்,
0: உமது மகா வல்லமையினாலும்,
1: உமது பலத்த கரத்தினாலும்
0: மீட்டுக்கொண்ட
1: உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே.
0: கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க பாப்போம். அலேலூயா. எங்கிட்ட ஆண்டவர் பேசினார், அவருடைய வல்லமை அனுப்பி அவருடைய ஜனத்தை மீட்டு கொள்வாராம். ஒருவர் வீடு கட்டினார், கவுனிங்க, அந்த வீட்டுக்குள்ள அவருக்குள்ள சத்ருவின் போராட்டம் இருக்குது. பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கிறார், ஐயோ சத்ருவின் அந்த பாஸ்டர் சொன்னாராம், இந்த வீடு உங்களுக்கு சரியில்லை, சொந்த வீடு நீங்கள் இந்த வீடு சரியில்லை, வேறு யாருக்காவது வாடகை கூட்டிட்டு நீங்கள் வெளியே வேறு வாடகைக்கு போ. அந்த வாடகைக்கு போன இடத்துலையும் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு 2 மாதம் இருந்திருக்காரு, அதே போராட்டம் இருந்திருக்கு. பாஸ்டர் மறுபடி வாடகை வீட்டிலையும் எங்களுக்கு அதே போராட்டமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு, இந்த வீடு உங்களுக்கு சரியில்லை, நீங்கள் வேறு வீட்டுக்கு போங்க. கவனிக்கிறீங்களா? இவர் நல்ல ஊழியக்காரரே கிடையாது. ஆமாம், இன்னும் ஒரு தேவ ஊழியக்காரர் அப்படின்னு இன்னைக்கு ஜனங்கள் அப்படியே அலையிறாங்க. யார் நல்லதாக சொல்லுவா அப்படி சொல்கிற பாஸ்டர் தான் நல்லவர்னு சொல். பரவாயில்ல, எங்கள் போராட்டத்தை அப்படியே சொல்லிட்டார. ஆமாம், சொந்த வீடை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போனாங்க. வாடகை வீட்லேயும் பிசாசு கிடைக்கிறீங்க, அதை விட்டுட்டு எந்த வாடகை வீட்டுக்கு போகணும்? நீ எங்கேயும் போ, உன்னை பிசாசு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பிறகு ஒரு ஊழியக்காரர் அபிஷேகத்தை நடந்து சொல்லிருக்க, எப்பா நம்மளை மீட்டுக்கொள்ளத்தான் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார், ஒரு முழு வல்லமையும் சிலுவையில் இழந்திருக்கிறார். ஆகையினால அவருடைய வல்லமை ஒன்று மீட்டுக்கொள்ளுகிற வல்லமங்க. பாரு, இந்த வாடகை வீட்டெல்லாம் விட்டுட்டு திரும்ப சொந்த வீட்டுக்கு போப்பா, என்கிட்ட பேசுகிறார், சொந்த வீடை உனக்கு திரும்ப தருகிறார். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்களை அனுப்பிட்டு நீ போய் குடியிருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் பாஸ்டர் இப்படிலாம் சொன்னார், உங்கள் பாஸ்டரும் வரும், நானும் வரேன். நல்லா நம்ம ஜெர்மனி உங்களை அந்த சொந்த வீட்டில் இருக்க வைக்கிறேன். இப்போ அந்த சொந்த வீட்டில் இருக்கிறாரு, இழந்த ஆசீர்வாதத்தை ஒன்று நான் கத்தர் கொடுக்குறாரு. மறுபடியும் ஒரு அழியிலையா சொல்லுங்கள் பாபம். ஆமாம், மீட்டு கொள்ளுகிறது. நீங்கள் எங்கே போயேன், நீ இழந்ததை இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மீட்டு தருவார். கையை உயர்த்தி ஒரு அழியிலையா சொல்லுவோம், அலேலூயா. தாவீது இழந்த எல்லாவற்றையும், சிறிதாயிலும் பெரிதாயிலும், மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டார். கையை உயர்த்தி, யோபு தன் இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டார். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. மறுபடி உரலேலியா சொல்லுங்க, அலேலூயா. நிறைய அந்த சரித்திரத்தில் சொல்லலாம், மீட்டுக்கொண்டவங்க நிறையா. எல்லாவற்றையும் இழந்து வந்த ரூத்து பெத்தேலுக்குள்ள வந்த உடனே எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டா. எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். இதுக்குத்தானே இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார், இதுக்குத்தானே இயேசு கல்வாரிக்கு போயிருக்கிறார், இதற்குத்தானே இயேசு தன் மரணத்தை ருசி பார்த்துருக்கிறார். எல்லாம் தலையில் கை வைங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை என்ன? உன்னை மீட்டு கொள்ளுகிற வல்லமை. தலையில் கை வைங்க, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீ ஒன்றை இழந்து போகக்கூடாது, வீட்டை இழந்து போகக்கூடாது, பணத்தை இழந்து போகக்கூடாது, வேலையை இழந்து போகக்கூடாது. ஒரு ராபா காத்தா ராபா, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. ஆண்டருடைய வல்லமையை நீங்கள் உணருங்க, ஆண்டருடைய சக்தியை உணருங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கியிருக்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குறவராய் சுட்டி தீர்ந்தார். அல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழியே வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஒர்ரா பாப்பா, எல்லாரும் கைகளை தட்டி அங்கங்கே வராதிங்க, அங்கே நிற்கிற இடத்துல வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வல்லமை உனக்கு நேராக பாய்கிறது. யாரையும் பார்க்காதீங்க, ஜனத்தை பார்க்காதீங்க. ஜனம் கோடி கோடியாக கர்த்தர் தரப்போறார், ஆயிரம் ஆயிரமான ஜனங்களை தரப்போறார். இப்பொழுது வல்லமையை நோக்குங்க, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்றதற்கு நீங்க அந்த வழியை தேடுங்க. அந்த வழி இயேசுக்கு தான் வழி, அந்த வழி இயேசுகிட்ட தான் இருக்கிறது. இயேசுவே வல்லமை எனக்கு தாரும் கேளுங்க, இயேசுவே வல்லமை எனக்கு அனுப்பும். அல்லேலூயா. வல்லமை கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது. மரியாள் சொன்னான், அவர் வல்லமையுடையவர், மகிமையானவன் எனக்கு செய்வார். அவருடைய வல்லமை எனக்கு பாய்ந்தா எனக்கு நடக்கிறதெல்லாம் மகிமை, எனக்கு நடக்கிறதெல்லாம் அற்புதம், எனக்கு நடக்கிறதெல்லாம் பேர் பிரஸ்தாபம் தான். வல்லமை எனக்கு வேண்டுமே, சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவின் வல்லமை எனக்கு வேண்டும். இயேசுவின் வல்லமை வியாதியை மாற்றிவிடும், என் பயத்தை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமையின் சோர்வை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமையின் போராட்டத்தை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமையின் அடிமைத்தனத்தை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமை நான் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவேன். வல்லமை இறங்குகிறது. பிசாசில் அகப்பட்டிருக்கிறாய் மகனே, மகளே உன்னை விடுவிக்கிறார். என் மகனே, நீ பிசாசில் அகப்பட்டிருக்கிற, பிசாசு தான் வேலையை கெடுக்கிறான், பிசாசு தான் திருமணம் நடக்காதபடி தடை பண்றான், பிசாசு தான் குழந்தை பாக்கியம் கிடைக்காதபடி தடை பண்றான். இன்னைக்கு உடைக்கிறோர், உடைக்கிறோர், உடைக்கிறோர். கபார் அபாரபா. இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. அது சிலுவை மூலமாய் பாய்ந்தது, அது சிலுவை மூலமாய் நொறுக்கப்பட்டது. இயேசுவின் வல்லமை தனக்குன்னு இல்லாதபடி சிலுவை மூலமாய் நொறுக்கப்பட்டது, சிலுவை மூலமாய் வடிக்கப்பட்டது. கபா கபா கபா கபா ருக்காரா பக்காரா பக்காரா பா ருத்தரா மக்காரா பகோரியா. வேதம் சொல்லுகிறது. ஆமா,
2: இயேசு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அவர் கல்வாரியிலே நொறுக்கினாராம். ஆமா, அந்த கல்வாரியிலே அவருடைய பரிசுத்தம் நொறுங்க ஆரம்பித்தது, சிருஷ்டிக்கிற வல்லமை நொறுங்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா! அந்த பரிமள தைலம் உடைய ஆரம்பித்தது. காரணம், உனக்கு அந்த வல்லமையை தரத்தான், நீ பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை பெறத்தான், நீ சுகம் பெறத்தான், உன்னுடைய வாத நோயை நீக்கத்தான், உன் மூட்டு பெயினை நீக்கத்தான், உன் மூல மூல வியாதியை நீக்கத்தான், உன் பயிற்சி வியாதியை நீக்கத்தான், ஓ உன் கர்ப்பப்பையில் இருக்கிற இரத்தப்போக்கு நீக்கத்தான். எல்லாம் கையை தட்டுங்க, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இயேசு பரிசுத்த ஆவி எனக்கு சொல்றார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தம்முடைய வல்லமை அனுப்புகிறார். நீங்கள் குணமாக்கி தான் போவீங்க, நீங்க விடுதலை பெற்று தான் போவீங்க. இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. எங்கிட்ட கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களை குணமாக்கத்தக்க வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவிடத்திலிருந்து வந்த வல்லமை உங்களை குணமாக்குற ஒரு வல்லமை. ஹல்லேலூயா! என் மகனே, ஆண்டவர் உன்னை குணமாக்கும் பொழுது நீ சுகமாக. அருமையான மகளே, கர்த்தர் உன்னை குணமாக்கிக்கிட்டு இருக்கிறார். நீ ஆண்டவர் குணமாக்கும் போது உன்னை விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. இந்த இடத்தை விட்டு நீ விடுதலையாய் தான் போவேன், சுகத்தோடு தான் போவேன். ஆவியானவர் கூட பேசுறார். திமாலா ரகா ரமா கோரா ஹாந்தர பௌலபா ஹோரியா, எல்லாரும் ஏகோபித்து கை தட்டுங்க, ஆண்டவரை வரவேறுங்க, சர்வ வல்லமையுள்ளவரை வரவேறுங்க, பிதாவாகிய தேவனை வரவேறுங்க, நம்மளை ரட்சிக்க வந்த இயேசுவை வரவேறுங்க. ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர், அவருடைய வல்லமை தம்முடைய ஜனத்தை மீட்கிற வல்லமை. இயேசுவின் வல்லமை தம்முடைய ஜனத்தை மீட்கிற வல்லமை. படுகுழியிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை, அடிமைத்தனத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை, பிசாசின் கையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை. செய்வன கட்டுக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, ஏவுதல் கட்டுக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, ஆமா பிசாசின் சூழ்ச்சிக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, இன்னைக்கு உனக்கு விடுதலே. ஆமா, தலையில எல்லாம் கைய ஒய தட்டுங்க பாப்போம். ஆண்டவரை வரவேற்றுக்கிட்டே இருக்க, விடுதலை, விடுதலை மகளே. உன் பையனுக்கு விடுதலை, உன் பிள்ளைக்கு விடுதலை, உன் கணவனாருக்கு விடுதலை. நீ நீ தேம்பி தேம்பி ஜெபிக்கிறது எனக்கு தெரியுது. ஆவியானவர் சொல்றார், நீ அழுது அழுது மண்டிக்கிட்டு இருக்க தெரியுது. விடுதலைக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போனையே, ஆமா இதெல்லாம் எனக்கு தெரியுது. நீ விடுதலைக்காக அலைஞ்ச அலைச்சல், டாக்டர்ல தேடி நாடினது, மந்திரவாதியை தேடி நாடினது போதும். நான் உன்னை விடுவிக்கிறேன். கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. மாரா ஹௌரா பாலா தாலா தபா, எல்லா கைகளை தட்டி, கைகளை தட்டி. தேவ மகிமை, ஓ ஒரு கல்வாரி இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது, ஒரு சிலுவையின் இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது, சாபத்தை நீக்கிற கல்வாரியின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது, பிசாசின் கரத்திலிருந்து விடுவிக்கிற அந்த இயேசுவின் வல்லமை நிரம்புகிறது.
3: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
4: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
3: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
4: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
3: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
4: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
3: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618, 948873284. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள் ஆறாம்

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட செவிக்கப்படும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
2: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அருமையான மகன் ஜோசப்பை உம்முடைய கரத்தில் எடுத்து இந்த பாடல்களை ஏற்றி பாடும்படி அவருக்கு கிருபை செய்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உலகமெங்கிலும் இப்பாடல்களை கேட்கிற பாடுகிற யாவரும் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆசீர்வதிக்கப்பட, இந்த இசைத்தொகுப்பு பயன்பட கிருபை செய்யும். இந்த இசைத்தொகுப்பு வெளிவர காரணமாயிருந்து உதவி செய்த அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகன் ஜோசப்பை உலகமெங்கிலும் இன்னும் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.

அவள் கேட்டால் அழுது கொண்டே, உங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தா இப்படி செய்வீங்களா என்று சொல்லி. பணத்தை குறித்த கவலை நான் பட்டதே கிடையாது என் வாழ்நாள். ஆனா சமாதானம் இல்லை. சர்ப்பத்தின் ஆவி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே என்னோடு வந்து பேசும், நீ உன் மனைவியை கொன்றுவிடு.

0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கும் ஒரு புதிய சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை சகாயம் பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. இதனுடைய சாராம்சம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். அதாவது உலகத்தில் அறியப்படாத ஊழியக்காரர்களை அவருடைய ரட்சிக்கப்பட்டதனுடைய விதம், அவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிற விதத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இது ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் நீங்கள் அதை சிறிதளவு சொல்லப் போகிறீர்கள், ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்கள் இளமை பருவம், சிறு பிறந்த சூழ்நிலைகள், உங்களுடைய வளர்ப்பு, உங்களுடைய பெற்றோர், இப்படிப்பட்ட காரியங்களை சிறிதளவு சொல்லுங்கள்.
1: கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற கிருபை பாராட்டின என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகப்படுத்துகிற ஐயாவையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். என்னை கேட்கிறவர்களே, நான் கன்னியாகுமரி மாவட்டம் மாங்கரை கருங்கல் பகுதியில், கருங்கல்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்கிற மாங்கரை என்பது என்னுடைய சொந்த ஊர், என் அப்பாவுடைய ஊர். என்னுடைய அம்மாவுடைய சொந்த இடம் கண்ணன்னூர், வேர்க்கிளம்பி பக்கத்திலே இருக்கிறது. நான் 1975 செப்டம்பர் 29 பிறந்த ஒருவர்.
0: பிறந்தீங்க, உங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் இந்த பக்தி மார்க்கத்தில் இருந்தாங்களா? நீங்கள் எப்படி, உங்களுடைய கல்வி துவக்கங்கள் எப்படி இருந்தது, உங்களுடைய தெய்வீக காரியங்கள்லாம் எப்படி இருந்தது என்பதை ஸ்டார்டிங்கில் சொல்லுங்கள்.
1: என்னுடைய தகப்பனாருடைய பேர் லார்சன், என் தாயாருடைய பேர் ஃப்ளாரன்ஸ். அவர்கள் இரண்டு பேரும் கிறிஸ்தவர்கள், ஆனால் ரொம்ப பக்தி மார்க்கத்தில் இருந்தவர்கள் என்று நான் குறிப்பிட மாட்டேன். நல்ல ஒரு பெற்றோராக இருந்தார்கள் என்று நான் சொல்லுவேன். என் தாயார் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சில தொண்டுகள் செய்து அப்படி இருந்தவர்கள். நான் சிறு வயதிலே என்னுடைய ஆரம்ப கால கல்வியை NVKS ஆற்றூர் அந்த ஸ்கூல்லே ஆரம்பித்தேன். நான் சிறு வயது முதலே ஒரு பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட் என்று சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜோடு கீழே தான் இருந்தேன் என்று சொல்லலாம். இங்கே பல பள்ளிகள், NVKS, அமலா கான்வென்ட், நாகர்கோயில், CSI மெட்ரிகுலேஷன், இந்த பள்ளிகள்லாம் படித்து பின் நாட்களில் சென்னை பட்டணத்துக்கு நேராக நாங்கள் கடந்து போனோம்.
0: அப்போ இந்த ஸ்கூல் பருவத்தில் உங்களை எப்படி வளர்த்தாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போவீங்களா? நீங்கள் கிறிஸ்தவ பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்கன்னு சொன்னீங்க, அப்போ அவங்களுக்கு நீங்கள் மாதிரியாக இருந்தீங்களா? அப்படிப்பட்ட இதெல்லாம்
1: இப்போது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பேரிலே கிறிஸ்தவனாக இருப்பதினால், நாம் ஒரு சபைக்கு போகிறதுனால் கிறிஸ்தவன் ஆகிவிடுவதில்லை. கிறிஸ்துவை எப்பொழுது நாம் தரித்து கொள்கிறோமோ அப்போ தான் நம்ம மெய்யான கிறிஸ்தவராகிறோம். சிறு வயதிலே என்னுடைய பாட்டியுடைய வீட்டிலே நான் வளர்ந்தேன். அதான் LKG, UKG, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட், 4 வருடம். இந்த 4 ஆண்டுகளும் ஒரு ஆலயத்திற்கு கிரயமாய் போகிற ஒரு பழக்கம் உண்டு. அதுலேயும் சொன்னால் ஒரு ஸ்ட்ரிக்ட், அந்த வீட்டுக்குடைய கண்டிப்புக்கு போனது தான் மெயின். ஆனாலும் அப்படி போனது உண்டு. ரெகுலராக நான் சர்ச்சுக்கு போனது நாட்கள் உண்டு. ஆனால் பின் நாட்களில் என் தாய் தகப்பனோடு சென்னை பட்டணத்துக்கு போன பின்பாக ஒழுங்காக நான் போனவன் என்று நான் சொல்ல மாட்டேன்.
0: சண்டே கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா?
1: சண்டே கிளாஸ் சின்ன வயசில் நான் போனது உண்டு. நான் வந்து அதை சொல்லணுன்னா, சின்னதில் 4 வருடங்கள் இந்த கண்ணனூர் பகுதியிலே பாஞ்ச விளை என்ற ஒரு பகுதி உண்டு. அங்கே பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபை, ஃபுல் காஸ்பல் சபையில் நான் சண்டே கிளாஸ் ஒழுங்காய் படித்து நிறைய பரிசுகள் எல்லாம் வாங்கி நல்ல அந்த நாட்களே படித்தது உண்டு. ஆனால் பின்னாடி சென்னைக்கு போன பிறகு அவ்வளோ கரெக்டாக நான் போனேன் என்று சொல்ல மாட்டேன்.
0: சரி, இப்போது அந்த சிறு பருவத்தில் உங்களுக்கு ஆண்டவருக்கு மேலே பற்றிருந்ததா, அல்லது பிசாசுடைய மேலே பற்றிருந்ததா, ஏதாவது பிசாசினால் போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததா, அது நம்ம நீங்கள் திசை திருப்பப்பட்டீங்களா?
1: சின்ன வயசுலே ஆலயங்களுக்கு போனதுனாலே ஆண்டவரை குறித்த ஒரு தாக்கம் கொஞ்சம் உண்டு. ஆண்டவரை முற்றிலுமாய் தெரியாது, இல்லைன்னா டோட்டலாய் கர்த்தரை மறந்தவன் என்று சொல்ல முடியாது. கர்த்தரை குறித்து கொஞ்சம் ஒரு சின்ன நாலெட்ஜ் உண்டு. ஆனால் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்த நாட்கள் தான் அதிகம். அதில் ஒரு குறிப்பாக சொல்ல போனால், ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒரு என் தாயார் வந்து ஒரு ஆலயத்திலே சிறு வயதிலே வளர்க்கப்பட்டவர்கள். அவர்கள் ஆனால் அந்த ஆலயத்திலே வளர்க்கப்பட்டதை அவர்கள் கொஞ்சம் மறந்து உலகத்தின் பின்னாலே கொஞ்சம் போனாங்க. வேலை இருந்தது, ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்தார். சிறு வயதிலே நாங்கள் குடும்பத்தோடு திரைப்படம் தியேட்டர்களே போய் பார்த்தது, இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் உண்டு. இதன் மூலமாய் நான் உலக பிரகாரமாய் போனேன் என்று தான் சொல்ல முடியுமே அன்றி ஆண்டவருக்குள்ளேயெல்லாம் நான் வந்தேன்னு என்னாலே அதை சொல்ல முடியாது. அதுதான் உண்மை.
0: சரி, நீங்கள் சிறு வயதிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சில பாவப்பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். எந்தெந்த பாவப்பழக்கங்கள் உங்களை அடிமைப்படுத்தி இருந்தது அப்படிங்கிறதில்
1: பாவப்பழக்கம், ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு பாவ பழக்கம் இருக்கும்போது நம்ம ஆண்டவரோடு தொடர்பு வைக்க முடியாது. அதனாலே ஒவ்வொரு மனிதனையும் பிசாசு பாவம் செய்ய வைப்பான். எனக்கு பாவ பழக்கம் என்று மேலோங்கி இருந்ததென்றால் அதிகமாய் சினிமா பார்ப்பது. சினிமா பல கிட்டத்தட்ட ஒரு 500 படங்களாவது நான் மினிமம் பார்த்துருப்பேன் என்று சொல்ல முடியும். பல இடம், இதே குமரி மாவட்டத்திலே பல தியேட்டர்களுக்கு நான் போய் பார்த்துருக்கிறேன். இப்படியெல்லாம் பல விதமான திரைப்படங்களை பார்த்து அந்த பாவ பழக்கத்திலே இப்படியாக, அதே மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு ஒழுங்காய் செல்லாமல் பள்ளிக்கூடத்தை கட்டடித்து விட்டு ஊர் சுற்றுவது, இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள், இப்படிப்பட்ட ஒரு வழி விலகி போகிற ஒரு அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சிறு வயது முதலே இருந்தது.
0: சினிமா பார்ப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய விருப்பமான ஒரு காரியம்?
1: ஆமாம், கண்டிப்பாக பணம் சினிமா பார்ப்பது ஒரு மிகுந்த ஒரு பிரியமான காரியம் என்று என்னாலே சொல்ல முடியும்.
0: இப்போ சில காரியங்களை பார்க்கும்போது நம்ம அதில் உந்தப்படுவோம், அதை அதை போல செய்ய வேண்டும் என்று சொல்லி.

0: சரீரப்பிரகாரமாகவும் நான் பாதிக்கப்பட்டேன், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையும் நான் கெடுத்து விட்டேன் என்று சொல்வேன். சினிமா படங்களை பார்த்து அந்த நடிகைகளை போ மூல ஒரு இச்சை, அதை வந்து உறங்கும் போது தவறான சிந்தனைகள், சிந்தனையிலே நிறைய பாவம் செய்து பல கெட்ட காரியங்கள். அதே மாதிரி சினிமாவில் இப்போ ஐயா அழகாக கேட்டாங்க, பாஸ்டர் கேட்டாங்க, சினிமா பார்த்ததுனால உங்களுக்குள்ள என்ன எஃபெக்ட் வந்ததுன்னு சொல்லி, சிறு வயதுலேயே இந்த ஒரு மாதிரி இந்த காதல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் ஒரு உணர்வு, அப்படி ஒரு உந்துதல் அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வலைகளில் ஏதோ கர்த்தருடைய கிருபையினாலே நான் சிக்கவில்லை என்று நான் சொல்வேன். ஆனால் அது என்னை நிறைய கேடுகளுக்குள்ளே கொண்டு போனது. மெயினாக ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யதார்த்த வாழ்க்கை இல்லாதபடி ஒரு சிற்றின்ப பிரியனாய் என்னை மாற்றினது என்று சொல்ல முடியும்.
1: பிறகு இந்த ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு அடுத்த ஹையர் ஸ்டடீஸுக்கெல்லாம் போனீங்க. அப்போ எப்பமாவது ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் ஆராதிக்க போகணுங்கிற ஒரு தன்மை உங்களுக்குள்ள உருவாச்சா?
0: ஆண்டவரை தேடுவது என்று சொன்னால் நான் தேடுவேன், அது ஒரு சுயநலமான தேடுதல். எப்படி என்று சொன்னால் பயம் உண்டு எனக்குள்ளே, பயங்கரமான பயம். மெயினாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லறை குழிகள் நிறைய இருக்கும். அதை பார்க்கும்போது அது வரைக்கும் நான் சினிமா பாட்டு பாடிட்டு வருவேன், அந்த கல்லறை பகுதி வந்தோடனே ஒரு கிறிஸ்தவ பாட்டை பாடிட்டு கண்ணை மூடிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வந்து விடுவேன். அப்படி வந்து இப்படி ஒரு சில சின்ன சின்ன காரியங்களுக்காக கர்த்தரை தேடின ஒரு காரியம்தான் உண்டு. அதான் அது ஒரு ஒழுங்கான தேடுதல் இல்லை.
1: சரி, இப்போ சத்ருடைய சில போராட்டங்கள் இருந்து நீங்கள் சொன்னீங்க, அது எப்படி கண்டினியூ ஆச்சு, அதனால் என்ன பாதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது? திருமணத்துக்கு முன்னால் உள்ளது முதல்ல சொல்லுங்க, அப்புறமா.
0: இப்போ சத்ருடைய போராட்டம் என்னதோ உடனே வந்து அப்படி ஏதோ போனது என்று நான் சொல்ல மாட்டேன். சிறு வயது முதலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சத்ருடைய போராட்டம் வந்தது. அதற்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்வது பார்க்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே போக முடியாது என்று சொல்லி. அப்போ பாருங்கள், என்னுடைய சிறு பிள்ளையிலேயே பிசாசு என்னை கெடுக்க பார்த்தான். நான் இந்த என்விகே ஸ்கூலில் படிக்கும்போது 1979 என்று நினைக்கிறேன், கரெக்டான அந்த ஆண்டு ஞாபகத்துக்கு வரல, 79-80 அந்த காலகட்டங்களிலே யூகேஜி படித்திருக்கிறேன். 18 ரூபாய் அன்றைக்கு ஃபீஸ். இந்த 18 ரூபாயை கொண்டு செலுத்தும்படியாக சின்ன பையனாக எனக்கிட்ட என்னுடைய பாட்டி, என் பாட்டி வீட்டில் நான் வளர்ந்தேன், கொடுத்து விட்டாங்க. நான் என்ன பண்ணினேன்னா அந்த 18 ரூபாய்க்கும் வடை வாங்கிவிட்டேன். வடைன்னா இன்னைக்கு உள்ளது மாதிரி இல்லை, அன்னைக்கு 18 ரூபாய்க்கு ஒரு பெரிய டப்பா நிறைய வடை. அதை நானும் என்னுடைய ரெண்டு நண்பர்களுமாய் சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை என்ன பண்ணுவதுன்னு தெரியல, மண்ணை தோண்டி அதுக்குள்ளே போட்டு அடைத்து வைத்து இப்படியெல்லாம் ஒரு அதை வீட்டிலே மறைத்து இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறு பிள்ளையிலிருந்தே அந்த சாத்தான் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அன்னைக்கு அப்படி பாவம் என்றால் ஒரு வாலிப வயது வரும்போது தவறான காரியங்கள், தவறான எண்ணங்கள், இப்படி சினிமா பார்க்க வைத்து இப்படிப்பட்ட பல தவறான காரியங்களை செய்ய வைத்தான். இன்னும் ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்ல முடியும், பெரிய திருடனாகாமல் இருந்ததே கர்த்தருடைய கிருபை. ஒரு தடவை நான் படித்த பள்ளிக்கூடத்திலேயே கொஞ்சம் இரும்பு பொருட்கள் எல்லாம் இருந்தது, அதை என் பேக்கிலே வைத்து வெளியிலே கொண்டு அதை விற்று இப்படி பணத்தை வாங்கி அதை வைத்து படம் பார்த்தது, இப்படி ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று நான் சொல்ல முடியும். அதுதான் யதார்த்தமான உண்மை.
1: சரி,
2: அப்புறமா எப்படி ஆண்டவரால் தொடப்பட்டீங்க?
0: இப்போ இப்படி போனதினால் நான் எந்த ஒரு உலக பிரகாரமான கல்வியும் நான் சரியாக கற்றுத்தேரவில்லை. டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போனேன், அதை பாதியிலே விட்டேன். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ என்று போனேன், அதை பாதியிலே விட்டேன். இப்படியாக தொழிற்கல்வி படிக்க வேண்டும் என்று சொல்லி ஏசி மெக்கானிக் படிக்க போனேன், அது

0: ஒழுங்காக படிக்கவில்லை. இப்படி எந்த ஒரு காரியத்திலையும் நான் ஒரு ஒழுங்கில்லை. ஏன், மியூசிக் கிட்டார் வாசிக்கலாம் என்று, கிட்டார் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கிட்டார் கற்று கிட்டாரோடு சினிமா தியேட்டருக்கு போய்விட்டேன். இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக அந்த உலகத்தரமான இந்த சினிமா, யாருமே நினைத்து விடாதீர்கள் சினிமா பார்ப்பதனால நன்மை என்று சொல்லி, அதனால ஒரு நன்மையும் ஒரு நாளும் வர முடியாது, அது கெடதான் செய்யும். இப்படியாக என்னுடைய 28 வயது வரைக்கும் ஒன்றுமே செய்யாமல் வாழ்ந்து வீட்டுக்கும் ஒரு பாரமாக இருந்தேன். கிட்டத்தட்ட 28-29 வயது வரைக்கும் தகப்பனார் தா வீட்டின் பெற்றோர்களுடைய கையை நோக்கி தான் இருக்க வேண்டியது இருந்தது. அதனால் ஆண்டவருடைய இரக்கத்தினாலே 29வது வயதிலே ஒரு தொழிலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தது, அவருடைய இரக்கம் அவ்வளோதான். அப்போது நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல மாட்டேன், துன்மார்க்கமாய் தான் வாழ்ந்தேன். ஆனால் இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளில் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருந்தது.
1: திருமணமானது, திருமணமான பிறகு உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தது? போராட்டங்கள் இருந்ததா, இல்லை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்காக வாழ்ந்தீர்களா?
0: எனக்கு 2005 டிசம்பர் 29ஆம் தேதி எனக்கு திருமணம் நடந்தது. என்னுடைய மனைவியுடைய பெயர் ஜின்னி பெர்ஷியா, அவளுடைய சொந்த ஊர் மணலிக்கரை பகுதியிலே வாழை விளைவுக்கு என்று சொல்லுகிற பகுதி. எங்கள் இந்த நாகரிக காலத்திலே என் மனைவியுடைய ஃபோட்டோகிராஃப் நான் பார்க்கவே இல்லை. திருமணத்திலே எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் நான் என் மனைவியை பார்க்கிறேன். அப்படியாக எங்களுடைய திருமண வாழ்க்கை டிசம்பர் 29ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு நடந்தது. திருமண வாழ்க்கை என்றால் எல்லாரும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். நான் திருமணத்தை குறித்து ஒரு கற்பனை பண்ணி வைத்திருந்தேன். இந்த அதுவும் திரைப்படம் தான் காரணம். அப்படியே திரைப்படத்தில் ஏதோ பயங்கர அந்யோன்யமாய் போகிறதாக காட்டுவார்கள். ஆனால் எங்கள் வாழ்க்கை அப்படி இல்லை. நித்தமும் சண்டையும், புரிந்து கொள்வதிலே பிரச்சனை, போராட்டம், பலவிதமான போராட்டம். அதில் ஒரு சம்பவம், இப்படியும் சண்டை வருமா என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் மனைவி தன்னுடைய கல்லூரியை படித்தது மதுரையிலே. அப்போ அவள் பேசும்போது சில மதுரை வார்த்தைகளும் கலந்துவிடும். ஒரு நாளைக்கு என் மனைவி என்னிடம் கேட்டால், ஏன் இப்படி நிற்கிறீங்க, ஏன் இப்படி நிற்கிறீங்க? நான் சொன்னேன், நீ கன்னியாகுமரிக்காரி, ஏன் நிற்கிதியேன்னு கேள். அவள் சொல்கிறா, நிற்கிதியேன்னு நான் கேட்க மாட்டேன், ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு. இதனாலே நான் அவளை அடித்து, இது உங்களுக்கு ஒரு வேடிக்கையாக ஒருவேளை இருக்கலாம், இப்படி தான் இன்றைக்கி பல பிரச்சனைகள் பல குடும்பத்தில் வருது. அதை தவிர்த்திருக்கு, நீங்கள் என்ன கேட்கலாம், இதை தவிர்த்திருக்கலாமே நீங்கள் என்று சொல்லி. அதுதான் பிசாசு. இப்படிப்பட்ட சின்ன காரியங்கள் மூலமாக அவன் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்து விடுவான். அன்னைக்கு எங்களுக்கு வேதத்தின் வெளிச்சம் இல்லாததுனால அதை பற்றி ஒரு உணர்வில்லை. பயங்கர சண்டை போட்டோம். இப்படி தான் சண்டை தான் எங்கள் வாழ்க்கை. இன்னொரு முக்கியமான சம்பவத்தை சொல்வதற்கு இப்பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நாளைக்கு நாங்கள் வசிக்கிற வீடு சென்னையிலே கோயம்பேடு, அங்கே எங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் இருக்கும்போது அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக பூந்தமல்லி என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே நானும் என் தகப்பனாரும் ஒரு வியாபார காரியமாய் சென்றிருக்கிறோம். அப்பொழுது என் மனைவியிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது, இன்னும் 10 நிமிடத்திலே வீட்டுக்கு வரவில்லை என்றால் நான் மரணமாய் என் சடலத்தை பார்க்க நேரிடும். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பயம், பயம் என்னை ஆளுகை செய்கிறது. 10 நிமிஷத்தில் எப்படி போக முடியும்? என் தகப்பனார் இருக்கிறார், அவற்றை நான் என்ன சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா, என் மனைவி செத்து போயிடுவேன்னு சொல்றா போகணும், ஏதோ ஒரு பொய்யை சொல்லி உருட்டி விட்டு நான் வேகமாக நான் என் வீட்டுக்கு போனால் என் மனைவி, ஐயோ இவர் வந்து எங்கேயாவது ஆபத்திலே மாட்டி விடுவாரே, இப்படி வேகமாக வருவார் என்று வீட்டுக்கு போன மாத்திரத்திலே நான் ஒரு அடி அடித்தேன். அவள் கேட்டால் அழுது கொண்டே, உங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தால் இப்படி செய்வீங்களா என்று சொல்லி. அந்த நிமிடமே என் உள்ளமும் உடையப்பட்டது. ஐயோ ஏன் இப்படி எங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது என்று சொல்லி. ஒரு சமாதானமான வாழ்க்கை இல்லை. இதே போல ஒரு வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது என்று நான் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப கஷ்டமும் வேதனையும் நிறைந்த முட்கள் படுக்கையாக தான் எங்கள் வாழ்க்கை இருந்தது என்று சொல்ல முடியும்.
1: இந்த குடும்ப வாழ்க்கையில வேற பெரிய பிரச்சனைகள் ஏதாவது சொல்ல முடியுமா?
0: பார்த்துட்டு இருக்கிறவங்களே பிசாஸ் என்றால் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் இந்த உலகத்திலே உண்டு. அது அவரவருக்கு வந்தாதான் தெரியும். அந்த வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை. சர்ப்பத்தின் ஆவி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே என்னோடு வந்து பேசும், நீ உன் மனைவியை கொன்றுவிடு. ஒரு மனைவியை கொல்லுவதற்காக திருமணம் நடக்கவில்லை. தேவ திட்டம் என்னவென்றால் பலுகி பெருக வேண்டும், நல்ல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது குடும்ப வாழ்க்கை. எங்கள் குடும்ப வாழ்க்கை அவன் ஒவ்வொரு நாளும் இப்படி சிதைக்க பார்த்தான். அவளை கொல்லாமல் விட்டது கர்த்தருடைய கிருபை. அவளும் இப்படி கொல்ல வேண்டும். இப்படி பிசாஸ் எங்களை எப்போதும் போராடுவான். என் மனைவி எத்தனையோ நாள் கதவை பூட்டி விட்டு எலி விஷத்தை சாப்பிட்டு செத்து போக வேண்டும். நான் கதவை தள்ளி கொண்டு வீட்டுக்குள்ளே போன நாட்கள் உண்டு. இன்னொரு நாள் நான் என் வீட்டை விட்டு வெளியேறணும் என்று சொல்லி பல கிலோமீட்டர் நடந்து போய் திருப்பி ஆண்டவரே என்னை கொண்டு வந்த நாட்கள் உண்டு. இப்படி பல காரியங்களை அவ்வளவு அந்த காரியங்களை சொல்லும் போதே வேதனையா இருக்கிறது. இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை சொல்லி கொண்டே போகலாம்.
2: சரி, அதுக்கு பிறகு எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்பதாக சமாதான கேடல மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி சமாதானமாக சந்தோஷமாக இருந்ததா?
0: இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் டேர்னிங் பாயிண்ட் என்று ஒன்று உண்டு. இயேசு சந்திக்கிறது, அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நான் முதல்லே சொன்னேன், ஆலயங்களுக்கு அப்போ இப்போ போவேன் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆலயங்களுக்கு போகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். நான் விரும்பியோ விரும்பாமலோ போய் ஆலயங்களில் போய் தூங்கிட்டு வந்தது உண்டு, பாதியில் எழும்பி வந்தது உண்டு, ஆலயத்துக்கு போய் பாதி ஆலயம் சர்ச்சு முடிஞ்சு சினிமாவுக்கு போனது உண்டு, இப்படியெல்லாம் நிறைய நடந்தது உண்டு. ஆலயத்துக்கு காணிக்கை போட கொடுக்குற காசுலே படம் போன நாட்கள் உண்டு. இப்படியெல்லாம் இருந்த எனக்கு என் குடும்பத்திலே சமாதானம் இன்மையாக தான் இருந்தது. எப்போதும் சண்டை பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து 2014 டிசம்பர் 27 என்னுடைய அறையிலே என்னை வந்து சந்தித்தார். இது ஒருவேளை உங்களுக்கு கேட்பதற்கு நம்ப முடியாமல் இருக்கலாம். நம் தேவன் நம்மை சந்திக்கிற தேவன். வேதத்தில் எத்தனையோ அதற்குரிய காரியங்கள் இருக்கிறது. எப்படி சந்தித்தார் என்றால், என்னை எந்த இடத்துல பிசாசு அடிமை பண்ணி வைத்திருக்கிறான் என்பதை சுட்டி காட்டி. என்னவென்றால், உலகமும் அதின் ஆசை இச்சையிலும் உழன்று கிடக்கிறாயே, உனக்கு பரலோகத்திலே இடம் உண்டா? உழன்று கிடப்பது என்பது பன்றி குட்டிகள் சேற்றிலே உழன்று கிடக்கும், அசுத்தத்திலே உழன்று கிடக்கும். அப்படி இந்த உலகத்தின் காரியங்களே நான் உழன்று கிடந்ததை சொல்லி என் அறையிலே அவருடைய சத்தம் கேட்டது. கேட்டு என்னை விடுதலை ஆக்கினார். அன்னைக்கு என்ன நடந்தது என்று சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 வேலை ஆகும்போது என் அறையிலே எனக்கு சமாதானத்தை கெடுத்து விடுவான் பிசாசு. பல நேரம் நாங்கள் படுத்து கிடக்கும் போதே சண்டையிடுவோம், நானும் என் மனைவியும். அன்னைக்கு நல்லா காலையில் 8 வரைக்கும் தூங்கி எழும்பினேன். எழும்பின உடனே எனக்கு உடம்பிலேருந்து ஏதோ போனது போல இருந்தது. அது நீங்கள் கேட்கலாம், என்னது போச்சுதுங்க அப்படின்னு. இருதய பாரம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடும். சில பேர் சொல்லுவாங்க, என்னோ தெரியல பிரதர், அழுத்தமா இருக்குது, டென்ஷனா இருக்கு, டிப்ரெஷனா? டிப்ரெஷன் என்று ஒன்றே இல்லை. சாத்தான் தான் டிப்ரெஷனை கொண்டு வருகிறவன். மன அழுத்தத்தை கொண்டு, பணம் இருந்தா மன அழுத்தம் போயிருமா அப்படின்னா என்ன பாருங்க. எனக்குள்ள பணம் இருந்தது, எனக்கிட்ட எந்த கவலையும் இல்லை. பணத்தை குறித்த கவலை நான் பட்டதே கிடையாது என் வாழ்நாளில். ஆனால் சமாதானம் இல்லை. அன்னைக்கு என்ன நடந்தது என்றால், எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்து ஒரு காற்றிலே நடக்கிறது போல இருந்தது. நல்ல சமாதானமாக இருந்தது. யாரோ எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். என் இயேசு கிறிஸ்து தான் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நான் அன்றைக்கு அறிந்து கொண்டேன். அதுக்கு பின்பாக ஒரு நாள் ஒரு காரியம் நடந்தது. அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் நைட்டில் ஒரு காரியம் நடந்தது. என்னைக்கும் என்னை சந்தித்து என்னை அவமா என்னை பிரச்சனைக்குள்ளே ஆழ்த்துகிற சர்ப்பத்தின் ஆவி எனக்கு, நீ அது ஒரு ஏவல் ஆவி, பில்லி சூன்யத்தின் ஆவி, என்னை கொன்று போட வேண்டும் என்று செய்வனை பண்ணி வைக்கப்பட்ட ஆவி, அதே அதனுடைய திட்டம் என்னன்னா இருதயத்தை பாரப்படுத்தி ஹார்ட் அட்டாக் வந்து சாக வேண்டும் என்பது. அது என்னை அட்டாக் பண்ண வருகிறது. என்னை சுற்றிலும் ஒரு அக்னி வேலி போடப்பட்டிருக்கிறது. அதில் நான் இருக்கிறேன், என் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஒரு பட்டயத்தை வைத்து ஒருவர் அந்த சர்ப்பத்தை ரெண்டு துண்டாய் வெட்டி போடுவதை நான் பார்த்தேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தர் என்னை அழகாய் ஆச்சரியமாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நடத்தி வருகிறார்.
2: ஓகே, நீங்கள் வந்து பெரிதாக பாதிக்கப்பட்டது சினிமா.
0: ஆமாம், கண்டிப்பாக.
2: பிறந்த ஸ்டார்டிங்லேருந்தே சினிமா தான் உங்களை பாதிக்கும்.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
2: அதனால தான் உங்களுடைய பாதைகள் ஆண்டவர்கிட்ட வர முடியும்.
0: கண்டிப்பாக.
2: இப்போ சினிமா பொறுத்த மட்டும் இப்போ நாடு எடுத்துகிட்டா பார்க்காதவங்களே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் நல்லது இருக்கிறது, கெட்டது இருக்கிறது, நல்லது எடுத்துட்டு கெட்டதை நம்ம விட்டு விடலாம், அதில் என்ன பாவம் இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அது பாவம்னு சொல்கிறீங்க, அது எப்படி, அது எப்படி மக்களுக்கு வளர்க்கி கொடுக்குறது?
0: அதை நான் ஒரு இப்போ ஐயா அழகான ஒரு கேள்வி கேட்டாங்க போதகர் ஐயா. சினிமா என்பது இன்னைக்கு எல்லாரும் பார்க்குறாங்களே, இதை ஏன் இதை இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, சில போதகர்கள் கூட சினிமா பார்ப்பது தவறில்லை என்று சொல்லுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் சினிமா ஒரு நாளும் பரிசுத்தமாக முடியாது. மாம்ச இச்சையை தூண்டுகிற யாவுமே பாவம்தான். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை சுகந்தரிப்பான் என்று இருக்கிறது. நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். என்ன, நான் பாதிக்கப்பட்டதுனாலே சினிமாவில் என்ன பார்க்கிறோம், அடுத்தவர்களுடைய ஒரு சரீரத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் பண்ணியாயிற்று. இந்த உலகத்திலே திருமண பந்தம் மாத்திரம்தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறது. மற்ற ஒரு ஆண்மகன் இன்னொரு ஸ்திரீயுடைய சரீரத்தை பார்ப்பதற்கு அதிகாரம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஸ்திரீக்கு ஒரு ஆணின் ஒரு அந்தரங்கத்தை பார்ப்பதற்கு அதிகாரம் இல்லை. இது ரெண்டையும் இதை செய்ய தூண்டுகிறது தான் மெயினாக சினிமா. அடுத்தது காதல். காதல் என்றால் வேதம் அங்கீகரிப்பதில்லை. ஆதாமுக்கு ஏற்ற துணையா ஏவாளை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். காதல், வன்முறை பாருங்க, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கத்தி எடுத்து விரட்டி கொல்லுகிறது. அவர்களை கேட்டால் சொல்லுகிறார்கள், இந்த திரைப்படத்தின் பாணியிலே நான் இதை செய்தேன். அது மாதிரி களவு செய்கிறது, அடுத்தவர் மனைவியை கொள்கிறது, இப்படிப்பட்ட அடுத்த மனைவியை இச்சிக்கிறது, இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்ய தூண்டுகிறது தான் அந்த சினிமா. அடுத்தது பரிசுத்தத்தை இழந்து விடுகிறார்கள். அதை கொஞ்சம் அதை விளக்குவது அது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது. அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் எப்படி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் வாலிபத்தில் ஒரு சினிமா திரைப்படத்தை பார்க்கும்போது எப்படி அந்த பரிசுத்தத்தை நீங்கள் இழந்து போவீர்கள் என்று. சினிமாலே ரொம்ப மோசமான காட்சிகளை காட்டப்படுகிறது. அதை நீங்கள் விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை அதை விட்டால் தான் உங்களுக்கு சமாதானம் வரும். அதுதான் உண்மை.
2: சரி, முதலாவது உங்கள் பிரச்சனைகள் இருக்க டைமில் உங்கள் மனைவி உங்களை கொல்லணும்னு அவங்களுக்கு எண்ணத்தை பிசாசு கொடுத்துருக்கிறான், உங்களுக்கு மனைவியை கொல்லணும்னு சொல்லி உள்ள எண்ணத்தை பிசாசு கொடுத்துருக்கிறான். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் உடம்பு எப்படி சமாதானமாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது?
0: ஆமாம், நல்ல ஒரு கேள்வியை வைக்கிறாங்க முன்னாடி. வெளிச்சம் வரும்போது இருள் போயிடும். யோவான் 1:9 சொல்லுது, உலகத்திலே வந்து எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எங்கள் வீட்டிலே நல்ல சமாதானம் உண்டு. எப்போது ஒரு சாத்தான் சில சச்சரவுகள் சண்டைகளை கொண்டு வந்தாலும் உடனே தெரிந்துவிடும், இது சாத்தான் கொண்டு வருவது என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து அதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். இன்றைக்கு நான் என் மனைவி எங்கள் ரெண்டு பிள்ளைகளுமாக சந்தோஷத்தோடு நாங்கள் இருக்கிறோம்.
2: சரி, இப்போ இதெல்லாம் மாறி வந்து ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க,
3: ஊழியம் செய்யணும் எப்படிங்கிற அப்படின்னு ஒரு டெண்டன்சி எப்படி உங்களுக்கு வந்தது? அது யாராவது கைட் பண்ணுறாங்களா பண்ணாங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு?
0: நான் இப்போ இது கொஞ்சம் கவனமாய் கேட்க வேண்டிய பகுதி, கொஞ்சம் விரிவான பகுதி, கொஞ்சம் நேரம் பிடிக்கும். நீங்கள் நல்ல கவனமாக இதை கேளுங்கள். ஊழிய வளைப்பு என்பது ஒரே நாளிலே வந்துவிடவில்லை. நான் சொன்னேன், டிசம்பர் 27 2014 ஆண்டிலே எனக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார் என்று சொல்லி ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டேன் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து. யாருக்குமே அதை கொடுக்க முடியல. இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என் தகப்பனாரை குற்றப்படுத்தும்படியாய் நான் சொல்லவில்லை. அவர் ஒரு நாள் சொன்ன காரியம், டேய், நீ இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு 4 முழ கயிறில் நீ தொங்கிடலாண்டா அப்படின்னு சொல்லி, அது அவர் என் மேல் வைத்த பாசத்தினால் வியாகுலத்திலே அவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் யாரும் இதுக்கு தீர்வு கொண்டு வர முடியல. நான் என் மனைவி வீட்டாரிடம் சொல்வேன், என் மனைவி யார்ட்டையாவது சொல்வாள், அந்த மனிதன் பேசியும் என்ன செய்யலை, எங்களுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வர முடியல. அப்போ எனக்குள்ள நல்ல சமாதானம் வந்து விட்டது. இந்த இப்போ ஐயா கேட்டாங்க ஊழியம் எப்படி வந்தது என்று சொல்லி. இப்போ நல்ல கவனமாக கேளுங்க, இந்த ஊழியம் எப்படி வந்தது என்று சொன்னால், அந்த 2015 நியூ இயர், நியூ இயர் அன்னைக்கு நான் ஒரு ஆராதனைக்கு ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபை போதகர் என்னை நோக்கி கை நீட்டி இப்படியாக சொன்னார். நான் அது வரைக்கும் ஜபம் பண்ணினதே இல்லை. அன்னைக்கு என் ஆவியின் உந்துதலினாலே நான் பயங்கரமாய் கைகளை உயர்த்தி ஜபிக்கிறேன். அந்த போதகர் சொன்னார், அந்த சகோதரர் கைகளை நீட்டி ஜபிக்கும் போது நிறைய பிசாசுகள் ஓடுகிறது என்று சொல்லி. என் மனைவி என்னை பார்த்து நகைத்தாள். ஓ, இவருக்கே உங்களுக்கே பிசாசுக போராட்டம், நீங்கள் ஜபம் பண்ணால் பிசாசு ஓடுதாக்கும் அப்படின்னு சொல்லி நகைத்தாள். நாங்களும் வீட்டுக்கு வந்து விட்டோம். நல்ல சமாதானத்தோடு சென்னை பட்டணத்துக்கு நேராக ஒரு 4-5 திரும்பி போனோம். இதை நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவும் இருதயத்தை தான் வாஞ்சித்து தேடி வருகிறார், பிசாசும் அந்த இருதயம் தான் வேணும். நான் என்னுடைய பிஸ்னஸுக்கு நான் போய் உட்கார்ந்துருக்கிறேன். எப்போதும் போய் என்னுடைய ஆஃபீஸ் அறையில் லெட்ஜர்லாம் வரவு செலவு இதெல்லாம் நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கிற மாத்திரத்திலே எனக்கு அந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு வாஞ்சை இல்லை எனக்குள்ளே. முன்னமும் ஒரு அழுத்தம் இருக்கும், ஆனால் இப்போ ஒரு சமாதானம் இருக்குது, ஆனால் இப்போவும் ஒரு அழுத்தம் இருக்கிறது, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. உடனே யாரோ ஒருவர் இருதயத்துக்குள்ளே தனி அறைக்கு போ, தனி அறைக்கு போ அப்படி என்று பேசுகிற ஒரு சத்தம் எனக்குள்ளே துணிக்க ஆரம்பித்தது. உடனடியாக நான் என்னுடைய ஒரு அறையிலே போனேன். ஒரு நாளும் நான் அப்படி ஜபித்ததே கிடையாது. தேம்பி தேம்பி ஒரு குழந்தையை போல அழுது ஜபிக்கிறேன், ஆனால் என்னுடைய தேவைகளுக்காக அல்ல. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் என்று ஒன்று உண்டு. அது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கும் கிடைக்கும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. அது சில பாவ காரியங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த நேரம் நான் பார்த்த காட்சி என்ன என்றால், எனக்கு கர்த்தருடைய கிருபையினால தேசத்திலே நடக்கிற சில காரியங்கள், இல்லைன்னா நடக்க போகிற காரியங்களை அப்படியே கர்த்தர் காட்டியிருக்கிறார். ஊழியத்தின் பாதையில் ஒரு ஓரினை சேர்க்கை பாவத்தினாலே வருகிற ஒரு ஒரு வியாகுலத்தை குறித்து எனக்கு காட்டுகிறார் கர்த்தர். எனக்கு மிகுந்த பாரம் கொள்ளுகிறது. எனக்கென்று நான் ஜபிக்கவில்லை. என்னுடைய இருதயம் யாரையோ நாடுகிறதை எனக்குள்ளே உணரப்படுகிறது. அப்பொழுது எனக்குள்ளே ஒரு வசனம் வந்தது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு வீட்டிலே நீங்கள் வேத புஸ்தகம் இருக்கும் என்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 19 எல்லாருக்கும் ஒரு வசனத்தின் மூலமாக எனக்கு 2 வசனங்களை ஆண்டவர் கொடுத்தார். முதலாவது கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 19:19-20 அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்கிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். இப்ப இந்த வசனம் கொடுத்தோடனே எனக்கு இதனுடைய அர்த்தம் தெரியவில்லை. ஆனா நான் அப்படியே கண்களை மூடி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், பாவத்திலும் சாபத்திலும் நீ இருந்தாய், நீ என்னை நோக்கி கூப்பிட்ட போது நான் உன்னை விடுதலை ஆக்கினேன். இதே போல எத்தனையோ பேர் பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ என்னை அறிவித்து அவர்களை என் அண்டை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக ஒரு அழைப்பை கொடுத்தார். இன்னொன்று, என்னை பின்பற்றி வா அப்படி என்று ஒரு சத்தம் காதிலே தொனிக்க ஆரம்பித்தது. இன்னொன்று, சாலோம் விடுதலையின் ஊழியங்கள் அப்படி என்று ஒரு சத்தம் காதிலே துணிக்க ஆரம்பித்தது. அடுத்ததாக வசனங்கள் எனக்கு நேராய் வர தொடங்கினது. எந்த பகுதியிலே இந்த வசனம் இருக்கென்று தெரியாது. நான் சொன்ன போனால் ஒரு சங்கீத புஸ்தகத்தை எடுத்து படியுங்கள் ஜாக்சன் என்று என்கிட்ட ஒருவர் அந்த நாட்களில் சொன்னா, நான் நேரே அட்டவணையை திருப்புவேன், எந்த நம்பர்ல சங்கீதம் வரும் என்று. அதுதான் என்னுடைய பைபிள் ஸ்டாண்ட், சச் எ புவர் ஸ்டாண்டர்ட். அப்படி இருந்த என்னை ஆண்டவர் அழகாய் ஊழியத்துக்கு அழைத்தார். அழகாய் நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஐயா கேட்டதற்கு ஆதாரமாய் நான் சொல்லுகிறேன். 3 நாட்கள் என் சமூகத்திலே கடந்து வா அப்படி என்று ஒரு இருதயத்தில் ஒரு சத்தம். நான் மிகுந்த அல்சர் ப்ராப்ளம் உள்ளவன், எனக்கு உபாசம் என்றால் என்ன என்று தெரியாது. ஆண்டவர் என்னை அழைத்தார். உடனடியாக நான் என் வாகனத்தை எடுத்து விட்டு, நான் சொல்வதிலே ஒரு இம்மி கூட பொய்யோ கூட்டி குறைத்தோ பேசவில்லை, நான் என் வாகனத்தை எடுத்து கொண்டு கிளம்பும்போது, இதை நீங்கள் நம்புகிறவர்கள் நம்புங்கள், நம்ப முடியாதவர்களுக்கு நான் பாத்திரம் இல்லை, இது நம்பிதான் ஆக வேண்டும். அப்படி ஒரு சம்பவம், என் ஸ்டியரிங் தன்னால் லெஃப்ட் பக்கம் திரும்புகிறது, என் பிரேக் யாரோ அப்ளை பண்ணுகிறது, நான் போக நினைத்த திசை வேறு, அது திரும்புகிற திசை வேறு, நான் வண்டியிலே ஏதோ ரிப்பேர் ஆயிட்டோன்னு பயந்து விட்டேன். கர்த்தர் ஒரு இடத்தை குறிப்பிட்டு ஒரு இடத்திற்கு போ அப்படி என்று சொன்னார். அந்த இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இடத்துல கண்ணீர் வடித்து ஜபித்த நிமித்தமாக இந்த இடத்துல உனக்கு ஒரு ஊழியத்தை தருவேன் என்று சொல்லி. முதலாக அந்த இடத்துல எங்களுக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை சென்னை பட்டணத்திலே தந்தார். அது ஒரு பெரிய ஒரு காரியமாக, இப்படி ஆண்டவர் தன்னுடைய அனுபவங்களை சில எனக்கு உள்ளே வைத்து சில ஊழியத்தின் பாதையில். இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், ஒருவருக்கு வயிற்று வலி இருக்கென்றால் எனக்குள்ளே ஒரு சில செகண்ட் அதே போல் ஒரு வயிற்று வலியை தருவார். பாண்டவர் சொல்வார், இதுதான் இவனுக்கு ப்ராப்ளம், இதை சொல்லி ஜபி, இப்படி என்றெல்லாம் சொல்லி முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தி என்னை தெளிவாக அழைத்து வந்தார். முழு நேர ஊழியம், சில பேர் என்கிட்ட கேட்பாங்க தொழிலும் செய்து கொண்டே ஊழியம் செய்யலாம். அப்ப எனக்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்னவென்றால், நீ உலக ஆசையிலே மூழ்கி இருந்தவன், இன்னும் நீ தொழில் செய்வாயானால் என்னை விட்டு போய்விடுவாய், அதனாலே என்னை நீ பின்பற்றி வா அப்படி என்று சொல்லி என்னை அழைத்தார். இதுதான் நான் ஊழியத்துக்குள்ளே வருவதற்கான ஒரு பெரிய காரியம்.
3: நல்ல ஒரு சாட்சி. இப்போ நீங்கள் என்னென்ன ஊழியங்கள் செய்திருக்கிறது ஷார்ட்டாக சொல்லிட்டு நம்ம அப்படி சேர்ப்போம்.
0: இப்போது எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பிரதானமான ஊழியம் என்றால், பில்லி சூனிய மாந்திரிக கட்டில் இருக்கிற குடும்பங்கள், எனக்கு யார் என்றே தெரியாது, யார் மூலமாவது யார் வீட்டுக்கோ ஜோம் பண்ண வருவேன், அங்கே யாரோது வந்து அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, இங்கே வாங்க மார்த்தாண்டத்துக்கு வாங்க, அங்கே கருங்கல் வாங்க, இப்படியெல்லாம் சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தி நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம். சாலோம் விடுதலையின், ரட்சிப்பின் விடுதலையின் கூட்டங்கள் என்று சொல்லி மணலிக்கரை வாழவளை முக்கு பகுதியிலே ஒவ்வொரு 4வது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நடத்துகிறோம். அந்த கூட்டங்கள் எதற்கென்றால், அந்த கூட்டங்களில் அந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்து அவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தி அவர்களை சபைகளிலே போகும்படி அவர்களை நீ அனுப்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் காரியமாக இருந்தது. இப்படி நாங்கள் சென்னை பட்டணத்திலே செய்கிறோம், நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே செய்கிறோம், இன்னும் பல கிராமங்கள்லாம் போய் கூட்டங்களை நடத்தி பர்சனல் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் நடத்தி தெரு பிரசங்கங்கள் மூலமாக. இதில் இன்னும் ஒரு காரியம், முத்தான ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் அன்றைக்கு நைட் மரணம் தற்கொலை பண்ணி மறிக்க வேண்டும் என்றிருந்த ஒரு மனிதரை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அவருடைய பேர் ரமேஷ். நேராவிளை பகுதியிலே இருக்கிறார் அவர். அவர் இன்னைக்கு சமாதானத்தோடு திருமணம் பண்ணி பிள்ளை. இது என்னுடைய என்னை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை, இதை பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க இன்னைக்கு செத்து போயிடலான்னு கூட நீங்கள் முடிவெடுக்கலாம். செத்து போய் விடாதீங்க. உங்கள் ஆத்மா விலையேற பெற்றது, அது வீணாவதற்காக அல்ல. உங்களுக்கு என்ன, நாங்கள் துணை செய்கிறோம். உங்களுக்கு ஒரு ஜபம் வேண்டுமென்றாலோ ஒரு கவுன்சிலிங் வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபித்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் வழி நடத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இதுதான் உண்மை.
3: அருமையான ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இப்போ உங்களை ஆயிரக்கணக்கில் மக்கள் பார்க்குறாங்க, பார்க்க போகிறாங்க.
2: கண்டிப்பாக
3: அநேகர் உங்களை ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்வாங்க. ஜெயிப்பதற்காக பல காரியங்களையும் ஆண்டவர் செய்ய போகிறார். இப்போ உங்களை கேட்குற ஜனங்களுக்கு உங்களுடைய சாட்சியின் அடிப்படையில் ஒரு 2 நிமிஷம் சின்ன ஆலோசனையாக.
2: ஆமாம், ஷார்ட்.
0: என்னை கேட்கிற என் விசுவாச பிள்ளைகளே, முதல்ல கிறிஸ்தவம் என்றால் என்னவென்று தெரியணும். ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களும் இதை கேட்கலாம், இல்லைனா கர்த்தரை அறிந்த 2 வசனத்தை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். இயேசு யார்? இயேசு கிறிஸ்துக்கும் எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்திலே உண்டு, அதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏதோ இந்த பூமியோடு முடிந்து போகிற காரியத்திற்காக இல்லை, இயேசு கிறிஸ்து வரவில்லை. நம்ம இருத்திய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த உலகத்திலே நாம் சமாதானமா இருக்க முடியும், பரலோக ராஜ்யத்திலையும் இருக்க முடியும். என்னை கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15:19 இப்படி சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படுத்தக்கூடலாக இருப்போம். சின்ன சின்ன காரியங்கள், அது கர்த்தருக்கு தெரியும் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி. ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு பலகீனமாக இருக்கலாம். நீங்கள் கேட்கலாம், உனக்கும் ஒரு சமாதானத்துக்காக தானே தேடி போனேன். உண்மை, சமாதானத்துக்கு தேடி போனேன். ஆனால் இன்றைக்கு நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறேன். இதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் மெய்யாக உலக காரியத்தை தேடாதபடி கர்த்தருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி உங்களுக்கு வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் பரலோகத்தின் காரியத்தை தேடி இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை தேடும்போது உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், நிம்மதியை தருவார். கிறிஸ்துவின் அன்பை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்கு ஒரு சிறு ஜபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். ஒருவேளை ஒரு வியாதியாக இருக்கிறீர்களா, ஒரு போராட்டத்தில் இருக்கிறீர்களா, என்னை தாராளம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் தருகிறேன் இறுதியிலே. நீங்கள் இப்போ என்னோடு சேர்ந்து ஜோம் பண்ணுங்கள். வசனம் சொல்கிறது, எங்கே 1 or 2 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறோம் அங்கே நான் இருக்கிறேன், உங்கள் நடுவிலே இருக்கிறேன். என் நாமம் பிரஸ்தாப பண்ணப்படுகிற எந்த ஸ்தலத்திலையும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எல்லா கண்களை மூடி அப்படியே இருக்கிற அறையில், ஒருவேளை ஒரு தற்கொலையின் ஆவி, என்னை போல ஒரு தற்கொலையின் ஆவியின் போராட்டத்திலே நீங்கள் இருக்கலாம். கடன் பிரச்சனையில இருக்கலாம், பல போராட்டத்திலே இருக்கலாம். எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அறையிலையும் கர்த்தர் கடந்து போவீராக, ஒவ்வொரு வீட்டிலையும் கர்த்தர் வாசம் பண்ணுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தாலே ஜபிக்கிறேன், பொல்லாத சத்ருவின் கையை எடு. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்படட்டும், சமாதானத்தோடு இருக்க செய்யுங்க. கர்த்தர் நல்ல சமாதானத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.
3: ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது இவர்களுடைய பாதிப்பு சினிமாவினால் ஏற்பட்டது என்று சொல்லி நம்ம தெளிவாக கேட்டோம். சிறு வயது முதல்லே அந்த சினிமா பைத்தியம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு நாளைக்கு பல காட்சிகள் வீட்டில், அதனுடைய சிந்தனை எப்பொழுதும் அவனுடைய வாழ்க்கை இதுதான் ஆளுகை செய்து கொண்டது. இது நம்ம அவனுடைய வாழ்க்கையில பெரும்பாலான பகுதிகளே பாழாய் போய்விட்டதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அப்படி இருந்த நம்முடைய மகனை ஆண்டவர் வேறு பிரித்து இன்றைக்கு தவறு சினிமா பார்ப்பதே தவறு என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி இருக்கிறார். அநேகருக்கு அநேகருக்காக ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தி வருகிறார். இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். ஆண்டவர் சவுலை கூட பவுலாக மாற்றின கர்த்தர் மகனை மாற்றி இன்று தம்முடைய பணியில் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளை, நீங்களும் ஒருவேளை சிறு வயதிலிருந்தே இந்த சினிமாவுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, சினிமா பார்க்காம என்னால் இருக்க முடியாது, அதுதான் எனக்கு வேண்டும். சிலரெல்லாம் வீடுகளில் ரூம்ல எல்லாம் சினிமா நடிகைகளுக்கு நடிகர்களுக்கு ஃபோட்டோ தான், தன்னுடைய தகப்பனுக்கு தாயாருக்க ஃபோட்டோ இருக்கிறதோ இல்லையோ சினிமா ஆக்ட்ரஸ் ஃபோட்டோவும் பெண்களுடைய ஃபோட்டோக்களும் தான் இருக்கும். பாருங்க, அப்போ யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை நம்ம அறிந்து பார்க்க வேண்டும். இப்போ பாருங்க, ஒரு வேளை அவர் சிட்டியாக இருந்தால் அப்படி ஆண்டவர் அந்த தெருவோரமாக நடந்து போய் கொண்டிருக்காருன்னு வைத்துக்கணும். ஒரு கற்பனையில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் சத்தம் வந்து கொண்டே இருக்கும். எல்லா வீட்டிலேருந்தும் நான் நினைக்கிறேன் எல்லா வீட்டிலேருந்தும் சினிமா ஓடுகிற சத்தம் தான் அவர் கேட்டுட்டு போவார். எங்கேயாவது ஒரு வீட்டிலேருந்தாவது எஸ்அப்பா பாடுகிற பாட்டோ ஆராதனை பார்க்கும்போது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் என்று சொன்ன. அப்படி உலகம் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்படியான நானும் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்திற்காக, உலகத்தின் சுற்றின்பங்களுக்காக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போகாதபடிக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். கர்த்தரது சாட்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து ஆண்டவருக்கு முன்பதாக மக்களுக்கு முன்பதாக உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர் நாங்கள் முதல்ல போட்டுருவோம். அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார்கள். ஓகே. காட் பிளஸ் யூ.
0: தேங்க்யூ.

0: got the first service of the month June.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you, Lord.
0: Thank you, Lord.
1: பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை விடுமுறை நாட்களிலே சிறுவர்கள் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: And every year at the May we have the children meetings.
1: Hallelujah. இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் வந்து இங்கே முன்னால் உட்கார்ந்துருக்கிறாங்க.
0: Many children are sitting today in the front.
1: ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
0: It is joy.
1: Hallelujah. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்லை.
0: It's not useful when you sit once in a year.
1: ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து உட்காரணும்.
0: Each and every week Alleluia. You should come and sit here.
1: சிறு பிள்ளைங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
0: Children you say.
1: நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன்.
0: I will come each and every
1: week. சொல்றவங்களாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
0: Say hallelujah by lifting your hands.
1: வருவீங்களா?
0: Will you come?
1: வரமாட்டீங்களா?
0: Won't you come?
1: வருவீங்களா வரமாட்டீங்களா?
0: Will you come or not?
1: வருவீங்களா வரமாட்டீங்களா?
0: Will you come or not?
1: வருவோம் சொல்றவங்களாம் ஏஞ்சி நில்லுங்க.
0: Those who want to come please rise up.
1: கையும் உயர்த்த மாட்டீங்க. எல்லாமே ஏஞ்சிங்க.
0: Please rise up.
1: Hallelujah. கட்டாயம் வருவீங்களா?
0: Will you come?
1: சரி. அப்போ உட்காருங்க.
0: Please sit.
1: வருவோம்.
0: We will come.
1: பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம்.
0: Then we go and sit.
1: அப்படின்றவங்களாம் ஏஞ்சி நில்லுங்க.
0: You can stand such students, such children.
1: வருவோம் பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம் சொல்றவங்களாம் ஏஞ்சி நில்லுங்க.
0: We will come and then we sit at the back.
1: வந்த முன்னால வந்து உட்காரும் சொல்றவங்களா ஏஞ்சி நில்லுங்க.
0: Rise up when I come to the front.
1: முன்னால வந்து உட்காருவீங்களா?
0: Will you sit at the front?
1: Hallelujah. சரி உட்காருங்க.
0: Please be seated.
1: பாட்டு பாடும் பொழுது
0: when you sing
1: நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன்.
0: I don't look around.
1: நான் கையை உற்சாகமா தட்டி பாடுவேன் சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம்.
0: You lift up your hands, I will Very clap good. And sing.
1: கையை உயர்த்தினால் ஏஞ்சி நிக்க வேண்டியதில்லை.
0: If you will raise,
1: Alleluia.
0: May not stand.
1: Praise the Lord.
0: Praise the Lord.
1: Sir. நான் வந்து இங்க ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிச்சயமா கற்றுக்கொள்வேன் சொல்றவங்களாம் கை உயர்த்தி காண்பீங்க.
0: Lift up your hands. I want to Alleluia. Learn the word of God.
1: Amen.
0: Amen.
1: நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்றவங்களாம் கை உயர்த்தி காண்பீங்க.
0: I love Jesus.
1: Alleluia. Amen.
0: Amen.
1: இந்த நடந்ததான் இந்த விடுமுறை சத்திய வேதாகம பள்ளியிலே ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா?
0: Whether they have said who is the Lord Jesus? Have you learned?
1: ஆமாவா இல்லையா?
0: Is it right or wrong?
1: தெரிஞ்சிட்டீங்களா?
0: Did you learn?
1: தெரிஞ்சிட்டேன்னு சொல்றவங்கலாம் கையை உயர்த்தி காட்டுங்க.
0: You can raise your hands. I have learned.
1: இயேசு யாருன்னு தெரிஞ்சிட்டோம்.
0: I know who is Jesus.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: Praise the Lord.
0: Praise the Lord.
1: Hallelujah. இயேசு உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
0: Jesus was tall or short?
1: உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
0: He is tall or short?
1: சிவப்பா இருந்தாரா கருப்பா இருந்தாரா?
0: He is fair or black?
1: என்னமா சிவப்பா இருந்தாரா? சரி. அப்புறம் அன்பா இருக்கிறாரா?
0: Yes.
1: Very good.
0: Loving.
1: அப்புறம் அவ்வளோதானா?
0: That's all.
1: சரி பரவாயில்ல.
0: குட்.
1: இயேசு வந்து ஒரே நாளில் நம்ம கற்றுக்க முடியாது.
0: We cannot learn in one day about Jesus.
1: வாழ்நாளெல்லாம் அவரை பற்றி படிச்சுட்டே இருக்கலாம்.
0: Throughout
1: Alleluia.
0: Life we can learn.
1: நீங்கள் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறீங்க.
0: Now you are sitting here.
1: வாலிபன் ஆவீங்க.
0: You become young.
1: அப்புறம் கிழவன் ஆவீங்க.
0: Then you'll become old.
1: அப்புறம் கிழவன் ஆகிட்ட பிறகு நீங்கள் ஆண்டவர் இயேசு அறிந்து கொண்டே இருக்கலாம்.
0: After becoming old you can Alleluia. Learn Jesus.
1: Amen.
0: Amen.
1: கர்த்தர் நல்லவர்.
0: The Lord is good.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: இந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம்.
0: We have announced about the children's ministry.
1: இந்த சிறுவர் ஊழியம் செய்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஊழியம் இல்லை.
0: It's not ordinary ministry.
1: அது பிள்ளைங்களெல்லாம் கொண்டு கூட்டணும்.
0: You have to bring the children together.
1: அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில் நிறைய விசுவாசிங்க இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை வந்து ஒழுங்காக இந்த சிறுவர் சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது இல்லை.
0: And the believers don't send the children for Sunday school.
1: எப்போ வருவாங்க எங்ககிட்டன்னு கேட்டிங்களா?
0: When they come.
1: சண்டே ஸ்கூல் அனுப்ப மாட்டாங்க.
0: They don't send to Sunday school.
1: அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு.
0: When it is grown up.
1: அப்பா அம்மாவை எதிர்க்கும் பொழுது.
0: When they resist parents.
1: அப்போ எங்கிட்ட வருவாங்க.
0: Then they come to me.
1: இது அடங்க மாட்டேந்தையா வாலு.
0: And we could not be controlled.
1: ரொம்ப பண்ணுறான்.
0: Lot of missives.
1: ஜோம் பண்ணுங்க.
0: Please pray for him.
1: அப்பதான் வருவாங்க.
0: When they come.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனால் சின்ன வயதிலேயே நீங்கள் சிறுவர் ஊழியத்துக்கு அனுப்பிச்சு வச்சுருந்தீங்களா?
0: இஃப் யூ சென்ட் தம் அட் த டைம் ஆஃப் சில்ட்ரன்
1: நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை.
0: நீ நாட் ஸ்ட்ரகிள் அட் ஆல்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: சரி, அநேகர் சிறு பிள்ளைகளே தங்களுடைய பெற்றோர்கள் இந்த சிறுவர் ஆராதனைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதான சிறுவர் ஆராதனையும் இந்த விடுமுறை நாட்கள் நடக்கிறதான இந்த கூட்டத்துக்கு அனுப்புறதில்லை.
0: Parents are not sending your children for this Sunday class or summer time.
1: அதே போல அநேகருக்கு சொன்னோம் சிறுவர் ஊழியத்துக்காக. நான் சொன்ன அது சாதாரணமான ஊழியம் இல்லை, அதுக்கு நோட்டீஸ் அடிக்கணும்,
0: have to print the notice,
1: banners போடணும்,
0: put the banner,
1: அதெல்லாம் இருக்கு,
0: it is there.
1: தினமும் பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்,
0: have to give food to them,
1: prize வாங்கி கொடுக்கணும்,
0: have to get prize.
1: அதோட மாத்திரம் இல்லை,
0: not only that.
1: டீச்சர்ஸுங்க டெடிக்கேட்டடாக இருக்கணும்,
0: டீச்சர்ஸ் ஷுட் பி டெடிக்கேட்டட்.
1: 8 மணிக்கு இங்கே வரணும்,
0: ஹேவ் டு கம் அட் 8 o'clock.
1: 6 மணிக்கு எழுந்தா தான் 8 மணிக்கு வர முடியும்,
0: ஹேவ் டு வேக் அப் அட் 6 o'clock.
1: ஹல்லேலூயா, கம். ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
0: பிரைஸ் பி அன்டு காட்.
1: 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ,
0: தே ஈட் பிரேக்ஃபாஸ்ட்,
1: வருவாங்க,
0: தே ஜஸ்ட் கம்.
1: அப்புறம் வேகாத வெயிலில் திரும்பி போகணும்,
0: தே ஹேவ் டு கோ பேக் அட் த ஹீட்.
1: டீச்சர்ஸ்க்கெல்லாம் கஷ்டம்தான்,
0: tough to the teachers.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: ana evlo kashta pattalum
0: though they suffer
1: the siruvargalai aadayapaduthikolvadharku or sariyana or tharanam
0: right time to gain the children.
1: Hallelujah. Armiyana devunde pilligale
0: dear children of God
1: anal naanga nam announce pannirundom siruvar uliya nadakapodu
0: we announce about the children
1: and ellarukku kaanikka kudunga
0: to give offering
1: abrina indha mura pathingala சிறுவர் ஊழியத்துக்காக காணிக்க கொடுத்தவங்க ஒரு சிலர் மாத்திரம் தான்.
0: Only few have given offering to the children ministry. Many did not give.
1: சரி, அல்லது இந்த சிறுவர் ஊழியத்தில் வந்து என்ன செய்யலாம், கலந்து கொண்டிருக்கலாம், கலந்து கொள்ளல.
0: You would have participated in the children ministry.
1: Hallelujah. அதெல்லாம் ஏன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
0: why such
1: அனைக்கு விசுவாசிங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
0: many believers think
1: இது சின்ன பசங்க ஊழியம் தானே,
0: this is children ministry,
1: சிறுவர் ஊழியம் தானே,
0: children ministry,
1: அதெல்லாம் முக்கியம் இல்ல,
0: it's not so important,
1: ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு முக்கியம்,
0: sunday is important,
1: நான் வந்து நல்லா கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
0: I will come and take
1: hallelujah
0: very strong
1: fat food. நான் எப்படி சாப்பிடணும் சொல்லுங்க,
0: how to eat,
1: இனாகாரம்,
0: what food,
1: கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
0: fat one.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கொஞ்சம் செய்தி கொஞ்சம் சுருக்கமா இருந்தா கூட இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்.
0: If it is brief not enough I should
1: நான் நல்லா சாப்பிடணும்,
0: I should eat well,
1: நான் ஆத்மாவுல புஷ்டியா இருக்கணும்,
0: I have to be strong in my soul.
1: சிறு பிள்ளைகளை பற்றியோ,
0: about children,
1: வாலிபர்களை பற்றியோ,
0: about young men,
1: யார பற்றியோ எனக்கு கவலை கிடையாது,
0: I don't bother.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆகவேதான் பெரியமானவர்களே,
0: yes dear
1: ஆண்டவர் சொன்னார்,
0: the Lord said,
1: பெரியவங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்களா,
0: the elders,
1: இதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில்
0: மத்தேயு
1: 18 வாசித்து பாருங்க, முதலாவது வருஷத்துலேருந்து யாராவது எழுந்துன்னு வாசிங்க சீக்கிரமாக. அவங்களுக்கு என்ன கேள்வி,
0: who is greatest in the kingdom of heaven,
1: எங்களுக்கு பொசிஷன் வேணும்,
0: we want to have good position.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் சபையில வந்து பொறுப்பு எடுக்கிறது இல்ல,
0: people don't take responsibility in the church.
1: அதே ஒரு செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்தா,
0: if you give a secretary post,
1: chairman post கொடுத்தா,
0: chairman post,
1: treasurer post கொடுத்தா,
0: or treasurer
1: போடுவாங்க,
0: they may come.
1: அதுவும் சாதாரண போஸ்ட், பிரதர் நீங்க வந்து டெய்லி இங்க இருக்கிற செருப்பெல்லாம் அடிக்கி வைக்கணும்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க,
0: பிரதர் யூ ஹேவ் டு கீப் ஆல் தி
1: கை வைத்து காமிங்க பார்க்கலாம்,
0: செப்பல்ஸ் இன் தி ஸ்டாண்ட்,
1: ஐயோயோ
0: லீவ் கம்,
1: அந்த வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாது,
0: ஐ கேனாட் டு சச் வேர்ட்ஸ்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: நல்ல பெரிய போஸ்டா கொடுங்க,
0: கிவ் மீ குட் பொசிஷன்,
1: அப்பதான் நாங்க வருவோம்,
0: தென் ஒன்லி வி கம்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: பாய் போடுறீங்களா, அது கூட வேண்டாங்க,
0: I don't need that.
1: Chair போறீங்களா?
0: Do you put chair?
1: சரி, chair-அ தொடக்கிறீங்களா?
0: Do you வைப் த சேர்
1: அதெல்லாம் கஷ்டம்
0: இட் இஸ் டிஃபிகல்ட்
1: ஹல்லேலூயா அது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க
0: தே ஹியர்
1: என்ன கேட்குறாங்க
0: வாட் டிட் தே ஆஸ்க்
1: இப்போ எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன நாங்கள் யார் பெரியவனாக இருக்கணும்
0: ஹூ வில் பி கிரேட்டர்
1: ஹல்லேலூயா அப்பப்போ பார்த்துக்குவாங்க
0: தே ஜஸ்ட் செக்
1: நான் பெரியவனா இவர் பெரியவரா
0: Am I great or he is great?
1: இவர் பெரியவரா யார் பெரியவங்க இதுல
0: Who is greater?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சின்ன பிள்ளைங்கலாம் கவனிக்கிறீங்களா?
0: Children are you listening?
1: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
0: How many of you listening?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இன்னொரு பாட்டு குர்மாண்டே. Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you Jesus.
0: Thank you Jesus.
1: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா
0: Children are you looking at here
1: நீங்க கவனிக்கிறீங்களானா கவனிக்க மாட்டீங்க ஏஞ்சி நில்லுங்க
0: Rise up
1: நல்லா கவனிப்பீங்க இப்போ இது ஒரு மெழுகுவத்தின்னு நினைச்சுங்க இது என்னது
0: Just take this is the candle
1: மெழுகுவத்தி இத நான் பத்த வச்சறேன் இது எரியுது
0: Just burn it
1: இங்க ஒரு மெழுகுவத்தி இருக்குது
0: Another candle
1: இது முன்னாலே பத்த வச்சாச்சு
0: Already it is matched
1: இது எரிஞ்சு கொஞ்சம் கால் பங்கு தான் இருக்குது இது இது இப்போதான் பத்து
0: வச்சிருக்கேன்
1: இது எரிஞ்சு போன மெழுகுவத்தி
0: இருக்கும் இல்லையா
1: எத்தனை பேருக்கு தெரியுது
0: How many of you seeing that
1: இது ஒரு மெழுகுவத்தி இது ஒரு எது பெரிய மெழுகுவத்தி
0: Which is the greater candle
1: எது
0: Which one
1: நம்ம லெப்டா ரைட்டா உங்களுக்கு உங்களுக்கு ரைட்டு இதுவா இது பெருசாகுதா இது பெருசா இருக்கா
0: Which is greater
1: இதானே பெருசு Hallelujah
0: Hallelujah
1: பெருசு பெருசுன்னு சொல்வாங்க பாத்துக்கிறீங்களா தாத்தாவெல்லாம் இல்ல
0: The world people
1: போதுபார் பெருசு போதுபார்ன்னு சொல்றாங்க இல்ல ஏன் சொல்றாங்க வயசானவங்கள பெருசுன்னு சொல்வாங்க இல்ல
0: When they are becoming old they say
1: இதுல பெருசு இதான் பெருசு
0: This is not greater one the other one is
1: இங்க வாழ்க்கை எரிஞ்சு போச்சு கொஞ்சம் தான் இருக்குது இன்னும்
0: Only little left out
1: erinjichu
0: it is burnt already
1: idu ippa dhaan thodangi irukku
0: now only it started
1: idha sirusu
0: small one
1: idha neenga
0: that is you
1: hallelujah
0: hallelujah
1: appo neenga enna solringa idha perusu nindringa illaya
0: but you say that is greater one
1: oh nalla therinjinga okkaru
0: please sit down
1: oh siru pilligal
0: children
1: hallelujah yaar mukkiyam adla
0: who is important
1: siru pilligal mukkiyama illaya
0: Children are important or not?
1: கவனிங்க ஆண்டவர் சொல்றாரு எவன் பெரியவனாய் இருப்பான்
0: Who will be greater?
1: அப்போ வாசிங்க பிரதர் என்னாச்சு? படிங்க யாரோ படிங்க.
0: என்ன
1: மனம் திரும்பி
0: ரிப்பன்ட்
1: எப்படி மனம் திரும்பி
0: பீ கன்வர்ட்டட்
1: யால போல மாறணும்
0: ஹவ் டு பிகம்
1: ஹல்லேலூயா
0: பிகம் அஸ் லிட்டில் சில்ட்ரன்
1: யால யார போல மாறணும்
0: ஹவ் டு பிகம்
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: தேங்க் யூ லார்ட்
0: தேங்க் யூ லார்ட்
1: ஒரு குட்டி பையங்க ஓடி வா பார்க்கலாம் யாராவது
0: எனி ஸ்மால் பாய் ப்ளீஸ் கம்
1: அட இங்க இங்க இங்க வாப்பா
0: கம் ஹியர்
1: தாத்தாவா நீ குட்டி பையனா தாத்தாவா சரி வேற குட்டி பசங்க யாராவது வாங்க
0: எனி ஸ்மால்
1: பெரியவங்களாம் வராதிங்க வயசானவங்க வராதிங்க சின்ன பிள்ளைங்க யாரா இருந்தோம்
0: ஸ்மால் பாய் யூ கேன் கம்
1: பெரியவனாகிறியாப்பா
0: யூ ஆர் பிக் ஒன்
1: நீ உட்காந்துக்க நீ வாலிபன் இன்னும் குட்டி பையன் யாராவது இருக்கானா
0: எனி ஸ்மால் ஒன்
1: நீ சின்ன பிள்ளையா
0: ஆர் யூ ஸ்மால்
1: கம் நீ தான் கீழ்படுகிற
0: You are obeying.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: மனம் திரும்பி யார் மாதிரி மாறணுமா?
0: How to become?
1: யார் மாதிரி?
0: How to become?
1: இவர் கூட பெரிய பையன் தான். ஆனா சொன்ன உடனே என்ன பண்ணாரு?
0: But immediately.
1: சொல்லுங்க. கீழ்படிந்தார்.
0: சொன்ன
1: என்ன பண்ணாரு? அல்லேலூயா, ஓடி போய் உட்கார்ந்துக்கப்பா.
0: Go and sit.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: சொன்ன என்ன செய்தாரு?
0: Immediately
1: கீழ்படிறார்.
0: He obeyed.
1: Amen.
0: Amen.
1: அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிள்ளைகளை போலன்னு ஏன் சொன்னாருன்னா,
0: as little children,
1: பிள்ளைகள்னா எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது.
0: It's not holy.
1: ஏன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா,
0: why the Lord is giving importance.
1: ஆதியாகம புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
0: in Genesis,
1: சிறு வயது தொடங்கி அவங்க இருதயம் எப்படி இருக்குதா? பொல்லாங்கானதா இருக்குதா?
0: Even from childhood the heart is so evil.
1: இந்த சின்ன பிள்ளைங்க நினைக்கிறீங்களே,
0: you are thinking a child.
1: இந்த சின்ன பிள்ளைங்க தான்,
0: child,
1: ஒண்ணும் தெரியாத பிள்ளைங்க தான்.
0: Of course they don't know anything.
1: குட்டி பிள்ளைங்க தான்.
0: They are very small.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது?
0: What is there inside?
1: பொறாம,
0: envy,
1: எரிச்சல்,
0: and wrath.
1: போய் பேசுறது,
0: telling lie.
1: இப்ப நான் கேக்குறேன் பாருங்க, சிரிச்சியா நீ?
0: Did you laugh?
1: No. சிரிச்சிருக்கோம்.
0: ஆனா
1: என்ன சொல்றோம்?
0: I didn't.
1: வாய் இப்படி மூடிட்டு ஓடணும்.
0: You close your mouth.
1: சிரிக்கலன்னு நினைச்சுக்கோ. ஐயோ நான் சிரிக்கவே இல்ல.
0: No, I didn't laugh at all.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: போய் பேசுறது,
0: telling lie.
1: ரொம்ப இருக்கும்.
0: Lot.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு வயது தொடங்கி எப்படி இருக்கான்?
0: From small.
1: ஒல்லாததா இருக்கு.
0: Evil.
1: அதனால நாங்க பெரியவங்க ரட்சிக்கப்பட்டோம்.
0: We are saved.
1: அப்படி நீங்க சொல்லலாம்.
0: You may be saving.
1: சிறிய பிள்ளைங்க அவங்க ஒண்ணு இல்லன்னு நம்ம சொல்லலாம்.
0: You may say children are nothing.
1: ஆண்டவர் சொல்றாருன்னா,
0: what the Lord says.
1: அதுங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குது.
0: They have everything inside.
1: ஆனாலும் அந்த சிறு பிள்ளைங்க,
0: the children,
1: சிறிய வயதிலேயே,
0: from small childhood,
1: என்ன செய்யணும், என்ன அறிந்து கொள்ளும் சின்ன வயது. இப்போ பொதுவா இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா?
0: Do you listen?
1: கவனிக்கிறீங்களா? புரியுதா நான் பேசுறது?
0: Do you understand?
1: அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுது, அம்மா நான் சர்ச்சுக்கு போனோம்.
0: I want to go to church.
1: பைபிள தூக்கிச்சு.
0: They take the Bible.
1: நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றான்.
0: If the boy says I want to
1: go to church. என்ன சொல்வாங்க?
0: What they say?
1: ஆமா, இவர் சர்ச்சுக்கு போறாரு, பெரிய இவருனா கிறிஸ்தவனா விசுவாசியா?
0: Are you a Christian or
1: believer? உனக்கு அங்க வேலை?
0: What is the job you have there?
1: நீ சின்ன பையன்.
0: For a small boy.
1: அப்படிதானே சொல்வாங்க?
0: They say like that.
1: அதே வயசான தாத்தா பாட்டி நான் சர்ச்சுக்கு போறேனா? சரி, ஆமா வயசாயிடுச்சு போட்டோம்.
0: ஓல்ட் பீப்பிள் மீன்ஸ் ஓகே.
1: அதுதானே சொல்வாங்க?
0: They say like that.
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What the Lord says.
1: இந்த சிறியவர்களை குறித்து ஆண்டவர் ஏன் கரிசன் உள்ளவரா இருக்காருன்னு
0: கேட்டீங்கன்னா, God is concerned about children.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: 14th வசனத்தை பாருங்க.
0: 14.
1: இவ்விதமாக இந்த சிறியரில், கவனிங்க,
0: listen,
1: இந்த சிறியரில்
0: one of these,
1: ஒருவன் கூட, ஒருத்தர் கூட,
0: should not perish.
1: என்ன செய்ய கூடாது? கெட்டு போக கூடாது. ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது.
0: Nobody should.
1: காணாமல் போன ஆடுகளை பற்றி ஊமை சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை சொல்றார்.
0: The Lord is saying about the last sheep.
1: ஒருவர் கூட கெட்டு போக கூடாது.
0: Even a single one should not be perished.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்ப சின்ன வயசுலயே
0: from childhood
1: கெட்டு போதா இல்லையா?
0: Whether it is spoiled or not.
1: Hallelujah. பிஞ்சில படுத்துதுன்னு சொல்வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: Even from the little they
1: அந்த மாதிரி பிஞ்சிலே படுத்துருவாங்க சில பேர்.
0: Even they right.
1: அதனாலதான்
0: time of little,
1: சின்ன வயசுல என்ன செய்ய கூடாது?
0: From
1: கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு.
0: There are chances to be perished.
1: அதனாலதான் இந்த சிறியர்கள் ஒருவர் கூட என்ன செய்ய கூடாது? கெட்டு போக கூடாது.
0: Not even one child should be perished.
1: ஆனா இந்த பிள்ளைங்க, பெரியவங்க பாவம் செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன்.
0: About
1: the பெரியவங்க செய்யற பாவத்துக்கும் சின்னவங்க செய்யற பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்?
0: What's the difference between the sin of children or elder?
1: பெரியவங்க பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அந்த பாவம் இருதயத்துக்குள்ள போய் அந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ திருக்குள்ளதும் மகா, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்து பாவம் செய்து அது எப்படி இருக்குதுன்னா, இன்னும் உள்ளெல்லாம் போல.
0: For the children,
1: பிள்ளையின் நெஞ்சில் என்ன இருக்குது? மதியனம் சுமாடி ஒட்டின் இருக்குது, அவ்வளவுதான்.
0: The foolishness is upon it.
1: இப்படி தட்டா ஈஸி, சுலபமா போய்டும்.
0: Easily it can be moved. It is just upon it.
1: பெரியவங்களுக்கு அப்படி இல்ல.
0: For elderly people
1: அது ஒட்டின் இல்ல.
0: Not just touch
1: போய்
0: it is entered.
1: வேர்
0: rooted.
1: அது ரொம்ப கஷ்டம்.
0: difficult.
1: ஆனால் தான் ஒட்டின்னு இருக்கும்போது பிள்ளை நெஞ்சில் மதியனம் ஒட்டி இருக்கும். அப்போ என்ன செய்ய, அதை அகற்றிடு.
0: You just remove it when it is upon the child.
1: சின்ன வயசுலயே,
0: even from childhood,
1: நீ என்ன விதையை போடுறியோ,
0: whatever seed you put,
1: நீ என்னெல்லாம் செய்யறியோ,
0: whatever you do,
1: அத பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்காங்க.
0: The children are looking.
1: அவங்க வளரும் பொழுது,
0: when they grow up,
1: அத தான் பின்பற்றுவாங்க.
0: They will follow.
1: அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது.
0: They don't know anything else.
1: ஆனா அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அற்புதமான குணம், தப்பு இருக்கலாம்,
0: it may be mistake, maybe foolishness.
1: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்களா,
0: what they have.
1: மத்தேயு 18ல,
0: Matthew 18,
1: என்ன வாசிக்கிறோம், 4வது வசனத்தை பாருங்க.
0: 4
1: மத்தேயு 18. இந்த பிள்ளையை போல,
0: like that child,
1: நக
0: those who humble.
1: போதும், ஓகே. இப்போ நான் இன்றைக்கு மெசேஜ், முதல் குறிப்பு என்னன்னு, இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன், என்னது,
0: like a child,
1: என்னது, அல்லேலூயா,
0: you are not like little child,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: பட் சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாயில வந்து உட்கார்னா உட்கார்ந்துருச்சு.
0: The children are sitting on the floor.
1: பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டுங்க பாயில வந்து உட்காருன்னு சொல்லுங்களேன்.
0: If you ask the elder to come and sit here,
1: இப்படி பாப்பாங்க, இப்படி பாப்பாங்க, நீ போறியா நான் போறேனா.
0: They see left side, so and
1: எல்லாரும்
0: right
1: போன பிறகு அப்புறம் வருவாங்க.
0: Then they come.
1: இந்த பிள்ளைங்க வந்து உட்கார்ன உடனே என்ன செய்துருச்சு, பாயில வந்து மேல உட்காரதோ அந்த பெருமெல்லாம் கிடையாது.
0: நோ பிரைட் அட் ஆல்,
1: தாழ்மை,
0: ஹம்பிள்னஸ்.
1: அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருக்கு.
0: They have the simplicity.
1: இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பான்,
0: maybe saved,
1: ஞானஸ்நானம் பெற்றிருப்பான்,
0: took baptism,
1: பரிசுத்தாவி பெற்றிருப்பான்,
0: received the Holy Spirit,
1: எல்லாம் பெற்றிருப்பான்,
0: received everything.
1: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது,
0: பட்
1: தாழ்மை இருக்காது.
0: நோ ஹம்பிள்னஸ் அட் ஆல்,
1: ஹalleluya,
0: ஹalleluya.
1: தாழ்மை இருக்காது,
0: நோ ஹம்பிள்னஸ்,
1: ஹalleluya,
0: ஹalleluya.
1: அதுக்கு பதிலா என்ன இருக்கும்,
0: வாட் எல்ஸ்,
1: பெருமை இருக்கும். தாழ்மை இல்லனா அங்க என்ன இருக்கும்,
0: தென் பிரைட்,
1: பெருமை,
0: தென் பிரைட.
1: என்ன பெருமை,
0: வாட் பிரைட் இட் இஸ்
1: நான் யார் தெரியுமா,
0: வார்,
1: நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா,
0: ஹவ் மச் ஐ earn,
1: நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா,
0: வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஐ am,
1: எங்க குடும்பம் பத்தி தெரியுமா,
0: யூ நோ அபௌட் மை ஃபேமிலி, அபௌட் மை பிளேஸ்,
1: என் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா,
0: அபௌட் மை நேம்,
1: இப்படி சொல்லிட்டே போக வேண்டியதா,
0: கீப் ஆன்
1: டெல், ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya.
1: சிறு பிள்ளைகளை கேளுங்க,
0: look at the children and ask,
1: யார் பா,
0: who are you,
1: எனக்கு எல்லாம் தெரியாது, எங்க அப்பா அம்மா அவ்வளவுதான்.
0: I know my dad and
1: Alleluia.
0: mom,
1: அப்பா அம்மா எங்க கூப்பிடுறாங்களோ போவோம் வரும்.
0: Wherever my dad and mom call
1: அவங்க சார்ந்து ஜீவிக்கிறாங்க.
0: They lean upon them.
1: எனக்கு எல்லாம் தெரியும் ஜீவிக்கிறது இல்ல.
0: They don't say I know everything.
1: அவங்க சார்ந்து கொள்ளணும்.
0: They have to lean.
1: பெற்றோரை சார்ந்து கொள்ளணும்.
0: They lean upon the parents.
1: Alleluia.
0: Alleluia.
1: ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா,
0: what the Lord is expecting,
1: உனக்கு எல்லா அறிவும் இருந்தாலும், புத்தி இருந்தாலும்,
0: you may have knowledge,
1: உனக்கு எல்லா விதமான knowledge இருந்தாலும்,
0: you may have all knowledge,
1: ஆண்டவர் என்ன விரும்புறாரு,
0: what the Lord is interested in,
1: என்னை சார்ந்து கொள்ளுகிறவன்,
0: those who lean upon,
1: hallelujah, நேசரின் மார்பிலே யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ,
0: whoever lean upon his bosom,
1: ஆண்டவரை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ,
0: whoever lean upon the bosom,
1: அப்பா, hallelujah,
0: father,
1: என்னால் நிக்க முடியாது ஆண்டவரே,
0: I cannot stand,
1: நான் மேல சாஞ்சிக்கிறேன்,
0: I lean upon you,
1: hallelujah,
0: hallelujah,
1: என்னால் நடக்க முடியாது ஆண்டவரே,
0: I cannot
1: walk, நான் சாஞ்சி கொள்றேன்,
0: I lean upon you,
1: இத செய்யணுமா,
0: do you want to,
1: என்னால் முடியாது ஆண்டவரே,
0: I can't do that,
1: நான் மேல சாய்ந்து கொள்றேன்,
0: I lean upon you,
1: ஆண்டவரே சார்ந்து ஜீவிப்பது,
0: you have to lean upon,
1: hallelujah,
0: God all the time.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது,
0: when you lean upon the Lord,
1: கீழ்ப்படிதல் மட்டுமல்ல,
0: not only obedience,
1: அங்கே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறது.
0: The Lord's will will be fulfilled.
1: ஏன்,
0: why,
1: எதுக்கு,
0: how,
1: அப்படிங்கற கேள்வி எல்லாம் கேட்காது.
0: No, they will not ask any questions.
1: வேதத்துல ஒரு சிறு புள்ள இருந்தான்.
0: There was a child in the Bible.
1: ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்.
0: The Isaac, Abraham's
1: son. சிறு புள்ள,
0: small child.
1: அவன கூப்பிட்டு கொண்டு,
0: father took him.
1: அவங்க அப்பா போறாரு.
0: The father is going.
1: பலியிட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்.
0: The Lord said to sacrifice.
1: பலியிடங்க போறாரு.
0: He is going to sacrifice.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: 3 நாள் பிரயாணம் பண்ணி போன பிறகு,
0: 3 days.
1: மோரியா மலையில மேல போன பிறகு,
0: went to Moriah mountain.
1: அவர்க்கு எல்லாவற்றையும் அடிக்கி விட்டு,
0: he put everything.
1: நெருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு,
0: took the fire.
1: கட்டையை பிள்ளையின் மேல் சுமக்க சொல்லி
0: taking the firewood upon the child
1: கட்டையின் மேல் அவனை கடத்தி
0: and putting him on the firewood
1: கடத்துறதுக்கு முன்னாடி தான் கேக்குறாரு அந்த ஈசாக் என்ன கேட்டாரு
0: for that Isaac asking
1: அப்பா
0: father
1: எல்லாம் கொண்டாண்டீங்க
0: he brought everything
1: ஆடு எங்க இருக்கு
0: where is the lamb
1: அவன் வந்து பெருமையா கேட்கல
0: not with
1: சந்தேகமா கேட்கல
0: not with doubt
1: ஒரு கபடு சூது வாது இல்லாம நான் ஆடு காணுமே பலியிடுறதுக்கு ஒண்ணும் காணுமே
0: நோ கன்னிங் அண்ட் ஹி ஜஸ்ட்
1: ஆஸ்க் ஆபிரகாம் என்ன சொல்றார் நீதான் பா
0: வாட் ஆபிரகாம்
1: உன்னை தான் பலியிட போறேன்னு சொல்லல
0: he didn't say I'm going to sacrifice
1: என்ன சொல்றாரு
0: what did he say
1: நீ படுத்துக்கு பா
0: you just lie down
1: அதெல்லாம் யார் பாத்துவாரு
0: who will look after
1: சொல்லுங்க அவர் பாத்துவார்
0: he will look after
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: நம்ம ரட்சிக்க போறதுக்கு முன்னாடி என்ன
0: சொல்றோம் before we got saved
1: நான் உன்னை ஒரு கை பாத்துக்கறேன்
0: I'll look after you
1: நான் பாத்துக்கறேன்
0: I will look after
1: ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்றோம்
0: after the salvation
1: நான் இல்லப்பா அவர் பாத்துவார்
0: not he will
1: hallelujah ரட்சிக்க போறதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கறேன்
0: before salvation I will
1: வெளியவா உன்னை ஒரு கை பாத்துக்கறேன்
0: come out and see
1: இப்போ என்ன சொல்றோம்
0: now
1: அவர் பாத்துவார்
0: he will look after that
1: நாங்கயா
0: so
1: அமைதியா இருக்கீங்களே
0: keeping quiet
1: அவர் பாத்துவாரயா
0: he will look after it
1: அவருக்கு தெரியும்
0: he knows
1: ஆபிரகாமுக்கு விசுவாசம் அதுதான்
0: ஆபிரகாம் believe
1: அப்போ இவரை கடத்தி
0: he just
1: கத்தி கூட எடுத்துட்டாரு
0: yes took the knife
1: பா பா பா என்னப்பா செய்றீங்கன்னு கேக்கல அமைதியா
0: ask why dad
1: அப்போ அந்த ஈசாக்குக்கு தெரியும்
0: isaac knew
1: என் அப்பா
0: my father
1: என் தகப்பன்
0: my father
1: என்னை நேசிக்கிறார்
0: he loves me
1: அவருக்கு என்ன செய்றார் நமக்கு தெரியும்
0: he knows what he
1: hallelujah
0: has.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: அப்போ இந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசம்
0: the faith of the small
1: நம்பிக்கை,
0: child the hope
1: பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார்
0: the heavenly father looking at that
1: ஆபிரகாமை பார்க்கிறார்
0: look abraham
1: ஈசாக்கை பார்க்கிறார்
0: isaac
1: hallelujah
0: hallelujah
1: அருமையானவர்களே
0: dear children of god
1: அவருக்கு தான் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணினார்
0: the lord made
1: hallelujah யெகோவாயிரே
0: யெகோவாயிரே
1: யெகோவாயிரே
0: யெகோவாயிரே
1: கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்ளப்படும்
0: it will be looked after in the mountain
1: amen அருமையான தேவனுடைய ஜனமே
0: dear children of god
1: இப்படி இந்த சிறு பிள்ளைகளை பாருங்க
0: look at the small children
1: ஆண்டவரே சார்ந்து கொள்ள அவங்களுக்கு தாழ்மையான ஒரு சுபாவம் Hallelujah கூப்டவன வெக்கப்படுறது இல்ல
0: they have humbleness no shame
1: ஆண்டவர் கூப்டவன் மடியில உட்கார வைக்கிறாரு
0: the lord brought them
1: அமைதியா போய் உட்காருதுங்க
0: it is sitting on the bosom
1: hallelujah
0: hallelujah
1: ஆண்டவரை நேசிக்கிறாங்க
0: they love the lord Jesus.
1: hallelujah ஓடி வராங்க
0: they come running
1: hallelujah இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில வந்து எத்தனையோ பேர் இங்கே வந்து பல விக்கிரங்களை வணங்கி கொண்டு வந்த குடும்பங்கள் இருந்து வந்த பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசிகளாக மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டார்கள்
0: through vacation bible school they come and delivered from the
1: idol worship
0: they become believer and
1: children hallelujah
0: hallelujah
1: hallelujah அதான் சந்தோஷமா இருக்கு
0: that is joy
1: இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரரா மாற போறாங்க
0: the children are going to become the servant of god
1: இவங்க எல்லாம் உலகத்தை கலக்க போறாங்க
0: they are going to shake the world
1: எத்தனை பேர் விசுவாசிகள்
0: how many of you believing
1: அப்போ இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும் ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறாரோ
0: how the lord is honoring
1: இந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்றீங்க இந்த மாதிரி சிறுவர் ஊழிய நடக்க போது
0: the children ministry is
1: hallelujah
0: happen
1: அப்படிን சொல்லும் பொழுது
0: when it is
1: hallelujah
0: said
1: காணிக்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது
0: when the offering is
1: இல்ல நீங்க இந்த கூட்டத்துல வந்து காலங்க நீங்க ஈவினிங் கூட்டம் நடக்க போது
0: ஈவினிங் we are going to have the meeting
1: ஒரு விசுவாசி இருக்க மாட்டான்
0: not even a single believer
1: நானும் பல வருஷமா பார்த்துட்டு வரேன்
0: many years I looked at
1: சபையில பெரிய விசுவாசின்னு சொல்வார் நாமெல்லாம் இருக்க மாட்டான்
0: they say big believer in the church they don't
1: சிறு பிள்ளை கூட்டத்துக்கு நமக்கு என்ன வேலைங்க
0: what is our job there
1: அற்பமா நினைக்கிறது
0: they just consider it as simple
1: 10th வசனம் என்ன சொல்லுது
0: 10th verse
1: 18th அதிகாரம் 10th வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு
0: do not despise not one of little children
1: ஜாக்கிரதை
0: be careful
1: அற்பமா நினைக்கிறியா
0: do you despise them
1: சின்ன பிள்ளைங்க கூட அற்பமா நினைக்கிறியா
0: do you despise the ministry
1: ஜோமணியாதுக்காக
0: did you pray
1: காணிக்க கொடுத்தியாதுக்காக
0: did you give offering
1: வந்து கலந்து கொண்டியா
0: did you participate
1: ஏதா செய்தியா
0: did you do anything
1: அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் என்ன செய்யறாங்க வந்து அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஆமென்
0: ஆமென்
1: ஒவ்வொரு பிள்ளைக்கும்
0: for each and every child
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஒரு தேவதூதன் இருக்கிறாரு எத்தனை விசுவாசிகள்
0: how many of you believing
1: ரெண்டு தேவதூதன் இருப்பாங்க
0: there will be two angels
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அவங்க சொல்வாங்க
0: they will say
1: அல்லேலூயா உன் பேர் என்னப்பா ப்ளூ ஷர்ட்
0: what is your name
1: தம்பி உன் பேர் என்ன ஏந்திர உன் பேர் என்ன நம்ம சத்தமா ஐசக்கா
0: ஐசக்
1: இப்போ ஐசக்கை பற்றி தானே
0: பேசுங்கிறேன்
1: எங்கேயோ வேடிக்கை பார்த்துங்கிறியாப்பா உன்னை பற்றி தான் பேசு
0: அல்லேலூயா யூ
1: ஐசக் தானே சாப்பிட்டியக்கா இல்லை சத்தமே வரலையா அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: சரி ஐசக்
0: ஐசக்
1: ஐசக்கினுடைய தேவதூதர்கள் இன்னைக்கு போய் பரலோகத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க
0: and they would have visited heaven
1: ஆண்டவரை பார்த்துட்டு என்னப்பா
0: what is
1: ஐசக் இன்னைக்கு போய் இருக்கான் சர்ச்சுக்கு போய் இருக்கான்
0: ஐசக் went to the church
1: அப்படியா
0: is it so
1: சர்ச்சுக்கு போய் இருக்கானா
0: did he go
1: ரொம்ப சந்தோஷம்
0: joy
1: hallelujah
0: hallelujah
1: உட்கார்ப்பா நீ உன் பேர் சொல்லுப்பா ம் சொல்லு யாராவது சொல்லுங்க உங்க பேரு என்னம்மா
0: சாம்
1: சத்தமா சொல்லுமா சாமா சாமா
0: Hallelujah. Hallelujah.
1: ஏنا தேவதூதர்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துனே இருப்பாங்க.
0: Angels will give the information.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: அடுத்து உங்க பேர்
0: ஸ்டைல் ஆஸ்க் யூ.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க இப்படி இழுக்கறீங்க மறுபடியும் பின்னால தள்ளறீங்க மறுபடியும் முன்னால இழுக்கறீங்க பின்னால இதே தான் செய்துங்கறீங்க.
0: You are doing your hair. Hallelujah.
1: கையில பைபிள் எடுத்துங்க எல்லாம்.
0: Take the Bible.
1: Hallelujah. Thank you Jesus.
0: Thank you Jesus.
1: கவனிக்கிறீங்க ஓகே.
0: Sit down.
1: இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவதூதருங்க இருக்கறாங்க எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா?
0: Each and every
1: உங்களுக்கு யாரு
0: one there is angel.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உலகத்தாருக்கு போலீஸ் காரா இருப்பான், செக்யூரிட்டி இருப்பான், அவன் இருப்பான், இவன் இருப்பான்.
0: For the world people there is security policeman.
1: Rajiv Gandhi Prime Minister.
0: Prime Minister Rajiv
1: Gandhi. பாம்பு வெடிச்சு சாகும் பொழுது
0: when he died.
1: அவன் கூட இருந்த போலீஸ் காரா, அவன், இவன், DSP எல்லாம் பஸ்பம் ஆயிட்டான்.
0: All policemen everyone consumed.
1: காப்பாத்த முடிஞ்சதா?
0: Did they protect?
1: காப்பாத்த முடியல.
0: No.
1: Security la enna aachu?
0: What happened to the security?
1: Endha security um odavadu.
0: It is not at all useful.
1: Ungalku aandavar namakku vechirukkira security yaaru thodave mudiyadhu.
0: Nobody can touch our security at all.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இப்படி தேவ தூதர்கள் உங்க கூட இருக்காங்க.
0: The angels are with you.
1: அவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க.
0: They give the report.
1: இந்த சிறுவர் ஊழியத்துக்கு போய் இருந்தோம் ஐயா.
0: I went to the children ministry.
1: நம்ம பையன் அங்க கலந்துகிட்டான்.
0: The boy was participating.
1: அவங்க அப்பா வரவே இல்ல, அவங்க அம்மா வரல.
0: Father mother did not come.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த பிரதர் வரல, அந்த பிரதர் சிஸ்டர், எல்லா நியூஸும் நான் எனக்கு சொல்றாங்களோ இல்லையோ.
0: Brothers or sisters, Hallelujah. They don't come.
1: அங்க பரலோகத்துல சொல்லிட்டே இருக்காங்க.
0: In heaven they keep reporting.
1: யார் யார் வந்தது, யார் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். நான் இங்க அட்டெண்டன்ஸ் போட சொல்லியிருக்கேன்.
0: They I asked to put the attendance.
1: சும்மா பேருக்கு தான்.
0: Just for the name's
1: sake. ஆனா பரலோகத்துல ஆண்டவர் ரெஜிஸ்டர் எடுத்து பாப்பார்.
0: In heaven the Lord will look at the register.
1: நீ அற்பமா நினைச்சியா இல்லையான்னு.
0: Did you despise or not?
1: என்ன வாசிக்கிறோம்?
0: What they
1: ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையாரு. ஏன்னா பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. அங்க போய் ஆண்டவரை சந்திக்கிறாங்க.
0: The angels go and meet the Lord.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஒன்னு. இரண்டாவது,
0: secondly,
1: இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறன் எவனோ,
0: whoever hinders,
1: இந்த சிறியரில்
0: whoever hinders,
1: ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ,
0: whoever offends,
1: எல்லாம் சொல்லுங்க எவனோ,
0: whoever it is,
1: எவனோ,
0: whoever it is,
1: அவன் கழுத்துல எந்திரக்கல்ல எங்க போய் நான் தேடுறது? எந்திரக்கல்ல சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய்
0: deep of the ocean,
1: அவன் என்ன செய்யணுமா? அமுழ்த்தணுமா?
0: அல்லேலூயா. Put him down.
1: ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர்னு சொன்னீங்க.
0: You said the Lord loves you so much.
1: எந்திரக்கல்ல போட்டு அழுத்த சொல்றாரு.
0: He's putting the
1: அல்லேலூயா
0: weight and put him in the
1: அன்புள்ள ஆண்டவர் தான்.
0: He is loving God.
1: நல்ல ஆண்டவர் தான்.
0: He is good God.
1: ஆனா அவருக்கு விரோதமா எழும்பினா இந்த கதி தான்.
0: When you come against him, this is the situation. You have to be careful.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
0: He is mighty God.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: இடர் உண்டாக்குறதுனா என்னங்க?
0: வாட் இஸ் அஃபெண்டிங்
1: அந்த புள்ளங்க எப்பதான் ரெண்டு பேர் வராங்க சர்ச்சுக்கு
0: நான் அவங்க
1: எல்லாம் திரும்பி பார்க்கறாங்க ரெண்டு விசுவாசிங்க வராங்க
0: தி பிலீவர்ஸ் ஆர் டர்னிங் பேக்
1: ஒன் டைம் பார்க்கறாங்க ஒருத்தன்
0: தே லுக் அட் தி டைம்
1: 11
0: 11
1: 20
0: 20
1: ஓஹோ 8 மணி ஆராதனை நான் எத்தனை மணிக்கு வரணும்
0: 8 o'clock service
1: எத்தனை மணிக்கு வரணும்
0: அட் வாட் டைம் யூ ஷட் கம்
1: சொல்லுங்க 11 மணி
0: 11
1: 20 நிமிஷத்துக்கு வரணும்
0: ஏன்னா
1: அப்பதான் ரெண்டு பேர் போறாங்க
0: நவ only 2 people are going
1: 11 மணிக்கு வரணுமா
0: ஓ 11 we have to come
1: பாஸ்ட் எட்டு தான் சொல்வாரு
0: பாஸ்ட் will say
1: ஆனா நம்ம என்ன செய்யணும்
0: what we supposed to do
1: 11 மணிக்கு போனா
0: we got 11 enough
1: ஏன்னா நிறைய பேர் மெதுவா தான் வராங்க
0: they come late
1: hallelujah
0: hallelujah
1: அவங்க ஏன் அப்படி லேட்டா வராங்கன்னா
0: why they come late
1: பாஸ்டர் அம்மா பாடுற பாட்டை என்னத்துக்கு நம்ம கேட்கணும்
0: why should we listen to pastor amma's song
1: சூப்பரையா பாடுற பாட்டை என்னத்துக்கு கேட்கணும்
0: why should we listen to elder's song
1: இனியன் பிரதர் பண்ற ஜெபத்தை நம்ம ஏன் கேட்கணும்
0: why should we listen to the prayer of இனியன்
1: hallelujah
0: hallelujah
1: நேரா
0: they come
1: pastor
0: straight.
1: மெசேஜ் கொடுக்கறார்ல
0: pastor is giving message
1: அது மட்டும் போய் கேட்டுட்டு
0: let me listen
1: வந்திரணும்
0: let me come back
1: அதான் நிறைய பேருக்கு ஆசை
0: that's why people are
1: ஒரு பிரயோஜனம் இல்ல
0: no use at all
1: தொழுது கொள்ற இடத்துக்கு நீ வந்தாதான்
0: when you come to worship
1: கர்த்தர் முதல்ல தொழுது கொள்ளணும்
0: you have to worship god first
1: hallelujah
0: hallelujah
1: இந்த சிறியர்
0: this little one
1: hallelujah அந்த சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த தெய்வீக சுபாவம்
0: the divine nature of little
1: ஆண்டவர் ஏன் அந்த சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டார்
0: why did the lord choose the children
1: hallelujah
0: hallelujah
1: பெற்றோர்கள் புதிதாக கல்யாணம் ஆனவங்க குழந்தை பெற்றெடுத்தவங்க குழந்தைகளை வளர்க்குறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குங்க
0: ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட்
1: ஒரே தீர்மானம்
0: ஒன் டிட்டர்மினேஷன்
1: என் பிள்ளை இப்போ நான் என் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அதை டாக்டருக்கு படிக்க வைப்பேன் இன்ஜினியருக்கு படிக்க வைப்பேன் அதை படிக்க வைப்பேன் இதெல்லாம் விட்டுருங்க
0: இஃப் ஐ ஹேவ் அ சைல்ட் ஐ
1: ஒரே தீர்மானம் எடுங்க
0: ஹேவ் த டிட்டர்மினேஷன்
1: என்ன எடுங்க
0: வாட் டிட்டர்மினேஷன்
1: நான் அதுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லிக் கொடுப்பேன்
0: ஐ வில் டீச் காட்
1: அது ஆலயத்துக்கு அனுப்புவேன்
0: ஐ வில் சென்ட் டு த சர்ச்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: அந்த தீர்மானம் நீங்க எடுக்கணும்
0: ஹேவ் டு ஹேவ் த டிட்டர்மினேஷன்
1: பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து
0: ஹேவ் டு மேக் ஹிம்
1: அப்பொழுது அவன் முதிர் வயதில் என்ன செய்திருப்பான்
0: till
1: அட விடாத நீ சின்ன வயசுல நீ எப்படி நடத்துறியோ
0: how much you are leading
1: முதிர் வயதில ஹalleluya
0: till old age
1: hallelujah
0: hallelujah
1: நீ எப்படி நடத்துறியோ அப்படிதான்
0: how far you are leading
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல
0: Matthew
1: ஆண்டவர் இப்படி சொல்றாரு
0: lord is saying
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்
0: praise be unto god
1: ஏனென்றால் கர்த்தர் என்ன சொல்கிறார்
0: what the lord says
1: சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாக போறான்
0: small become very strong
1: இவங்கலாம் யாராவ மாற போறாங்க
0: how they become
1: பலத்த ஜாதியாக மாற போறாங்க
0: they become very strong
1: hallelujah
0: hallelujah
1: கர்த்தரை கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்றாராம்
0: those who fear the lord
1: ஆசீர்வதிக்கிறார்
0: small or
1: hallelujah
0: the lord bless them
1: ஆசீர்வதிக்கிறார்
0: the lord bless them
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
0: praise be unto god
1: ஆம் பிரியமானவர்களே
0: yes dear children of
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
0: the lord jesus christ

0: அவள் மேல் உமது கையை வையும்.
1: Keep her hand upon it.
0: அப்பொழுது
1: then
0: பிழைப்பா.
1: She will live.
0: மத்தேயு 9:18
1: Matthew 9:18.
0: அப்போ இயேசு அங்க போறார்.
1: Jesus went there.
0: நல்லா கவனிக்கிறீங்களா?
1: Do you listen?
0: ஒரு சிறு பிள்ளை,
1: small child,
0: மரிச்சு போச்சு, செத்து போச்சு,
1: died,
0: பணமா கிடக்குது,
1: is dead.
0: அதை நம்ம அந்த ஊர் வழக்கத்து மட்டும் தாரையெல்லாம் ஊதி பேண்டெல்லாம் அடிக்கிறாங்க.
1: Just they blow the trumpet.
0: அழுகுறவங்களாம் மார்ல அடிச்சுட்டு அழுவாங்க.
1: They are weeping.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேர ஆண்டவர் போறாரு.
1: Lord Jesus went there.
0: நிறுத்துங்கப்பா.
1: Stop it.
0: ஊதாதீங்க.
1: Don't blow.
0: அழாதீங்க.
1: Don't weep.
0: ஏங்க?
1: Why?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ ஆண்டவர் சொல்றாரு.
1: The Lord says.
0: சிறு பெண் எல்லாம் சொல்லுங்க. சிறு பெண்.
1: The little girl.
0: மரிக்கவில்லை.
1: Did not die.
0: என்ன சொல்றாரு?
1: Did not die.
0: சிறு பெண்.
1: The little girl.
0: என்ன செய்யல? மரிக்க.
1: Did not die.
0: ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? எல்லாம் செத்து மூச்சு இல்லைன்ன பிறகு தானே பாடையில கடத்தி இருக்காங்க.
1: Is died then only they came.
0: ஏன் அப்படி சொன்னாரு?
1: Why did the Lord Jesus say?
0: நிறுத்துங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்றாங்க? ஆண்டவரை பார்த்து அவர் உள்ளே பிரவேசித்து 25வது வசனத்தில் அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவர் என்ன செய்தார்? உடனே
1: immediately arose.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: சிறு பெண்ணு தான்,
1: little girl,
0: செத்துதான் கிடக்கிற உலகத்தின் பார்வையில.
1: ஆல்ரெடி டைட்.
0: ஆண்டவர் ஏன் சொன்னார் என்பதை நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா அதை கண்டுக்கணும்னா,
1: if you want to look at the spiritual, the mystery.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் என் இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? விழித்துக் கொண்டிருக்கிறது.
1: Though we sleep, our heart is open.
0: இந்த பெண் உலகத்தின் பார்வையில மரித்து விட்டாலும்,
1: little girl died before the world,
0: உள்ளத்திலே,
1: in the deep of her heart,
0: ஒரு விசுவாசம்,
1: the faith,
0: நான் எழுந்திருக்க போறேன்.
1: I will rise up.
0: என் இயேசு வருவார்.
1: Jesus will come.
0: என்னை எழுப்புவார்.
1: He will arise me.
0: Hallelujah. அதனால ஆண்டவர் உள்ள வரும்போதே சொல்றார்.
1: When Jesus came in, he said,
0: இவன் சாகல.
1: She did not die.
0: அவ தூங்கிட்டா இருக்கறா.
1: She is sleeping.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: எத்தனை சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறீங்க?
1: How many of you listen?
0: இந்த உலகம் சொல்றதெல்லாம் பார்த்து பயந்திர கூடாது.
1: Don't get fear about the world.
0: உங்களுக்கு என்ன வேணும்?
1: What you supposed to
0: விசுவாசம்
1: have?
0: விசுவாசம் வேணும்.
1: You should have faith.
0: என்ன எந்த வியாதி வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது.
1: The sickness cannot do anything.
0: என் இயேசு வருவார்.
1: My Jesus will
0: என்
1: come.
0: என் கையை பிடிப்பார்.
1: He will hold my
0: நான்
1: hand.
0: எழுந்திருப்பேன்.
1: I will rise up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: இந்த சிறு பிள்ளைக்கு இருந்த அந்த விசுவாசம்.
1: The faith for the little child.
0: அந்த ஆண்டவர் சிறு பெண் செத்துருச்சுன்னு சொன்ன உடனே விட்டுட்டு போல, உடனே வந்துட்டார்.
1: Immediately he came.
0: அவரே வந்தார்.
1: He himself came.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் நல்லவர்.
1: The Lord is good.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: கர்த்தருக்கு தெரியும்.
1: The Lord knows.
0: அந்த சிறு பெண்,
1: the little girl,
0: ஒருவேளை சாதாரணமான பெண்ணா இருக்கலாம்.
1: Maybe very ordinary girl.
0: வேதத்துல ஒரு பெண் இருந்தாள்.
1: There was a girl.
0: அங்கே நாகமான் சொல்லுகிற பெரிய தலைவன், பெரிய ஒரு அதிகாரி,
1: Norman, big leader.
0: அவங்க வீட்டில் வேலை செய்யற ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாள்.
1: The servant,
0: சிறு பெண்ணு தான்,
1: small girl.
0: ஆனா ரெண்டு ராஜாக்கள் பொழுது,
1: Second Kings and 5,
0: அந்த சிறு பெண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க.
1: The Bible says about her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவளுக்கு ஒரு செய்தி.
1: There was a news.
0: சொல்றா, என்ன சொல்றா?
1: What was it?
0: எங்க எஜமானுக்கு வந்திருக்கிறதான இந்த குஷ்டரோகம்.
1: The leprosy for my
0: எங்க
1: master.
0: எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாவாது.
1: Will not be healed anywhere.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு.
1: Hallelujah. இஸ்ரேல்
0: அங்க போனா சுகமாயிடும்.
1: If he goes there it will be healed.
0: Hallelujah. அவள தான் சொன்னா.
1: That's all.
0: இவ பேச்ச

0: கேட்டுக்கிட்டு எஜமான் போறாரு.
1: Even the master went.
0: சுகமாய் திரும்பி வருகிறார்.
1: He got healed and came back. யார்
0: பேச்சு கேட்டுக்கிட்டு?
1: By hearing.
0: ஒரு சிறு அடிமை பெண்.
1: Small servant girl.
0: நீ சிறு பிள்ளையா இருக்கலாம்.
1: You may be small.
0: நீ சொல்றத உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
1: World may not accept.
0: சிறு பிள்ளைங்க சொல்றத அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
1: World will not accept the little.
0: பேதுரு சிறைச்சாலையில இருந்து வருகிறார்.
1: Peter is coming.
0: அற்புதமாய் விடுதலையாகி வருகிறார்.
1: He delivered from the prison.
0: அப்போ எல்லாம் கதவை சாத்தி அடைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க.
1: They were all praying inside.
0: வந்து கதவை தட்டறார்.
1: He is knocking the door.
0: அப்போ அங்கேயும் ஒரு சிறு பெண் வருகிறாள். ரோதை என்கிற ஒரு பெண் ஓடி வருகிறாள்.
1: ரோதை small little girl coming.
0: அவ பாருங்க. அப்படியே காதை வச்சு கேக்குறா.
1: She is hearing.
0: அவளுக்கு தெரியுது இது யார் வந்திருக்கிறது.
1: She knew.
0: பேதுரு.
1: Peter has come.
0: ஊழியக்காரர் வந்துட்டாரு.
1: Servant of God has come.
0: அப்போஸ்தல வந்துட்டாரு.
1: Apostle come.
0: ஓடி போய் சொல்றா.
1: She ran and told.
0: வந்துட்டாரு.
1: Has come.
0: ஊழியக்காரர் வந்துட்டாரு.
1: Servant of God.
0: சுகமாகி வந்து விட்டார்.
1: So
0: அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க?
1: What others said.
0: நீ வளர்றப்போ
1: you are foolish.
0: சிறு பிள்ளைகள் சொன்னா என்ன சொல்வாங்க? நீ வளர்ற.
1: You are just
0: blind. அப்படி தான் சொல்வாங்க.
1: They just say.
0: நீங்க போய் சொல்லணும்.
1: You have to go and say.
0: எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
1: How many of you will say?
0: வீட்ல போய் எத்தனை பேர் இயேசு பத்தி சொல்ல போறீங்க?
1: How many of you will say about Jesus?
0: அப்பா அம்மா சொல்றீங்களா?
1: To the parents.
0: சொல்லும்போது என்ன சொல்வாங்க?
1: What they say.
0: ஏய் வளராத அப்படினு சொல்வாங்க.
1: Don't blab.
0: ஆனாலும் பயப்படாத.
1: Don't get fear.
0: சொல்லு.
1: Say that.
0: நீ வந்து பார்.
1: Come and see.
0: ஒரு முறை வந்து பார்.
1: Come and see.
0: உங்க அம்மா கூட்டு வா.
1: Bring your mom.
0: அப்பா கூட்டு வா.
1: Bring your dad.
0: சகோதரர்களை கூட்டு வாங்க.
1: Bring your brothers.
0: சகோதரிகளை கூட்டு வாங்க.
1: Bring your sisters.
0: வந்து பாருங்க.
1: Come and see.
0: தைரியமா கூட்டிட்டு வாங்க.
1: Be bold.
0: கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார்.
1: The Lord will do miracles.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வேதத்தில் அதனால்தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டு
1: That's why the Lord has chosen little.
0: பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்த
1: to make them
0: தேவன் இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட சிறு பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார்.
1: The Lord has chosen the little one.
0: வேதத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எரேமியா.
1: Jeremiah big prophet.
0: எரேமியா தீர்க்கதரிசி சின்ன பையனா இருக்கிறார்.
1: He was a small boy.
0: அந்த எரேமியா 1 அதிகாரத்துல எரேமியா பார்த்து சொல்றார்.
1: Jeremiah 1 the Lord said.
0: பேசுப்பா.
1: Come on you speak.
0: நீ போய் பேசு.
1: Go and speak.
0: அப்ப எரேமியா சொல்றாரு.
1: Jeremiah said.
0: நான் எப்படி ஆண்டவரே பேசுவேன்?
1: How can I talk?
0: நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே.
1: I'm a small child.
0: நான் சிறு பிள்ளை ஆண்டவரே.
1: Small.
0: அப்ப ஆண்டவர் சொல்றாரு.
1: The Lord said.
0: சிறு பிள்ளை என்று சொல்லாதே.
1: Don't say I'm a little.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ சிறு பிள்ளை தான்.
1: Of course you are little.
0: நீ சுவிசேஷம் அறிவிக்க நீ சிறு பிள்ளை அல்ல.
1: You are not little to say the gospel. You have to pray.
0: சிறு பிள்ளை தான்.
1: You are little.
0: நீ ஜெபிக்கலாம்.
1: But you can pray.
0: நீ சிறு பிள்ளை தான்.
1: You are little.
0: நீ வேதத்தை வாசிக்கலாம்.
1: You can read the Bible.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைகளே.
1: Children.
0: ஆண்டவர் சிறு பிள்ளைன்னு உன்னை ஒதுக்கல.
1: The Lord did not reject you because of
0: your child. எழுப்பினார்.
1: The Lord raised Jeremiah.
0: ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த ஈசாக்கை கொண்டு அற்புதம் செய்தார்.
1: The Lord did miracle through Isaac in Abraham's life.
0: ஆம், இன்றைக்கும் தேவன் வாக்கு மாறாதவராய்
1: இருக்கிறார். Today is unchanging his promise.
0: சிறு பிள்ளைகளே,
1: children,
0: நாம் என்ன நினைக்கிறோம்? அற்புதமா நினைக்கிறோம்.
1: We
0: இன்னொரு முறை ஆண்டவராக இயேசுவின் சிறு பிள்ளைகள் எல்லாம் வரும் பொழுது இந்த சீஷர்கள் போய் என்ன சொல்றாங்க? பசங்க எல்லாம் தூர போங்க, தூர போங்கன்னு சொல்றாங்க.
1: Come on, you go away.
0: அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா?
1: What did the Lord say?
0: சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள்.
1: Give room to them, don't stop them. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்களை என்ன பண்ணாதீங்க? தடை பண்ணாதீங்க.
1: Don't stop.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்க மூலமா எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார் தெரியுமா?
1: How long the Lord has spoken.
0: எதுமோ வளருது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க.
1: You are thinking.
0: சில நேரத்துல சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் சில தீர்க்கதரிசனம் உரைப்பார்.
1: The Lord will prophesy even
0: சிறு பிள்ளையின் மூலமா சில வார்த்தைகள் வெளிப்படும்.
1: The some words will come
0: நீங்க
1: through children.
0: நீங்க உடனே நம்புங்க.
1: You believe that.
0: கர்த்தர் செய்வார்.
1: The Lord will do it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: இன்றைக்கு அநேகர்
1: many people.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை பண்ணுகிறார்.
1: They just stop.
0: Hallelujah. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தடை பண்ணாதீங்க.
1: Don't stop them.
0: சிறு பிள்ளையுடைய ஊழியம் ரொம்ப முக்கியம்.
1: The important the ministry.
0: கர்த்தருடைய வருகை மிக சமீபமா.
1: The Lord's coming is very soon.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க நினைக்கிறீங்களா?
1: Are you thinking?
0: நீங்க தசமபாகம் காணிக்க கொடுத்தாதான் உங்களுக்கு பரலோகத்துல பலன்.
1: Yeah.
0: சிறு பிள்ளைகளுக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
1: They don't have anything.
0: ஆண்டவர் வரும்பொழுது
1: and the Lord comes.
0: பலன் பெரியவர்களுக்கு மட்டும் இல்ல,
1: not only big one,
0: சின்னவர்களுக்கு தான்.
1: Even for small.
0: எங்க வாசிக்கிறீங்க?
1: Where we read.
0: வெளிப்படுத்தின விசேஷம் நினைக்கிறேன்.
1: Revelation.
0: Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பாருங்க. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God's name.
0: Hallelujah. 11 அதிகாரம். பதினெட்டாவது வசனம் யாராவது வாசிங்க. வெளிப்படுத்தல் 11:18. ஜாதிகள் கோபித்தார்கள், உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல். எல்லாம் கவனிங்க, உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோர் யாவருக்கும் பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா.
1: He gives reward to everyone.
0: யாருக்கு பலன் அளிக்கிறவர்?
1: For whom?
0: அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருக்கிற சிறியோர்
1: small
0: பெரியோர்
1: and great.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இந்த சிறியவருக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார்.
1: The Lord keeps reward for this small.
0: ஆண்டவர் அந்த பலனை எடுத்துக்கொண்டு வருகிறார்.
1: The Lord is coming with that reward.
0: ஆமென்.
1: ஹalleluya.
0: ஆனால்தான் விசுவாச சபன் சொல்லும்போது நான் வந்து அநேக சபைகளை போயிருக்கிறேன்.
1: I went to many churches.
0: இங்க மெசேஜ் தொடங்கணும்னா சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டி ஒரு தனியா போய்டுவாங்க, தூர போய்டுவாங்க.
1: When the message starts they go out separately.
0: அதுல ஒரு 20-10 விசுவாசிங்க பிள்ளைங்களை கூட்டி அப்படி போய்டுவாங்க.
1: 10 believers they take them separately.
0: அவங்க மெசேஜ் எல்லாம் கேட்க மாட்டாங்க.
1: They will not listen to the message.
0: சின்ன பிள்ளைங்களும் கேட்காது.
1: Even the small children.
0: அத நம்மளுடைய சபையில நான் அனுமதிக்கிறது இல்ல.
1: I don't permit it in our church.
0: நான் என்ன சொல்றேன்?
1: What I say?
0: இந்த செய்தி பெரியவர்களுக்கு மட்டுமல்ல.
1: Not only for the big one.
0: இது சிறு பிள்ளைகளுக்கும் ஏற்ற செய்தி.
1: Even for the small one.
0: கர்த்தர் பேசுவாரு.
1: Lord will talk to them.
0: நாம நினைக்கிறோம் அவருக்கு அவங்களுக்கு புரியாதுன்னு.
1: We think that they don't understand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ,
1: whether they understand or not,
0: நான் போடுகிற வசனங்கள்,
1: the word of God,
0: வார்த்தைகள்,
1: the words,
0: hallelujah,
1: hallelujah,
0: அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது.
1: It is penetrating their heart.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அதனால்தான் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: 2 தீமோத்தேயு புத்தகத்தில்,
1: 2 தீமோத்தேயு
0: 3 அதிகாரம்,
1: 3rd chapter,
0: 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 15,
0: 2 தீமோத்தேயு 3:15 என்ன வாசிக்கிறோம்?
1: 2 தீமோத்தேயு 3:15.
0: கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல்,
1: from a child,
0: அல்லேலூயா,
1: from childhood,
0: நீங்க சொல்லலாம் தைரியமா,
1: you can say boldly,
0: சிறு பிள்ளைகளே,
1: children,
0: நீங்க சொல்லலாம்,
1: you can say,
0: வளர்ந்த பிறகு சொல்லலாம்,
1: when you grew up,
0: நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்,
1: from my childhood I hear the word of God, what a blessing,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரெண்டு விதமான சாட்சி இருக்குது,
1: two kinds of testimonies.
0: இந்த உலகத்துல செய்யறதெல்லாம் செய்துட்டு,
1: doing everything wrong,
0: இந்த உலகத்துல என்ன நாட்டுடியும் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு,
1: all wicked things,
0: சாவ போற நேரத்துல,
1: at the time of death,
0: ஐயோ நரகம் வேணாம் பரலோகம் போகணும்னு பொழுது,
1: I want to go to heaven,
0: ஐயா ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க,
1: please give baptism,
0: நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்,
1: I accept Jesus,
0: நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்தறலாம்,
1: I accept Jesus,
0: அப்படினு அநேகர் கனவு கண்டுட்டு இருக்காங்க,
1: many they are dreaming like that,
0: hallelujah,
1: hallelujah.
0: ஆனா உங்களுக்கு தெரியாது,
1: they don't know,
0: சிறு வயது முதல் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து,
1: from childhood they listen,
0: சிறு வயது முதல் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்,
1: from childhood they love the Lord,
0: பரலோகத்தில் வரும்பொழுது,
1: when they come to heaven,
0: அவருடைய பலன் பெரிதா இருக்க போகிறது,
1: the reward will be bigger,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah.
0: அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: ஆகவேதான் சபையில மிக முக்கியமான ஊழியம் சிறுவர் ஊழியம்,
1: the important is the children ministry.
0: சின்ன வயதிலிருந்தே அவங்களுக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கணும்.
1: From childhood we have to teach them pray.
0: ஜெப வீரர்களாக மாறிவிட வேண்டும்.
1: They have to become prayer warriors.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த சிறு பிள்ளை முட்டி போட்டா போதும்.
1: The child kneel down for the problem.
0: பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
1: The problems will be solved.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசு அந்த சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கேட்கிறார்.
1: Jesus listen to the small.
0: பதில் கொடுக்கிறார்.
1: He answers them.
0: பாலகனுடைய வாயிலே துதி உண்டு பண்ணுகிற தேவன்
1: Christ
0: நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்.
1: He is there in our midst.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே தான் இந்த சிறுவர் ஊழியம்,
1: the children ministry,
0: மிக கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு ஊழியம்.
1: The Lord honors.
0: கர்த்தர் கனப்படுத்துகிற ஊழியத்தை நீ அற்பமா நினைக்க கூடாது.
1: Don't think it is simple.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இங்க உட்கார்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு சிறுவரோடும்
1: each small
0: தேவ தூதர்கள் இருக்கிறார்.
1: The Lord is
0: angels are there.
1: God is looking at them.
0: இவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது.
1: Lots of blessings for them.
0: இந்த சிறுவர் ஊழியம்
1: the children ministry
0: போவதில்லை.
1: Should not become vain.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொண்டு வரும்.
1: Certainly there is a reward.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believe?
0: நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா?
1: Shall we all rise?
0: எல்லா சிறு பிள்ளைகளும் எழும்பி நிற்போம்.
1: All children
0: Hallelujah. Hallelujah. எல்லாரும் எடுமை நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is speaking to you.
0: விசுவாசியே,
1: ஓ பிலீவர்,
0: கர்த்தருடைய பிள்ளையே,
1: child of God,
0: நீ சபையில வந்து,
1: come to church,
0: சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல்,
1: don't understand the
0: truth, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல்,
1: we don't obey the truth,
0: hallelujah, நீ காணப்படுவது உடைய ஆத்மாவுக்கு கேடு.
1: It is wrong for your soul.
0: தேவனுடைய சமூகத்துக்கு வந்து,
1: coming to God's
0: ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து,
1: obeying to the spirit of the Lord,
0: சித்தத்தை நீ செய்யும் பொழுது,
1: when you do his will,
0: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.
1: Then the Lord bless you.
0: இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம்,
1: the children ministry,
0: ஆண்டவருக்கு போவதில்லை.
1: Not ending today.
0: இது வாரந்தோறும் இந்த இடத்துல நடைபெற போகிறது.
1: Every week it will be.
0: வரப்போகிற நாட்களில் தினந்தோறும் நடக்க போகிறது.
1: Coming days.
0: கர்த்தர் அப்படியாய் மாற்ற போகிறார்.
1: Lord will change it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இந்த உலகத்திலே ஒரு கல்வி இருக்கலாம்.
1: There may be education.
0: அந்த கல்வி மனிதனை வெறும் அறிவாளியாய் மாற்றுகிறது.
1: It makes just
0: ஆனால் வேதாகம கல்வி,
1: but Bible
0: அது அறிவாளியாக அல்ல,
1: not only not
0: ஞானவானாய் மாற்றுகிறது.
1: It makes them wise.
0: ஞானவான்களாய் மாறுவீர்கள்.
1: It makes them wise.
0: கர்த்தருக்கு சித்தமானால்,
1: if it is God's will,
0: சிறுவர் வேதாகம கல்வியை
1: we have small ஆண்டவர் children
0: தொடங்குவார்.
1: The Lord will start.
0: அநேக சிறு பிள்ளைகள்,
1: many children,
0: சின்ன வயதிலிருந்தே
1: from children
0: கல்வியை கற்றுக்கொள்வார்கள்.
1: They understand
0: வேதத்தை, அவர்கள் படிப்பார்கள்.
1: They will read the Bible.
0: வல்லமையான ஊழியக்காரராய் மாறுவார். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Hallelujah.
0: எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Let us
0: விடுதலையோடு,
1: deliverance,
0: விடுதலையோடு,
1: deliverance,
0: விடுதலையோடு,
1: deliverance,
0: ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Let us all praise.
0: இந்த சிறியரில்
1: the small
0: ஒருவரும்
1: not even
0: கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல.
1: Not God's will.
0: எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Let us all praise.
0: எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Let us all praise.
0: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விடுதலை,
1: deliverance,
0: விடுதலை,
1: deliverance,
0: ரட்சிப்பு,
1: salvation,
0: உண்டாகட்டும், உண்டாகட்டும்.
1: Let it.
0: கர்த்தர் வல்லமை
1: Lord's power.
0: ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கட்டும். இப்பொழுதே, இப்பொழுதே தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. அநேக சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அநேக சிறு பிள்ளைகள், அநேக வாலிபர்கள், கர்த்தர் பட்சம் திரும்புவார்களாக, கர்த்தருக்கு சாட்சிகளாக எழும்புவார்களாக. சிறு வயது முதல், சிறு வயது முதல், முதிர் வயது வரை என்னை ஆண்டவர் கைவிடவில்லை என்று தாவீது சாட்சி சொன்னது போல, சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. அல்லேலூயா. முதிர் வயது வரை என் தேவன் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி வழி நடத்துவீராக. எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: ஷபரபரபரபரபா
0: உரகபரபலபரபா உரகபரபலபரபா உரியாந்தரபரபலபரபா. அல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த செய்தி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும்
1: those who listen to this message,
0: கர்த்தர் பரிசுத்தமாக்கும் அப்பா.
1: Lord make them holy.
0: வசனத்துக்கு கீழ்ப்படியட்டும்.
1: Let them obey.
0: மனம் திரும்பட்டும்.
1: Let them repent.
0: ரட்சிக்கப்படட்டும்.
1: Let them be saved.
0: பாவத்திலிருந்து வெளியே வரட்டும்.
1: Let them be saved.
0: மாய்மாலங்கள் நீங்கட்டும்.
1: Let the hypocrisy.
0: ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன்,
1: Lord you,
0: உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து,
1: Lord deliver,
0: ரட்சித்து பரிசுத்தமாக்கி,
1: them from sin.
0: உம்முடைய சபையிலே பரிசுத்தவாண்டி ஐக்கியத்திலே உடைய பிள்ளைகளை கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தும் ஆண்டவர். தொடர்ந்து இந்த சிறுவர் ஊழிய ஆசீர்வதிக்கப்படுவதாக. மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிப்பேன். கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவேன். இதுதான் என் விருப்பம் என்று பவுல் நம்மை தட்டி எழுப்புகிறார்.

எங்கள் பரம தகப்பனே, தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் துதிக்கும் உங்களை துதிக்க எங்களுக்கு நீர் தந்த பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காகவும், அவரோடு கூட உமை புகழவும், விசேஷமாக இந்த ஓசன்னா MP3 CD பாகம் 4 பாடல்கள் மூலம் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சுகம், விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த பாடல்கள் தொனிக்கும் இடமெல்லாம் உம் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆவியானவரின் தொடுதலை மக்கள் உணரட்டும். இந்த பாடல்களை உருவாக்கின சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் குடும்பம், ஊழியத்தையும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள் மூலம் உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவின உமக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே,

0: வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கலாத்தியர் 5:13-18 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே ஒருவன் இரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் விசுவாசித்தால் போதும், அதோடு கூட இன்னும் சில காரியங்களை செய்தால்தான் ரட்சிப்பு என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அது சிலுவையின் மகிமையை குறைப்பதாகும் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு வாழ்க்கையிலே இடம் கொடுக்கும் போது நாம் கிருபையிலிருந்து விழுந்தவர்கள் ஆகிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 5:19-23 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நம்முடைய பழைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலே இறுதி வரை நம்முடன் இருக்குமா? தேவனுடைய ராஜ்யத்தை யார் யார் சுதந்திரிப்பதில்லை? உணர்ச்சி தொடர்பான பாவங்கள் எவை எவை? சமயம் தொடர்பான பாவங்கள் எவை எவை? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் அப்போஸ்தலனாய் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தை கற்று வருகிறோம். அங்கே ஒருவன் இரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதும், அதோடு கூட இன்னும் சில காரியங்களை செய்தால்தான் இரட்சிப்பு என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அது சிலுவையின் மகிமையை குறைப்பதாகும் என்று கூறியிருக்கிறார். மேலும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு வாழ்க்கையிலே இடம் கொடுக்கும் பொழுது நாம் கிருபையிலிருந்து விழுந்தவர்களாகிறோம். தொடர்ந்து உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை விவரிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் நம்முடைய பழைய சுபாவம் நம்மோடுதான் இருக்கும். இயேசுவை இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு புதிய ஒரு சுபாவத்தையும் கொடுக்கிறார். இந்த புதிய சுபாவம் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டும் அவரை போற்றி பாடிக்கொண்டும் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் பெரியவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, எந்த காரியத்தை செய்தாலும் சிறிய காரியத்திலும் பெரிய காரியத்திலும் தேவனுக்கு பிரியமானதை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், நம்முடைய பழைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலே இறுதி பரியந்தமும் நம்மோடுதான் இருக்கும். இதை குறித்து அவர் சொல்லும் பொழுதுதான், ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்று கூறியிருக்கிறார். மாம்சத்தின் எல்லா விருப்பங்களும் பாவமானவை அல்ல, ஆனால் அது நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கும் கொடுக்காமல் நம்மை தடை பண்ண வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் பரிசுத்த ஆவியானவராலே நாம் வழி நடத்தப்படுவது சிறந்தது என்று கூறுகிறார். பரிசுத்த ஆவினாலே நாம் நடத்தப்படுவதற்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. இதை குறித்து சொல்லும்பொழுதுதான் மாம்சத்தின் கிரியைகள் எவை என்ற ஒரு பட்டியலை கொடுத்தார். வாசிக்கிறேன், கலாத்தியர் 5:19-21 வரை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். மாம்சத்தின் கிரியைகளிலே உணர்ச்சி தொடர்பானவை, சமயத்திற்கு விரோதமான பாவம், சமுதாயத்திற்கு விரோதமான பாவம், தனி மனிதனுடைய பாவங்கள் என்று நாம் வெவ்வேறாக பிரிக்கலாம். 19 சொல்லப்பட்டிருக்கிற பாவங்கள் எல்லாமே உணர்ச்சி தொடர்பான பாவங்கள். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். தொடர்ந்து சமயம் தொடர்பான பாவங்களை அவர் சொல்லும் பொழுது விக்கிரகாராதனை என்று சொல்கிறார். இப்படி சொல்லும் பொழுது இது தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும் எந்த பொருளாகவோ எந்த ஒரு மனிதனாகவும் இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையிலே பணம் விக்கிரகமாகிவிடுகிறது, சிலருக்கு அவர்களுடைய வேலை விக்கிரகமாகிவிடுகிறது, இன்னும் சிலருக்கு அவர்கள் நேசிக்கும் ஒரு வாகனமோ ஒரு வீடோ கூட விக்கிரகமாக வாய்ப்பு இருக்கிறது. இது மாம்சத்தின் கிரியை. மேலும் பில்லி சூன்யம் என்று சொல்லியிருக்கிறார். இந்நாட்களிலே பற்பல விதமான பில்லி சூன்ய பழக்க வழக்கங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். பில்லி சூன்ய காரியங்கள் பொதுவாக பிசாசோடு தொடர்புடையதாய் செய்யப்படும் கிரியைகள். இது தேவனுக்கு விரோதமான பகை. அது மட்டுமல்ல, போதைப் பொருட்களும் சில சமய சடங்குகள் தொடர்பாக பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் ஒரு வகையான பிசாசின் கிரியையே. மேலும் பகைகள், விரோதங்கள் என்று வாசிக்கிறோம். கிரேக்க தேசத்திலே இப்படி விரோதங்களை செய்யும் தெய்வமே ஒரு தெய்வம் இருப்பதாக ஜனங்கள் வழிபட்டு வந்தார்கள். தொடர்ந்து சமுதாய பாவங்களை நாம் பார்க்கிறோம். அதுதான் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள். மேலும் 21 வசனத்திலே தனிப்பட்ட மனிதனின் பாவங்களை குறித்தும் கூறியிருக்கிறார். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒரு சகோதரனை நியாயமின்றி பகைத்தாலே அது கொலைக்கு சமானம் என்று கூறுகிறார். மேலும் இந்த வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது இந்த பட்டியலின் முடிவிலே முதலானவைகளே என்கிறார். அப்படியென்றால் இன்னமும் இந்த அட்டவணையிலே சேர்க்கக்கூடிய பல பாவங்களும் உண்டு என்பதை இது குறிக்கிறது. மட்டுமல்ல, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றும் கூறியிருக்கிறார். இங்கே செய்கிறவர்கள் என்னும் வார்த்தைக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறவர்கள் என்று பொருளாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனம் திரும்பிய மைந்தனின் ஊமையை கூறினார். அவன் பன்றி கூட்டிற்கு சென்றது உண்மைதான், ஆனால் அவன் அங்கேயே தங்கிவிடவில்லை. பன்றிகள் மட்டுமே தொடர்ந்து பன்றி கூட்டிலே தங்கியிருக்கும். ஒரு குமாரன் அங்கே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அங்கிருந்து அவன் வெளியேறும் வரை அவனுக்கு சமாதானம் இல்லை. தொடர்ந்து நீங்களும் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவராயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் மிக ஆபத்தான நிலைமையிலே இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை அல்ல என்பதைத்தான் இது காட்டுகிறது. மாம்சத்தின் கிரியைகளை பட்டியலிட்ட பவுல் இப்பொழுது ஆவியின் கனிகளை குறித்து விவரிக்கிறார். இந்த இடத்திலே முக்கியமான ஒரு சத்தியத்தை கவனிக்க வேண்டும். பாவங்களை குறித்து சொல்லும் பொழுது அது மாம்சத்தின் கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரியை என்று சொல்லும் பொழுது மனிதன் முயற்சி எடுத்து செயல்படுத்துகிறான். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது ஆவியின் கனி என்கிறார். மாம்சத்தின் கிரியை நம்முடைய செயல்களினாலே வருவது. 10 கற்பனைகள் மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்காகவே கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆவியின் கனியை உண்டு பண்ணுகிறதாய் இருக்க வேண்டும். வாசிக்கிறேன், கலாத்தியர் 5:22-23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவும் ஆவியின் கனிகளை குறித்து யோவான் 15 கூறியிருக்கிறார். அவராலே அல்லாமல் நாம் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை கூறியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கனியை விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். கனி கொடுக்க வேண்டும், அதிக கனிகளை கொடுக்க வேண்டும், மிகுந்த கனிகளையும் நாம் கொடுக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. மத்தேயு 13 விதைக்கிறவனுடைய ஓமையை பார்க்கிறோம். அந்த ஓமையிலே 30, 60, 100 விளைச்சலை குறித்து அவர் பேசுகிறார். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கனிகளை கொடுக்கும்படியாய் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கை மூலமாக அவர் வாழ்கிறார். நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டியதில்லை, அவர் உங்கள் மூலமாக வாழ நீங்கள் அனுமதி கொடுங்கள். எந்த ஒரு விசுவாசியும் தன்னுடைய சொந்த பலத்தினாலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. பழைய சுபாவம் ஆவியின் கனியை பிறப்பிக்காது. ரோமர் 7:18 வசனத்திலே புதிய சுபாவத்திற்கு ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை இல்லை என்பதை பவுல் தெளிவாய் கூறியிருக்கிறார். ஒருமுறை கூட அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 7:18 வசனம். அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே இதுதான் பிரச்சனை. நான் அதை செய்ய முடியவில்லையே, இதை செய்ய முடியவில்லையே என்று எண்ணலாம். நீங்கள் எப்படி அதை செய்ய முடியும்? அது நீங்களே செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனியை உண்டு பண்ண நாம் எப்படி ஆவியானவருக்கு இடம் கொடுக்க போகிறோம்? கனி கொடுப்பது என்னும் சத்தியம் மிக அற்புதமான ஒன்று. பிரியமானவர்களே, தோட்டம் துறவுகளுக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்றால் மரங்கள் தான் கனி கொடுக்கின்றன என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் ஒவ்வொரு மரம் கனி கொடுக்கிறது. அந்த மரமும் சொந்த முயற்சியினாலே கனி கொடுக்கறதில்லை. கிளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி நம்முடைய தோட்டக்காரருக்கு இந்த முறை நாம் நன்றாக அநேக கனிகளை கொடுக்கும்படியாய் சேர்ந்து உழைப்போம் என்று பேசுகிறதில்லை. அந்த கிளைகள் அப்படி என்றால் என்ன செய்கிறது? சூரிய ஒளி நன்றாக படும்படியாக, மழைநீர் தங்கள் மேல் படும்படியாக இலையை விரித்து காத்திருக்கிறது. பூக்கள் வருகின்றன, சிறிய பிஞ்சு காய்கள் வருகிறது, அது முதிர்ச்சி பெறுகிறது, பின்னர் பழுக்கிறது. மற்றும் ஒரு காரியத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். மரக்கிளைகள் மரத்தின் முக்கியமான பகுதியை விட்டு பிரிக்கப்படுகிறதில்லை. மரத்தை விட்டு இறங்கி பல இடங்களிலே அது அலைந்து திரிகிறதில்லை. யோவான் 15:4 கவனியுங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் நம்மை ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், ஆனால் பலிபீடம் சூடாகும் பொழுது தவண்டு ஓடிவிடுகிறோம். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் புரிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த கனி கொடுத்தலை குறித்த இந்த அடிப்படையை பவுல் பயன்படுத்தியிருக்கிறார். ஒப்பு கொடுப்பதனாலேதான் கனி உண்டாகிறது. பவுல் உலகத்தை குறித்தோ உலக மக்களை குறித்தோ பேசவில்லை. நம்மிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு பூரணமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கனியை உண்டாக்க விரும்புகிறார். எனவேதான் அது ஆவியின் கனி என்று அழைக்கப்படுகிறது. கவனித்தீர்களா? ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம். இதில் எதுவுமே பன்மையிலே சொல்லப்படவில்லை. பல குணநலன்களை குறித்து சொல்லிவிட்டு ஆவியின் கனிகள் என்று சொல்லவில்லையே என்று நீங்கள் சிந்தித்திருக்கலாம். இது எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், அன்புதான் கனி, அதன் விளைவுகள்தான் மற்ற காரியங்கள். அன்பே அடிப்படை காரியம். அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது யாரை குறித்தும் கோபம், எரிச்சல், பொறாமை நம்மிலே காணப்பட முடியாது. எனவே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறோம். 1 Corinthians 13 பவுல் சொல்லும் பொழுது, நாம் அன்பற்றவர்களாக இருப்போம் என்றால் சத்தமிடுகிற வெண்கலத்தைப் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தைப் போலவும் இருப்போம் என்கிறார். ஆவியின் வரங்களின் வரிசையிலே அன்பு கூறப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனி இல்லாமல் ஆவியின் வரம் செயல்படுத்தப்பட முடியாது. தேவன் கொடுக்கும் எந்த ஒரு வரத்தையும் ஆவியின் துணையில்லாமல் செயல்படுத்த முடியாது. அன்பு மிக மிக பிரதானமான ஒன்று. தொடர்ந்து 1 Corinthians 13 பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, உங்கள் சரீரத்தை சுட்டரிக்கப்பட நீங்கள் கொடுத்தாலும், உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்து விட்டாலும், உங்களிடத்திலே அன்பு இல்லை என்றால் நீங்கள் ஒன்றுமில்லை என்கிறார். பவுல் இங்கே சொல்லியிருக்கிற சத்தியத்தின் ஆழத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் 1 Corinthians 13 அன்பு தனக்கான காரியங்களை நாடாது என்று வாஞ்சிக்கிறோம். அன்பு எப்பொழுதுமே மற்றும் ஒருவருக்கு நன்மை செய்கிறதாயிருக்கிறது. வரம் திருச்சபையிலே பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி அது நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தப்படும் பொழுது அது எல்லா விசுவாசிகளுக்கும் முன்னதாக ஒரு சாட்சியாய் இருக்கிறது.

0: என்னுடைய சரீரத்தின் மற்ற பகுதிக்கு பயன் உண்டாகும்படியாக கண் தனது பணியை செய்கிறது. என்னுடைய சரீரத்தை சரியான பாதையிலே அது வழி நடத்துகிறது. அவை மிக முக்கியமானவை. நம்முடைய கண் கால்களை பார்த்து நாங்கள் சுற்றி பார்க்க விரும்புகிறோம். கால்கள் வலிக்கும், எனவே சற்று நேரம் உன்னை நாங்கள் விட்டுவிட்டு போகப் போகிறோம் என்று சொல்வோமா? ஒருபொழுதும் அப்படி செய்யாதே. ஆவியின் கனி இல்லாமல் எந்த ஒரு வரமும் பயன்படுத்தப்பட முடியாது. கனி என்ன? அதுதான் அன்பு. இப்படிப்பட்ட அன்பை குறித்து தான் யோவான் 15 அதிகாரத்திலே இயேசு கூறியிருக்கிறார். ஆவியின் கனியாகிய அன்பு. அன்பு ஒரு கனி, மற்ற காரியங்கள் அதன் விளைவாக வரும் ருசிகள். கவனியங்கள், மீண்டும் கலாத்தியர் 5:22-23 அவசரங்களை வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. 23 வசனத்தின் இறுதியிலே இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பிரமாணமும் அன்பை உண்டு பண்ணுகிறதில்லை. இந்த ஆவியின் கனியின் வரிசையிலே நாம் பார்க்கிற எந்த குணநலனையும் நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் உருவாக்க முடியாது. எப்பொழுதாவது நீங்களே சாந்தமுள்ளவர்களாக இருக்க முயற்சி செய்திருக்கிறீர்களா? அப்படி முயற்சி செய்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்த தாழ்மையை குறித்து பெருமை உங்களுக்குள்ளே வந்துவிடும். அப்பொழுது உங்கள் சாந்தத்தையும் உங்கள் மனத்தாழ்மையையுமே நீங்கள் இழந்து நிற்கிறீர்கள். ஆவியின் கனியை இன்னும் சற்றே நாம் கூர்ந்து கவனிப்போம். இதுதான் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய மனிதர் ஒருவர் தன்னுடைய திருச்சபை மக்களை பார்த்து, உங்களை நான் நியாயம் தீர்க்கப் போகிறதில்லை, ஆனால் நான் ஒரு கனிகள் கண்காணிப்பாளராயிருக்கிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட கனியை கொடுக்கிறீர்கள் என்பதை நான் கவனிக்க விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி மற்றவர்கள் காணக்கூடியதாயிருக்கிறதா? மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் முகத்தில் எப்பொழுதும் எரிச்சல் தெரிகிறதா? அல்லது நம்முடைய வார்த்தையிலே எப்பொழுதும் கோபமும் தூஷணமும் வருகிறதா? நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பினதாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, உணர்ச்சி தொடர்பான பாவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் அன்பு என்றால் என்ன என்பதை நீங்கள் அறியவில்லை. இன்றைக்கு பல இளைஞர்கள் உணர்ச்சி தொடர்பான பல காரியங்களை அறிந்திருக்கிறார்கள். பாலியலை குறித்து பல காரியங்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான அன்பு என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. அன்பு ஆவியின் கனி. மனைவியின் மேலே கணவனுக்கு தேவனே அன்பை கொடுக்கிறார். அதுபோலவே ஒரு மனைவிக்கும் ஒரு கணவன் மேலே உண்மையான அன்பை கொடுக்கிறார். உண்மையாக தூய ஆவியானவரை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றவர்களைப் போல எந்த இருவருடைய அன்பும் இருக்க முடியாது. உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய திருச்சபைகளிலேயும் காணப்படும் என்றால் நாம் வெளியே போய் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டியதில்லை. இந்த அன்பை பார்க்கிற மக்களே, இந்த அன்பு உலகத்திலே வேறு எங்கும் இல்லையே என்று திருச்சபையை நோக்கி ஓடி வருவார்கள். அன்பிலே தேவனை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எனவேதான் யோவான் 17:21 வசனத்திலே இயேசு ஜெபிக்கும் பொழுதும், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபிக்கிறார். ஊழியர் ஒருவர் தான் திருமணம் செய்யப்போகிற பெண்ணிடத்திலே தன்னை அறிமுகம் செய்யும் பொழுது, நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாயிருக்கிறேன், கர்த்தருடைய வசனத்தையே நான் போதிப்பேன், ஒருவேளை ஒரு திருச்சபை மக்கள் என்னை வெளியேற்றிவிட்டாலும் நீ ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, எந்த ஒரு நிலைமையிலேயும் நான் முழுமையாக உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்வேன் என்று கூறினாளாம். அது மட்டுமல்ல, அதே போதகர் தன்னுடைய சிறிய மகளை இழக்க கொடுத்த பொழுது அந்த மரண செய்தியை கூட வைத்தியர் தனது மனைவியிடத்திலே கூறாமல் தானே கூறுவேன் என்று சொல்லி அவர்களிடத்திலே அதை பகிர்ந்து கொண்டு இருவருமாய் அழுது கரம் பற்றி தேவனிடத்திலே அதை குறித்து ஜெபித்து அன்பின் ஆழங்களையும் அகலத்தையும் உணர்ந்தோம் என்று எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய முதல் கனி சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு உலகத்து மக்கள் சந்தோஷம் என்று எண்ணுகிற எத்தனையோ காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆவியின் கனியை பெற்றுக் கொள்கிற நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு மேலான அர்த்தமுள்ள சந்தோஷங்கள் இருக்க வேண்டும்! உலகத்து மக்கள் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக செல்கிற இடங்களுக்கு உற்சாகமாக செல்லலாம். ஆனால் அங்கேயிருந்து திரும்ப வரும்பொழுது அதே சந்தோஷம் இல்லை. யோவான் தனது நிருபத்தில் எழுதும்பொழுது 1 யோவான் 4:4 உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்கிறார். அப்போஸ்தலனாய் பவுலும் பிலிப்பி சபையாருக்கு எழுதும்பொழுது சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாய் அனுபவிக்கும்படியாகத்தான் கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சந்தோஷத்திலே நீங்கள் வாழ்கிறீர்களா? ஒரு விசுவாசியாக அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷ வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். அப்படி இல்லை என்றால் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும் காரியம் என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். 3வது கனி சமாதானம். இது தேவனுடைய சமாதானம். எந்த ஒரு சமயமும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டுமே உள்ளத்தின் ஆழத்திலே இந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம் என்பதை உணரும் பொழுது இந்த சமாதானம் நமக்குள்ளே வருகிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலே நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று பவுல் ரோமர் 5:1 கூறியிருக்கிறார். இன்னும் சில கனிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். நீடிய பொறுமை உங்களிடத்திலே உண்டா? நீடிய பொறுமை என்பது ஆங்கில வேத புத்தகத்திலே லாங் சஃபரிங் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆம், தொடர்ந்து வேதனையின் மத்தியிலே இருப்பது. ஆனாலும் அது நம்முடைய சந்தோஷத்தையோ நம்முடைய சமாதானத்தையோ கெடுக்கிறதில்லை. நம்மிலே சிலருடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் மிக அதிகமாக இந்த பகுதியிலே நமக்கு உதவி செய்ய வேண்டியதாயிருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நாம் விசுவாசத்திற்குரியவர்களாய் நடந்து கொள்வதை குறிக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருப்பீர்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருப்பீர்கள், விசுவாசிக்கத்தக்கவர்களாயிருப்பீர்கள். திருமணமான ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருப்பீர்கள், உங்கள் கணவருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வேலையிலே உங்கள் எஜமானனுக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். திருச்சபை அங்கத்தினராய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் செல்லும் திருச்சபைக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் நம்பத்தக்க ஒருவராக, விசுவாசமுள்ள ஒருவராக, உண்மை உள்ள ஒருவராக இருப்பீர்கள். தொடர்ந்து வருவதுதான் சாந்தம் என்பது. சாந்தமாயிருப்பது என்றால் கோழையாயிருப்பது என்பது பொருள் அல்ல. வேத புத்தகத்திலே சாந்தமாயிருந்த இருவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 மோசே, மற்றொன்று இயேசு கிறிஸ்து. மலையிலிருந்து இறங்கி வந்தபொழுது மோசே அப்படி சாந்தமாக இல்லையே, பொன் கன்றுக்குட்டி வணக்கத்தை பார்த்த அவர் தேவன் கொடுத்த கற்பலகைகளை தூக்கி எரிந்து உடைத்து விட்டார் என்று சொல்லலாம். ஆனால் பிரியமானவர்களே, அது பாவத்தை குறித்து அவருக்கு இருந்த கோபம். ஆனால் உண்மையில் அவர் சாந்தமுள்ளவர். காசுக்காரர்களையும் புறா விற்கிறவர்களையும் தேவாலயத்தை விட்டு துரத்திய பொழுது இயேசு சாந்தமுள்ளவராக இருந்தாரா என்று நீங்கள் கேட்கலாம். சாந்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய சித்தத்திற்கு உங்களுடைய சித்தத்தை ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அடுத்ததாக இச்சையடக்கம் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று அநேகருக்கு தேவையான ஒரு கனி இந்த இச்சையடக்கம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் ஆவியின் கனியை குறித்தும் நாம் சிந்தித்தோம். இந்த இரண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே எது அதிகமாக காணப்படுகிறது என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போமா? மாம்சத்தின் கிரியைகள் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்றால் இன்னமும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் ஒப்பு கொடுக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள்வோமாக. கர்த்தருடைய பிள்ளையாக இருப்போம் என்றால் இந்த மாம்சத்தின் கிரியைகள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, ஆவியின் கனி கொடுக்க நாமே முயற்சி செய்வோம் என்றாலும் அது நம்மால் முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மிலே வாசமணுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் திறந்து கொடுக்கிறோமோ, அவர் நம்முடைய இருதயத்திலே பேசும் காரியங்களுக்கு அவ்வப்பொழுது கீழ்ப்படியும் பொழுதெல்லாம் ஆவியின் கனியிலே வளர்கிறவர்களாய் காணப்படுவோம். இந்த நாளிலே சற்று நேரம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுகின்றனவா அல்லது ஆவியின் கனி காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்று விரும்புவோம் என்றால் இன்றே நம்மை தாழ்த்தி பூரணமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோமா? நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த ஆவியின் கனி உண்டாக முடியாமல் தடையாயிருப்பது என்ன என்ற காரியத்தை ஆண்டவரிடத்திலே கேட்போம். அதை அவருடைய கரத்திலேயே ஒப்பு கொடுப்போம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆவியின் கனி இல்லாமல் ஆவியின் வரத்தை செயல்படுத்த முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் ஆவியின் கனி இல்லாமல் ஆவியின் வரத்தை செயல்படுத்த முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? சிலருடைய வாழ்க்கையிலே பணம் விக்கிரகமாகிவிடுகிறது. சிலருக்கு அவர்களுடைய வேலை விக்கிரகமாகிவிடுகிறது. இன்னும் சிலருக்கு அவர்கள் நேசிக்கிற வாகனமோ அல்லது வீடோ விக்கிரகமாகிவிடுகிறது. இதுதான் மாம்சத்தின் கிரியே. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கனியை விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். நாம் கனி கொடுக்க வேண்டும். அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக காணப்படுகிறது என்றால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. தொடர்ந்து நீங்களும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மிக ஆபத்தான ஒரு நிலைமையிலேயே இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசெயர் 3:24.

எந்த சூழ்நிலையிலும் யாரும் ஒன்ன புரிந்து கொள்ளலானோ, மனுஷன் பார்க்கும் வண்ணமாக உன்னை பார்க்காமல் உன் உள்ளத்தை பார்த்து உன்னை யாரெல்லாம் ஏளனமா நினைச்சாங்களோ அவங்க முன்பாக உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம் தானே. அவரே மெய்ப்பர் என்று சொல்றவங்க இருந்தா கையை தட்டும் போது சொல்லுங்க, கர்த்தரன் மெய்ப்பராயிருக்கிறார், நான் சாட்சி அறையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தெய்வம், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஒரே ஒரு பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். நல்லா சொல்லுங்க, என்னுடைய தேவன் என்னையும் கைவிட மாட்டார், உன்னையும் கைவிட மாட்டார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லிடுங்க.

பாருங்க சகோதரி, சகோதரனா அந்த சகோதரன் உடைந்த உள்ளங்கள் எல்லாம் இப்ப தேற்றப்படுகிறது. Put a hand on somebody's shoulder. யாரா ஒரு தோல் மேல பாசத்தோடு கையை போட்டு சொல்லுங்க, நீ கலங்காத, திகையாத, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஏ, எவ்வளவு பேர் உன்னை என்னென்னமோ பண்ணாங்கல்ல, இன்னைக்கு நீ நிக்கிறல, இன்னைக்கு ஜெயிக்கிறல, கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கும்னு சொல்றவங்க கையை தட்டும் போது சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லிடுங்க. பார்க்கலாம், one last time,

பழைய பாடல் நம்ம நிறைய பாடியிருக்கிறோம். சாரா நவரோஜி அம்மா அவர்கள் பாடின பாடல், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி நான் யார பாடுவேன், இசையா உந்த அன்பு என் உள்ளம் பொங்குது, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி செய்தீர், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தாங்குகிறீர். சேர்ந்து நம்ம உற்சாகமா இதயபூர்வமாய் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடுவோமா. தேங்க்யூ.

வலது கை எல்லாரும் மேல உயர்த்தணும். பழைய ஒரு பாடல் உங்களை பார்த்து சொல்லும் போது இந்த வார்த்தையே உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். Let this song encourage you to take you to the destiny. நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை அவர் கைவிட மாட்டார். அந்த சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், நான் வானத்தில் ஏறினால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் கடையாந்திரங்களுக்கு போனா நீ அங்கேயும் இருக்கிறீர், நான் நரகத்திலேயே படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் என்னை தேடி வருகிறீர், உமக்கு மறைவாக நான் எங்க செல்வேன். இயேசு சொன்னார், நீயும் போக மனமாயிருந்தால் போ என்று சொன்ன போது பேதுரு சொன்னார், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன், நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் மட்டும்தானே உண்டு, உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன், உமோடு கூட இருப்பேன். வலது கை மேல உயர்த்தும் போது உங்களை பார்த்து பழைய பாடல்

ஜீவனை உனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். உன் தாயின் கருவில் நீ உருவாக்கப்படும் போதே என் ஆண்டவர் உன்னை கண்டார், உன்னை தெரிந்து கொண்டார். இனி உன்னை விடமாட்டார். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சத்தம் கேட்கும், மகனேன்னு உன்னை கூப்பிடுவார். உன்னை கொண்டு போய் நிற்க வேண்டிய கரையில் உன்னை நிற்க செய்து அழகு பார்க்கிற வரைக்கும் உலகம் மாமிசம் பிசாசி எதுவும் அவர் அன்பை விட்டு உன்னை பிரிக்க முடியாது. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை தேடி வந்து உன்னை சந்திப்பார். கரங்களை தட்டி அந்த பழைய பாடல் ஒரு அடியை பாடுவோமா? ஆமென்.

கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வோமா? இயேசுவே, மூன்று முறை சத்தமா சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, say it loud, Jesus, hallelujah. எத்தனை பேருக்கு தெரியும் என் வேதம் என் இயேசுவை மிக அழகாய் வர்ணிக்கிறது. அவரை போல அழகுள்ளவர் யாருமே இல்லை. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவர் சாரோனின் ரோஜா, அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிகப்புமானவர், அவர் அழகும் சௌந்தரியம் உள்ளவர். அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில் சொல்ல முடியும், நான் யாரை விட்டு கொடுத்தாலும் என் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன், அப்படி சொல்றாங்களா? கையை தட்டி பலத்தாமே சொல்லுங்க, இயேசுவே.

0: ஆண்டவர் கிருபையாக அவருடைய சமூகத்தில் கூடி வருகிற பொழுதெல்லாம் ஆச்சரியமான விதத்தில் நம்மோடு இடைபடுகிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்,
1: ஆமென்.
0: புதிய வருட ஆராதனையில் ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியம், உங்களுக்கு நான் ஒரு புதிய வருஷத்தை நான் தரல, ஒரு புதிய சீசன்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: புதிய
1: சீசன்,
0: சீசனை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பத்தை குறித்து ஆண்டவர் நம்ம இடத்துல பேசினார். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதோடு தொடர்ந்து அதையே கடந்த ரெண்டு நாட்களை ஆண்டவர் திரும்பவும் வலியுறுத்தி அது தொடர் செய்தியாக வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசின காரியத்தினுடைய தொடர்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: விசுவாசிக்கிறீங்களா நீங்க எல்லாரும்?
1: ஆமென்.
0: புது சீசன்ல இருக்கிறோம்னு விசுவாசிக்கிறீங்களா நீங்க?
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: எல்லாரும் எழுந்து நின்று Jesus.

பிரசங்கி 3:1 பிரசங்கி 3:11 வாசிக்கலாம். 2 வசனங்களை. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய சீசனுக்காக ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில களை கட்ட தொடங்கி இருக்கிற இந்த புதிய சீசனுக்காக நாங்கள் மனதார உம்மை துதிக்கிறோம். இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டு உம்முடனான பயணத்துல நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோங்கிறத நாங்கள் நன்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவான வெளிப்பாடுகளை இந்த நாள் எங்களுக்கு அருளி செய்து, தொடர் வெளிப்பாடுகளை எங்களுக்கு அருளி செய்து, எங்களை செம்மையான பாதையில, உமக்கு பிரியமான பாதையில நடத்துகிற தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் அனைவரையும் உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் இடைபடுங்க, எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனே, உங்களுடைய சத்துவத்தில் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம்.

0: ஆண்டவரிடத்துல நம்ம யாரும் வரல, அவர் தான் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்தார்.
1: ஆமென்.
0: நாம் அவரை தெரிந்து கொள்ளல, அவர் தான் நம்மை
1: தெரிந்து கொண்டார்.
0: தெரிந்து கொண்டார். சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம், இப்பொழுதோ மெய்ப்பெரும் கண்காணியமானவரிடத்திற்கு திரும்பினோம், இல்ல திருப்பப்பட்டிருக்கிறோம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதான பேதர் சொல்றாரு, வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரட்சிப்பின் பாதைக்கு கொஞ்சம் ஹவுலிங்கா இருக்கு. ரட்சிப்பின் பாதைக்கு நம்ம யாரும் தானா என்ன செய்ய முடியாது,
1: வர முடியாது,
0: வர முடியாது. கர்த்தரே நம்மளை சந்திச்சு நம்மளை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த அந்த பாதைக்கு நேராக நம்மளால நடக்கவே முடியும். ஸோ விசுவாசத்தை ஆண்டவர் தான் துவக்குகிறவர். பயணம் நானா ஆரம்பிச்ச பயணம் இல்லை. இந்த ரட்சிப்பு என்பது என் ஆண்டவர் எனக்கு தந்த ஆரம்பம்.
1: எஸ்,
0: எனக்கு அது ஆரம்பிச்சது 30 வயசுல.
1: எஸ்,
0: யூதாக்கு எத்தனை வயசுல ஆரம்பிச்சிச்சு?
1: 11 வயசுல.
0: 11 வயசுல
1: நான் திருப்பப்பட்டது. 18 வயசுல.
0: 18 வயசுல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசுல.
1: எஸ்,
0: இங்க இருக்கிற அநேகருக்கு 2001ல்.
1: எஸ்,
0: நான் எப்ப ஊருக்கு வந்தனோ அப்பதான் உங்களுக்கு அந்த ஆரம்பத்தை நீங்க உங்க வாழ்க்கையில பாத்தீங்க.
1: எஸ்,
0: ஆண்டவருடைய நடத்துதல நல்ல நல்ல நல்ல விளங்குங்க. இது வந்து குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி பாயிருது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜோசியம், ஜாதகம், 4 நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் என்ன செய்ய போகுதுன்னா
1: பறக்க போகுது
0: அப்படி இப்படின்னு சொல்லி பொய்யும் புரட்டும் அள்ளி விட்டு,
1: எஸ்,
0: உள்ளங்கையில எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி ஜோசியக்காரனை ஜாதகத்தை நாடி போய்
1: கிளிய நாடி போய்
0: வஞ்சிக்கப்படுகிறவர்கள் அநேகர். ஆனா இந்த காலகட்டத்தில் தேவன் நமக்கு தந்த ஆரம்பத்தை நாம புரிஞ்சுக்கிட்டு அவரோட நாம பயணிக்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் நமக்கு தருகிற தெளிவு, நான் இந்த பயணத்தில் எங்க இருக்கிறேன், எனக்கு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் தெள்ள தெளிவா நான் வந்து புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதுக்கு இந்த டீச்சிங் உங்களுக்கு உதவியா இருக்கும்.
1: எஸ்,
0: எனக்கு ஒரு நல்ல காரியம் என்ன செய்யாதா,
1: நடக்காதா,
0: நீ எத்தனை நாளைக்கு தான் என்ன செய்யறது, காத்திருக்கிறது,
1: எஸ்
0: அப்படிங்கிற அங்கலாய்ப்போட தவிப்போட புலம்பலோட ஒருவேளை கலக்கத்தோட நீங்க இந்த புதிய வருஷத்துல நீங்க பிரவேசிச்சிருப்பீங்கன்னா தேவனுடைய காலங்களை நேரங்களை நாம புரிந்து கொள்றப்போ மனது பதட்டமடைறதே இல்லை.
1: எஸ்,
0: பதறதே இல்லை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எதையும் யோசிக்காம ஆண்டவரை 100%க்கு 100% விசுவாசிச்சு அந்த இருதயம் கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்க ஆரம்பிச்சிரும்.
1: எஸ்,
0: ஆமென் சொல்லுங்க.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்ப தேவன் ஒரு ஆரம்பத்தை எனக்கு 30 வயசுல அந்த ஆரம்பத்தை தந்தார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தராம 30வது வயசுல எனக்கு எதை மட்டும்தான் தந்தாரு,
1: ஆரம்பத்தை மட்டுமே.
0: ஆக்சுவலா நான் சர்ச்சுக்கு போனதை எதுக்குதான் போனேன்னா ஆண்டவரே கடன் பிரச்சனை கண்ணாப்பண்ணான் இருக்கு, எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க, எப்படியாவது நீ
1: அப்பாத்தி விட்டுருங்க,
0: கரை சேர்றதுக்கு உதவி செய்யுங்க, இல்லைன்னா மூழ்கி போயிருவேன் போல இருக்கு, செத்து போயிருவேன் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு தவியா தவிச்சப்ப ஆண்டவர் கடன் பிரச்சனைக்கு வழி சொல்லாம இங்க வாப்பா உன்னை நான் ஊழியக்காரன் என்ன செஞ்சிருக்கிறேன்,
1: அழைச்சிருக்கிறேன்
0: அப்படின்னு சொல்லி தேவன் எதை கொடுத்தார்னா
1: ஆரம்பத்தை,
0: என்னாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு துவக்கத்தை தந்தார்.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இதான் ஆண்டவர் புது வருஷத்துல சொன்னார், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் தருவேன்னா அதுக்குள்ள ஆரம்பம் இல்லை, ஆனா உனக்கு நான் ஒரு ஆரம்பத்தை தந்திருக்கும் பட்சத்துல அந்த ஆரம்பத்துக்குள்ள ஆசீர்வாதங்களுக்கு பஞ்சமே இல்லை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: வெறுமன ஆரம்பம் இல்லாம ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தா நாம இந்நேரம் எங்கேயாவது சுத்தி நினைச்சிருப்போம்,
1: தெரிஞ்சிருப்போம்.
0: ஆனா தேவன் நம்மளை அழைத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, அழைத்து ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார்.
1: அழைத்து ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார். அல்லேலூயா.
0: நமக்கு அழைப்பையும் ஆசீர்வாதத்தையும் புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனா அழைப்பையும் ஆரம்பத்தையும் புரிஞ்சுக்கிறோம்னா தான் விக்குது நமக்கு.
1: அல்லேலூயா. புட்டு சாப்பிடுற மாதிரி விக்குது.
0: வெறுமன ஆசீர்வாதம் சீட்லெஸ் ஃப்ரூட் மாதிரி, அது தின்னு போட்டோம்னா ஒண்ணு மிஞ்சாது. உள்ள ஒண்ணு என்னன்னா
1: மிஞ்சாது.
0: ஆனா உள்ள தேவன் ஏன் ஒரு விதையை வச்சிருக்கிறார்னா, அந்த விதைக்குள்ள இருக்கிற எத்தனை பழம் இருக்குன்னு கர்த்தர் தான் அறிவாராம்.
1: ஆமென்.
0: ஆண்டவர் நம்ம கருளி செய்கிற ஆரம்பம் ஒரு சீடு மாதிரி, அந்த சீடுக்குள்ள எவ்வளவு பிளஸ்ஸிங்ஸ் இருக்குன்றத நீங்களும் நானும் அறியவே முடியாது.
1: ஆமென்.
0: அதனால ஆண்டவரே, நான் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டு வரல, நீங்க எனக்கு என்னத்தை தந்திருக்கிறீங்க, ஆரம்பத்தை தந்திருக்கிறீங்க. இந்த ஆரம்பத்துக்குள்ள ஏராளமான ஆசீர்வாதங்களை நீங்க வச்சிருக்கிறதற்காக உமக்கு
1: ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: நா பாஸ்டர், அழைப்புன்றீங்க, ஆரம்பம்ன்றீங்க, ஆசீர்வாதம்ன்றீங்க, ஒன்னையுமே கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாரு. ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க, ஆரம்பத்தை கொடுத்துட்டார்னா அந்த ஆரம்பத்துக்குள்ள ஆண்டவர் என் தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: உங்களுக்கு மட்டுமான ஆசீர்வாதம் இல்லை, உங்க பரம்பரை, உங்க செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன், அதற்கான எல்லா பிளஸ்ஸிங்ஸையும் உங்களுக்கு தந்த ஆரம்பத்தில் கத்தர் வச்சிருக்கிறார்.
1: எஸ்.
0: அதான் கடந்த வருஷங்களை நம்ம தியானிச்சோம். உங்க தகப்பனார் காலத்துல கத்தர் பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சாரு.
1: ஆமென்.
0: உங்க மகனை பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சாரு.
1: எஸ்.
0: உங்களோட தான் எல்லாம் முடியுது, உங்கள இருந்தா எல்லாம் ஆரம்பிக்கும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கடந்த பரம்பரை எல்லாம் உங்களோட முடியுது, அதுக்கு பிறகு எல்லாமே உங்கள இருந்தா என்ன செய்யுதுனா
1: ஆரம்பிக்குது.
0: ஜங்ஷன் சொன்னார் ஆண்டவர்.
1: எஸ், ஜங்ஷன்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த ஆரம்பத்துக்குள்ள என் பரம்பரைகளுக்கான பிளஸ்ஸிங்ஸ் உள்ள இருக்கு.
1: எஸ்.
0: வெகு தூரமா இருக்கிற காலத்து செய்தியோட தான் உங்களை கையிலேயே பிடிச்சாரு.
1: ஆமென்.
0: சும்மா எல்லாம் முடியல.
1: எஸ்.
0: உங்க வீட்டையும் என் வீட்டையும் குறிச்ச வெகு தூரமா இருக்கிற காலத்து
1: செய்தியோட
0: தான் ஆண்டவர் நம்மள கையில என்ன செஞ்சாரு,
1: பிடிச்சாரு. எஸ்.
0: ஆரம்பத்தை கத்தர் தந்திருக்கிறது நிஜம், அதுல சந்தேகமே இல்லைல்ல.
1: இல்லவே
0: இல்லைன்னா அந்த ஆரம்பத்துக்குள்ள ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதும் நிஜம்,
1: நிஜம், நிஜம்.
0: ஆசீர்வாதம் எப்ப ரிலீஸ் ஆகும்னா, நம்ம நினைக்கிற நேரத்துல,
1: அவர்
0: கர்த்தர் முன்குறிச்சிருக்கிற டயத்துல, அவர் எனக்காக ஆயத்தம் பண்ண ஆசீர்வாதங்கள் எல்லாமே பட்டு பட்டுன்னு, சட்டு புட்டுன்னு,
1: எஸ்,
0: அப்படி முண்டிக்கிட்டு வரும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென். ஆமென்.
0: தேவன் நமக்கு ஒரு ஆரம்பத்தை தந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார், அழைப்பை தந்து ஆரம்பத்தையும் தந்திருக்கிறார்.
1: எஸ்.
0: என் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் நானும் சரி என் பரம்பரையும் சரி கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம்
1: எனக்கு இல்ல.
0: தேவன் தந்த அழைப்பையும் அவர் உங்களுக்கு தந்த ஆரம்பத்தை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இந்த பரிசுத்த திமிர் இருக்கும் உங்களுக்கு.
1: எஸ். அல்லேலூயா.
0: ஐயோ, நான் என்ன செய்வேன், நான் ஏது செய்வேன், என் புள்ளூட்டியெல்லாம் என்ன செய்யணும் என்ன செய்யலையே
1: தெரியலையே.
0: இந்த அழைப்பையும் தேவன் தந்த ஆரம்பத்தையும் நல்லா விசுவாசிக்கிறவனுக்கு இந்த பயம் என்ன செய்யாது,
1: வரவே வர
0: அவனுக்கு தெரியும் தேவன் ஆரம்பத்தை தந்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு.
1: ஆமென்.
0: இந்த ஆரம்பத்துக்குள்ள தேவன் என் பரம்பரைக்கு தேவைப்படுகிற ஆசீர்வாதங்களை உள்ள வச்சுதான் இந்த ரேஸ ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார்.

0: என்ன அழைச்சிருக்கிறாரா என்ற சந்தேகம் என்னைக்காவது வந்திருக்கா?
1: வந்ததே இல்லை.
0: எனக்கு நம்ம டவுட்டா இருக்கு, என்ன அழைச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி வரல. இல்ல
1: வரல
0: வரல இல்ல. கத்தர் தான் என்ன எனக்கு ஒரு ஆரம்பத்தை தந்திருக்கிறாருங்கிற டவுட் வந்துச்சா இருக்காது? வரல இல்ல
1: வரல.
0: இந்த ரெண்டு டவுட் வரலன்னா எனக்கு ஆசீர்வாதத்தை தருவாருங்கிற டவுட் என்ன செய்யக்கூடாது?
1: வரவே கூடாது,
0: வரவே கூடாது,
1: வரவே கூடாது.
0: ஹல்லேலூயா. சங்கீதம் 139:16 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும்
1: அவைகள் ஏற்படும் நாட்களும்
0: உமது புஸ்தகத்தில்
1: எழுதியிருந்தது.
0: ஆங்கிலத்தில் அருமையா இருக்கு, ஆல் தி ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப் வேர் ரிட்டன் இன் யோர் புக் புக். எவ்ரி டே ஆஃப் மை லைஃப் வாஸ் ரெக்கார்டட் இன் யோர் புக். அல்லேலூயா.
1: நான்
0: பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆல் தி ஸ்டேஜஸ் ஆல் தி சீசன்ஸ் ஆஃப் மை லைஃப் வேர் ரிட்டன் இன் யோர் புக். உம்முடைய புத்தகத்தில் என் வாழ்க்கையில் எந்த சீசன்ல என்ன நடக்கணும், எந்த வயசுல என்ன நடக்கணும், எந்த காலத்துல எது நடக்கணும், இது எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சுட்டு தான் என்னை ரிலீஸே பண்ணியிருக்கிறார்.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: ரிலீஸ் ஆன பின்னாடி எழுதல, எழுதின பிறகு தான் ரிலீஸ் ஆனார்.
1: ஆமென்.
0: அவனே பிறந்த பிறகு தான் ஜாதகம் எழுதுவான், ஆனா ஆண்டவர் எழுதின பிறகு பிறந்தவன் தான் நீங்கள நானும்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: உண்மைதானே?
1: உண்மையே.
0: நான்லாம் பிறந்த 40 குழந்தையில ஜாதகம் எழுதியிருக்கிறாங்க,
1: வாழ்க்கையில்
0: இந்த மேன்மைகள் எந்த காலத்துல என்னென்ன நடக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் ஆண்டவர் அவருடைய கால அட்டவணையில எழுதி வெச்சிட்டார். It's already written in his book. அதனால எந்த பிளெஸிங்ஸ குறிச்சு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னன்னா
1: இல்ல.
0: ஆனா நான் செய்ய வேண்டியது என்னன்னா, தேவன் ஒரு அழைப்பையும் ஒரு ஆரம்பத்தையும் தந்திருக்கிறாரு பாருங்க, அந்த பயணத்துல அவரோட நடக்கணும். அவரோட சேர்ந்து என்ன செய்யணும்?
1: நடக்கணும்,
0: நடக்கணும். இதுதான் அழைப்பின் பாதை.
1: பாதை.
0: தேவன் தந்த ஆரம்பத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவரோட நடக்கும் பொழுது எந்த காலத்துல என்ன ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில பூக்கணுமோ அந்த காலத்துல அந்த ஆசீர்வாதம் கட்டாயம் என்ன செய்யும்னா
1: பூக்கும், பூக்கும்.
0: இதுதான் கிறிஸ்டியானிட்டி.
1: எஸ்.
0: இந்த டீச்சிங்குள்ள வர்றவங்களுக்கு பதட்டம் இல்ல, பயம் இல்ல, கலக்கம் இல்ல. இத புரிஞ்சுகிட்ட மனுஷன் எதுலயும் குறைவுபடுறது என்னன்னா
1: இல்ல
0: இல்ல
1: இல்ல.
0: முச்சடியில 80 வயசுல மோசேக்கு தரிசனம் பண்ணார் ஆண்டவர். பற்றி அறிகிற
1: முச்சடி
0: 80 வயசுல தேவன் ஒரு அழைப்பையும் ஒரு ஆரம்பத்தையும் யார் கொடுக்கிறாரு?
1: மோசேக்கு.
0: மோசே கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கல, அவன் பார்க்காத ஆசீர்வாதம் இல்ல.
1: எகிப்தில் இல்லாத ஆசீர்வாதம்.
0: 80 வயசுல அவன் பார்க்காத ஆசீர்வாதம் என்னன்னா
1: இல்ல.
0: எகிப்தினுடைய உச்சத்தில் இருந்த மனுஷன், எகிப்தனுடைய உச்சிதங்களால போஷிக்கப்பட்ட மனுஷன், வல்லரசனுடைய இளவரசன்,
1: அடுத்த தளபதி,
0: அவன் அனுபவிக்காத ஆசீர்வாதம் இல்ல. அதனால அவன் பார்க்காத ஆசீர்வாதம் இல்ல.
1: ஹல்லேலூயா.
0: அதனால ஆண்டவர் அங்க வந்து மோசே அறியாததும் மோசே கெட்டாததுமான ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும்படி அவருடைய 80 வயதுல முச்சடியில பற்றி எரிகிற அக்னியில தரிசனமானார்.
1: ஆமென்.
0: அந்த ஆரம்பத்துக்குள்ளதான் எவ்வளவு ஆசீர்வாதங்க. 80 வயசுல மோசேக்கு தந்த ஒரு ஆரம்பத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருந்த ஆசீர்வாதம் குறுக்கு வந்த செங்கடல் ரெண்டா பிரியுது.
1: எஸ்.
0: பகல்ல வழிகாட்டுறதுக்கு மேகஸ்தம்பம், இரவுல வழிகாட்ட
1: அக்கினிஸ்தம்பம்,
0: டெய்லி மன்னா, காடைகள் தேவைன்னா குவியுது, அசந்த மாறா மதுரமாகுது, ஒருத்தன் காலில் போட்ட செருப்பு கூட தேயல, ஒருத்தருடைய வஸ்திரம் கூட என்ன செய்யல
1: பழசா போல
0: பழசாகல. அவ்வளவு பேருடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஆசீர்வாதங்களை தேவன் 80வது வயசுல மோசேக்கு தந்த ஆரம்பத்துக்குள்ள வச்சிரு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதனால தேவன் பிகினிங்க தந்திருக்கிறார்னா பிகினிங் குள்ளதான் பிளஸ்ஸிங்கும் இருக்கு.
1: பிளஸ்ஸிங்கும் இருக்கு.
0: பிகினிங் உண்டுன்னா பிளஸ்ஸிங்க குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே என்னன்னா
1: இல்ல. இல்ல,
0: அழைச்சவரோட சேர்ந்து நடக்க வேண்டியது மட்டும்தான் நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம்.
1: ஆமென்.
0: நடந்துகிட்டே இருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க.
1: ஆமென்.
0: அவர் நடத்தாரு,
1: நடந்துகிட்டே இருங்க.
0: அவரோட சேர்ந்து நானும் நடந்துகிட்டே இருக்கிறேன். சில வருஷம் கழிச்சு பார்த்தா என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு.
1: ஆமென். என்னென்னவோ நடந்துருச்சு.
0: நடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க, வந்த மாதிரியே இருக்கிறோம்
1: இல்லையே.
0: என்ன கிங் சொன்னா, என்ன அந்த சர்ச்சுக்கு போறேன் போறேன் பணக்காரன் ஆயிடறான்னு
1: சொல்லிட்டு. அந்த சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் வீடு இல்லாம இருந்தாங்க, கார் இல்லாம இருந்தாங்க. இந்த சர்ச்சுக்கு போனவங்க எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டாங்களா? அதனால கிங் உங்க சபைக்கு வந்துடுறப்பா. நாங்கள்
0: ஒரேவா இருக்கிறீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட என்ன செய்யப்படும்?
1: ஒடுக்கப்படும்.
0: ஒடுக்கப்படும். தேவன் கொடுத்த ஆரம்பம்.
1: ஆமென்.
0: ஆரம்பிச்சு வச்சாரு, அவரோட சேர்ந்து நடக்கிறேன். நடக்கிறப்ப நிறைய நிறைய நன்மைகள் நடக்குது, நிறைய அற்புதங்கள் நடக்குது, நிறைய ஆசீர்வாதங்களை
1: சுதந்திரிக்கிறேன்.
0: எனக்கு அழைப்பை தந்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கல. 30வது வயசுல ஆண்டவர் அழைச்சாருன்னு நம்ம வாட்டில் எங்க போயிட்டேன், பைபிள் ஒத்திக்கிட்டு
1: பைபிள் ஸ்கூல்
0: போயிட்டேன், மனைவியை கூட்டிட்டு. இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு, கரையாஞ்சாவடியில் கண்டோன்மெண்ட்டுங்கிற ஒரு இடத்துல குடியிருந்தப்போ ரோட்டில் நடந்து வர்றப்ப செயின்ட் பால் செமினரிக்கு பின்னாடி பேக் சைடு வாலில் காலையில் 6:30 பைபிள் ஸ்கூலுக்கு ஒரு பைய பைபிளை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு பையோடு நடந்து வர்றேன் பஸ் பிடிக்க 6:30. ரோட்டில் தான் இந்த இன்றைக்கி உங்களுக்கு நான் போதிக்கிற இந்த போதக அபிஷேகத்தை கத்துற அங்கே தான் ஆரம்பித்து வச்சார்.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: கையில ஒண்ணும் இல்லை, ஆனா ஆண்டவர் கை மேல இருந்துச்சு.
1: ஆமென்.
0: அந்த கை அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என்ன செய்தனா நடத்துகிறேன்.
1: நடத்தது
0: எனக்கு தெரிஞ்சு
1: 99
0: அங்கிட்டு 2 இந்த பக்கம் 4 கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடந்து நான் சொல்றேன். கையில ஒண்ணும் இல்லை, ஆனா எங்களால சொல்ல முடியும் ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருந்தது.
1: எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதுட்டு வந்து நான் தங்கச்சி மடத்துக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு நீ அனுப்புறாருப்பா அப்படின்னு என்னுடைய 30வது வயசுல போய் நான் சொன்னப்போ கையில 1000 ரூபா கொடுத்து என்னை ஏஞ்சல் அனுப்பி வச்சாங்க. 2 மாதமோ 3 மாதமோ தான் அந்த 1000 ரூபா சப்போர்ட்டை ஆண்டவர் வாங்க வச்சார். இங்க வந்த உடனே 15 நாள் ஆண்டவர் என்னை போசிக்க ஆரம்பிச்சிட்டார். முத முதல்ல எடிசன் 1000 ரூபா கொடுத்து காணிக்க கொடுத்தான். இங்க ஒரு ஆரம்பத்தை கத்து தந்த.
1: எஸ்.
0: எனக்கு நல்லா தெரியும் இந்த தீவில நாங்கள் செய்கிற ஊழியம் தேவன் எங்களுக்கு தந்த ஆரம்பம்.
1: ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: தெளிவா தெளிவா எந்த சந்தேகமும் வந்ததே இல்லை.
1: அல்லேலூயா.
0: எவ்வளவு காசுல ஆரம்பிச்ச ஊழியம் அது?
1: 1000 ரூபாயில்
0: ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு அதுக்கு அதிகமா நான் அப்பாட்ட வந்து ஆண்டவர் என்னை வாங்க என்னன்னா
1: விடல
0: விடல. எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா செய்தி ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கங்க. அழைத்தார், ஒரு ஆரம்பத்தை தந்தார். அந்த ஆரம்பத்துக்குள்ளதான் அநேக ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறார். விதைக்குள்ள எக்கச்சக்கமான பழங்கள் இருக்கிறது போல தேவன் நமக்கு தருகிற ஆரம்பத்துக்குள்ளதான் நம்ம அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. நம்பர் 4 இந்த ஆசீர்வாதங்கள் எப்ப ரிலீஸ் ஆகும்னா தேவன் ஒரு காலத்தை நேரத்தை செட் பண்ணிருக்கிறார். அந்த கால நேரம் நம்முடைய லைஃப்ல அப்பப்ப வந்துகிட்டே இருக்கும். அந்தந்த டைத்துல அந்தந்த பிளஸ்ஸிங் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க.
1: ஒவ்வொரு காரியத்திற்கும்
0: டைம் ஃபார் எவ்ரி ஆக்டிவிட்டி அண்ட் ஹெவன். Hallelujah. Hallelujah. And a time for every matter or purpose under heaven. Hallelujah.
1: Hallelujah.
0: Season la dhaan kaaryam nadakkudhu. Season la தேவன் வச்சிருக்கிற நேரத்துல தான் அவருடைய நோக்கங்கள் என்ன செய்யுதுன்னா நிறைவேறுது. அதனால அது பேரே கால நேரம்னு சொல்றோம். காலத்துக்குள்ள கொண்டு வந்த ஆண்டவர் நம்மள நேரத்துக்குள்ளே கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: இதான் 2022 இருந்து சொல்லிட்டு இருக்கேன். You are already in your
1: season.
0: செய்தியை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இப்ப நடக்கிற காரியத்தை உங்களால கிரகிக்க முடியும்.
1: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
0: அப்ப ரெண்டு டைம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைம் இருக்கு. இந்த டீச்சிங் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்னு கைரோஸ். கைரோஸ்ங்கிற டைம் வேற, குரோனோஸ்ங்கிற டைம் என்னன்னா
1: வேற.
0: இந்த ரெண்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா எக்கச்சக்கமான குழப்பங்களுக்கு என்ன கிடைச்சிரும்?
1: தீர்வு
0: கிடைச்சிரும். இந்த பூமியில நாம செயல்படுறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நேரம் தான்
1: குரோனோஸ். நீங்களும் நானும் கட்டிக்கிட்டு இருக்கிற வாட்ச் டைம்.
0: வாட்ச், காலையில சூரியன் உதயமாகுது, அஸ்தமனம் ஆகுது, ராக்காலம் வருது, விடிய காலம் வருது. ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், இது எல்லாமே நாம இந்த பூமியில செயல்படுவதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கால நேரம், இதெல்லாம் என்னது?
1: குரோனோஸ்.
0: நாம செயல்படுவதற்கான நேரத்தை நமக்கு தந்த ஆண்டவர், ஒருத்தருக்கு 70 வருஷம், ஒருத்தருக்கு 60 வருஷம், ஒருத்தருக்கு 80 வருஷம், ஒருத்தருக்கு 85 வருஷம்னு சொல்லி நாம செயல்படுவதற்கான ஆயுசு நாட்களை நமக்கு தந்த அதே தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்படுவதற்கான நேரத்தையும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குறிச்சு வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: ஒன்னு நான் செயல்படுவதற்கான நேரம் குரோனோஸ், இன்னொன்னு என் வாழ்க்கையில என் ஆண்டவர் செயல்படுகிற நேரங்கள் இருக்கு பாருங்க, அது பேர் என்னது?
1: கைரோஸ்.
0: கைரோஸ்.
1: கைரோஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: Kairos is a Greek word. அது ஒரு கிரேக்க பதம். அது என்ன சொல்றதுன்னா God's time, தேவனுடைய நேரம். தேவன் இருக்கிறார்னா தேவனுடைய நேரமும் இருக்கு.
1: Yes.
0: அவர் அந்த நேரத்துல தான் வருவார்.
1: Amen.
0: ஒரு நொடி முன்னாடியும் வரமாட்டாரு, ஒரு நொடி
1: பிந்தியும் வரமாட்டார்.
0: லேட்டா வர்றதே இல்லை ஆண்டவர்.
1: Yes.
0: சரியான டயத்துக்கு வருவார்.
1: On time.
0: உங்க வாட்ச்ல இருக்கிற டைத்துல இல்ல, அவர் குறிச்சிருக்கிற டைத்துல.
1: ஆமென்.
0: கரெக்ட்டா உள்ள வருவார். எந்த நிலமையில இருந்தாலும் வந்து கொத்த தூக்கி தோள்ள போட்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ரட்சிக்கப்பட்டது கூட என் வாழ்க்கையில கடந்து வந்த தேவனுடைய நேரம் வந்ததுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்.
1: Yes.
0: நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கா?
1: இருக்கு.
0: சோ ஜூடாக்கான கைரோஸ் டைம் என்ன?
1: 11.
0: எனக்கான கைரோஸ் டைம் என்ன? 30. உங்களுக்கான கைரோஸ் டைம் என்ன?
1: ஒவ்வொருவருடைய வயசு.
0: அந்த நேரம் வந்துருச்சு. எத்தனை பேர் முட்டி முட்டி அழுதுருப்பாங்க, கண்ணீர் அடிச்சிருப்பாங்க, எத்தனை உபவாசம் போட்டிருப்பாங்க, அடங்காத போய் இந்த சேட்டை பண்றானே, இவனை எல்லாம் கட்டிக்கிட்டு நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு புலம்பி விரக்தி அடைஞ்ச நேரத்துல திடீர்னு ரட்சிப்பு வந்துச்சு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எனக்கான என் வாழ்க்கையில தேவன் செயல்படுவதற்கான
1: அவருடைய கைரோ,
0: அவருடைய நேரம். So Kairos na God's time, தேவனுடைய நேரம். இன்னும் சொல்ல போனா God's appointed time.
1: Yes.
0: தேவன் குறிச்சிருக்கிற காலம். ஜாதகத்துல எழுதின காலம் இல்ல. 25 வயசுல இப்படி இருப்பான், 18 வயசுல இப்படி தரதலையா போவான், அப்புறம் 25 வயசுல இப்படி ஒரு பிசினஸ் மேக்னட் என்ன செய்வான்.
1: ஆமா,
0: இதெல்லாம் ஜோசியக்காரன் எழுதினது. ஆனா என் வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய நேரத்தை குறிச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார்.
1: Yes.
0: God's appointed time to act. என்னுடைய வாழ்க்கையில செயல்படும்படி, தேவன் செயல்படும்படி குறிச்சிருக்கிற ஒரு நேரம் தான் என்னது? கைரோஸ்.
1: கைரோஸ்.
0: மற்றபடி இன்னைக்கு காலையில இருந்து இவ்வளவு நேரம் இருக்கும் பாருங்க, இதெல்லாம் என்னது?
1: குரோனோஸ்.
0: குரோனோஸ். குரோனாலஜிக்கல். குரோனாலஜி.
1: குரோனிக்கல்.
0: இதெல்லாம் வந்து நம்முடைய பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் வந்து நம்ம பரம்பரை சரித்திரம். ரோமர் 9:9 அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன்,
1: அப்பொழுது சாராள்
0: ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. ஓகே,
1: எஸ்,
0: குறித்த காலத்துல
1: வருவேன்,
0: வருவேன். ஐ வில் ரிட்டன் அபவுட் திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் அண்ட் சாரா வில் ஹேவ் எ
1: சன்.
0: ஐ வில் ரிட்டன். ஒருவேளை வரலாம், இல்ல வந்தா வருவேன், இல்ல நான் வருவேன்.
1: Surely I will return.
0: ஆண்டவர் வருவாரா இல்ல? செட் பண்ண டைத்துல வருவார்,
1: வருவார்,
0: வருவார்,
1: வருவார்.
0: என் குடும்பத்துக்குன்னு தேவன் செயல்படுகிற ஒரு நேரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எழுதி வச்சாரு. என் புள்ள வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிற ஒரு தருணத்தை அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எழுதி வச்சார்.
1: ஆமென்.
0: என்ன அழைச்சி எனக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையில கிரியை செய்கிற தருணங்களை, காலங்களை, வேலைகளை என் ஆண்டவர் அவருடைய ஆதீனத்துல எழுதி வச்சாரு. அந்த நேரத்துல சரியா வருவார்.
1: ஆமென்.
0: மானிட்டர் சரியா இல்ல, என்ன ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப நாம நினைச்ச நேரத்துல காரியங்கள் நிகழ்றது இல்ல. நாம நினைக்கிறபடியெல்லாம் எதுவும் என்ன செய்யாது, நினைச்ச நேரத்துல
1: நடக்காது.
0: தேவன் முன்குறிச்சிருக்கிற காலத்துலதான் காரியங்கள் தீவிரமா நடந்து முடிஞ்சிடும்.
1: எஸ்,
0: இதான் கைரோஸ் பண்ற வேலை.
1: எஸ்,
0: கைரோஸ் வர்ற வரைக்கும் நம்முடைய குரோனோஸ கடத்துறதுக்கு படுற பாடு இருக்க,
1: பெரும் பாடு.

0: நமக்கு தந்த நேரத்துல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல நாம ஜெபிச்சிட்டு இருக்கிறப்ப தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற நேரம் வரும்.
1: வரும்.
0: உங்க குரோனோஸ்ல நீங்க தேவனோடு இருந்தா உங்களுக்காக தேவன் கிரியை செய்கிற
1: கெய்ரோஸ்
0: கண்டிப்பா உங்க லைஃப்ல என்னன்னா வந்தே
1: தீரும்.
0: அப்பொழுது காரியங்கள் எப்படி நடந்து முடியும்? சீக்கிரத்துல சட்டுப்புட்டு நடந்து,
1: சட்டுப்புட்டுன்னு.
0: என்னடா ஒரு வாரத்துல நடந்து என்னன்னா
1: முடிஞ்சிருச்சு.
0: என்னடா ஒரு மாசத்துல நடந்து
1: முடிஞ்சிருச்சு
0: அப்படின்னா நீங்க இருக்கிறது குரோனோஸ்ல இல்ல, நீங்க இருக்கிறது கெய்ரோஸ்.
1: கெய்ரோஸ்.
0: ஹல்லேலூயா. இதை விட்டுட்டு நாலு நட்சத்திரம் பாக்குறது, கோடாங்கிய பாக்குறது, குறிகாரனை பாக்குறது, செவ்வாய் கிடைச்சாலும் வெறுவாயா போயிரும், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது,
1: சனிக்கிழமை சனியும் முடிச்சது, என்னத்தான் தெரியல.
0: வயிற்றுல குழந்தை வந்து நல்ல நேரம் பார்த்து அறுத்தெடுங்க டாக்டர், எங்க அறுத்தெடுக்க, அவர் தான் குழந்தைய என்ன செஞ்சிருக்கிறார்,
1: கொடுத்துருக்கிறார்.
0: இவங்க நல்ல நேரம் பார்த்து தங்கின்னு 12-3 அறுத்த என்ன செய்யுங்க,
1: எடுங்க
0: எடுங்க.
1: இந்தியாவில 12-3 டாக்டர், சிங்கப்பூர்ல 2-33 டாக்டர்.
0: நல்ல காரியம் நடந்தாலே உடனே காலண்டரை தூக்கு, மஞ்சப்பைய தூக்கு. மங்களகரமானம்னா மஞ்சளையும் மங்களகரமானத்தை என்ன செய்யக்கூடாதுன்னா
1: பிரிக்கவே கூடாது,
0: பிரிக்க கூடாது. சுப முகூர்த்தம், அந்த முகூர்த்தம், இந்த முகூர்த்தம், எல்லா முகூர்த்தம். அதான் ஆண்டவர் அறியாதவனுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா நாளும் நல்ல நாள் தான்.
1: நல்ல நாள்.
0: உங்க கல்யாணம் என்னைக்கு?
1: செவ்வாய்க்கிழமை வச்சு.
0: பொண்ணு கிடைச்சாலும் தேவ கோட்டையில புதன் கிடைக்காதுன்னு ஆண்டவர் புதன்கிழமை வச்சாரு.
1: இல்லையே, செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்தேன்.
0: செவ்வாய்க்கிழமை கல்யாணம்.
1: ஒரு ஐயா வந்து எந்த கிறிஸ்டியனா வந்து செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைப்பாங்களான்னு யோசிச்சிருந்தேன். எவ்வளோ டிஸ்டன்ஸா இருந்தாலும் நான் போவேன்னு. சென்னையிலேருந்து பால் பீட்டர் அண்ணன், பீட்டர் பால் அண்ணன் செவ்வாய்க்கிழமைன்னு பார்த்தாரு, ஓடி வந்துட்டார் சென்னையிலேருந்து. தம்பி ஒன்னே ஒன்றுக்காக வந்தேன், செவ்வாய்க்கிழமைக்காக தான் தம்பி உன் கல்யாணத்துக்கு வந்தேன்னார். வேற ஒன்றுமே இல்லை.
0: நான் இனிமேல் ஏதாவது நல்ல காரியத்தை பார்க்குறப்ப காலண்டர் பக்கமே திரும்பக்கூடாது,
1: கூடாது. எங்க அம்மா சொன்னாங்க, காணா ஒரு கல்யாணமே செவ்வாய்க்கிழமை தான்ப்பா, வாரத்தின் 3வது நாள்ன்றாங்க.
0: நல்ல காரியத்தை செய்யறதுக்கு நல்ல நாளை பார்க்காதீங்க. தேவனுடைய காலம் வந்ததுனாலதான் அந்த நல்ல காரியமே நடக்குது.
1: ஆமென்.
0: தேவனுடைய நேரம் வந்ததுனாலதான்
1: நல்ல காரியமே நடக்குது.
0: அந்த நல்ல காரியமே நடக்குது. நீங்க அந்த நல்ல காரியத்துக்கு நல்ல நேரத்தை குறிக்கிறீங்க.
1: எஸ்.
0: அது இல்ல, தேவன் என் வாழ்க்கையில கிரியை செய்யும்படியான நேரங்களை காலங்களை முன்னாடியே குறிச்சு வச்சிருக்கிறாரு.
1: எஸ்.
0: தேவன் எனக்கு தந்த ஆரம்பத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவரோட சேர்ந்து நான் பயணிக்கும் பொழுது அந்த ஆரம்பத்துக்குள்ள தேவன் முன்குறிச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் அந்தந்த நேரம் வர்றப்ப பட்டு பட்டுன்னு வெடிக்கும்.
1: ஆமென்.
0: இதுதான் ரகசியம், புரிஞ்சுக்கங்க.
1: எஸ்.
0: இதுதான் ரகசியம். சிம்பிள், வெரி சிம்பிள். ஆனா இதுவரைக்கும் காத்திருந்து ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மனுஷனுக்கு என்ன இல்ல? பொறுமை இல்ல,
1: பொறுமை இல்ல.
0: ஐயோ வயசாயிருச்சுன்னு வயசே என்ன செய்யாதீங்க,
1: பார்க்கவே
0: பார்க்காதீங்க. வயசை பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக்கா வராத தலைவலி என்ன செஞ்சிடும்னா
1: வந்துடும்,
0: வராத தலை சுத்தம் என்ன செஞ்சிடும்னா
1: வரும், குறுக்கு வலி வரும், ஒத்த தலைவலி வரும்.
0: நீங்க வயசை கணக்கு பண்ணீங்கன்னா 50க்கு மேல நடையே மாறிடும்.
1: எஸ். ஒரு சாட்சி நடப்பீங்க.
0: உங்க வயசை பார்க்காதீங்க. இந்த வயசுலதான் தேவன் இந்த கிரியை செய்யணும்னு முன்குறிச்சிருக்கிறார். அதனால ஆண்டவரே குரோனோஸை பார்த்தா வயசு பயமுறுத்தும், கெய்ரோஸை பார்த்தா ஆண்டவர் இந்த காலத்துல இந்த காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, இதை நான் அப்படி என்ன செய்யறேன்
1: விசுவாசிக்கிறேன்.
0: எனக்குலாம் 56 வயசு ஆளுக்களை பார்த்தாலே பயமா இருக்கும், படக்குன்னு அப்படி என்ன செய்யணும், தோத்துற ஆண்டவரேன்னு சொல்லிடுவேன். ஏன்னா 56 வயசுலாம் நமக்கு புள்ள வரக்கும் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் இந்த பக்கம் திரும்பி என்ன செய்ய மாட்டேன், நான்
1: பார்க்க மாட்டேன்ப்பா,
0: பார்க்க மாட்டேன்,
1: பார்க்க மாட்டேன்.
0: 56னா குரோனோஸ். ஆனா கெய்ரோஸ் வந்து ஆபிரகாமுக்கு 99ல தான்.
1: எஸ்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது நம்ம அறிவுக்கு விளங்கல.
1: எஸ்.
0: ஆனா இதுதான் நிஜம்,
1: நிஜம்.
0: இந்த பேட்டர்ன்ல ஓடுறவன் லைஃப் சரித்திரம்.
1: ஆமென்.
0: இந்த பேட்டர்ன்ல ஓடுறவன் சூப்பர் நேச்சுரலி
1: நேச்சுரல், சூப்பர் நேச்சுரலி நேச்சுரல்.
0: ஆண்டவர் தம்முடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கான காலத்துக்குள்ள உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: This is God's kairos.
1: Kairos.
0: The church அந்த காலகட்டத்தில் இருக்கு.
1: ஆமென்.
0: புரியுதோ புரியலையோ? Just listen பண்ணுங்க.
1: Yes.
0: தேவன் குறிச்சிருந்த காலத்துல பிறந்தவன் தான் யோவான் ஸ்நானன். தேவன் குறிச்சிருந்த காலத்துல கட்டி முடிக்கப்பட்ட அலங்கம் 52 நாள்ல முடிஞ்சு. 70 ஆண்டுகளை தலையில நின்னு முடியல. அதுக்கு முன்னாடி இடிச்சு போட்டது முடியல. 100 வருஷத்துக்கு மேல உள்ள கதை. ஆனா எத்தனை நாள்ல முடியுது?
1: 52
0: நாள்ல ஏன் முடிஞ்சு? கெய்ரோஸ்,
1: கெய்ரோஸ்,
0: God's time.
1: Hallelujah. Hallelujah.
0: தேவன் குறிச்சிருந்த காலத்துல பிறந்தவன் தான் சாமுவேல், ஐசக். தேவன் குறிச்சிருக்கிற காலத்துலதான் சின்னவன் 1000 ஆகிறான். தேவன் குறிச்சிருக்கிற காலத்துலதான் சிறியவன் பலத்த ஜாதி ஆகிறான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன். கெய்ரோஸ்,
1: கெய்ரோஸ்,
0: நாட் க்ரோனோஸ்.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நேரத்துல தலையில நின்னாலும் தேவன் கிரி செய்யவே மாட்டார். ஆனா நம்ம வாழ்க்கையில கிரி செய்வதற்கான அவருடைய நேரம் என் வாழ்க்கையில கட்டாயம் வந்தே தீரும்.
1: தீரும்.
0: நீங்க தேவன் தந்த ஆரம்பத்தை பிடிச்சுக்கிட்டு அவரோட பயணிக்கிற நபரா இருப்பீங்கன்னா இந்த ஆரம்பத்தை நீங்க என்ன செய்வீங்க? இந்த காலத்தை நேரத்தை நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க,
1: சந்திப்பீர்கள்.
0: அதியம் 21:1, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு
1: செய்தருளினார்.
0: இதெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வயசாது
1: இல்லையே.
0: 86 வயசு கிழவி, 99 வயசு தாத்தா.
1: தாத்தா
0: இந்த டயத்துல எதுவும் நடக்கிறதுக்கு என்ன இல்ல,
1: வாய்ப்பே இல்ல.
0: ஆனா க்ரோனோஸ் படி பார்த்தா வாய்ப்பு இல்ல, கெய்ரோஸ் படி பார்த்தா
1: தாத்தா தந்தையானார், ஆயா தாயானார். அல்லேலூயா.
0: உங்க வாழ்க்கையில சாத்தியமே இல்லாத காரியம் கெய்ரோஸ்ல நடந்து முடிஞ்சிரும்,
1: முடிஞ்சிரும்.
0: நீங்க நம்ம சர்ச்சை இப்ப பாத்துக்கங்க. இப்ப டிசம்பரை பாருங்க, கோவிட் சீசனை பாருங்க. உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறது எதுவுமே, நீங்க பாக்குற எதுவுமே எங்களுக்கு சாத்தியம் இல்லை. ஆனா இந்த சீசன்ல ஏன் எல்லாமே சட்டுப்புட்டு நடக்குதுன்னா, திஸ் இஸ் காட்ஸ் கெய்ரோஸ்.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஆதியாகமம் 41 யோசேப்புக்கு காரியம் வாசிச்சா, பானபாத்திரக்காரன் வந்தான், சுயபாகி வந்தான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், என்ன மறக்காம நினைச்சுக்கங்கன்னு சொல்லி அனுப்பியும் அந்த பையன் செஞ்சுட்டான்,
1: மறந்துட்டான்,
0: மறந்துட்டான். 2 அப்படியே தானே இருந்துச்சு,
1: அப்படியேதான் இருந்துச்சு.
0: ஆனா 42 அதிகாரத்துல தேவன் யோசேப்புனுடைய சார்பில் செயல்படும்படியான ஒரு தருணம் வந்துச்சா வரலையா?
1: வந்துச்சு.
0: ஜோசப்புக்கு 30 வயசுலதான் கெய்ரோஸ்.
1: ஆமென்.
0: 24 யோசேப்போட வாழ்க்கை டோட்டலா மாறிடுச்சு.
1: ஆமென்.
0: 24 தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியா பயன்படுத்தி தேவனோட இருந்தான். இப்போ அவன் வாழ்க்கையில தேவன் செயல்படுகிறதுக்கான நேரத்துக்குள்ள கர்த்தர் என்ன செஞ்சார்? யோசேப்ப
1: கொண்டு வந்தார்,
0: கொண்டு வந்தார்,
1: கொண்டு வந்தார்.
0: என்னுடைய வாழ்க்கையில தேவன் அசைவாடி சில காரியங்களை சடுதியா செஞ்சு முடிக்கிற ஒரு நிகழ்வு ஆண்டவர் எனக்கு தந்த ஓட்டத்துல அப்பப்ப வந்து போகும். அந்த சமயத்துல தான் எல்லாமே எப்படி நடந்து முடியும்,
1: கடகட
0: நடந்து முடிஞ்சிடும்.
1: ஆமென்.
0: சிலருக்கு இந்த கெய்ரோஸ் வந்து சில மாதங்கள் நீடிக்கும், சிலருக்கு சில வருஷங்கள் என்ன செய்யும்னா
1: நீடிக்கும்.
0: ஆனா வேதத்தின் அடிப்படையில் இது நிஜம்.
1: ஆமென்.
0: இது என்னன்னா
1: நிஜம்.
0: அதனாலதான் புதிய சீசனை தேவன் தர்றப்ப அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: புதிய ஆசீர்வாதங்கள் தானாவே துளிர்க்குது.
1: ஆமென்.
0: நியூ சீசன் வர்றப்ப நியூ பிளஸிங் சேர்ந்து தான் வரும்.
1: ஆமென்.
0: புதிய சீசனோ புதிய ஆசீர்வாதங்களையும் பிரிக்கவே முடியாது.
1: எஸ்.
0: நீங்க நியூ சீசன்ல ஆண்டவர் உங்களை கைரோஸ்ல கொண்டு வர்றாருனா உங்க அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க இந்த சீசன்ல தான் சுதந்திரிக்கிறீங்க. அதனாலதான் 2025 உங்க குடும்ப பின்னணிக்கு சம்பந்தமே இல்லாத மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஏனா this is your kairos.
1: Kairos. Amen.
0: பாருங்க கனிந்து வர்றப்ப இதுவரை கைகூட வராம இருந்த காரியங்கள் எல்லாமே நடந்து முடியும். 20 வருஷம் காத்திருந்திருக்கலாம் இந்த காரியத்துக்காக, அல்லது 15 வருஷம் காத்திருந்திருக்கலாம், அல்லது ஆபிரகாம போல ஒரு 25 வருஷம் காத்திருந்திருக்கலாம், அல்லது நெகேமியா காலத்துல 100 ஆண்டுகள், 70 80 100 வருஷம்னு காத்திருக்கலாம். ஆனா இத்தனை வருஷ காத்திருப்பின் முடிவுல ஆண்டவர் இந்த பெரிய காரியத்தை சில நாட்கள்ல செஞ்சு முடிப்பார்.
1: ஆமென்.
0: பல ஆண்டு நீங்க காத்திருந்து நடக்காதிருந்த சில காரியங்கள் இந்த வருஷத்துல சில நாட்களை நடந்து முடிய போகுது.
1: ஆமென்.
0: சில நாட்களை நடந்து முடியும்.
1: ஆமென்.
0: ஏன்னா உங்க வாழ்க்கையில தேவன் செயல்படுகிற நேரம் இது.
1: ஆமென்.
0: இந்த நேரத்துக்காக தான் நீங்க பிறந்தீங்க.
1: எஸ்.

0: உங்க கைக்கு எட்டாத ஆசீர்வாதம் அப்படியே உங்க கையில அப்படி ஈஸியா அதை நீங்க தொடுவீங்க.
1: உள்ளங்கை நெல்லிக்கனியை போல
0: இது நடக்கும்.
1: நடக்கும்.
0: இது என்ன செய்யும்?
1: நடக்கும்.
0: பெண்களை கதவுகள் உடையும்.
1: எஸ்.
0: இரும்பு தாழ்பால்கள் முறியும். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நீங்க சுதந்திரிக்க இந்த சீசன்ல தான் தேவன் கிரியை செய்வார். நீங்க உடைக்க முடியாதபடி உங்களுக்கு தடையாயிருந்த இரும்பு கதவுகளை, வெண்கல தாழ்பால்களை என் ஆண்டவர் முறித்து போடுகிற ஆண்டு.

0: ஓரம் எங்க பார்த்தாலும் எனக்கு போன் கால் எல்லாமே தட்டு வாங்கிட்டான் தட்டு வாங்கிட்டான் தட்டு வாங்கிட்டான்.
1: எஸ்
0: தட்டு வாங்கிட்டான், சட்டு போட்டு நடக்க போகுது
1: நடக்க போகுது.
0: லட்டு தான் என்னென்ன வாங்கினோம். இன்னைக்கு மத்தியானம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல வந்துச்சு, பாஸ்டர் ஜான்சன் வந்தவர் போட்டிருக்காரு, அண்ணே இந்த வருஷம் நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுறோம், சூப்பர் நேச்சுரலாக காரியங்கள் என்ன செய்ய போகுதுன்னா நடக்க போகுது. அற்புதம் நடந்த பின்னாடி தானே ஆளாளுக்கு விருந்து வைக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஆண்டு சொல்றார் முதல்ல விருந்து வைக்கின்றாரு. உனக்கு அற்புதம் நடக்க போகுதுங்கிற நீ விசுவாசிக்கிறேன்னா
1: விருந்து,
0: உனக்கு தில் இருந்தால் நீ விருந்து வைடா அப்படின்னாரு. அதோட சேர்ச்சில் நான் டிக்ளேர் பண்ணினேன், 20 வாரம் புக் ஆயிடுச்சுனேன். அதனால ஜோகனுக்காக நாங்க ஒரு விருந்து வைக்க விரும்புறோம், நீங்க ரெடியான்னு கேட்டாரு. இந்த
1: வர்றேன்
0: இத போல்டா நீங்க பேச முடியும்னா, ஆண்டவருடைய கைரோஸ் டயத்தை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கும்னா தைரியம் வராதவனுக்கும் தைரியம் வரும்
1: வரும். ஆமே
0: கைரோஸ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடுகளவு சந்தேகம் கூட வராது, எந்த வயசா இருந்தாலும்.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: விடிய போகுதுங்கிறத எது முன்னறிவிக்குது?
1: விடி வெள்ளி
0: நல்ல சரியா அந்த பக்கம் என்ன செய்யும்னா பளிச்சுன்னு தெரியும். காலையில 4 மணி 4:30 பார்த்தோம்னா அப்படி நல்ல அவ்வளவு உயரத்துல கிளீனா தெரியும். அந்த வெள்ளியை பார்த்த உடனே விடியல குறிச்ச சந்தேகம் வருமா உங்களுக்கு?
1: வரவே வராது.
0: அப்போ விடிவெள்ளி பூத்துருச்சுன்னா விடியல் என்ன செஞ்சிருச்சு? எனக்கு தெள்ள தெளிவா அறிவிக்கிறதுக்கு தான் கத்தர் வானத்துல எதை வச்சிருக்கிறாரு?
1: விடிவெள்ளி.
0: விடிவெள்ளிய வச்சிருக்கிற.
1: ஹல்லேலூயா.
0: விடியல பார்த்தனா
1: பார்க்கல,
0: இன்னும் பார்க்கல, இன்னும் இருட்டா தான் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், விடிய போகுது
1: விடிய போகுது
0: விடிய போகுது. டேய் எல்லாம் இருட்டா இருக்கியா, என்னடா உனக்கு புத்தி ஈத்தி கெட்டு போச்சா, புத்தி பேதலிச்சு போச்சா, என்னடா இருட்டா இருக்கிறப்ப விடிய போகுதுன்னு சொல்ற? அட அறிவு கட்டவனே, அங்க பாடுறா என்ன பூத்து இருக்குன்னு.
1: விடி வெள்ளியே
0: ஒரு திட்டு திட்டி சொல்றோமா?
1: வெள்ளி பூத்துருச்சுரா?
0: வெள்ளி தெரியல, வெள்ளி வெள்ளி பூத்துருக்கு தெரியல, இன்னும் விடியல சந்தேகப்பட்டு இருக்க நீ. இது மட்டும் தெளிவா இருக்குல்ல. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில தேவன் களத்துக்கு வந்துட்டாருங்கிறத எந்த சந்தேகத்துக்கு இடமில்லாம நாம நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கான அடையாளங்களை தேவன் தருவார்.
1: ஆமென்.
0: அதான் நவம்பர் டிசம்பர்ல சொன்னார், ஆரம்ப அறிகுறிய நீ டிசம்பர்ல பாப்பன்னார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: விடிவெள்ளி டிசம்பர்லயே பூத்துருச்சு, செங்கமங்கலா இருக்குங்க. அதானே சொல்லுவோம்
1: செங்கமங்கல
0: எப்படி இருக்கு? செங்கமங்கலா இருக்கு. ஒரு வெளிச்சம் ஏற்கனவே பரவ தொடங்கி விட்டது.
1: எஸ். அல்லேலூயா.
0: இந்த ஆரம்பத்துக்குள்ள ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதத்தை தாராளமா வச்சிருக்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அது என்ன அடையாளம் பாஸ்டர்? எனக்கு ஒண்ணும் புரியலையே, கொஞ்சம் விளக்கமா என்ன செய்யுங்கன்னா
1: சொல்லுங்களேன்.
0: லூக்கா 5வது அதிகாரத்துல பெருமையான பேதரோட படகை பார்த்து ஆண்டவர் அந்த படகுல ஏறி நின்று பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு பேதரோ பார்த்து 5:4 என்ன சொன்னாரு? நீ மீன்களை பிடிக்கும்படி
1: ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அல்லேலூயா.
0: ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பேதுருட்ட பேச போறார். நல்லா கவனிக்கிறீங்களா?
1: எஸ்.
0: தூக்கம்லாம் வரலையா?
2: ஒரு சீரியஸான காரியத்தை பேதுரு என்ன செய்ய போறாரு,
3: பேச போறாரு.
2: அந்த காரியத்தை பேதுரு அப்படி என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். டைரக்டா அந்த காரியத்தை பேசினா இந்த பையன் விசுவாசிக்க மாட்டான்னு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பையனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டிட்டு பேசினோம்னா ஆமேன்னு சொல்லுவான்னு
3: தெரியும்.
2: அதனால மேட்டர் வந்து மீனை பிடிக்கிறது இல்ல, பிரயாசப்பட்டு ஒண்ணு
3: என்ன
2: வார்த்தையின்படி நான்
3: வலையை போடுகிறேன்.
2: போட்டப்ப படவுகள் அமிழத்தக்கதாக,
3: வலைகள் கிழியத்தக்கதாக, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்கதாக.
2: ரெண்டு படவுகள் நிறைய என்ன செய்தார்கள், நிரப்பினார்கள். அப்ப எல்லாத்தையும் பிடிச்சு முடிச்சு லோட் ஆக்குற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றார். முதல்ல மீனை தட்டுங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லி தெப்பமா நிக்குது போட்டு. ரெண்டும் ரெண்டு போட்டு எப்படி நிக்குது
3: தெப்பமா?
2: இதுக்கு மேல ஒரு கூடை அள்ளி ரெட்டமடியில இருந்து ஒரு கூடையை தூக்கி போட்டாலும் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிப்போம், போட்டு
3: சிங்க்.
2: அதனால மடியை ஏத்துறது கூட என்னன்னா
3: நீங்க
2: ஒரு பெரிய வார்த்தையை சொல்றீங்க, மனுஷனை பிடிக்கிறதா? புரியலையே எனக்கு, ஒன்னு என்ன செய்யலையே, கொஞ்சம் போட்ட பாரு அப்படின்னு இருப்ப. போட்ல பார்த்தா ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னபடியே போட்டு நிறைய என்ன இருக்குன்னா, இது அறிவுக்கும் புத்திக்கு
3: என்னன்னா,
2: நேத்து ராத்திரி தான் இந்த இடத்துல போட்டு போட்டு வரட்டுலவே என்ன செஞ்சேன்,
3: எடுத்தேன்
2: ஒரு ஒரு ஒரு சுவாப்பார கூட என்ன செய்யறேன்னா போட்டுல
3: ஏறலப்பா
2: வலையில ஒண்ணு. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு காலையில போட சொன்னா தெப்பம் தெப்பமா மீன் என்ன செய்யுதுன்னா
3: அறுதுப்பா.
2: இது சாத்தியமே என்னன்னா
3: இல்லப்பா,
2: எப்படி மீன் பிடிச்சேன்னு எனக்கு என்ன
3: செய்யல இல்லப்பா.
2: அப்பனா நான் மீன் பிடிச்சது நிஜம்னா, நீங்க சொல்ற மாதிரி நான் மனுஷனை பிடிக்கிறது நிஜம் ஆண்டவர்,
3: நிஜம் பா நிஜம். அல்லேலூயா.
2: பெரிய காரியத்தை விசுவாசிக்கிறதுக்கான திராணி நமக்கு இல்லைன்னு தெரியும். அதனால ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சு நம்ம கண்ணு முன்னாடி காட்டி, நம்புறியா நடந்திருக்கா, இது ஒன்னால புரிய முடியுதா, புரிய முடியல, இது உனக்கு சாத்தியமே இல்ல, சாத்தியமே இல்லாத காரியத்தை செஞ்சு காட்டியிருக்கானா, அப்பனா உன் வாழ்க்கையை குறிச்ச காரியத்தையும் நான் நிறைவேற்றி முடிப்பேங்கிறத நம்புறதுக்கு நான் உனக்கு தருகிற அடையாளம் தான் இந்த ஆசீர்வாதம்.
3: எஸ்
2: ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார். நவம்பர்லயே சிலர் பார்த்திருப்பீங்க, அல்லது ஜான்வரில நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் ஏற்கனவே வாக்கு பண்ணி இருக்கிற பெரிய காரியம் நிறைவேற போகிறது என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய அடையாளங்களை சில ஆசீர்வாதமா கர்த்தர் தரப்போறார்.
3: ஆமென்.
2: அது ஆசீர்வாதமா மட்டும் இல்ல, அது அடையாளமா வருது. பேதுரு மீனை பிடிச்சது ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அவன் மனுஷனை பிடிப்பான் என்பதற்கு தேவன் கொடுத்த அடையாளம்.
3: அடையாளம்
2: ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை வருகிற நாட்கள்ல உங்களுக்கு அடையாளமாய் தருகிறார். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து பிரமிச்சு நீங்க சொல்லுவீங்க, இது நடந்திருக்குன்னா
3: அதுவும் நடக்கும் ஆண்டவரே, நடக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
2: ஆண்டவர் நமக்கு அருள் செய்திருக்கிற பெரிய காரியத்தை, வாக்கு பண்ணி இருக்கிற பெரிய காரியத்தை நாம விசுவாசிக்க தயங்குவோம்னா, தடுமாறுவோம்னா, போடா நான் வேற ஆள பாத்துக்கிறேன்ட்டு போக மாட்டாரு. என்ன கையை பிடிச்சி அவர் என்ன கொண்டு செய்ய தீர்மானிச்சிருக்கிற காரியத்தை நான் நூற்றுக்கு 100% விசுவாசிக்க தேவையான சில அடையாளங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதமா கொடுப்பார்.
3: ஆமென்.
2: பேதுரு கொடுத்தத போல.
3: அல்லேலூயா.
2: தேவன் ஏற்கனவே உங்களுக்கு அடையாளத்தை கொடுத்துட்டாரு.
3: எஸ்
2: விசுவாசிங்க,
3: விசுவாசிக்க,
2: பெரிய காரியம் நடக்க போகுது.
3: ஆமென்.
2: அல்லேலூயா
3: அல்லேலூயா.
2: போன முறை தந்தையர்கள் வந்து வீட்டில் ஒரு 4 நாளைக்கு மேல தங்கியிருந்தாங்க. அப்ப மத்தியானம் சாப்பிட்டுட்டு இந்த வேப்பமரம் நிழல்ல நானும் அப்பா ஜூடா பீட்டர் எல்லாம் ஏஞ்சல்லாம் உட்காந்துருந்தோம். அப்ப உட்காந்து சும்மா பேசிட்டு இருந்தப்ப அவங்க வீட்டை பார்த்துட்டு சொன்னாங்க, டே இந்த வீடு எப்படி வந்துச்சு, அப்படிதான் உனக்கு லேண்ட் வரும் அப்படின்னு.
3: ஆமென்.
2: வீடு எப்படி வந்துச்சு,
3: அப்படிதான் உனக்கு லேண்டும்,
0: அப்படிதான் தரிசனத்துக்கான
3: லேண்டும்
0: நிலமும் வரும். என்ன நீயா கட்டின? நீயே கத்த தானே கட்டி கொடுத்தாரு. செஞ்சார்ல கோவிட்ல, எப்படி சாத்தியம்? வாய்ப்பே இல்லை. என்ன விசுவாசம் வந்துச்சு? இத செய்தவ நிலத்துக்கு எடுத்த காரியத்தில் எங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார்.
3: செய்வார்.
0: அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா அது என்னவா கொடுக்கப்பட்டிருக்கு? இன்னொரு காரியம் உனக்கு நடக்க போகிறது என்பதை நான் விசுவாசிப்பதற்கான அடையாளமா சில பிளஸிங் ஆண்டவர் தர்றார்.
3: ஆமென்.
0: அல்லேலூயா,
3: அல்லேலூயா.
0: ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போற காரியத்தை நீங்க விசுவாசிக்க தயங்குவீங்கன்னா, பயப்படுவீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க பலத்துல அது வரல, உங்க திறமையில அது வரல, உங்க தகுதியில வரல. சொல்ல போனா அந்த ஆசீர்வாதம், நீங்க சுதந்திரிச்ச ஆசீர்வாதத்துக்கும் உங்க சம்பாத்தியத்துக்கும் உங்க திறமைக்கும் உங்க படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை சாமி.
3: ஆமென்.
0: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சதனால வந்தது.
3: வந்தது. ஹல்லேலூயா.
0: இதான் வந்து வனாந்தரத்துல கொஞ்ச ஆடுகளை தாவீது மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை
3: பிடிச்சிட்டு
0: போயிருச்சு. நான் அதை தொடர்ந்து போய் அடிச்சு அதனுடைய வாய்க்கு என்ன செஞ்சேன்? தப்பு வச்சேன். அந்த சிங்கத்தின் வாய்க்கும்
3: அந்த கரடியின் வாய்க்கும்
0: என்னை தப்பு வைத்த ஆண்டவர்,
3: இந்த வெறுத்த சேதனம் இல்லாதவன் பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை நீங்களாக்கி விடுவிப்பார், ரட்சிப்பார்.
0: கோலியாத்தை நான் அடிப்பேங்கிற நிச்சயம் தாவீதுக்கு எங்க இருந்து

0: நிலம் வந்த மாதிரியே ஜனமும் வருமா?
1: கட்டாயம் வருவார்கள்.
0: நிலத்தை மட்டும் தந்து ஜனத்தை பிடிச்சி வச்சுக்கிறாரா?
1: வச்சுக்கிற மாட்டார்.
0: இவ்வளவு பெரிய லேண்ட் வந்து கருவாடு காய போடுறதுக்கா வாங்கி வச்சிருக்கோம்?
1: இல்லையே.
0: இல்ல காரா அடிக்கலாமா? இல்ல திருக்கை காய போடலாமா? நல்ல களம் சாமி. அங்க டன்னு டன்னா மீனை பிடிச்சி கருவாட்டை உலத்துறதுக்கு அருமையான இடம்னு சொல்ல முடியுமா?
1: முடியாது.
0: ஜனத்தால நிறைஞ்சு வழியும்.
1: ஆமென். புதிய புதிய மீன்களை கர்த்தர் தருவார்.
0: ஜனத்தோடு கூட நிலம்.
1: ஆமென்.
0: நான் தருவேன்னு சொன்னபடியே தேவன் தந்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த இந்த இந்த காசு நமக்கு சாத்தியமா?
1: இல்லை.
0: எப்படி சாத்தியமாச்சு?
1: கெய்ரோஸ்,
0: கெய்ரோஸ்,
1: கெய்ரோஸ்,
0: கெய்ரோஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, தடையை பார்த்தாலும் ஒண்ணு இல்ல சாமி, உள்ளுக்குள்ள
1: பாக்கெட்ல ஒண்ணு இல்ல சார்.
0: நானும் சேர்த்து பார்க்கலாம், காசு சேர்க்கிற ஆண்டவரே, நிலம் வாங்குறதுக்கு நான் ஒரு வருஷமா சேர்த்தேன். வெளியூர்லாம் போய் ஊழியத்துக்கெல்லாம் போற காசெல்லாம் கொண்டு வந்து பேங்க்ல போட்டு போட்டு போட்டு போட்டு அந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம் 20 லட்சம் சேர்த்தமாயா. சேர்க்கிறப்ப எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு, போடா ஓ ஜெயமிப்பெல்லாம் நான் வந்து என்ன செய்ய போறேன்னாக்கா,
1: லேண்ட் வாங்கி தர போறேன்.
0: இருந்தாலும் சும்மா இருக்க முடியாது ஆண்டவரே, நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி போற ஊர்ல எல்லாம் கொடுக்குற காசை வாங்கி கொண்டாந்து எங்க போடுறதுன்னா ட்ரஸ்ட்ல போட்டு கிட்டத்தட்ட ஒரு 19-20 லட்சம் சேர்த்து வச்சோம். அதுவும் நவம்பர் மாதம் அந்த கேம்ப்பு, இந்த பாஸ்டர்ஸ், இதை இதுக்கு அதுக்கு இந்த செலவு, அந்த பரிசு பொருள் வாங்க, இத்தனை வாட்ச் வாங்கன்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் தென்ன பண்ணியாச்சு. காலி பண்ணி அதுவும் கரைஞ்சி 15 லட்சம் 14 லட்சத்துக்கு வந்துருச்சு. இந்த லட்சணத்தில் என்ன வாங்க?
1: நிலத்தை.
0: நிலத்தை வாங்க. எங்கிருந்து காசு வரும்? ஆனா வந்துச்சா வரலையா?
1: வந்துச்சு.
0: எப்படி வந்துச்சு?
1: கெய்ரோஸ்னால வந்துச்சு. எஸ்
0: தரிசன பூமி இல்ல, இத்தனை ஆண்டு அதுக்கான சிந்தை நமக்குள்ள என்ன செய்யலனா
1: வரல.
0: அப்படி வந்தாலும் வாங்குறதுக்கு எசக் இல்ல. நம்ம ஊர் பாஷையில செயல்படுகிற தருணம் நவம்பர் டிசம்பர்ல வந்துச்சு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை
1: கட்டினார்கள்.
0: அந்த வார்த்தையை விசுவாசிச்சப்ப வீடுகள் வந்துச்சா?
1: வீடுகள் வந்தது.
0: ஜனத்தோடு கூட நிலத்தை தருவேங்கிற தீர்க்க தரிசனத்தை விசுவாசிச்சப்ப நிலம் வந்துச்சா?
1: வந்துச்சு.
0: இது வந்தா ஜன வருமா?
1: வருவார்கள்.
0: இது வந்தா ஜோகன் வருவானா?
1: வருவான்.
0: ஜோகன் வந்தா எழுப்புதல் வருமா?
1: வரும்.
0: சிஸ்டமேட்டிக்கா?
1: சிஸ்டமேட்டிக்.
0: இது மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, காட்ஸ் டைமிங்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு.
0: அதனாலதான் இளவட்டமா இருக்கிறப்ப எதையும் செய்யாம
1: என்ன
0: செய்ய நீங்க புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரல, ஒரு ஆரம்பத்தை மட்டும் தான் கொடுத்தார். 75 வயசுல ஆரம்பத்தை பிடிச்சுக்கிட்டு ஆபிரகாம் தேவனோட தொடர்ந்து பயணித்த பொழுது 99 வயசுல வாக்கு பண்ண காரியம் உண்டுச்சு.
1: எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: தேவன் குறிச்சிருக்கிற காலமோ நேரமோ கெய்ரோஸ் எங்க இருக்குன்னா, தேவன் நமக்கு தந்த அழைப்புக்குள்ளையும் ஆரம்பத்துக்குள்ளயும் இருக்கு. தயவு செஞ்சு உங்க கெய்ரோஸ விட்டுறாதீங்க, அது இன்னொரு டாபிக். நீங்க இந்த டீச்சிங் வந்து நீங்க டிவோஷன்ல தயவு செஞ்சு நீங்க கேளுங்க.
1: எஸ். விட்டுறாதீங்க.
0: கெய்ரோஸ விட்டவனுடைய நிலைமையெல்லாம் படாத பாடு படணும். கெய்ரோஸ் வர்றப்ப அதோட இணைஞ்சுக்கணும்.
1: எஸ்.
0: இணைஞ்சுக்கணும். விட்டீங்கன்னா திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் என்னன்னா
1: தெரியாது.
0: தெரியவே தெரியாது. இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற ஒரு சவுண்ட் டாக்ட்ரின்.
1: எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அந்த ஆரம்பத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம தேவனோட பயணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு குறிச்சிருக்கிற காலமும் நேரமும் கணிஞ்சு வர்றப்பதான், பல வருஷமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து உங்களால சவதரிக்க முடியாத ஒரு காரியத்தை சில நாள்ல சுதந்திரிப்பீங்க.
1: ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: பூரா எம்டி.
1: எஸ்.
0: நானும் எம்டி, இதுதான் எம்டி.
1: பீட்டர் என்ன எம்டி?
0: பீட்டர் எம்டி. எங்களுக்கு வந்த மனைவி மாதிரி எம்டி இல்ல, மாமனார் வசதியான வீட்டுல இருக்கிறாரு. அடிச்சு பெருக்கி மொத்தத்துல வாங்கலன்னு சொல்ல முடியுமா?

0: வெறும் பயலுக்கு ஒண்ணா சேர்ந்து இவ்வளவு காரியத்தை செய்யறாரு, நீங்க யோசிச்சு பாருங்க இது எப்படி சாத்தியம். 20 வருஷமா சாத்தியம் இல்லாத இருந்த காரியங்கள், 19 வருஷம் கூற வீடு எப்படி திடீர்னு கார வீடா மாறுச்சு, கைரோஸ். 22 வருஷமா சொந்தமா தரிசனத்துக்கு லேண்ட் இல்ல, எப்படி திடீர்னு லேண்ட் வந்துச்சு, கைரோஸ். God's timing.
1: Amen.
0: God's timing வரப்ப God connections ம் கொடுப்பார், அது இன்னொரு டாபிக். காய கட்டை உருட்டி போட்ட உடனே திடீர்னு ஒரு ஏணி வந்து அடிமட்டத்தில் இருக்கணும் தூக்கி உச்சாணி கொம்பளை வைக்கிது பாருங்க, அந்த மாதிரி திடீர்னு ஒரு கனெக்ஷன் வந்து கடங்கள் இருக்கிறவங்க பல மடங்களை தூக்கி வச்சு.
1: ஆமென்.
0: கைரோஸ் பண்ற வேலை,
1: கைரோஸ்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இதெல்லாம் லைஃப்ல பார்க்கணும்னா தேவன் கொடுத்த ஆரம்பத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டே என்ன செய்யணும்னா கூடயே
1: பயணிக்கணும்,
0: ஓடணும், பயணிக்கணும்,
1: இந்த ரதத்தோட சேர்ந்துக்கணும்.
2: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: இந்த கைரோஸ் வர்றப்ப நிறைய மன கசப்புகள்லாம் ஆறிடும். எலியும் பூனையுமா கீரியும் பாம்பு மறந்தவங்க எல்லாம் நகமோ
1: சதைமா
0: சதைமா மாறுவாங்க.
1: மாமியார்
0: மருமக சண்டை, நாத்தனார் குழந்தையா, என்ன குழந்தையா சண்டையா, சண்டை அண்ணன் தம்பி சண்டை, பங்காளி சண்டை,
1: அத்தாச்சி சண்டை,
0: அத்தாச்சி சண்டை எல்லாம் காணாம போயிடும். எலியும் புனை மருந்தது எல்லாம் என்ன நகமோ
1: சதைமா
0: சதைமா மாறுவாங்க. ஏன்னா என்ன வந்திருக்குன்னா
1: சிங்கம் ஆடும் ஒன்னும் புல்லு மேய்தா எப்படிப்பா,
0: ஆயிரம் வருஷம் அரசாட்சியில நடக்கிற அதிசயம் எல்லாம் இந்த காலத்துல
1: நடக்கும்.
0: ஆடும் ஒண்ணா சேர்ந்து புல்லு மேயுது, குழந்தை பாம்பு புத்துக்குள்ள கைய உடுதியா, பாம்பை புடிச்சு விளையாடுதியா, என்ன நடக்குது.
1: கைரோஸ், கைரோஸ், சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு.
0: அதனால இந்த தீராத பிரச்சனை, எக்கச்சக்கமான பஞ்சாயத்து, இதுல எல்லாம் தலையை கொடுக்காதீங்க. ஆண்டவரே உங்க கைரோஸுக்காக நான் என்ன செய்யறேன்,
1: காத்திருக்கிறேன்.
0: ஏதாவது நீங்க அந்த நாட்களை நீங்க செஞ்சு மகிமையை விளங்க பண்ண போறதுக்காக.
1: சோத்திரப்பா.
0: தாவீதை எல்லாரும் சேர்ந்து தள்ளி வச்சாங்களே, துரத்தி விட்டாங்களே, துரத்தப்பட்ட தாவீதை தேடி எல்லாரும் வந்தாங்களா,
1: வந்தாங்க.
0: 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல இஸ்ரவேல இருக்கிற சகல மூப்பர்களும் தாவீதின் இடத்துக்கு வந்து, தாவீது எல்லாத்தையும் போல எல்லாரும் தாவீதின் இடத்துக்கு வந்து, ஏன்னா அது தாவீதுக்கான கைரோஸ்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: உங்களை தள்ளி வச்சவங்கள்ட்ட போய், யா ரொம்ப கஷ்டப்படுறேன், யா எல்லாரும் சேர்ந்து என்னை தள்ளி வச்சதுனால ரொம்ப நான் உபத்திரவப்படுறேன், என்னை திரும்பவும் என்ன செய்யுங்கய்யா, சேர்த்துக்கங்கய்யா அப்படின்னு சொல்லி நீங்க கெஞ்சுற நிலைமை உங்களுக்கு வராது,
1: வராது.
0: உங்களுக்கு ஒரு கைரோஸ் உண்டு.
1: ஆமென்.
0: உங்களை தள்ளி வச்சவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க, உங்களை துரத்தி விட்டவங்க கூட்டமா கும்பலா உங்க வீட்டுக்கு வந்து, ஐயா எங்களை ஏத்துக்கன்னு,
1: ஏத்துக்கையா,
0: எங்களை சேர்த்துக்க,
1: எங்களை சேர்த்துக்கையா,
0: நீங்க யார்ட்டையும் போய் என்ன சேர்த்துக்கங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது.
1: ஆமே.
0: உங்களை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார், உங்களை பகைச்சவங்க வந்து எங்களை கை விட்டுறாத, எங்களை சேர்த்துக்க,
1: சேர்த்துக்க.
0: யோசேப்பிட்ட வந்து நின்ன மாதிரி, பெலிசியருடைய அதிபதி ஈசா கிட்ட வந்து நின்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கைரோஸ் வருது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த அதிசயம் உங்களுக்கு நடக்குது. ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: தேவன் உங்களுக்கான கைரோஸ் தர்றப்ப, புதிய சீசனை தர்றப்ப, ஆறாத மன காயங்கள் எல்லாமே என்ன செய்யும், தானாவே
1: ஆறிடும்,
0: ஆறிடும். தவறான புரிதல்கள் எல்லாம் களையெடுக்கப்பட்டு சரியான காரியங்கள் அப்படியே முளைச்சு வரும்.
1: ஆமென். முளைச்சு வரும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆமென்,
1: ஆமென், ஆமென்.
0: சூப்பர்.

0: ஒன்பது மாசம் உள்ள இருக்கிற குழந்தை வந்து நல்லா வளர்ந்து முடிஞ்சிருச்சுன்னா, ஐயோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, கூட ஒரு மாசம் உள்ள இருந்துக்கிறேன் என்ன
1: சொல்லும்,
0: வெளியே எடுக்காதீங்கடா கதை கதைன்னு இருக்கு, ஏன்டா பயமுறுத்துறீங்க உலகத்தை காட்டி, விடுங்கடா ஒரு ரெண்டு மாசம் நிம்மதியா இருந்துச்சு வர்றேன் அப்படின்னு எந்த குழந்தையாவது ஒரு 12 மாசம் 13 மாசம் உள்ள இருக்குதா?
1: இல்லை.
0: விடுங்கடா என்ன வெளியே முதல்ல சொல்லுதா இல்லையா?
1: சொல்லுது.
0: மிதிச்சு உதச்சு வெளியே என்னன்னா
1: வந்துருது.
0: அது மாதிரி உங்களுக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற ஆசீர்வாதம் நேரம் வர்றப்ப மெச்சூர்டாய் அதுவாவே
1: வரும், வெளியே வரும்.
0: அதுக்கு மேல தாங்காது, வெளியே வந்துடும்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: வாக்கு பண்ணி இருக்கிற காரியம் உங்க லைஃப்ல முண்டலைன்னா முளைக்கலைன்னா பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. டைம் இன்னும் வரல, கைரோஸ் வரல.
1: எஸ்.
0: அதுவரை காத்திருக்க தேவையான பொறுமையை விசுவாசத்தையும் தந்து நம்முடைய குரோனோஸ்ல நம்ம ஆண்டவர் பாதுகாத்துக்கிறார்.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நீங்க வெறுப்போட இல்ல, தேவன் உங்க மனசுல பத்த வச்ச நெருப்போட காத்திருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: அதனால உங்களுக்கு சோர்வு என்ன செய்யறது இல்ல, வர்றது
1: இல்லை.
0: இல்லை
1: இல்லை.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: எங்க லைஃப்ல எல்லாம் என்னோட ஊழிய பாதையில 27 ஆண்டுகள்ல எதுவுமே உடனடியா நடக்கல, ஆனா நேரம் வந்தப்ப எல்லாமே சட்டுப்புட்டு நடந்துச்சு, தீவிரமா நடந்துச்சு. எதுவும் உடனடியா என்ன செய்யல,
1: நடக்கல
0: நடக்கல, ஆனா நேரம் வர்றப்ப எல்லாமே எப்படி நடக்கும், தீவிரமாய்
1: தீவிரமாய். அல்லேலூயா.
0: தேவனோடு நடந்த இந்த பயணத்துல நாங்கள் கண்ட பலத்த கிரியைகள் அநேகம்.
1: எஸ்.
0: அநேகம். அதனால தேவன் வாக்கு பண்ண காரியம் இந்த சீசன்ல தான் என்ன செய்தனாம்,
1: முண்டுகிறது,
0: முண்டுகிறது,
1: முளை விடுகிறது,
0: முளை விடுகிறது.
1: ஆமென்.
0: வீடு கட்டாதவங்க எல்லாம் கட்ட போறீங்க.
1: ஆமென்.
0: நிலம் வாங்காதவங்க எல்லாம்
1: வாங்க போறீங்க.
0: குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம்
1: குழந்தை வருது.
0: இந்த அடங்காதவங்க எல்லாம் கத்திரிக்க என்ன செய்ய போறான்,
1: ஊழியம் செய்ய போறான்.
0: குடிவார கணவர் பைபிளும் கைமா அலைய போறார்.
1: ஆமென்.
0: தண்டகார மனைவி அத்தான் நீங்க இல்லைன்னா
1: இல்லத்தான்
0: அப்படின்னு சொல்லி
1: வாங்கத்தான் ஊழியத்துக்கு போவோம், ஆத்ம ஆதாயம் பண்ணுவோம். தேவானி
0: இந்த அதிசயங்கள் இந்த சீசன்ல என்ன செய்யுதுன்னா
1: நடக்குது,
0: முளைச்சு வருது,
1: முளைச்சு வருது.
0: ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு பாக்குறப்ப.
1: ஆமென்.
0: உங்களுக்கு பாக்குறப்ப என்ன, என் தங்கம், என் கண்ணைய நம்ப முடியலையே, தங்கம் உன்னை பாக்குறப்ப நீயா தங்கம் அப்படி மாறி போயிட்ட.
1: எஸ். சண்டைக்காரியா இருந்த நீ சகாயர் அணியா மாறிட்டேம்மா.
0: சண்டைக்காரி எப்படி மாறிட்ட,
1: சகாயர்
0: சகாயர் அணியா நீ என்ன செஞ்சிட்ட,
1: ஸ்தோத்திரிக்கிற கத்தர.
0: நீங்க மகிழ்ச்சி கடல்ல திக்குமுக்காடுற மாதிரி கத்தர் களத்துக்கு வந்திருக்கிறார்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நேலத்து காரியம் முடிஞ்சப்ப நான் ராத்திரி முழுசும் தூங்காம கிடந்த மாதிரி நீங்களும் ராத்திரி முழுசும் தூங்காம கிடக்கிற நேரம் உங்களுக்கு உண்டு.
1: உண்டு.
0: விடிய விடிய கொட்ட கொட்ட முடிச்சிட்டு கிடப்பீங்க, தூக்கம் வரல சாமி எனக்கு,
1: வரல.
0: ஏன்டா தூங்கல, நீங்க செஞ்ச செயல் அப்படி சாமி.
1: எஸ். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: யோசிச்சு பாருங்க, 19 வருஷம் குடிசை வீடு, திடீர்னு கோவிட்ல எப்படி கார் வீடு வந்துச்சு, மைண்ட்லயே இல்ல.
1: எஸ்.
0: அது என்னது, அதான்
1: என்னது,
0: கைரோஸ். அதை செய்யறதுக்கான துணிச்சல் எங்களுக்கு சுத்தமாவே இல்ல. அந்த முடிவெடுக்கிறதுக்கே 6 மாசம் போராடினேன். கட்டலாமா, நம்ம கடன்ல இருந்து வந்தவன், ஆழம் தெரியாம காலை ஊட்டி ஏதாவது சிக்கல்ல சிக்கிட்டோம்னா செத்தம்டா, திரும்ப அந்த அவமானம் நமக்கு
1: என்னன்னா,
0: சில நாள்லாம் தூங்கல பயத்துல, இது எடுக்கலாமா இந்த முடிவு, இது செய்யலாமா. அது என் மேல இருந்தா மூப்பூர் அக்கறையில சொன்னாரு, பிரதர் ஒரு வீட்டை கட்டலாம், மாட்டிக்கிறேன் வேண்டாம், நம்ம உங்க மேல உள்ள நல்ல நல்ல அபிப்பிராயத்தில் நான் என்ன செய்யறேன்
1: சொல்றேன்.
0: எனக்கு அப்ப ஃபெய்த் வந்துருச்சு, நம்ம நம்ம கைரோஸ்ல இருக்கணும்னு நினைச்சிட்டேன் நான். இல்லனே, 3 தான் மொத்தமா என்ன செய்வோம் நம்ம,
1: அட்டுவோம்.
0: அப்பதான் அவர் சொன்னாரு, எங்க கணக்கு வேற, உங்க கணக்கு வேற,
1: நாங்க
0: என்ன ஒரு கணக்கு, நீங்க என்ன ஒரு கணக்கு போடுற ஆண்டவர் அப்படின்னாரு. எப்படி சாத்தியமாச்சு லாக்டவுன்ல?
1: கைரோஸ். கைரோஸ்.
0: அது நமக்கு என்ன இல்ல, நமக்கு சாத்தியம் என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல. அதே மாதிரி லேண்டும் நமக்கு என்ன இல்ல,
1: சாத்தியமே
0: சாத்தியமே இல்ல.
1: அல்லேலூயா.
0: இதே மாதிரிதான் தேவன் வாக்கு பண்ணின எழுப்புதலும் வருது.
1: எஸ்.
0: தேவன் வாக்கு பண்ணின ஜன கூட்டமும் வருது.
1: ஆமென்.
0: தேவன் வாக்கு பண்ணின ஜோகனும் வர்றான்.
1: ஆமென்.
0: அதனாலதான் எனக்கு டவுட்டே இல்லை.
1: எஸ்,
0: டவுட்டே இல்லை. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.

0: ஆண்டவர் குறிச்சிருக்கிற டைம் வர்றப்ப விரு விரு நடக்கும்,
1: விரு விரு நடக்கும்.
0: உங்க சாட்சியை கேட்கிறவருக்கு போல கிருகிருன்னு
1: வரும்.
0: நீங்க இதெல்லாம் செய்றீங்க,
1: போன
0: தெலுங்கு
1: வாலாவுக்கு
0: நடக்கும்.
1: Hallelujah.
0: அவன் ஒட்டி அடுத்து ரிவைவலும் வருது, அதை எழுதி வச்சுக்கங்க.
1: ஆமென்.
0: Hallelujah.
1: இதுக்கு மேல சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க.
0: மாம்பட்டில போய் நான் செப்டம்பர்லயா,
1: ஆமா செப்டம்பர்,
0: செப்டம்பர்ல நான் போய் பிரீச் பண்ண போறேன். ஓசூர் போறப்ப பாஸ்டர் சுரேஷ் உங்க சர்ச்ல,
1: அப்பதான் நல்ல விசேஷம் புக் முடிச்சிட்டு போறோம் அந்த மீட்டிங்க்கு.
0: அப்ப அப்ப செய்தியில ஃப்ளோல அப்பதான் பிகின் ஆகுது எல்லாமே. அப்ப நான் சொல்றேன், ஒரு ஒரு மாமரத்துல இருக்கிற ஒரு குலையில ஒரு மாங்காய் பழுக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு காரியம் லேசா மஞ்சள் அடிக்குமா?
1: மஞ்சள் அடிக்கும்.
0: இந்த மாதிரி மஞ்சள் அடிக்குமா?
1: அடிக்கும்.
0: சோ மஞ்சள் அடிச்சிருச்சுன்னா இது இது இது பழுக்குமா? பழுக்கிற மாதிரி என்னன்னா ஒத்த மாம்பழத்துல லேசா மஞ்சள் அடிச்சிருக்கனா மொத்த மாம்பழமும் பழுக்க போகுது.
1: பழுக்க போகிறது
0: இந்த மாதிரி.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப நான் அக்டோபர்ல என்ன பிரீச் பண்றேன், செப்டம்பர்
1: அக்டோபர்
0: செப்டம்பர்ல பிரீச் பண்றேன், ஐயா எங்க சீசன்ல மாம்பழம் மஞ்சள் அடிச்சிருக்குன்னு.
1: ஆமென்.
0: மாங்கா
1: மஞ்சள் அடிச்சு
0: மஞ்சள் அடிச்சிருச்சுனா சீக்கிரம் பழுக்க போகுதியான்னு சொன்னேன். நம்ம பழமே பழுக்க போகுதுன்னு எனக்கு அப்ப தெரியல.
1: அதுவும் ஆண்டவர் மாம்பட்டியிலேயே வச்சு மாம்பழத்தை பத்தி பேசிட்டார். அல்லேலூயா.
0: ஒத்த பழம் பழுத்த தொடங்கினது உண்மை என்ன? மொத்த பழமும் பழுக்கிறது உண்மை.
1: உண்மை.
0: அதான் ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டுல இருக்கிற அனைத்தின் மேலும் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கு.
1: ஆமென். அனைத்தின் மீதும்.
0: இது ஒரு ஆரம்ப அறிகுறி.
1: எஸ்
0: இன்னும் பாருங்க, சில மாதத்துல இப்படி ஆக போகுது.
1: ஆமென்.
0: இந்த தரிசனம் சில மாதத்துல இப்படி ஆக போகுது.
1: எஸ்
0: டிசம்பர்ல நல்லாவே மஞ்சள் அடிச்சிருச்சு.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: இதெல்லாம் புகையை போட்டு கனிய வச்சது இல்ல, மரத்திலேயே கணிச்சது.
1: ஆமென். கல்லையும் போட்டு நாங்க கனிய வைக்கல. வாயெல்லாம் மரமரன்னு இருக்குங்க சாப்பிடும் போது.
0: பாக்கியம் ராஜயோக்கியமா வரும்.
1: ஆமென்.
0: பாக்கியம்
1: ராஜயோக்கியமாய் வரும்.
0: பண்ணின பாக்கியம் ராஜ
1: யோக்கியமா
0: வரும். ஐயா நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்கன்னு நாலு பணக்காரன் போய் உட்கார்ந்து கறந்ததுனால வந்த ஆசீர்வாதம் இல்ல, நாலு பணக்காரனுடைய இருதயம் எங்களுக்காக சுரந்ததுனால வந்த ஆசீர்வாதம்.
1: ஆமென்.
0: மரத்துல கணிஞ்சது.
1: எஸ்
0: பாக்கியம் ராஜ யோக்கியமாய்
1: யோக்கியமாய்.
0: என்னுடைய காரியத்தை தாங்க தேவையான கருவிகளை என் ஆண்டவர் என்னுடைய எல்லைக்குள்ள கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அப்ப நீ என்ன செஞ்ச? கத்திற்காக பொறுமையோட காத்திருந்தேன். அவர் தந்த ஆரம்பத்தை புடிச்சுக்கிட்டு கெட்டியா என்ன செஞ்சேன்னா
1: காத்திருந்தேன்.
0: கத்தர் இருக்க சொன்ன இடத்துல என்ன செஞ்சேன்?
1: இருந்தேன்.
0: மற்றதெல்லாம் கத்திரதை என்ன செஞ்சாருன்னா
1: செஞ்சாரு.
0: மோகன் போய் எத்தனை வருஷம் இருக்கும்?
1: அண்ணே கரெக்டா 10 வருஷம் ஆச்சு. அண்ணே மோகன் அண்ணன் போய் 10 வருஷம் ஆச்சு கரெக்டா. 2016 இப்ப 26 10 வருஷம் அண்ணன் போய்
0: 9 வருஷம் ஆச்சு. 25 தானே?
1: சாரி 20. ஆமா 9 வருஷம் சாரி.
0: 9 இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்பா என்ன ஏஞ்சலையும் உட்கார வச்சு இந்த வேப்ப மரத்துல தான் டேய் தோட்டத்துக்கு நீ ஏஞ்சலும் வந்துருங்க. நான் சொன்னேன் பெரியவங்க மறுத்து என்ன செய்ய முடியாது,
1: பேசவே முடியாது.
0: இல்லப்பா இல்லை அப்படின்னு. அப்போ ஒரு செல்லமாக ஒரு வார்னிங் விட்டாங்க, நான் மோகனை வேணா அனுப்புகிறேன் அப்படின்னு. சரி மோகன் அனுப்பு, உனக்கு 1 வருஷம் டைம் தர்றேன், அதுக்குள்ள தங்கச்சி மோட சபையை எப்படி நீ ஆக வைப்பியோ எனக்கு தெரியாது. இவங்களை ஆக வச்சுட்டு நீ எங்க வந்துருனா
1: தோட்டத்துக்கு,
0: தோட்டத்துக்கு வந்துருன்னு தான் சொன்னாங்க. என்கிட்ட நான் மறுத்து பேச முடியாது, என்ன தவப்புன. அதனால சரிப்பா நான் வேணா மோகன் அனுப்பி எங்க மக்களை எப்படியாவது ஆக வச்சுட்டு நான் என்ன செய்யறேன்னா. ஆனா உள்ள அந்த ஐடியாவே எனக்கு இல்லை, ஏன்னா அப்பாவை புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அது மாதிரி அனுப்பி வச்சுட்டேன். போன ஒரு 6 மாசம் கழிச்சு அதே தகப்பனார் சொல்றாங்க, நீ சொன்னதாண்டா சரி, நீ சொன்னதான் சரி, நீ என்ன மாதிரி சுத்துறவன், நீ என்ன மாதிரி பல இடங்களுக்கு போறவன், உன்னை ஒரு கூட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது, அடைக்கவே
1: முடியாது
0: முடியாது. மோகன் தான் சரி, சூப்பரா பண்றான்டா, சரியா
1: பொருந்திருக்கிறான்டா.
0: ஜெபத்தோட்டம் சர்ச்சுக்கு எப்படி பொருந்திருக்கான்,
1: சரியா
0: பொருந்திருக்கான்,
1: சரியான பாஸ்டர்.
0: எனக்கு டெம்டேஷனே வரலையே அங்க போகணும்னு சொல்லிட்டு, ஆசையே வரலையே,
1: ஆமென்,
0: அவசரமே படலையே. ஏன்னா எனக்கு தெரியும் இது அடிமடியில என்ன செஞ்சிடும்னா மொத்த ஆட்டமும் க்ளோஸ் ஆயிரும். இந்த ஆட்டத்துக்கு நான் என்ன செய்யலன்னா அதுக்கான காலமும் நேரமும் கணிஞ்சு வர்ற காலத்துல கத்தர் செஞ்சா செய்யட்டும். ஆனா இப்ப அந்த இதுக்கே நான் என்ன
1: செய்யல
0: வரல.
1: ஹல்லேலூயா.
0: We believe in Kairos.
1: Yes.
0: அதனாலதான் எவ்வளவு பெரிய காரியம் நம்ம லைஃப்ல வந்தாலும் உங்களுக்கு அது மேல என்ன வராது,
1: ஆசையே வராது.
0: இதனாலேயே தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட அனுபவங்கள் நிறைய எனக்கு என்னன்னா
1: உண்டு. அல்லேலூயா.
0: அல்லேலூயா. இதுலதான் ஆண்டவர் நவம்பர்ல ஒரு மலையை கொட்டுறாரு. என்ன பாட்டு மூலமா கொட்டுறாரு?

0: அப்படியே டெல்டால பத்தி எரிஞ்ச விசுவாசம். அந்த விசுவாசத்தோட தான் இங்க இருந்து போனேன். என்ன நவம்பர் 1 ஆம் தேதி,
1: நவம்பர் 1 ஆம்
0: தேதி பத்த வச்சது. ஏசப்பா எவ்வளவு பெரிய காரியங்களை வச்சு நம்மளோட கர்த்தர் நடந்துருக்கிறாரு,
1: பேசியிருக்கிறாரு. ஹல்லேலூயா.
0: என் விசுவாசம் மட்டுமா பத்தி எரியுது? லைவ்ல நம்மளை பாக்குற ஆயிரக்கணக்கான பேருடைய ஃபெய்த்.
1: எஸ், எல்லாரும் சொல்றாங்க தம்பி கறி விருந்துக்கு எங்களையும் கூப்பிடுங்க. தம்பி
0: கறி விருந்துக்கு வர்றதை விடுங்க, அவங்கவுங்க கறி விருந்து போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு. என் வீட்டுல ஒரு விருந்து இருக்குன்றாங்க.
1: எஸ்,
0: லட்டு வாங்கி வச்சிருக்கேன், லட்டு வாங்கி வச்சிருக்கிறேன்,
1: சாவி வாங்கி வச்சிருக்கேன், செங்கல் வாங்கி வச்சிருக்கிறேன், பைபிள் வாங்கி வச்சிருக்கேன்.
0: என் வாட்ஸ்அப்ல நான் காட்டுறேன் பாருங்களேன், வாட்ஸ்அப்ல போட்டோஸ் எல்லாம் நீங்க பாருங்க.
1: ஹல்லேலூயா.
0: இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இருக்க ரெண்டு வாண்ட நார்த்ல இருந்து இங்கிலீஷ்ல பிச்சு உதறது, வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு, போட்டு ஒரு தட்டை காட்டுதுக்கு ரெண்டும். பாஸ்டர் லட்டு விருந்துக்கு நாங்க வருவோம் பாஸ்டர் லீவ் போட்டு. சின்ன வாண்டுங்க, சின்ன வாண்டுங்களுக்கு கூட இந்த ஃபெய்த் போயிருக்கு.
1: ஆமென்.
0: அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் ஒய்ஃபுக்கு கேன்சர், 6 மாசம் குழந்தை, ரொம்ப பயந்து போயிருந்தேன். அவளை குறிச்சு ஒரு தீக்க தரிசன வார்த்தை உண்டு, என்னால சிரிக்க முடியல, அவ்வளவு கலக்கம், அவ்வளவு பயம். நவம்பர்ல தான் உங்க செய்தியை கேட்க ஆரம்பிச்சேன். பத்திக்கிட்டு எரியுது, ஏன் தோசைக்கல்லு சூடாயிருச்சு. கண்ணாப்பினான்னு ஃபெய்த் பாஸ்டர், அவர் எனக்கே தீர்க்க தரிசனம். என் கையில 6 மாசம் குழந்தை வச்சுட்டு பேசுறேன், ஆனா சில மாசம் வருது பாஸ்டர் நீங்க ஜோகனை கையில வச்சு என்கிட்ட பேசுவீங்க. அவர் ஒய்ஃபுக்கு கேன்சர், அவர் சொன்னாரு என் ஒய்ஃப் சுகமா இருப்பா, என் ஒய்ஃபுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா எனக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா ஃபெய்த்
1: வந்து.
0: இதெல்லாம் சாதாரண நினைக்கிறீங்களா நீங்க? தேவன் ஏற்கனவே களத்துக்கு
1: வந்துட்டாரு, வந்துட்டாரு.
0: ரதத்தோட சேர்ந்துக்காங்க.
1: ஆமென்.
0: இந்த கைரோஸ் மிஸ் பண்ணிராதீங்க.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இதுக்கு தான் பல வருஷமா காத்திருந்தோம், 22 வருஷமா காத்திருந்தோம். அணைஞ்சு போச்சுன்னு சொன்ன எழுப்புதல தேவன் திரும்ப இந்த தீவுல பற்ற வைக்கிறார்.
1: ஆமென்.
0: முன்மாறி மழை உண்டுனா பின்மாறி மழை உண்டு. முதல்ல வந்த எழுப்புதல் லோக்கல், அடுத்து வருகிற எழுப்புதல் குளோபல்.
1: ஆமென்.
0: அதனால மகிழ்ச்சியோட சந்தோஷமா முடிக்க முடியல, இது பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கு. அதனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த கைரோஸ் குரோனோஸ் மட்டும் புரிஞ்சுக்கங்க. நீங்க கேட்ட என்ன சொல்லணும், எங்க இருக்கீங்க?
1: கைரோஸ்.
0: இந்த வருஷம் வீடு கட்டுவனியா?
1: ஆமென்.
0: எப்படியா சொல்ற, காசு இருக்கா?
1: இல்ல, கைரோஸ்,
0: கைரோஸ்ல இருக்கு,
1: கைரோஸ்ல இருக்கு.
0: எல்லாம் சொல்லுங்க, கைரோஸ் சொல்லுங்க,
1: கைரோஸ்,
0: இந்த வருஷம் கல்யாணம் முடியுமா? முடியுமா? எப்படியா சொல்ற, கைரோஸ்ல இருக்கு,
1: கைரோஸ்.
0: நகையெல்லாம் செஞ்சுட்டாங்களா? தீர் வருஷம் எல்லாம் வாங்க, ஆனா ஒண்ணு வாங்கல, ஒண்ணு வாங்காம எப்படி கல்யாணம்? கைரோஸ்,
1: கைரோஸ். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: பைபிள் இப்படிதான் இருக்கு.
1: ஆமென்.
0: இப்படிதான் சிங்கங்காட்டிலே நடந்துகிட்டு இருக்கு.
1: ஆமென்.
0: இப்படிதான் எல்லாரோட லைஃப்ல நடக்க போகுது.
1: எஸ்,
0: ஆண்டவர் ஏற்கனவே கிரியைகளை ஆரம்பிச்சிட்டாரு,
1: ஆரம்பிச்சிட்டாரு.
0: சொல்லுங்க, ஆண்டவரே, we believe,
1: ஆண்டவரே, we believe.
0: நீங்க எங்க வாழ்க்கையில மூவ் ஆகுற இந்த ஆண்டுக்காக உமக்கு கொடான கோடி
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம்,
1: ஸ்தோத்திரம்.
0: ஆனா நம்முடைய குரோனோஸ்ல பொறுமையா இருக்கணும்.
1: ஆமென்.
0: அதான் அடுத்த டாபிக்.
1: எஸ்,
0: எல்லாரும்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

0: ஆகிய பதினோரு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.
1: Now I'm going to share with you two more things tonight.
0: இன்றைக்கு இரவு இன்னும் இரண்டு காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
1: I want to share with you about how the blood of Jesus gives us an eternal inheritance.
0: எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நித்தியமான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறது என்று பார்க்க போகிறோம்.
1: Eternal inheritance, that means not only in this life but in the life to come, the blood of Jesus works for us in giving us a great inheritance.
0: நித்தியமான சுதந்திரம் அதாவது இந்த வாழ்க்கையில மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கையிலும் இயேசுவின் இரத்தம் நமக்கு நித்திய சுதந்திரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது.
1: And another thing I want to share with you is about how the blood of Jesus brings a heavenly joy in our hearts.
0: இன்னொரு காரியம் எப்படி இயேசுவின் இரத்தம் பரலோக சந்தோஷத்தை நம்முடைய இருதயங்களில் கொண்டு வருகிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
1: Heavenly joy is there through the blood.
0: இரத்தத்தின் மூலமாக பரலோக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது.
1: Now let us look at these two things tonight.
0: இப்பொழுது இன்றைக்கு இரவு இந்த ரெண்டு காரியங்களை நாம் பார்க்க
1: வேண்டும். We must confess these things.
0: இந்த காரியங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: You see, we must know it in order to confess it.
0: பாருங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமானால் முதலாவது நாம் அதை அறிந்திருக்க வேண்டும்.
1: You see, knowing always goes before confession.
0: பாருங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமானால் எப்பொழுதும் அதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும்.
1: That is why it is important for us to know tonight.
0: ஆகவேதான் இன்றைக்கு இரவு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம்.
1: Turn with me to Hebrews chapter 9.
0: திருப்போம் எபிரேயர் 9 அதிகாரம்
1: verse 15.
0: 15 வசனம்.
1: Hebrews 9:15.
0: எபிரேயர் 9:15.
1: We'll talk about our eternal inheritance that is there through the blood.
0: இரத்தத்தின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற நித்திய சுதந்திரத்தை குறித்து நாம் பார்ப்போம்.
1: And for this cause he is the mediator of the new testament, that by means of death for the redemption of the transgressions that were under the first testament, they which are called might receive the promise of eternal inheritance.
0: ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார்.
1: For where a testament is, there must also of necessity be the death of the testator.
0: ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும்.
1: For a testament is a force after men are dead. Otherwise it is of no strength at all while the testator liveth.
0: எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை.
1: Now this is talking about how Jesus died for the purpose of making an eternal inheritance possible for us.
0: எப்படி இயேசுவானவர் நமக்கு ஒரு நித்திய சுதந்திரத்தை கொடுப்பதற்காக மரித்தார் என்பதை குறித்து இந்த வசனம் கூறுகிறது.
1: You see, it is talking about the testator and the will that he has left.
0: இந்த வசனம் உயிலை குறித்தும் அந்த உயிலை எழுதியவரை குறித்தும் கூறுகிறது.
1: Says the testator must die before what he has written and left for us becomes ours.
0: உயிலை எழுதியவர் அந்த உயிலுக்குரிய காரியங்கள் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால் அதை எழுதியவர் முதலாவது மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது.
1: So Jesus, the meaning of the death of Jesus on the cross of Calvary is extended even to the point where it is explained as a thing that took place so that we may inherit these things.
0: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இயேசு கிறிஸ்து மரித்தது இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகத்தான்.
1: The new covenant is the last will and the testament.
0: இந்த புதிய உடன்படிக்கை அது கடைசி உயிலாக இருக்கிறது.
1: The death of the testator, the one who gives us and leaves all these inheritance for us, activates that inheritance for us.
0: இந்த உயிலை எழுதி வைத்தால் மட்டும் போதாது, அந்த உயிலை எழுதினவர் மரிக்கும் போதுதான் அந்த உயில் அமலுக்கு வருகிறது.
1: What is the proof of death?
0: அந்த மரணத்துக்கு ஆதாரம் தான் என்ன?
1: I told you the life is in the blood.
0: நான் உங்களுக்கு சொன்னேன் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
1: That is why Jesus had to take the blood, enter into the presence of God and present it there.
0: ஆகவே தான் இயேசுவானவர் ரத்தத்தை சிந்தி தேவனுடைய சமூகத்தில் அதை கொண்டு போய் செலுத்த வேண்டியதாயிற்று.
1: God goes by the book.
0: தேவன் தம்முடைய வார்த்தையின்படி தான் செய்கிறவர்.
1: You can't just go there and report saying the death has taken place.
0: அங்க சும்மா போயிட்டு மரணம் நடந்து விட்டது நிகழ்ந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது.
1: You have to bring the blood.
0: அந்த ரத்தத்தை கொண்டு வர வேண்டும்.
1: Blood must be kept there in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்தில் அந்த இரத்தம் வைக்கப்பட வேண்டும்.
1: The atoning blood.
0: பாவ நிவிர்த்தி செய்கிற இரத்தம்.
1: Forever speaking there saying that the sins have been atoned.
0: பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டது என்று என்றென்றைக்குமாய் அது பேசுகிறது.
1: The presence of the blood indicates the fact that death has taken place.
0: இரத்தம் அங்கு இருக்கிறது அதுவே மரணம் நிகழ்ந்து விட்டது என்பதை குறிக்கிறது.
1: The blood is the proof that death has taken place.
0: மரணம் நிகழ்ந்தது என்பதற்கு ஆதாரம் அந்த இரத்தம் தான்.
1: And that is why the blood was presented before the Father.
0: ஆகவே தான் பிதாவுக்கு முன்பாக அந்த இரத்தம் கொண்டு போய் செலுத்தப்பட்டது.
1: Now the necessity of the death of the testator is indicated here.
0: இந்த இடத்துல அந்த உயிலை எழுதினுடைய மரணம் ஏன் அவசியம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது.
1: It is important that he must die.
0: அவர் மரிக்க வேண்டியது அவசியம்.
1: So that the inheritance may belong now to the inheritors, the called, the children of God.
0: அப்பொழுதுதான் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு அந்த உயிலில் உள்ள அனைத்தும் சொந்தமாகும்.
1: The death has happened.
0: மரணம் நிகழ்ந்து விட்டது.
1: The proof of the death is the blood of Jesus that was shed there on the cross of Calvary.
0: அந்த மரணத்துக்கு ஆதாரம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
1: Now turn with me to 1 Peter.
0: இப்போது 1 பேதுருவுக்கு நாம் திரும்புவோம்.
1: 1 Peter chapter 1.
0: 1 பேதுரு முதலாம் அதிகாரம்.
1: Peter also believes in this inheritance that is incorruptible, that is eternal.
0: அழிவில்லாத நித்திய இந்த சுதந்திரத்தை பேதுரு கூட நம்புகிறார்.
1: He says in verse 3.
0: 3 வசனத்தில் அவர் சொல்கிறார்.
1: Blessed be the God and Father of our Lord Jesus Christ, which according to his abundant mercy hath begotten us unto a lively hope by the resurrection of Jesus Christ from the dead.
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
1: To an inheritance incorruptible and undefiled, and that fadeth not away, reserved in heaven for you.
0: அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக.
1: Who are kept by the power of God through faith unto salvation, ready to be revealed in the last time.
0: கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
1: Verse 6 he says, wherein we greatly rejoice.
0: ஆறாம் வசனம் சொல்கிறார், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்.
1: You see, there is a this eternal inheritance is something very real.
0: பாருங்கள், இந்த நித்திய சுதந்திரம் என்பது நிஜமான ஒன்றா இருக்கிறது.
1: It describes it as a not just an eternal inheritance but an inheritance that is incorruptible and that fadeth not away.
0: இதை வெறும் நித்திய சுதந்திரம் என்று பேதுரு சொல்லாமல் இது அழியாதது மாசற்றது வாடாதது என்று சொல்லுகிறார்.
1: Reserved in heaven for us.
0: பரலோகத்தில் நமக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது.
1: Heaven for us who are kept by the power of God today.
0: தேவனுடைய வல்லமையினால் இன்னை காக்கப்பட்டிருக்கிறோமே நமக்காகத்தான் பரலோகம்.
1: Through faith for the last day in which it will be given to us.
0: விசுவாசத்தினாலே கடைசி நாட்களிலே அது நமக்கு கொடுக்கப்படும்.
1: Now it is a wonderful description I think.
0: பாருங்க, இது அற்புதமான ஒரு வர்ணனை என்று நான் நினைக்கிறேன்.
1: We are kept by the power of God.
0: நாம் தேவனுடைய வல்லமையினால் காக்கப்பட்டிருக்கிறோம்.
1: God is keeping us in his hand.
0: தேவன் தம்முடைய கரங்களிலே நம்மை காத்து வருகிறார்.
1: He protects us.
0: அவர் நம்மை பாதுகாக்கிறார்.
1: He's got a plan and a purpose for us.
0: நமக்காக ஒரு நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார்.
1: He's given us an inheritance.
0: நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்.
1: The death of Jesus Christ, the shedding of the blood has made that inheritance possible.
0: Yes, கிறிஸ்துவின் மரணம் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதே அது நமக்கு சாத்தியமாகும்படி செய்திருக்கிறது.
1: We are living for that inheritance.
0: அந்த சுதந்திரத்துக்காகவே நாம் வாழ்ந்து வருகிறோம்.
1: We are kept and protected and provided for so that we can inherit that inheritance.
0: அந்த நித்திய சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தான் இங்கே நாம் பாதுகாக்கப்பட்டு பத்திரமாய் காக்கப்பட்டு வருகிறோம்.
1: And we while we are in this earth we rejoice over that inheritance.
0: இந்த பூமியிலே நாம் வாழும்போது அந்த நித்திய சுதந்திரத்தை கண்டு நாம் மனமகிழ்கிறோம்.
1: And the trials of our faith and the things that we go through here seem nothing as we keep our eyes upon that inheritance.
0: அந்த சுதந்திரத்தின் மீது நம்முடைய கண்களை வைத்திருக்கும்போது இந்த உலகத்தில் நேரிடுகிற விசுவாச சோதனைகள் மற்ற காரியங்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் காணப்படுகிறது.
1: There is much talk about the persecution that is going on everywhere.
0: இன்றைக்கு எல்லா இடத்திலும் இந்த உபத்திரவங்களை பற்றி அதிகமாக பேசி வருகிறார்கள்.
1: The New Testament church was fully aware of such a thing and experienced and went through persecution much.
0: ஆனால் புதிய ஏற்பாடு சபை இந்த காரியத்தை நன்றாக அறிந்திருந்தது. அது மட்டுமல்ல, நிறைய உபத்திரவங்களை அது சந்தித்து வந்தது.
1: The Bible, the New Testament was written, particularly the epistles, many of the epistles were written to address and encourage the believers that are going through such persecutions and trials in their lives.
0: வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் சோதனைகளோட கடந்து சென்றாலே விசுவாசிகள் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக தான் புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்கள் எழுதப்பட்டது.
1: They were written to encourage them.
0: அவர்களை தைரியப்படுத்தும்படி எழுதப்பட்டது.

0: 4
1: அதிகாரம்
0: and verse 17
1: 17 வசனம்
0: for our light affliction which is but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of glory
1: மேலும் காணப்படுகிறவில் அல்ல காணப்படாதவிகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது.
0: Talking about how this affliction that we go through in this world is a light affliction.
1: எப்படி இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் லேசானது என்று அவர் சொல்லுகிறார்.
0: Because we are a people who have set our sight upon our eternal inheritance.
1: ஏனென்றால் நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை நித்திய சுதந்திரத்தின் மீது பதித்திருக்கிற மக்களாக இருக்கிறோம்.
0: We are not looking at the things that are seen but we are looking and believing at the things that are promised to us.
1: நாம் காணப்படுகிற காரியங்களை பார்த்து கொண்டிருப்பதிலே மாறாக நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற காரியங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
0: Verse 18.
1: 18 வசனம்.
0: While we look not at the things which are seen but at the things which are not seen. For the things which are seen are temporal but the things which are not seen are eternal.
1: ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்.
0: And in the next chapter continuing on he goes on to talk about how we are in this earthly tabernacle and one day we'll move on from this tabernacle to another tabernacle and to another inheritance.
1: அடுத்த அதிகாரத்தை தொடர்ந்து குறித்து பேசும்போது சொல்லுகிறார் இப்போ நாம் பூமிக்குரிய கூடாரத்தில் இருக்கிறோம் இதை விட்டு இன்னொரு கூடாரத்துக்கு நாம் செல்லுவோம் அங்கே சுதந்திரத்தை பெறுவோம் என்றெல்லாம் அவர் பேசுகிறார்.
0: So we have to look at the eternal inheritance.
1: ஆகவே இந்த நித்திய சுதந்திரத்தை நாம் பார்க்க வேண்டும்.
0: We must not get attached to this world.
1: இந்த உலகத்தோடு அப்படியே நாம் ஒன்றி போய்விடக் கூடாது.
0: We live in this world.
1: இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம்.
0: We are not people that are saying well we don't want anything from this world.
1: இந்த உலகத்துல எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்ற ஆட்கள் அல்ல
0: நாம். We are not saying we are giving up this we are giving up that.
1: அல்லது இதை விடுறோம் அதை விடுறோம் சொல்ற ஆட்கள் அல்ல.
0: No we already have enough trouble.
1: கிடையாது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதும்.
0: There are a lot of persecutions going on.
1: நிறைய உபத்திரவங்கள் நடைபெற்று வருகிறது.
0: But in the midst of that we set our eyes upon Jesus.
1: ஆனால் இவைகள் மத்தியிலே இயேசுவின் மீது நம்முடைய கண்களை நாம் வைக்கிறோம்.
0: And upon the things that are reserved there for us and for which we are kept by the power of God.
1: அது மட்டுமல்ல அங்கே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தையும் தேவனுடைய வல்லமையினால் நாம் காக்கப்பட்டு வருகிறோமே அதையும் நாம் நோக்கி பார்க்கிறோம்.
0: We never get attached to the things of this world.
1: இந்த உலகத்தின் காரியங்களோடு நாம் அப்படியே ஒன்றி விடுவதல்ல.
0: Colossians chapter 3 verses 1 to 3 tells us that.
1: கொலோசேயர் 3 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் அதை நமக்கு கூறுகிறது.
0: If ye then be risen with Christ seek those things which are above where Christ sits on the right hand of God.
1: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
0: Set your affections on things above not on the things of this earth.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள்.
0: See how the New Testament addresses this whole thing.
1: புதிய ஏற்பாட்டு இந்த காரியங்களை எப்படி கூறுகிறது என்று பாருங்கள்.
0: The New Testament teaching is very clear on this.
1: புதிய ஏற்பாட்டு போதனை இது குறித்து மிக தெளிவாக இருக்கிறது.
0: The people of the first century were taught constantly about this great eternal inheritance that is so real that they put their eyes upon it and nothing else mattered to them.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அந்த நித்திய சுதந்திரமானது நிஜமானது என்று குறித்து போதிக்கப்பட்டது அவர்களும் அவருடைய கண்களை அதன் மீதே வைத்திருந்தார்கள்.
0: Turn with me to Romans chapter 5.
1: ரோமர் 5 அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம்.
0: Let me read to you verse 1 onwards.
1: முதலாம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
0: Therefore being justified by faith we have peace with God through our Lord Jesus Christ.
1: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
0: By whom also we have access by faith into this grace wherein we stand and rejoice in the hope of the glory of God.
1: அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாட்சியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Now the language may be very difficult for you to understand what it's really saying.
1: இங்க சொல்லப்படுகிற வார்த்தையை படிக்கும் போது என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள கடினமா இருக்கலாம்.
0: Really this is talking about how we are justified by faith and we have peace with God.
1: இந்த வசனம் எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டு தேவனோடு கூட சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறது.
0: Through Jesus Christ we are saved.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்படுகிறோம்.
0: And through Jesus Christ we can come before God.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு முன்பதாக நாம் வரலாம்.
0: And we accepted by God.
1: தேவனும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்.
0: We have access by faith into this grace it says.
1: இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சாட்சியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
0: Now what does this grace entail?
1: இந்த கிருபை என்று சொன்னால் என்ன அடங்கி இருக்கிறது?
0: What does this grace contain?
1: இந்த கிருபையிலே என்ன அடங்கி இருக்கிறது?
0: Because we have access into this grace.
1: ஏனென்றால் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாட்சியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
0: He says we have access into this grace wherein we stand.
1: பாருங்கள் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாட்சியத்தை பெற்று நிலை கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறது.
0: What is this grace all about?
1: இந்த கிருபை என்றால் என்ன?
0: I tell you the grace that the Christian has received is not just grace for this life but grace for the life to come also.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் கிறிஸ்தவர் பெற்றுக் கொண்டிருக்கிற கிருபை இந்த வாழ்க்கைக்குரிய கிருபை மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கைக்கு உரிய கிருபையா இருக்கிறது.
0: Both the grace for this life to stand before God and the grace for the life to come.

0: is given on the basis of the blood of Jesus that has been shed for us.
1: இந்த வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு வேண்டிய கிருபை, வரப்போகிற வாழ்க்கையிலே நாம் நமக்கு வேண்டிய கிருபை அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: So grace is there.
1: அங்கே கிருபை இருக்கிறது.
0: Grace for now and grace for hereafter.
1: இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய கிருபை, இதற்கு பிறகு வேண்டிய கிருபை.
0: Grace so complete, grace so full.
1: கிருபை அவ்வளவு நிறைவானதாக முழுமையானதாக அளிக்கப்பட்டிருக்கிறது.
0: We stand in that grace.
1: அந்த கிருபையிலே நாம் நிலை கொண்டிருக்கிறோம்.
0: He gives us grace for now. He gives us grace forever.
1: அவர் நமக்கு இப்போதைக்கு வேண்டிய கிருபை, என்றென்றைக்கு வேண்டிய கிருபை கொடுத்திருக்கிறார். எப்படி?
0: Through our Lord Jesus Christ.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக.
0: Not without the cross and not without the blood.
1: சிலுவை இல்லாமல், ரத்தம் இல்லாமல் கிடையாது.
0: Not just through Jesus and his teachings.
1: வெறும் இயேசுவோட போதனை மூலமாகவும் கிடையாது.
0: In the previous chapters he talks about how he has been made our propitiation. And he has been made a sacrifice for us.
1: முந்தின அதிகாரங்களிலே எப்படி அவர் நம்முடைய கிருபாதாரராக பலியாக மாற்றப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது.
0: When he says through our Lord Jesus Christ, it means through his sacrifice, through his shed blood, through the redemption, through the cross of Calvary.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்லும்போது அவருடைய பலியின் மூலமாய், அவருடைய சிலுவையின் மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் என்று சொல்லுகிறது.
0: It is never through the Lord Jesus Christ like the way that people are there imagine that he came and taught nice things and through him we can somehow go to the father.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்னு சொன்னா மக்கள் வெளியில சொல்றாங்களே அவர் வந்து நல்ல போதனைகளை கொடுத்தார் அதை பின்பற்றினா நம்ம பரலோகம் போயிடலாம், அப்படி கிடையாது.
0: In the biblical language when it says through our Lord Jesus Christ it means through the cross, through his death, through his shed blood, through his resurrection, through what he has done.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று வேதம் சொல்லும்போது அவருடைய சிலுவையின் மூலமாய், பானைகளின் மூலமாய், மரணத்தின் மூலமாய், இரத்தத்தின் மூலமாய் அது நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: That is why it says through our Lord Jesus.
1: ஆகவே தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்கிறது.
0: We have peace through him.
1: அவர் மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
0: We have access into the grace through him.
1: கிருபையில பிரவேசிக்கும் சாக்கியம் அவர் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: Now listen to this third verse.
1: இப்போ மூன்றாம் வசனத்தை கவனிப்போம்.
0: In the end of second verse he says and rejoice in the hope of the glory of God.
1: இரண்டாம் வசனத்தின் கடைசி சொல்லுகிறார் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
0: In other words, our hope is not only for this life but also for the life to come.
1: வேறு எதுவும் என்ன சொல்லுகிறார் நம்முடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கைக்குரியது மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரியது.
0: We are rejoicing in the hope of our glorification.
1: நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று
0: சொல்லி. In other words, in simple language, we are rejoicing in the hope of heaven.
1: வேறு எதுவும் என்ன சொல்லுகிறார் பரலோகத்தை நினைத்து நாம் இங்கே மகிழ்ந்து மேன்மை பாராட்டுகிறோம்.
0: We are rejoicing in the hope that we will stand there with God and live with God throughout all eternity.
1: நித்திய நித்தியமாய் தேவனுக்குமாய் நின்று அங்கே வாழ்வோம் என்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம்
0: என்று சொல்லி. Rejoicing in the hope that he is coming back for us, our body will be changed and will eternally live with him.
1: அவர் திரும்ப வருவார், நம்முடைய சரீரம் மாற்றப்படும், நித்திய நித்தியம் அவரோடு கூட வாழ்வோமே அதை நினைத்து மகிழ்கிறோம் என்று சொல்லுகிறார்.
0: So we rejoice in the hope of our glorification.
1: அங்கே நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Now let's look at this and he applies it to the people that are troubled in the world today.
1: இப்போ இதை பாருங்கள், இந்த உலகத்திலே பிரச்சனைகள் உட்பட்டிருக்கிற மக்களுக்கு இந்த காரியங்களை அவர் கூறுகிறார்.
0: He says and not only so but we glory in tribulation also knowing that tribulation worketh patience.
1: அது மட்டுமல்ல உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையுடன் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது நாங்கள் அறிந்து.
0: Now we glory in tribulations also he says.
1: என்ன சொல்கிறார் உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: You see what are these tribulations?
1: இந்த உபத்திரவங்கள் என்றால் என்னது?
0: These are tribulations that has come to the church in the first century as a result of their faith in Christ.
1: இந்த உபத்திரவங்கள் கிறிஸ்துவை இவர்கள் விசுவாசித்ததனாலே அவர்களுக்கு வந்த வேதனைகள் பாடுகள்.
0: You know they were despised and they were troubled and they were treated badly and they were killed for the gospel's sake.
1: சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர்கள் பரியாசம் பண்ணப்பட்டார்கள், கேவலமாய் நடத்தப்பட்டார்கள், சொல்லப்போனால் சாதடிக்கப்பட்டார்கள்.
0: And they said we glory in our tribulation.
1: பிறகு என்ன சொன்னார்கள் உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: They were not talking about any other kind of tribulation.
1: அவங்க வேறு எந்த உபத்திரவத்தை பற்றியும் பேசலைங்க.
0: Now Christians who have had a very cushioned life and no tribulation as such for the sake of Jesus and for the name of Jesus they have interpreted this to mean all kinds of problems you know.
1: இயேசுவுக்காக இயேசுவின் நாமத்தினுமத்தம் பாடு அனுபவிக்காமல் ரொம்ப சௌகரியமா சொகுசா வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் உபத்திரவம் வரும்போது அதுக்கு வேற அர்த்தங்கள் எல்லாம் கொடுத்து விட்டார்கள்.
0: So that they said say for example if they didn't have any money they said well this is a tribulation that I am going through.
1: இப்போ என்ன ஆகிட்டாங்க கையில காசு எதுவும் இல்லன்னு சொல்றாங்க இது எனக்கு ஒரு உபத்திரவம் பாடுங்க நான் ஊரே கடந்து போறேன்.
0: That's not the tribulation that's talking about.
1: பாருங்க வசனம் அந்த உபத்திரவத்தை பத்தி பேச
0: Where they say if they're sick they say this is the tribulation that I'm going through and I glory in my tribulation.
1: வியாதி பட்டன சொல்றாங்க இது எனக்கு வந்த உபத்திரவம் இதுல நான் என்ன பாராட்டறேன் அப்படிங்கறாங்க.
0: This kind of interpretation is given by the church that is cushioned. And has a cushioned life and has no persecution. And they don't know anything about what this verse is talking about.
1: பாருங்க, உப எந்தவிதமான உபத்திரவும் இல்லாம ரொம்ப சுகுசா வாழ்ந்த சபை இருக்கிறதே, அந்த சபைதான் இப்படிப்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்குது. உபத்திரம்னா என்னன்னே தெரியாதவர்கள்.
0: They look at themselves, they have no trouble.
1: தங்களே பாக்குறாங்க, எந்த உபத்திரமும் இல்ல.
0: Nobody is beating them for Jesus, for the name, for the sake of Jesus.
1: இயேசுவின் நிமித்தம் யாரும் இவங்களை அடிக்கவில்லை.
0: So they say, all my troubles are the tribulation that I am going through.
1: ஆகவே என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு வர பிரச்சனை எல்லாம் நான் கடந்து போற உபத்திரம் அப்படின்ட்டாங்க.
0: அடி கொடுத்தவன இன்டர்பிரேஷன் கரெக்டா வரும். Once they get beaten up, then the interpretation comes
1: properly. அடி வாங்கனவனே சரியான வியாக்கியானம் வருது பாருங்க.
0: Once the persecution comes, then you interpret it right.
1: உபத்திரம் வந்த உடனே சரியான வியாக்கியானம் பண்றாங்க.
0: ரெண்டு போட்டவனே, ஓஹோ இந்த உபத்திரம் வந்தானா, இதுல தான் சந்தோஷமா இருக்கு. This is what I must be rejoicing in.
1: இதுல தான் நான் களி கூற வேணும்.
0: You see, we must be straightened out.
1: பாருங்க, நாம காரியங்களை சீர்படுத்தணும்.
0: I believe the church is getting straightened out these days.
1: சபை இந்த நாட்களிலே சீர்படுத்தப்படுகிறது நான் நினைக்கிறேன்.
0: They have been glorying in all kinds of tribulations that they need not go through.
1: எந்த உபத்திரங்களோட கடந்து போக கூடாதோ அந்த உபத்திரங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள்.
0: They are glorying about the tribulations that Jesus suffered on the cross of Calvary for you and I to get rid of it so that we won't have it.
1: உபத்திரங்களோட நாம் கடந்து போக கூடாது என்று இயேசு நினைத்து அதை சிலுவையில தொலைத்து கட்டினாரோ அதிலே இவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள்.
0: They were calling everything a trouble and a tribulation.
1: எல்லாவற்றையும் ஒரு உபத்திரவம் போராட்டம் என்று அழைக்கிறார்கள்.
0: But the tribulation refers to our life here on this earth and the problems that we face as a result of our faith.
1: உபத்திரம் என்றால் என்ன? இந்த வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினவத்தை நாம் அனுபவிக்கிறவே பாடுகள் கஷ்டங்கள் அவைகள் தான்.
0: What do we do in that?
1: அதிலே நாம் என்ன செய்கிறோம்?
0: We glory in the tribulations.
1: உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Why do we glory in it?
1: ஏன் நாம் அதிலே மேன்மை பாராட்டுகிறோம்?
0: Because it is a proof that I belong to Jesus.
1: ஏனென்றால் நான் இயேசுவுக்கு சொந்தம் என்பதற்கு அது ஆதாரமா இருக்கிறது.
0: It is a proof that I look different from all others outside.
1: வெளியே இருக்க மற்ற எல்லாரை விட நான் வித்தியாசமா இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரமா இருக்கிறது.
0: I glory in it because people can look at me and point out to me and say he belongs to Jesus. That's why we must get rid of him.
1: மக்கள் என்ன சுட்டி காண்பித்து இவர் இயேசுவுக்கு சொந்தமானவர் ஆகியவரை தொலைத்து கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அதற்கு ஆதாரமா இருக்கிறது.
0: If you go through persecution and tribulation, it is the greatest proof that you can have that you are the child of God.
1: நீங்கள் உபத்திரவங்களை வேதனையை அனுபவித்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அதுவே மிகப்பெரிய ஆதாரமா இருக்கிறது.
0: If you are persecuted for the sake of Jesus Christ and your faith in Christ, that is the greatest proof that you are sons and daughters of God.
1: இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் உபத்திரப்படுத்தப்பட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதுக்கு அதுவே மிகப்பெரிய ஆதாரம்.
0: If the world could not tell the difference, they will not be persecuting you.
1: உலகம் அந்த வித்தியாசத்தை உங்களிலே காண முடியாவிட்டால் உங்களை உபத்திரப்படுத்த மாட்டார்கள்.
0: If they see no difference between you and the world, they won't do anything to you.
1: உங்களுக்கும் உலகத்துக்கும் இடையே வித்தியாசத்தை காணாவிட்டால் உங்களை ஒன்று செய்ய மாட்டார்கள்.
0: It is because they see something in you that they persecute you.
1: உங்களிலே ஏதோ ஒன்றை காண்கிறபடியினாலே தான் உங்களை உபத்திரப்படுத்துகிறார்கள்.
0: My dear
1: Our hope keeps us going. நாம் உபத்திரப்படுத்தும் போது, நாம் உபத்திரப்படுத்தப்படும் போது நம்முடைய நம்பிக்கை தான் நம்மை தொடர்ந்து போக
0: வைக்கிறது.
1: திருப்போம் தீத்துவுக்கு.
0: Titus chapter 3.
1: தீத்து 3 அதிகாரம்.
0: And let me read to you from verse 4.
1: 4 வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: But after that the kindness and love of God our Savior toward man appeared, not by works of righteousness which we have done, but according to his mercy he saved us by the washing of regeneration and renewing of the Holy Ghost.
1: நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார்.
0: Which he shed on us abundantly through Jesus Christ our Savior.
1: அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவை நம்ம மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: That being justified by his grace, we should be made heirs according to the hope of eternal life.
1: ஆறாம் வசனம், நமது தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாக்கும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரர் ஆகத்தக்கதாக.
0: Our inheritance is once again mentioned here.
1: இங்கே மீண்டும் ஆய் நம்முடைய நித்திய சுதந்திரத்தை பற்றி சொல்லப்படுகிறது.
0: We are made heirs according to the hope of eternal life.
1: நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையினாலே நாம் சுதந்திரமாக்கப்பட்டு இருக்கிறோம்.
0: How?
1: எப்படி?
0: How has that been made possible?
1: எப்படி அது சாத்தியமாக்கப்பட்டது?
0: Our inheritance is not because of our righteousness. It tells us here, not by works of righteousness which we have done, but by what he has done for us.
1: நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சுதந்திரம் நம்முடைய நீதியின்படி, நம்முடைய நீதி விலை கிரியைகளின்படி கிடைக்காமல் அவர் என்ன செய்தாரோ அதன்படி கிடைத்திருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது.
0: Praise God.
1: கர்த்தருக்கு
0: ஸ்தோத்திரம். What a wonderful thing.
1: என்ன ஒரு அற்புதமான காரியம்.
0: The inheritance that we have received from him is based on the blood of Jesus.
1: அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த சுதந்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே கிடைத்திருக்கிறது.
0: Keep your eyes on that.
1: அதன் மீது உங்கள் கண்களை வைத்திருங்கள்.
0: Rejoice in that.
1: அதிலே களி கூறுங்கள்.
0: When troubles come, let hope increase.
1: பிரச்சனைகள் வரும்போது நம்பிக்கை பெருகட்டும்.
0: Let not your eyes be set on the things of this world.
1: இந்த உலகத்தின் காரியங்கள் மீது உங்கள் கண்களை பதிக்க வேண்டாம்.
0: But on the things of God.
1: மாறாக தேவனுடைய காரியங்கள் மீது வைத்திருங்கள்.
0: Eternity with God.
1: தேவனோடு உள்ள நித்தியத்திலே.
0: And all of these things seem so small and so nothing.
1: அப்படி இருக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அற்பமாய் காணப்படும்.
0: In light of what we have reserved for us in heaven.
1: நமக்காக பரலோகத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது.
0: And remember, you must rejoice because you are kept by the power of God for that purpose.
1: அது மட்டுமல்ல அந்த நோக்கத்திற்காகவே தேவனுடைய வல்லமையால் நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை மறக்க கூடாது.
0: You are headed there.
1: நீங்கள் அங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்.
0: You want to know where you are headed?
1: நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிய
0: விரும்புகிறீர்களா? Look to Jesus and where he is.
1: இயேசுவை பாருங்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
0: Look to him and see where he is.
1: அவரை நோக்கி பாருங்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
0: Ephesians 1 says that he is far above all principality, power, might and dominion over every name that is named and every name that is going to be named, seated at the right hand of God.
1: எபேசியர் முதலாம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் சகல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறார். இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் பேர்பற்றுங்க எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவருடைய நாமம் இருக்கிறது.
0: I like Ephesians 1.
1: எபேசியர் முதலாம் அதிகாரம் எனக்கு ரொம்ப
0: பிடிக்கும். Because it tells me where I am headed.
1: ஏனென்றால் நான் எங்க போய் கொண்டிருக்கிறேன் என்று அது எனக்கு சொல்லுகிறது.
0: Where my place is.
1: என்னுடைய இடம் எங்க இருக்கிறது.
0: That is where I am headed.
1: அங்கே தான் நான் போய் கொண்டிருக்கிறேன்.
0: Amen.
1: Amen.
0: I don't know if I told you about this.
1: இதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேனா தெரியல.
0: You know, we were standing in Pastor John Angelina's office one time.
1: ஒருமுறை பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினாவுடைய அலுவலகத்தில் நாங்க நின்று கொண்டிருந்தோம்.
0: His father's picture was there.
1: அவங்க அப்பாவுடைய படம் அங்க இருந்தது.
0: You know Pastor John Angelina, he has hair, long hair, looks like a hippie.
1: பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினா உங்களுக்கு தெரியும், நீண்ட முடி ஹிப்பி மாதிரி வச்சிருப்பாரு.
0: And his father is bald.
1: அவருடைய அப்பா தலை வழுக்கையா இருக்கும்.
0: So we were all there for a meeting and one preacher said, "John, is this your father?"
1: ஒரு கூட்டத்துக்காக நாங்க போயிருந்தோம். அங்க ஒரு பிரசங்கர் கேட்டா, "John, இது உங்களுடைய அப்பாவான்னு."
0: Said, "Yeah, that's my father."
1: அது நாமமா எங்க அப்பா தான்.
0: And the preacher looked at him and said, "You know where you're headed?"
1: ரசங்க உடனே பார்த்தா, "நீங்க எங்க போறீங்க இப்ப எனக்கு தெரியும் அப்படி."
0: நீங்க எப்படி இருக்க போறீங்கறத நல்லா பாத்துங்கன்னு. This is where you are headed.
1: நீங்க இப்படி தான் இருக்க போறீங்க.
0: One of these days you're going to lose all your long hair and look like this old man who's bald completely.
1: நாள் ஒன்று வரை இருக்கிற முடி எல்லாம் போன அப்புறம் உங்க அப்பா மாதிரி தலை வழுக்கையா இருக்கும்.
0: Just take a good look at it, John. You're headed there.
1: ஜான் கொஞ்சம் நல்லா பாத்துங்க, உங்க தலை அப்படி தான் ஆக போகுது.
0: I look at Jesus.
1: நான் இயேசுவை நோக்கி
0: பார்க்கிறேன். My Lord and my Savior.
1: என்னுடைய ஆண்டவர், என்னுடைய
0: இரட்சகர். Seated at the right hand of God.
1: தேவனுடைய வலது பார்சத்தில்
0: வீற்றிருக்கிறார். In power and in glory.
1: மகிமையிலே வல்லமையிலே.
0: At far above everything.
1: எல்லாவற்றிற்கும் மேலாய்.
0: And I am reminded and therefore I rejoice that I am headed there. That is my destiny.
1: அது எனக்கு நினைப்பிருக்கிறபடியினாலே நான் அங்கே தான் போகிறேன் என்ற ஒரு எண்ணம் எப்போது எனக்கு இருக்கிறது.
0: Glory to God.
1: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
0: Keep looking at that.
1: அதையே நோக்கி பார்த்துக் கொண்டிருங்கள்.
0: Set your affections on things above.
1: மேலானவைகளே, மேலானவைகள் மீது மனதை வைத்திருங்கள்.
0: This is not your destination.
1: இது உங்கள் முடிவு அல்ல.
0: Your destination and your destiny is not in the hands of this government.
1: உங்கள் முடிவும் நீங்கள் போகக்கூடிய இடமும் இந்த அரசாங்கத்தின் கரங்களிலே இல்லை.
0: We are kept by the power of God.
1: நாம் தேவனுடைய வல்லமையினால் காக்கப்பட்டு
0: வருகிறோம். Not by the power of anybody.
1: யாருடைய வல்லமையினாலும் கிடையாது.
0: We are kept by the power of God.
1: தேவனுடைய வல்லமையினாலே.
0: And kept for an eternal inheritance.
1: நித்திய சுதந்திரத்துக்காக நாம் காக்கப்பட்டு வருகிறோம்.
0: It is an eternal inheritance that never fades away.
1: இந்த நித்திய சுதந்திரம் ஒரு நாளும் ஒழியாத ஒரு சுதந்திரம்.
0: It is incorruptible.
1: அது அழியாதது.
0: It cannot be snatched away from me.
1: என்னிடத்திலிருந்து யாரும் அதை பறித்துக் கொள்ள முடியாது.
0: No government, no men, no organization can determine about anything about this eternal inheritance.
1: இந்த நித்திய சுதந்திரத்தை குறித்து எந்த அரசாங்கமும் ஸ்தாபனமும் எந்த மனிதனும் எதுவும் செய்ய முடியாது.
0: It has been determined by my God.
1: என்னுடைய தேவனாலே அது எனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது.
0: And it has been guaranteed by my testator and by his death on the cross of Calvary and by the shedding of his blood.
1: என்னுடைய உயிரில் எழுதினாரே அவருடைய மரணம் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் அவையில் மூலமாய் அது எனக்கு உத்தரவாதம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: My destination and destiny is sealed and guaranteed and sure.
1: நான் போக வேண்டிய இடமும் என்னுடைய முடிவும் உத்தரிக்கப்பட்டு நிச்சயமானதாக இருக்கிறது.
0: So rejoice.
1: ஆகவே களி கூறுங்கள்.
0: That's why we sing.
1: பாடுகிறோம்
0: புரியல. பாருங்க. The man says, They were beaten in the first place because these people are singing so loud and singing crazy, you know.
1: Rumbo sattam podu paithiyaranga mari paadittana aagave na adi vaanganaanga.
0: They always tell us that's what your problem is.
1: Eppo solluvaanga unga prachaney adha.
0: You don't keep your religion to yourself. You ought to always come out with those songs and sing it out.
1: Unga madatha ungalodu neenga vechikiralla eppo paadana veliyila vandu paattu paadittirukinga.
0: Our thing is this is in this way that you can't help but sing it. It's a joy. It's a song is in our hearts. We must sing it. We can't help it.
1: Ana nammai paarungal idu oru sandosham idu oru paadal idu adakkikolla mudiyada kandi வெளியே
0: வந்துதான்
1: பாடல் மீட்கப்பட்டவர்கள் பாடலோடு கூட சீயோனுக்கு திரும்ப
0: வருவார்கள்
1: பாட்டு தான் நம்முடைய ட்ரேட்மார்க்
0: யூ த்ரோஸ் இன் தி ஜெயில் தேர் வில் சிங்
1: ஜெயில போடுங்க அங்கேயும் பாடுவோம்
0: யூ பிரிங் அஸ் அவுட் தேர் வில் சிங்
1: வெளியே கொண்டு வாங்க அங்கேயும் பாடுவோம்
0: வி சிங் பிகாஸ் சம்திங் இஸ் தேர் ஃபார் அஸ் டு ரிஜாய்ஸ்
1: நம் கழி கூறும்படி ஏதோ ஒன்று இருக்கிறது ஆகவே பாடுகிறோம்
0: தி வேர்ல்ட் டஸ் நாட்
1: உலகத்துக்கு இது புரியவில்லை பாருங்க
0: சம்டைம்ஸ் இட் இஸ் சேட் தட் தி கிறிஸ்டியன்ஸ் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்
1: சில சமயத்துல கிறிஸ்தவர்களுக்கே புரியல அதுதான் வருத்தமா இருக்கு
0: பீப்புள் ஆஃப் காட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்
1: தேவ ஜனங்களுக்கு இது புரியவில்லை
0: வி சிங் பிகாஸ் வி ரிஜாய்ஸ் இன் தி ஹோப் ஆஃப் आवर ग्लோரி
1: நம்முடைய மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே தான் பாடுகிறோம்
0: வி சிங் பிகாஸ் ஆஃப் வாட் இஸ் கெப்ட் as our eternal inheritance
1: நம்முடைய நித்திய சுந்தரமாக வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை கண்டு பாடுகிறோம்
0: வி சிங் பிகாஸ் ஜாய் ஃபில்ஸ் आवर ஹார்ட் when we think about how much God has loved us
1: தேவன் எந்த அளவுக்கு நம்மை நேசித்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது சந்தோஷம் இதயத்தை நிரப்புகிறது ஆகவே பாடுகிறோம்
0: song is in our hearts my friend
1: பாடல்கள் நம்முடைய இதயத்தில் இருக்கு நண்பர்களே
0: amen
1: amen
0: It's in our heart and goes all the way to the feet
1: அது நம்ம இதயத்திலிருந்துனா கால் வரைக்கும் போயிடுது பாருங்க
0: goes everywhere so our hands clap
1: நாம் கையை தட்டுறோம் கால்ல தாளம் போடுறோம் முழு சந்தோஷத்தோடு பாடுகிறோம்
0: amen
1: amen
0: It has gripped us, this great love of God and what he has done.
1: தேவனுடைய மாபெரும் அன்பு அவர் செய்திருக்கிற காரியம் அப்படியே நம்முடைய இதயத்தை பற்றி கொண்டு விட்டது.
0: Something to shout about and sing about.
1: இது கூச்சல் போட வேண்டிய பாட வேண்டிய ஒரு காரியம்.
0: Amen.
1: Amen.
0: All right, let's go on to the next one.
1: சரி அடுத்த காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: Heavenly joy through the blood.
1: ரத்தத்தின் மூலமாய் பரலோக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது.
0: The blood of Jesus brings us heavenly joy.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரலோக சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: You see the blood of Jesus is not only recognized here on earth but it is recognized in heaven and valued in heaven.
1: அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியிலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல பரலோகத்திலும் அது அங்கீகரிக்கப்பட்டு மிகுந்த விலையேறப்பட்டதாயிருக்கிறது.
0: The heavenly joy is on the basis of the blood of Jesus.
1: பரலோக சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே தான் உண்டாயிருக்கிறது.
0: Heavenly joy is not just reserved for heaven, it is reserved for here also.
1: பரலோக சந்தோஷம் பரலோகத்தில் மட்டும்தான் என்பது கிடையாது இங்கும் அது இருக்கிறது.
0: Now let us read about it in Revelation chapter 7.
1: வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிப்போம்.
0: Revelation chapter 7 verse 9 onwards.
1: வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 9 முதல்.
0: After this I beheld and lo a great multitude which no man could number of all nations and kindreds and people and tongues. stood before the throne and before the lamb clothed with white robes and palms in their hands
1: இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்
0: cried with a loud voice saying salvation to our God which sitteth upon the throne and unto the lamb
1: அவர்கள் மகாசத்தம் இட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்துமே வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள்
0: and all the angels stood round about the throne and about the elders and four beasts and fell before the throne on their faces and worshiped God
1: தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தை மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு
0: And saying, Amen, blessing, glory and wisdom and thanksgiving and honor and power and might be unto our God forever and ever. Amen.
1: Amen. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமென் என்றார்கள்.
0: And one of the elders answered saying unto me, What are these which are arrayed in white robes? And whence came they?
1: அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான்.
0: And I answered, I said unto him, Sir, thou knowest. And he said unto me, These are they which came out of the great tribulation and have washed their robes and made them white in the blood of the Lamb.
1: அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
0: You see, in heaven, you see that these people have a right to a place in heaven through the blood of Jesus
1: parlogathile indha makkalukku yesu christuvin moolamai அவளுக்கு ஒரு இடம் உண்டா இருக்கிறது.
0: John sees in the spirit a great multitude praising and worshiping God.
1: திரள் கூட்டமான ஜனங்கள் தேவனை துதித்து மகிழுகிறதை யோவான் ஆவியிலே காண்கிறான்.
0: And one of the elders said, "Who are they?"
1: அப்பல் முற்பரில் ஒருவன் கேட்கிறான், இவர்கள் யார் என்று.
0: The answer is, "They are the ones that have washed their robes in the blood of the Lamb."
1: பதில் என்ன? இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று வருகிறது.
0: They have gone through the great tribulation.
1: மிகுந்த உபத்திரவங்களோட கடந்து சென்றார்கள்.
0: But they are the ones that have washed their blood in the washed their robes in the blood of the Lamb.
1: ஆனால் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
0: Now a lot of people, I've found some people sometimes misunderstand this particular passage.
1: சில மக்கள் சில சமயங்களிலே இந்த வேத பகுதியை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன்.
0: They do not take notice of the fact that their robes were dipped in the blood of the Lamb.
1: ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே வஸ்திரம் தோய்க்கப்பட்டது என்றிருக்கிறதே, அதை அவர்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள்.
0: Because it says that they went through the great tribulation.
1: மிகுந்த உபத்திரவத்தினோடு கடந்து வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறபடியா.
0: They think they stand there showing their blood as in display, showing their great sacrifice, showing what they have done as martyrs and as people that have sacrificed their life.
1: இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள், தங்கள் ஜீவனை உயிரை தியாகமான இந்த மக்கள் தங்களுடைய தியாகங்களை தங்களுடைய காயங்களை தங்களுடைய எல்லா காரியங்களையும் அங்கே எல்லாருக்கும் காண்பிக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: In the loose reading of this passage they say, "Oh, these are people that have shed their blood, that have been martyred, that they have died for Jesus during the great tribulation."
1: இந்த வசனத்தை மேலோட்டமாக வாசிக்க அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள், இயேசுவுக்காக இவர்கள் ரத்தத்தை சிந்தினவர்கள், ரத்த சாட்சியை மறித்தவர்கள், பல பாடுகளை பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள்.
0: As they are coming and displaying their blood and standing there in a very special place by their blood.
1: இதோ இந்த ஆட்கள் இவருடைய ரத்தத்தை சிந்தி தங்கள் ரத்தத்தின் மூலமாக விசேஷமான ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார்கள் என்பது போல சொல்கிறார்கள்.
0: The Bible does not talk about their blood at all.
1: வேதம் இங்கே அவருடைய ரத்தத்தை குறித்தே பேசவில்லை.
0: It tells us that they went through the tribulation.
1: அவர்கள் உபத்திரவத்தினோடு கடந்து போனார்கள் என்று சொல்கிறது.
0: But it mentions the blood of the Lamb.
1: ஆனால் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை வேற இங்கே சொல்கிறது.
0: They stand there not because they have done something for Jesus.
1: இதோ இயேசுவுக்காக இவர்கள் ஒன்று செய்தார்கள் என்பதனால அங்கே நிற்கவில்லை.
0: They do not stand there because they haven't given their life for Jesus.
1: இதோ இயேசுவுக்காக இவர்கள் தங்கள் உயிரை கொடுத்ததனால அங்கே வந்து நிற்கவில்லை.
0: No, they stand there because Jesus has given his life for them.
1: கிடையாது, இயேசு தம்முடைய உயிரை இவர்களுக்காக கொடுத்திருக்கிறார், ஆகவே தான் அங்கே நிற்கிறார்கள்.
0: Because of his blood they are there.
1: அவருடைய ரத்தத்தினாலே தான் இவர்கள் அங்கே இருக்கிறார்கள்.
0: Not because of their blood.
1: இதோ அவர்களுடைய ரத்தத்தினாலே அல்ல.
0: Because of his blood that was shed on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினாலே.
0: Now we may shed blood.
1: ஆனால் நாம் ஒருவேளை ரத்தம் சிந்தலாம்.
0: We may die as a martyr.
1: நாம் ரத்த சாட்சியிலே ஒருவேளை மரிக்கக்கூடும்.
0: But the thing is this.
1: ஆனால் விஷயம் இதுதான்.
0: Our blood does not count before God.
1: நம்முடைய ரத்தம் தேவனுக்கு முன்பதாக எடுபடாது.
0: To come before God.
1: தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு.
0: Accepted before God, our blood is of no value.
1: தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ரத்தத்திற்கு அது தகுதி கிடையாது.
0: Even if all of us join together and shed our blood, it means nothing.
1: நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்முடைய ரத்தத்தை சிந்தினாலும் அது தேவனுக்கு ஒன்றுமே கிடையாது.
0: Only the blood of the Lamb, Jesus Christ, that is honored and respected and that gains us a legal right to a place in heaven.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் தேவனுக்கு முன்பதாக நாம் வருவதற்கு, பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டாவதற்கு சட்டப்பூர்வமான உரிமையை நமக்கு கொடுக்கிறது.
0: Blood is the way to heaven. It gives us a right to a place in heaven.
1: பரலோகம் செல்வதற்கு ரத்தம் வழியா இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தையும் அது கொடுக்கிறது.
0: Some people say it like that.
1: சிலர் இப்படியாக சொல்லுகிறார்கள்.
0: Well, I've been a good person. I'm sure that when the time comes for me to go to heaven, God will let me in because I have been good.
1: ஆனா நான் நல்லவனா இருக்கேங்க, ஆகவே பரலோகம் செல்ல வேண்டிய நான் மரிக்கும் போது தேவன் நான் நல்லவரா இருக்கும்படினால என்ன பரலோகத்துல கொண்டு போயிடுவான்னு சொல்றாங்க.
0: But when you tell them, no, that's not possible.
1: ஆனா உங்களை பார்த்து சொல்லுங்க, இல்லங்க அது முடியாதுன்னு.
0: That everybody is a sinner.
1: எல்லாரும் பாவிகள்.
0: And before God, nobody can stand.
1: தேவனுக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது.
0: Then they begin to claim mercy. They'll say, oh, but God is merciful. He'll let me in heaven.
1: அப்போ உடனே சொல்லுவாங்க, இல்ல இல்லங்க தேவன் இரக்கமுள்ளவர், ஆகவே என்ன உள்ள அனுப்பிடுவார்.
0: But the Bible does not say that we enter in through mercy.
1: ஆனால் வேதம் நம் இரக்கத்தினாலே உள்ளே பிரவேசிக்கிறோம் என்று சொல்வதே இல்லை.
0: The Bible talks about mercy, but the Bible does not say that because of his mercy we enter in.
1: இரக்கத்தை குறித்து வேதம் பேசுகிறது என்றாலும் அவருடைய இரக்கத்தினால தான் பரலோக போகிறோம் என்று வேதம் சொல்வதே இல்லை.
0: Mercy is not enough.
1: அவருடைய இரக்கம் போதாது.
0: His death was necessary.
1: அவருடைய மரணம் அவசியமா இருந்தது.
0: His bloodshed was necessary.
1: அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமா இருந்தது.
0: We do not enter into heaven and receive a right to a place in heaven because of his mercy.
1: அவருடைய இரக்கத்தினாலே பரலோகத்தில் நுழைவதோ அங்கே நமக்கு இருக்க இடம் கிடைத்திருக்கிறேன் அப்படி கிடைப்பதோ கிடையாது.
0: Because God has made a law.
1: ஏனென்றால் தேவன் ஒரு சட்டத்தை பிரமாணத்தை ஏற்படுத்தினார்.
0: And the law is that without the shedding of blood there is no remission of sin.
1: அந்த பிரமாணம் என்ன? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது.
0: Blood must be shed.
1: இரத்தம் சிந்தப்பட்டே ஆக வேண்டும்.
0: God has laid that law.
1: தேவன் இந்த பிரமாணத்தை எழுதி வைத்துவிட்டார்.
0: That is why he had to send his son.
1: ஆகவே தான் தன்னுடைய குமாரனை அனுப்ப வேண்டியிருந்தது.
0: That is why when Jesus came into the world, the book of Hebrews says that he came in saying that God has given him a body. So that he can be laid on the altar of the cross as a sacrifice.
1: ஆகவே தான் எபிரேய நிர்மம் சொல்லுகிறது, இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தபோது தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார். என்று ஏன்? சிலுவை என்னும் அந்த பலிபீடத்தின் மீது அதை அவர் வைப்பதற்காக.
0: God gave Jesus, the Son of God, the second person of the Trinity, was given a human body and a human nature so that his body can enable him to die and his body can shed the blood.
1: திருத்துவத்திலே இரண்டாவது உள்ள இயேசுவுக்கு தேவன் ஒரு சரீரத்தை கொடுத்தார். எதற்காக? அவர் தம்முடைய சரீரத்தில் வந்து மனுஷ சுவாபத்தை, மனுஷ தன்மை உடையவராக இருந்து தம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்காகத்தான்.
0: If the mercy of God was enough,
1: தேவனுடைய இரக்கம் மாத்திரம் போதும் என்று சொன்னார்.
0: If you can just count on God's grace and mercy and get into heaven,
1: தேவனுடைய கிருபை இரக்கத்தை நம்பி பரலோகத்துக்குள்ளே போய்விட முடியும் என்றால்,
0: then the Son of God need not have come as an incarnate Christ and taken on human nature.
1: பிறகு தேவகுமாரன் மனு அவதாரம் எடுத்து வந்து ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை.
0: It would not be necessary.
1: அது அவசியமாக இருந்திருக்காது.
0: If grace and mercy is enough, it's not necessary.
1: கிருபை இரக்கமும் போதும் என்றால் அது தேவையில்லை.
0: His blood is the thing that is enough.
1: அவருடைய ரத்தம் தான் போதுமானதாக இருக்கிறது.
0: Death is the only thing that gains us an entry into heaven.
1: அவருடைய மரணம் தான் பரலோகத்துக்குள்ளே நம்மை அனுமதிக்க கூடியதாக இருக்கிறது.
0: This is the value of the blood in heaven.
1: பரலோகத்திலே ரத்தத்தின் மதிப்பு இதுதான்.
0: The blood of Abel was shed on the earth crying out for vengeance upon the murderer.
1: பூமியிலே சிந்தப்பட்ட ஆபேலின் ரத்தம் தன்னை கொண்டவனை பழிவாங்க வேண்டும் என்று கதறுகிறது.
0: And the voice of that blood reached to the very presence of God and God responded.
1: அந்த ரத்தத்தின் சத்தம் தேவ சமூகத்தை எட்டினது. தேவன் அதற்கு பதில் கொடுத்தார்.
0: God heard the voice of that blood.
1: அந்த ரத்தத்தின் சத்தத்தை தேவன் கேட்டார்.
0: But there is a blood that is kept in the very presence of the living God.
1: ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்திலே ரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது.
0: That is the precious blood of Jesus.
1: அந்த ரத்தம்
0: It stays there speaking better things than that of the blood of Abel.
1: அது அங்கே இருந்து கொண்டு ஆபேலின் ரத்தம் பேசினதை விட மென்மையான விலை பேசுகிறது.
0: Not crying out for vengeance and not crying out for retaliation.
1: பழிவாங்க வேண்டும், பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அது கூப்பிடுவது கிடையாது.
0: Crying out for God's mercy.
1: தேவன் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று கதறுகிறது.
0: Crying out for forgiveness.
1: பாவ மன்னிப்பை கொடுங்கள் என்று கதறுகிறது.
0: Mercy and forgiveness is not possible without the blood.
1: பாருங்கள், ரத்தம் இல்லாமல் இரக்கமும் பாவ மன்னிப்பும் சாத்தியமே கிடையாது.
0: So people cannot just hope on the mercy of God and the grace of God.
1: அவே தேவனுடைய கிருபை இரக்கத்தை மட்டுமே மக்கள் நம்பி சார்ந்திருக்க முடியாது.
0: It is through the blood.
1: இரத்தத்தின் மூலமாகத்தான் அது.
0: Mercy is possible because the blood is shed.
1: இரத்தம் சிந்தப்பட்டதனால தான் இரக்கமே காண்பிக்க முடிகிறது.
0: Now not only the blood gives us a right into heaven, right to a place in heaven.
1: பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தை இந்த இரத்தம் கொடுப்பது மட்டுமல்ல,
0: it gives us it makes us fit for heaven.
1: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாய் அது நம்மை மாற்றுகிறது.
0: It makes us fit for heaven.
1: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாக.
0: Now if you going to enjoy something, you must be made first of all fit to enjoy that thing.
1: பாருங்க, ஒரு காரியத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா அதை அனுபவத்துக்கு ஏற்ற வண்ணத்துல முதலாவது நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கணும்.
0: If you going to enjoy heaven,
1: பரலோகத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா,
0: then you have to be made fit for heaven first.
1: பிறகு பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி முதலாவது நீங்க ஆக்கப்பட வேண்டும்.
0: There is no use in having a right to enjoy something when you are not fit to enjoy that thing.
1: ஒரு காரியத்தை அனுபவிக்க உரிமை உங்களுக்கு இருந்து அதை அனுபவிக்க கூடிய தகுதி இல்லன்னு சொன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
0: Turn to Hebrews chapter 7.
1: திருப்போம் எபிரேயர் 7 அதிகாரம்.
0: This very chapter that we've been reading from, and let's read from verse 15.
1: வாசித்து வந்த அதிகாரம் 15 வசனத்திலிருந்து நான் வாசிப்பேன்.
0: Therefore are they before the throne of God and serve him day and night in his temple, and he that sitteth in the throne shall dwell among them. 7:15.
1: அல்லாமல்
0: Revelation. I'm sorry, Revelation 7:15.
1: வெளிப்படுத்தல் 7:15. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார்.
0: They shall hunger no more, neither thirst any more, neither shall the sun light on them, nor any heat.
1: இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாத உஷ்ணமாக இவர்கள் மேல் படுவதும் இல்லை.
0: The lamb which is in the midst of the throne shall feed them and shall lead them unto the living fountains of water, And God shall wipe away all tears from their eyes.
1: சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமேயுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார்.
0: It's talking about these people who have their robes dipped in the blood, spending their time at the throne of God, before the throne of God, serving him day and night.
1: பாருங்க, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்த இந்த மக்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இருந்து கொண்டு இரவும் பகலும் தேவனை செவிப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது.
0: And he that sits on the throne shall dwell among them.
1: சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவார்.
0: You see, the blessedness of heaven is in the nearness to and fellowship with God.
1: பாருங்க, பரலோகத்தின் பாக்கியம் என்ன? அது தேவனுக்கு அருகாமையில எப்போதும் தேவன் கிட்டவே நாம் இருக்கிறோம். அதுதான்
0: வாட் மேக்ஸ் ஹெவன் சோ வண்டர்ஃபுல்.
1: பரலோகத்தை எது அவ்வளவு அற்புதமாய் மாற்றுகிறது?
0: நாட் தி கோல்ட் அண்ட் தி டைமண்ட் தட் இஸ் தேர்.
1: இதாங்க இருக்கிற வைரமும் பொன்னும் கிடையாது.
0: நவ இன் திஸ் வேர்ல்ட் வி டோன்ட் ஹேவ் எனஃப் ஆஃப் இட். தட்ஸ் வை பீப்பிள் கோ ட்ரை டு கெட் as much as possible.
1: இந்த உலகத்துல அதெல்லாம் போதுமானது இல்ல. ஆகவே தான் மக்கள் கிடைக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் போறாங்க.
0: ட்ரைங் டு ஸ்க்ரவுஞ்ச் and somehow grab what they can get.
1: எப்படியாவது பிச்சு பேரணி இருக்கிறத புடுங்கலாம்னு பாக்குறாங்க.
0: Because they don't, there's a shortage.
1: ஏன் சொன்ன இங்க தான் அது குறச்சல.
0: But there you're going to be walking on it.
1: ஆனா அங்க இது மேலயே நடக்க போறீங்க.
0: So you're going to be considering like a dust.
1: ஆகவே ஒரு தூசி மாதிரி அதை நினைச்சுப்பீங்க.
0: It's got no value there.
1: அங்க அதுக்கு மதிப்பே கிடையாது.
0: Gold has no value there.
1: பொன்னுக்கு அங்க மதிப்பே கிடையாது.
0: So it is not the gold and the diamond and the pearls that are there.
1: அது அங்க இருக்கிற இந்த பொன் வைர முத்துக்கள் அதெல்லாம் அங்க கிடையாது.
0: What makes heaven such a wonderful place?
1: பரலோகத்தை அற்புதமான இடமாய் மாற்றுவது எது?
0: It is that we will be there in the presence of God, beholding him all day and night.
1: தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் நாம் இருப்போம். இரவும் பகலும் அவரையே நாம் பார்த்து கொண்டிருப்போம்.
0: We'll be serving him and we'll be living for him.
1: தேவனை சேவித்துக் கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம்.
0: The nearness and the fellowship with him.
1: அவரோடு கூட மிக நெருங்கி இருப்போம், ஐக்கியம் கொண்டிருப்போம்.
0: Now for that we are being prepared.
1: அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்.
0: What a wonderful thing it is to be near God and to be in fellowship with God.
1: தேவனுக்கு அருகிலே இருந்து அவரோடு ஐக்கியப்பட்டிருப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
0: That is what is being practiced now in Christian life.
1: அதை தான் இப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பழகி வருகிறோம்.
0: You better practice well because you're going to be so near and so much in tune with God.
1: அது நல்லா பழகி கொள்ள வேண்டும் என்று சொன்னா தேவனோடு கூட அவ்வளவு நெருக்கமா அவ்வளவு ஐக்கியப்பட்டிருப்பாங்க.
0: You see, if you don't fellowship with God now,
1: இப்போது நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படவில்லை என்றால்,
0: if fellowship with God and nearness to God is not a matter of joy and rejoicing and a thrill for you now, then how are you going to exist in heaven?
1: தேவனோடு கூட நெருக்கமாய் ஐக்கியம் கொள்வது இந்த உலகத்திலே உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உற்சாகமா இல்லாவிட்டால் பரலோகத்தில் எப்படி இருக்க போகுது?
0: If you don't desire to pray, if you don't desire to worship him and praise him and really enjoy his presence, then how are you going to enjoy heaven, my friend?
1: இந்த உலகத்தில் நீங்கள் ஜெபிக்க இஷ்டம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்க இஷ்டம் இல்லாமல் அவரை ஆராதிக்க இஷ்டம் இல்லாமல் இருந்தால் பரலோகத்தில் எப்படி செய்ய போகிறீர்கள்?
0: If in this world you would allow sin and your shortcomings to come in your way and allow you to experience some kind of a distance from God and from fellowship with God, then how are you going to be in heaven?
1: இந்த உலகத்திலே பாவமும் உங்கள் குறைகளும் உங்களுக்கும் தேவனுக்கு இடையே ஒரு பிரிவினை கொண்டு வந்து தேவனுக்கு தேவனை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு போக அனுமதித்தால் பிறகு பரலோகத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்?
0: You see, it is important that we practice closeness with God now.
1: பாரு, இப்பொழுது தேவனுக்கு நெருக்கமாய் இருப்பதை நாம் பழகி கொள்ள வேண்டியது அவசியம்.
0: The Christian life on this earth is a practice of his presence.
1: இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை, இது என்ன? அவருடைய பிரசன்னத்தை நாம் பழகி கொள்கிறோம்.
0: Practicing it now so that we may really be near him and be one with him.
1: ஏன் இப்பொழுது பழகுகிறோம்? ஒரு நாளிலே மெய்யாகவே அங்கு இருப்போம், அவரோடு கூட ஒன்றாக, அதற்காகத்தான்.
0: Now, and what way are we fitted for that or prepared for that?
1: எந்த விதத்திலே நாம் அதற்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்?
0: The blood of Jesus is cleansing us today.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது.
0: Brings us near God.
1: தேவனுக்கு அருகில் கொண்டு வருகிறது.
0: Always keeps us in intimacy with God.
1: எப்பொழுதும் தேவனோடு நெருக்கமாய் நம்மை வைத்திருக்கிறது.
0: It gives us the closeness.
1: ஒரு நெருக்கத்தை அது கொடுக்கிறது.
0: Gives us boldness.
1: தைரியத்தை கொடுக்கிறது.
0: It gives us access.
1: தேவனிடத்தில் செல்ல வழியை கொடுக்கிறது.
0: All these are provided for us so that we can experience it even now, even before we get to heaven.
1: பரலோகத்துக்கு போகும் முன்னரே இப்போதே நாம் அனுபவிக்கும்படியாக தான் இதெல்லாம் நமக்கு உண்டா இருக்கிறது.
0: The capacity to enjoy God and enjoy the fellowship with God and to be thrilled about that is given to us.
1: தேவனையும் அவருடைய சமூகத்தை நாம் அனுபவித்து அதன் மூலமா உற்சாகப்படுகிற அளவுக்கு ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Spiritual appetite is there.
1: ஆவிக்குரிய பசி இருக்கிறது.
0: Hunger and thirst for God is there.
1: தேவன் மீது பசி தாகம் உண்டா இருக்கிறது.
0: When we get to heaven, the verse that we just now read, there will not be any hunger, there will not be any thirst.
1: இந்த இப்ப வாசித்த வசனம் சொல்லுகிறது பரலோக பரலோகத்துக்கு போகும்போது அங்கே பசியும் இருக்காது தாகமும் இருக்காது.
0: இஸ் டாக்கிங் அபௌட் பிசிக்கல் ஹங்கர் அண்ட் பிசிக்கல்
1: தேர்ஸ்ட். இது சரீர பிரகாரமான பசி தாகத்தை குறித்து பேசுகிறது.
0: பட் தேர் தேர் தி ஒன்லி ஒன் ஹங்கர் அண்ட் ஒன் தேர்ஸ்ட் தட் இஸ் ஆஃப் காட். ஹங்கர் ஃபார் காட் அண்ட் தேர்ஸ்ட் ஃபார் காட் வில் சோ ஃபில் அஸ் தட் ஆர் டிலைட் வில் பீ இன் காட்.
1: ஆனால் அங்கே ஒரே ஒரு பசி ஒரே ஒரு தாகம் இருக்கும். அது என்ன? தேவன் மீது நம்முடைய பசி தாகம் இருக்கும். அவர்தான் நம்முடைய மன மகிழ்ச்சியா இருப்பார்.
0: வில் பி ரைட் தேர் வித் ஹிம், நியர்னஸ் டு ஹிம்.
1: அவரோடு கூடவே இருப்போம், மிக அருகிலே நாம் இருப்போம்.
0: அண்ட் திஸ் எர்த்லி லைஃப் இஸ் எ பிளேஸ் வேர் த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ் we are allowed to experience that to some extent.
1: இந்த உலக வாழ்க்கையில கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் அந்த நெருக்கத்தை ஓரளவுக்கு நாம் அனுபவிக்க முடிகிறது.
0: Amen.
1: Amen.
0: Are you enjoying it, my friend?
1: நண்பர்களே, அதை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா?
0: Are you enjoying it?
1: அதை அனுபவிக்கிறீங்களா?
0: Are you enjoying your fellowship?
1: உங்களுடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிறீர்களா?
0: Then you will enjoy heaven.
1: அப்படியானால் பரலோகத்தை அனுபவிப்பீர்கள்.
0: What gives you the enjoyment of his presence here?
1: அவருடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தை அனுபவத்தை இங்கே நமக்கு கொடுக்கிறது எது?
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: It cleanses you, washes you.
1: அது உங்களை சுத்திகரிக்கிறது, கழுவுகிறது.
0: Brings you before God.
1: தேவனுக்கு முன்பாய் கொண்டு வருகிறது.
0: Gives you nearness and intimacy.
1: தேவனோடு கூட நெருக்கத்தை ஐக்கியத்தை கொடுக்கிறது.
0: What will give you nearness and fellowship there?
1: அங்கே எது நெருக்கத்தையும் ஐக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும்?
0: Same thing.
1: அதே காரியம்.
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Amen.
1: Amen.
0: So we are already being fitted for that.
1: அது ஏற்கனவே அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஆக்கப்பட்டு இருக்கிறோம்.
0: By the time we get to heaven, we'll be prepared.
1: பரலோகத்துக்கு போறதுக்குள்ள நாம் ஆயத்தம் ஆக்கப்பட்டுறோம், போனவன அனுபவிக்கலாம்.
0: We are being made ready already.
1: ஏற்கனவே அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
0: Fitted for that position.
1: அந்த ஸ்தானத்திற்காக நாம் ஏற்றவளாய் மாற்றப்படுகிறோம்.
0: The blood provides us not only the fitting and preparation for heaven, it gives us the subject matter for the song of heaven.
1: பரலோகம் நம்மை ரத்தம் பரலோகத்துக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றுவது மட்டும் கிடையாது, நம்முடைய பாடலுக்கு வேண்டிய கருப்பொருளையும் கொடுக்கிறதா இருக்கிறது.
0: The blood provides us a subject matter for the song of heaven.
1: பரலோக பாடலுக்கு ஏற்ற கருப்பொருளை இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
0: So we sang about the blood today.
1: ஆகவே தான் இன்றைக்கு ரத்தத்தை குறித்து நாம் பாடினோம்.
0: You see, the blood provides us the subject matter.
1: பாருங்கள், ரத்தம் தான் என்ன பாட வேண்டும் என்பதை நமக்கு கொடுக்கிறது.
0: Powerful to sing about the blood.
1: ரத்தத்தை குறித்து பாடுவது அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது.
0: Look into Revelation chapter 5.
1: வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்தை பாருங்க.
0: Verse 9 and 10.
1: 9 10 வசனங்கள்.
0: And they sung a new song saying, thou art worthy to take the book and to open the seals thereof. For thou wast slain and hast redeemed us to God by thy blood out of every kindred and tongue and people and nation.
1: தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு
0: and has made us unto our God kings and priests and we shall reign on earth.
1: எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி நீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள்.
0: They sang a new song.
1: புதிய பாட்டை பாடினார்கள்.
0: Everybody say new song.
1: எல்லாரும் சொல்லுங்க புதிய பாட்டு.
0: A new song, my friend.
1: புது பாடல் நண்பர்களே.
0: This is not a song that has already been in the earth.
1: இந்த பாடல் ஏற்கனவே பூமியிலே பாடப்பட்ட பாடல் அல்ல.
0: You know, look and listen to the world song.
1: இந்த உலகத்துல பாடப்படுகிற பாடல்ல பாருங்க.
0: The other day I was hearing some song that was very old song.
1: அன்னைக்கு ஒரு பழைய song. பழைய பாட்டு கேட்டு உலக பிரகாரமான ஒரு பாடல்.
0: This guy is singing a song about a cake that was left out in the rain.
1: இந்த ஆளு வெளியில மழையில வைக்கப்பட்ட ஒரு கேக்க பற்றி பாட்டு பாடுறாரு.
0: Someone left my cake out in the rain.
1: யாரோ என் கேக்கு கேக்க வெளியில மழையில.
0: Oh, I can never get the recipe again.
1: ஓ, மறுபடியும் அந்த ரெசிபி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது.
0: My God, what a silly song.
1: நான் யோசிச்சேன், என்ன இவ்வளவு மட்டமான அல்பமான ஒரு
0: பாட்டு. He's really crying over the cake that is left out in the rain.
1: வெளியே இருக்கிற கேக்காக அழுகுறாரு அழுகுறாரு.
0: That he made it so good and so wonderful and someone left it in the rain and he doesn't know how to make it again.
1: அவ்வளவு நல்ல ருசியா செஞ்சிருக்காராம், யாரோ விட்டாங்களா, இனி அந்த மாதிரி செய்யவே முடியாது.
0: I would tell that person there's a lot of cake being sold. People can make it better than you can make it.
1: நிறைய கேக் விக்கறாங்க, உங்களை விட நல்லா செய்ய கூடிய ஆட்கள் நிறைய
0: பேர் இருக்காங்க. Don't cry about this stupid cake.
1: இந்த கேக்குக்காக அழாதீங்க.
0: The world songs are stupid and silly songs.
1: உலகத்தின் பாடல்கள் முட்டாள்தனமாய் அல்பத்தனமாய் இருக்கிறது.
0: They say ah who and everything, you know.
1: எல்லாத்துக்கும் ah who.
0: I don't know what is this ah and who is
1: all. ஆஹ் ஊன்றால என்னன்னா புரியல.
0: There is nothing, there is shallowness, there is emptiness, there is stupidity.
1: இந்த பாடல்களே முட்டாள்தனம் இருக்கு, வெறுமை இருக்கிறது, எதுவுமே இல்லை.
0: I cannot rejoice over those songs.
1: அந்த பாடலை கேட்டேனால் மகிழ முடியவில்லை.
0: No, I cannot sing those songs.
1: அந்த பாடலை என்னால் பாடவும் முடியவில்லை.
0: I sing a new song. ஆனால்
1: நான் புது பாடலை
0: பாடுகிறேன். New song is in my heart.
1: என் இதயத்தில் புதிய பாட்டு இருக்கிறது.
0: A song that the earth has not brought about.
1: அந்த பாடலை இந்த பூமி எனக்கு கொடுக்கவில்லை.
0: The philosophers and the songwriters not written
1: எனக்கு எழுதவில்லை.
0: This song is about the precious blood of Jesus.
1: இந்த பாடல் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை
0: குறித்து. And what the blood has done for me.
1: அந்த இரத்தம் எனக்காக என்ன செய்திருக்கிறது?
0: The blood that was shed on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையில் எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம்.
0: The blood that washes me clean.
1: என்னை கழுவி சுத்தமாக்குகிற இரத்தம்.
0: The blood that gives me access into his presence.
1: தேவனுடைய சமூகத்தில் செல்வதற்கு தானியை கொடுக்கிற இரத்தம்.
0: The blood that makes me stand and sit with God.
1: தேவனோடு கூட நின்று அவரோடு கூட உட்கார்வதற்கு தகுதியை கொடுக்கிற இரத்தம்.
0: The blood that causes me to dwell in the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்திலே நான் வாசம் பண்ணும்படி எனக்கு உதவுகிற இரத்தம்.
0: The blood about which the world does not understand.
1: அந்த இரத்தத்தை குறித்து தான் இந்த உலகம் அறியாது இருக்கிறது.
0: The world doesn't know a song like this.
1: இப்படிப்பட்ட பாடல் உலகத்துக்கு தெரியாது.
0: It doesn't know any song like this.
1: உலகம் இதை பற்றி எதையும் அறியாது இருக்கிறது.
0: They are singing about some kids, some girls, some boys, some this and some that, some nonsense.
1: ஏதோ கேக்க பத்தி பாடுறாங்க, பையனை பத்தி பாடுறாங்க, பொண்ணை பத்தி பாடுறாங்க, இதெல்லாம் பத்தி பாடிட்டு இருக்காங்க.
0: But this is the thing to sing about.
1: ஆனால் பாட வேண்டியதோ இதை பற்றி.
0: A new song.
1: புதிய பாடல்.
0: About how he has redeemed us through his blood.
1: எப்படி தம்முடைய இரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்று.
0: Amen.
1: Amen.
0: Is that song in your heart?
1: அந்த பாடல் உங்கள் இதயத்தில் இருக்கிறதா?
0: The blood is the subject matter of the song in heaven, my
1: friend. பரலோகத்தில் பாடப்படுகிற பாடல் அதனுடைய கருப்பொருளே ரத்தம் தான்.
0: You can learn right now what they're going to sing in heaven.
1: அவங்க பரலோகத்தில் என்ன பாட போறாங்க என்பதை இப்போதே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்.
0: They're going to sing the very ones that we've been singing tonight.
1: இன்றைக்கு இங்கே நாம் பாடினோமே அதே பாடலை தான் அங்கே பாட போகிறார்கள்.
0: Heaven boasts about nothing but the blood of Jesus.
1: பரலோகம் இயேசுவின் ரத்தத்தை தவிர்த்து எதிலும் என்னை பாராட்டுவதில்லை.
0: All the heavenly angels and the elders there in the presence of God and the multitude of the people from every tongue, tribe and nation are gathered there to sing about this wonderful blood.
1: பரலோகத்திற்கு தூதர்கள் மூப்பர்கள் திரள் கூட்டமான சகல ஜாதி கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் இந்த இரத்தத்தை பாடுவதற்காக இருக்கிறார்கள்.
0: This is a universal song.
1: இது சரல்
0: song that everybody will relish and rejoice in.
1: எல்லாரும் மகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல்.
0: Amen.
1: Amen.
0: That's why we sing about it now.
1: ஆகவே தான் இப்பவே அதை பற்றி நாம் பாடுகிறோம்.
0: Practice session.
1: இது பிராக்டிஸ் செஷன் பாருங்க.
0: Amen.
1: Amen.
0: Practice session.
1: இது பயிற்சி எடுக்கும் நேரம்.
0: And we laugh at the world songs.
1: உலக பாடல கண்டு நாம் நகைக்கிறோம்.
0: There's nothing there.
1: அதுல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
0: There's no ah and ooh there.
1: அதுல ஆ ஊன்னு சொல்லுது
0: ஒண்ணு. This is where it is.
1: இதுல தான் இருக்கு
0: எல்லாமே. This is where the real joy is.
1: இதுல தான் நம்மளுடைய மகிழ்ச்சி இருக்கு.
0: Turn with me to Revelation 1 and I'll close with this.
1: வெளிப்படுத்தும் முதலாம் அதிகாரம் திருப்போம் இதோட நான் முடிக்கிறேன்.
0: Verses 5 and 6.
1: 5 6 வசனங்கள்.
0: From Jesus Christ who is faithful witness and first begotten of the dead and the prince of the kings of the earth unto him that loved us and washed us from our sins in his own blood.
1: உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக.
0: And hath made us kings and priests unto God and his father. To him be glory and dominion forever and ever. Amen.
1: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியலுமாக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.
0: You see what we are singing?
1: நாம் என்ன பாடுறோம்?
0: What we are going to sing there in heaven?
1: பரலோகத்தில் நாம் என்ன பாட போகிறோம்?
0: It's about how he loved us and washed us from our sins through his blood.
1: எப்படி அவர் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார்.
0: It is about how he made us kings and priests.
1: எப்படி நம்மை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கினார்.
0: How he has changed us.
1: எப்படி அவர் நம்மை மாற்றினார்.
0: How this blood has worked in us to cleanse us and wash us and change us and to make us sons and daughters.
1: எப்படி அவருடைய இரத்தம் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை கழுவி நம்மை சுத்தம் பண்ணி தேவனுடைய குமாரர் குமாரத்திலே மாற்றியது அதை பற்றி பாட போகிறோம்.
0: Amen.
1: Amen.
0: That is the song in our hearts.
1: நம்முடைய இருதயத்தில் இருக்க பாடல் அந்த பாடல் தான்.
0: This is the thing that we will sing about.
1: இந்த காரியத்தை குறித்து தான் நாம் பாட போகிறோம்.
0: That is what we must rejoice about now.
1: அதை குறித்து தான் இப்பொழுதே நாம் மகிழ வேண்டும்.
0: This is the thing that matters.
1: இதுதான் முக்கியமானது.
0: The world doesn't understand it.
1: உலகத்துக்கு இது புரியவில்லை.
0: The world doesn't understand the joy and the rejoicing of the believer.
1: விசுவாசிக்குள்ள இருக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இது உலகத்துக்கு புரியுறதில்ல.
0: We are strange creatures.
1: நாமெல்லாம் வினோதமான சிருஷ்டிகளா இருக்கோம்.
0: And the world looks at us and says you are mad.
1: உலகம் நம்ம பார்த்து உங்களுக்கு என்ன பைத்தியமானு கேக்குறாங்க.
0: What did you sing?
1: என்ன பாடுறீங்க நீங்க?
0: Are you washed in the blood?
1: இரத்தத்தினால கழுவப்பட்டீங்களான்னு கேக்குறீங்க.
0: In the soul cleansing blood of the lamb?
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது.
0: What kind of a song is that?
1: என்ன பாட்டு இது?
0: The world rejoices in someone left the cake out in the rain.
1: நீ யாரோ மழையில கேக்க விட்டாங்களா அத பாடி உலகம் மகிழ்கிறது.
0: They rejoice in the the stupidity.
1: அந்த முட்டாள்தனத்தை தான் அவருடைய
0: மகிழ்ச்சி. This is the wisdom of God.
1: இதுதான் தேவனுடைய ஞானம்.
0: This is the thing that God has planned and purposed throughout all eternity.
1: இந்த காரியத்தை தான் தேவன் நித்திய நித்தியமாய் திட்டம் பண்ணி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: Amen.
1: Amen.
0: Time is up and let's stand together.
1: நேரம் முடிந்து விட்டது நாம் எல்லாரும்.
0: And let's lift up our hands and thank God.
1: நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
0: Praise him and worship him.
1: அவரை துதியுங்கள், ஆராதியுங்கள்.
0: Rejoice in him.
1: அவரிலே களி கூறுங்கள்.
0: Oh, you have something to shout about.
1: Oh, கெம்பீரிக்க உங்களுக்கு ஒன்று இருக்கிறது.
0: You have something to sing about.
1: பாட உங்களுக்கு ஒன்று இருக்கிறது.
0: Something to rejoice.
1: நீங்கள் களி கூற ஒன்று இருக்கிறது.
0: Something to glory in.
1: நீங்கள் மேன்மை பாராட்ட ஒன்று இருக்கிறது.
0: Paul says, I will glory in nothing else but the cross of our Lord Jesus Christ.
1: அவர் சொல்லுகிறார், நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வேறு எதிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
0: This is what the song is about.
1: பாடல் இதை பற்றியதுதான்.
0: This is what our glory is about.
1: நாம் மேன்மை பாராட்டுவது இதை பற்றிதான்.
0: Let's glory in that.
1: ஆகவே இதிலே நாம் மேன்மை பாராட்டுவோம்.
0: Let's rejoice in that.
1: இதிலே நாம் களி கூறுவோம்.
0: Lift up your hands and praise the Lord.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Hallelujah.

பிள்ளைகளே, யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறவர் கர்த்தர் என்று சங்கீதம் 46:9 வாசிக்கிறோம். யாழ்ப்பாண பகுதிக்கு நான் சென்றிருந்த போது போரின் விளைவால் ஜனங்களின் வேதனையை நேரடியாக காண முடிந்தது. அந்த இடத்துல என் நண்பர்களோடு சேர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தார். ஸ்ரீலங்காவின் சமாதானத்திற்காக கண்ணீரோடு ஜெபிப்பீர்களா?

எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:4-5.

தன் சகோதரன் தன்னோடு போர் செய்ய வருகிறார் என்று அறிந்த ஜேக்கப், உன் தேசத்துக்கு திரும்பி போ, நான் கூட இருப்பேன், நன்மை செய்வேன் என்று கர்த்தர் தன் வாக்குறுதியை ஜெபிக்கிறான், ஜெயம் எடுக்கிறான்.

தமது ஜனங்களை எகிப்திலிருந்து பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்படச் செய்து பாலைவனத்தில் பலவீனமில்லாமல் பாதுகாத்தவர் உங்களையும் வாழ வைப்பார்.

0: வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் தருவார், தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர், பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குற ஆண்டவர். இன்னைக்கு பிசாசின் வல்லமையில அகப்பட்டு நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம், ஒரு சோர்வோடு வந்திருக்கலாம், ஒரு தோல்வியோடு கூட வந்திருக்கலாம், ஒரு நஷ்டத்தோடு வந்திருக்கலாம், செய்வன பயத்தோடு வந்திருக்கலாம், ஏவுதல் கட்டோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றிலும் இயேசு விடுதலை கொடுக்கிறார். அந்த பிசாசின் வல்லமையை நொறுக்கித்தான் அனுப்புவார்.
1: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவன ராஜாதி ராஜாவை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்பா சொன்னது போல இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள். இந்த நாள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமே. நீங்க வெறுமையாய் போக போறதில்ல, தேவ வல்லம தேவ பிரசனம் உங்களை ஆட்கொள்ளும். எல்லா கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா நீர் நல்லவர், நீர் பெரியவர், தகப்பனே போதுமானவரே, துணையாளரே, என் கூட வருகிறவரே, அப்பா நம்பிக்கைக்கு உரியவரே, மகத்துவம் நிறைந்தவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய துணையாளரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வேதனையை மாற்றுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லாபா ரஹா தடாபா ஷகா தடபலபோ. இது தேவனோடு கூட பேசுகிற ஒரு நேரம், இது தேவனோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரம், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம், ஒரு உன்னதமான ஒரு நேரம். ஓ லாபா ரஹா தடாபா ஷகா தடபலபோ. கமான் எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி லேகா மரஹா தடாபா ஷகா தடபலபலபோ லீரா தானா மரஹா தடாபா கபா கபா கபாலபலபோ மீஷா ஹாதா டாபா ரஹா தடா பலபோ. எல்லாரும் வாய்களை திறந்து நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. கொஞ்ச நேரம் தேவனோடு கூட பேசுங்க. ஆண்டவரே என்னுடைய ஆவி பலப்படட்டும் அப்பா. ஓ உள்ளான சரீரம் பலப்படட்டும், உள்ளான ஆத்மா பலப்படட்டும் அப்பா. லா ரா பா ஷா கா தா டா பா ரஹா தி டி பி கபா கபா லபலபோ லே ரா தா நா மா ரா ஹா தா டா பா கபா கபா லபலபோ. தேவ மகிமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு தேவ பிரசனம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. La ra da da ba shaka da da ba ra ha da da ba la bo. Andavar kitta kelang unga prasanathinala nirappunga pa, unga magimeyinala nirappunga pa, unga kirubeyinala nirappunga. ஓ என் உச்சன் தலை முதல் உள்ளம் கால்வரே உடைய பிரசனத்தினால என்னை மூடுங்க தகப்பனே. ஆண்டவரே ஒரு பிரசனம், ஒரு வல்லமை என்னை நிரப்ப

கரங்களை உயர்த்தி நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. நல்ல வாய்களை திறந்து லாக்கா பாராஹாதடா பலபு ரேகமா சகாதடா பலபு. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மத்தில் அசைபாடி கொண்டிருக்கிறார். ஓ, உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். மேகமாக பலபு, ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. அதிசயமான காரியங்களை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ளவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி லாக்கா மாராகாதா டாபா ஷகாதா டபலபு நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என்னுடைய கைகள் கால்கள், ஓ, என்னுடைய சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகட்டும், ஒரு புது பலன் உண்டாகட்டும். லாரா தாடா பாராகா தாடா பா ஷகா தாடா பலபு. தோல்விகள் ஜெயமாய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். வெட்கப்பட்ட இடத்துல உங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிறார். தோத்து போன

என்னைக்கு வாக்கு தத்தங்கள் நிறைவேற தாமதமாகும்னா, என்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம வேற ஒரு டைரக்ஷன் படி போனா, நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி போகும்போதெல்லாம் வாக்கு தத்தங்கள் நிறைவேற தாமதிக்கும். நம்ம சுய விருப்பத்தின்படி போனா, யோனா இப்படிதான் சுய விருப்பத்தின்படி போனா, போனவர் பெரிய ஒரு கொந்தளிப்பு உண்டானது, பெரிய ஒரு சீற்றம் உண்டானது. யோனா போன படகு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்குமே அந்த புயல் அடித்தது. அப்படின்னா என்னன்னா, யாரு கூட டிராவல் பண்ணக்கூடாது, எவன் தேவனுடைய சித்தத்துக்கு மாறா செய்கிறான்னா அவன் கூட டிராவல் பண்ணவே கூடாது. யார் கூட இருக்க கூடாதுன்னா, ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் கூட இருந்தா நமக்கும் ஆபத்து. ஆண்டவருடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் ஒரு மனுஷன் இழந்துட்டானா, அவன் கூட நடந்தோம்னா அது நமக்கு ஆபத்தா முடியும். ஆமென். ஒரு போதகர் சொன்னார், நான் யார் கூடனாலும் ஃப்ளைட்ல போவேன், ஆனா எந்த மனுஷன் திட்டத்தை இழந்துட்டானா அவன் கூட நான் ஃப்ளைட்ல போகவே மாட்டேன், எப்போ அந்த ஃப்ளைட்டு ஆபத்துல முடியும்னே தெரியாது அப்படின்னாரு. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது வாக்கு தத்தங்கள் சீக்கிரமாய் நிறைவேறும், அவருடைய திட்டங்கள் சீக்கிரமாய் நிறைவேறும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கப்பா, இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு உம்முடைய திட்டம் உங்க தரிசனத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. வாலிபர்கள் எல்லாம் கேளுங்க, ஆண்டவரே உங்க திட்டத்தை நிறைவேற்றுங்கப்பா, என்னுடைய தீர்மானத்தை நான் எடுக்க கூடாது, ஓ என்னுடைய இஷ்டப்படி நான் போகக்கூடாதுப்பா, அடுத்தது எங்க படிக்கணுங்கிறத ஆண்டவரே நீர் காட்டுங்க தகப்பனே, என் கூட பேசுங்கப்பா, அடுத்தது என்ன வேலை செய்யணுங்கிறத நீர் என் கூட பேசுங்கப்பா, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற நம்மளுடைய சபையின் வாலிபர்களை தேவன் பிரகாசிக்க பண்ண போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, நம்மளுடைய சத்ருவின் கைகள்ல இருந்தெல்லாம் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறவர். ஆமென். நமக்கு விரோதமா எழும்புகிற பிரச்சனைகள் போராட்டம் இதுக்கு நடுவுல நம்மளை விலக்கி பாதுகாப்பார். ஆமென். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். கரங்களை தட்டி சேர்ந்து இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.

0: உயர்த்தி.
1: இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தம்மை நம்பி வருகிற மக்களுக்கு சுகம் கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார், விடுதலை தருகிறார், வாழ்வளிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாய் ஒரு சாட்சி.
2: பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் என் உடம்பு ஃபுல்லாக ஒரே தடுப்பு தடுப்பாக வந்துருச்சு. ஆஸ்பத்திரி போய் மருந்தும் சாப்பிட்டு பார்த்தோம், சரியாகலை. அப்புறம் ஜபம் பண்ணி ஜப எண்ணெய் உடம்பு ஃபுல்லாக பூசினோம். அடுத்த நாளே ஏசப்பா சுகம் தந்தார்.
3: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பேங்க்கில் கடன் வாங்கி கட்டாமல் இருந்தது. திடீர்னு கோர்ட்டில் போட்டு விட்டாங்க சிறை தண்டனை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த தேதிக்குள்ளே கொண்டு வந்து அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, சொல்கிறக்கும் கூட ஆள் இல்லை, சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறக்கும் ஆள் இல்லை அப்படி இருந்தாங்க. நான் ஏசப்பா கிட்ட தான் சொன்னேன், போய் சர்ச்சில் போய் நேராக உட்காந்து ஜெபம் பண்ணி அழுது, எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு தோணை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் வெளியே வர்றப்பவே ஒரு ஃபோன் வந்தது, அம்மா நீங்கள் இன்றைக்குள்ளே கட்டினா நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கட்டினா போதும், நிறையா கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு சம்பளம் போட்டிருந்தாங்க. அந்த கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் கட்டி ஒரே நாளில் அந்த பிரச்சனையை முடிச்சு
4: கொடுத்தாரு.
5: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டவதாக. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரட்சிக்கப்படாமல் இருந்தார், ரொம்ப குடிப்பார். ஆனால் நான் ரொம்ப வேதனையோடு கூட நான் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன், எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என் வீட்டுக்காரர் எப்படி திருத்துறாருன்னா, வண்டியிலிருந்து கீழே விழுந்து மரண படுக்கையிலிருந்து எடுத்து திருத்தி எங்கிட்ட புது மனுஷனா ஆண்டவர் எங்கிட்ட கொடுத்தாரு. ஆனா நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், எங்க வீட்டுக்கார் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு. இந்த மாசத்துல ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்க உதவி செஞ்சாரு. அதே மாதிரி குடிக்கிறவங்க யாரும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பாரு. நானும் அப்படிதான் அழுது அழுது எங்க வீட்டுக்கார் குடிய மறக்கணும், ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ண, அதே மாதிரி குடிய மறந்து புது மனிதனா மாத்தி ஆண்டவர் இன்னைக்கு எங்க வீட்டுக்கார ஆயத்தமான ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடான கொடி.
6: இன்னைக்கு ஆண்டவர் என்ன கூட பேசின ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10:38 நாம் வாசித்து,
7: நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.
6: கவுனிங்க, இப்போ அடுத்த கீழ இருக்கிற வசனத்தை நீங்க எல்லாரும் வாசிக்கணும்.
7: தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்.
6: இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, இதான் தலைப்பு வசனம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்
7: குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிய.
6: கையை உயர்த்தி, இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய தலைப்பு உங்க ஒவ்வொருடைய முகத்தையும் கர்த்தரன காட்டினார். இந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட மக்களுக்கு நான் அன்னைக்கு விடுதலை தருவேன்னு சொன்னார். கடந்த நாட்களில் கவனிக்கிறீங்களா, பிசாசு அநேகரை வஞ்சித்து அநேகரை சின்னாபண்ணமாக்குனது. சில காரியங்களை நான் கேட்டேன். உங்களுக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் அங்கே காலேஜ் பயங்க பஸ்ஸில் போயிருக்காங்க பாருங்க, 4 பயங்க தொங்கிக்கிட்டே போயிருக்காங்க. அந்த டிரைவர் பஸ்ஸை ஓட்டிட்டு போனவர் இன்னொரு கண்டர் லாரி அங்கே நின்றுக்க தெரியாமல் விட்டுருக்க, அந்த கம்பி 4 பயங்களை கிழிச்சு ஸ்பாட்டில் காலி மொந்தும் மொந்துன்னு வாழைப்பழம் கீழே விழுற மாதிரி கீழே விழுறாங்க. 3 பையன் ஸ்பாட்லன்னு, அதுக்கு அடுத்து 10 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே 1 பையனும் செத்து போனான். செத்த பையங்கள்லாம் எல்லாம் 20 வயசு பையன், ஒரே பையன் 19 வயசு பையன் பாருங்கள். இப்படி கடைசி காலத்தில் பிசாசு பயங்கரமாக அவனுடைய வல்லமையை விளங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பிசாசின் வல்லமையில் நீங்கள் அதை உணரணும். பிசாசு இன்னைக்கு கொஞ்ச காலந்தான் இருக்குன்னு கோபம் கொள்கிறான். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12:12 பிசாசின் கோபம் என்று நீங்க எழுதி வைங்க. அதுல
7: பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று
6: அறிந்து
7: மிகுந்த கோபம் கொண்டு,
6: மிகுந்த கோபம் கவுனிங்க, பிசாசே உங்களுக்கு தெரியும். அவன் வந்து அவனுக்கு பேர் மனுஷிக கொலைபாதகன்னு பேர், மனுஷிக கொலைபாதகன்னு யோவான் 8:44 இருக்கு, வாசிங்க. பிசாசுடைய கிரிகளை நீங்க அறிஞ்சிக்கிட்டா தான் இயேசுவை பிடிச்சு ஜெபம் பண்ண முடியும். இதுக்கு இயேசு கிறிஸ்து தான் விடுதலை தருவார். வாசிமா,
7: நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான்.
6: பிசாசு பத்தி என்ன எழுதி இருக்குன்னா மனுஷ கொலைபாதகன். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைப்பாதவன். அடுத்து இன்னொன்று இருக்கு, அவன் பொய் பேசுறவன். எப்பொழுதும் பொய் தான் வாயில வரும். வாசிமாதையும்
7: அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியா.
6: பொய்யிங்கிற ஒரு ஒரு ஒரு பேங்க் அவங்கிட்ட இருக்கிறது, வேற எந்த நன்றியும் அவன் செய்ய மாட்டான். மனுஷ கொலைப்பாதகன், மனுஷன் மேல கோபம் கொள்றவன், எப்படியாவது அழிக்கும் நினைப்பவன். இன்னொரு வசனம் சொல்லுதுமா, 1 பேதுரு 5:8 அவன் ஒரு எதிராளி. அழகா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், பிசாசு நமக்கு ஒரு எதிராளி. அருமையான மகனே, உன் கூட வேலை செய்யறவங்க உனக்கு எதிராளி அல்ல. மகளே, உன் கூட வேலை செய்யுங்கிற உனக்கு எதிராளி அல்ல. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எதிராளி அல்ல. உன் கூட பிறந்தவங்க எதிராளி அல்ல, பிசாசு தான் எதிராளின்னு எழுதியிருக்கு. வாசிங்க,
7: ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு
6: எதிராளி. பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்படி ஆவியானவர் என்னை ஏவினார். எதிராளி மறைமுகமா பல ஆயுதங்களை அவன் பயன்படுத்தி சின்னாபண்ணமாக்கிக்கிட்டு இருக்கிறான். நம்ம வேலை என்ன, ஜனங்களை எப்படியாவது அழிக்கணும், பாவத்தில் தள்ளணும், வேதனையில் தள்ளணும், மிகுந்த ஆசையை கொடுக்கணும், பண ஆசையை கொடுக்கணும். அந்த பண ஆசை இருக்கிறபடினால பணத்தை சம்பாத்தியம் பண்ணுறக்கு பல தீய வழிகளை கை கொள்ளணும். ஒரு பிரதர் சொன்னார், இந்த மீனாட்சிபுரத்தில் சின்ன ஊர் தான், 500 லாட்ரி கடை இருக்குதாமா. சிலவங்க 5000 10000 போய் எடுத்து அங்கே உட்காந்து பணக்காரராகணும், அடிக்கல எல்லாத்தையும் சொத்து சொத்தெல்லாம் இழந்துடுறாங்க. ஜாக்கிரதை, இது பிசாசுனுடைய தந்திரம். கையை உயர்த்தி, போதும் என்று மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த கையை உயர்த்தி ஒரு வலையலியா சொல்லுங்க. போதும், நம்முடைய பணம் நமக்கு போதும், நம்முடைய வருமானம் நமக்கு போதும். கர்த்தர் கொடுக்கிற படிப்படியாக தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிறுக சிறுக சிறுக விதைக்கிறவன் சிறுக சிறுக தான் நம்மை ஆசீர்வதிப்பார். 30 நேரம் லட்சமாக மாறாது. 30 சொல்லுங்க 60, 60 100, 100 1000. கைகளை உயர்த்தி, 1000 10000 10000. இப்படி தான் கர்த்தர் கொடுப்பார். ஆமாம், இது மற்ற வழியிலெல்லாம் பிசாசுடைய கிரிகை ரொம்ப இருக்கிறது. அப்படியே இயேசு சொல்றார், அருமையான மகனே மகளே, பிசாசின் வல்லமையில நீ அகப்பட்டு இருந்தா இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தர இருக்கிறார். அவர் உனக்கு நிச்சயமா விடுதலை தந்துதான் அனுப்புவார். அந்த பிசாசின் வல்லமையை நொறுக்கித்தான் அனுப்புவார். பிசாசின் வல்லமையிலிருந்து முழுவதும் உன்னை குணமாக்குவார். பிசாசின் வல்லமை முழுவதும் உனக்கு விடுதலை தருவார். ஆமா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் ஆமா குணமாக்குகிறவராய் சுற்றி தந்த. கையை உயர்த்தி அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏவாள் மூலமாக பிசாசு தன்னுடைய வல்லமையை 100க்கு 100 காட்டினான். அந்த வல்லமையில ஆதாமும் விழுந்து அதற்கடுத்து அவங்க சாபத்துக்குள்ளாயிட்டாங்க. அந்த சாபத்தை மாற்ற இயேசு 2வது ஆதாமாய் வந்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, யோபு வாழ்க்கையில பிசாசுத்தனுடைய முழு வல்லமையும் அனுப்பினான். 1வது அதிகாரத்தில் அப்படியே அவனுடைய அழிவு அப்படி 1வது அதிகாரத்திலே முடிஞ்சிருது. கவனிக்கிறீங்களா, அவ்வளவு வல்லமையும் ஒரு தேவ மனுஷன் மேல அனுப்பி சின்னாபண்ணமாக்கணும். ஆனா யோபு உறுதியா இருந்தபடினா இயேசு அவனுக்கு நன்மையெல்லாம் ரெட்டிப்பாய் கொடுத்தார். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யூதாஸ் வல்லமை அப்படியே தன்னுடைய முழு வல்லமையும் அவனுக்குள்ள அனுப்பி அவனை 4 சாகடிச்சான் கடைசி வரை. இந்த மனுஷனை எப்படி பிசாசு பூந்தான்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவன் பேர் தாவீது. 1 புத்தகத்தை எடுத்துக்கோங்க, 21வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
7: சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது.
6: எப்படி பாருங்களேன், சாத்தான் இருக்குது. மந்திரத்தை ஏவுறாங்க, இதெல்லாம் மந்திரவாதிகள் பண்ற, அதான் பிசாசு அதுக்கு தலைவர் அவன். அப்படியே ஏவனாம் பாருங்க.
7: சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது.
6: இது ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஆண்டவர் மனஸ்தான், என்ன இப்படி பண்ணிட்டான். அதாவது தேவ ஜனங்கள் 3000 ஜனங்கள் அல்ல, 5000 ஜனங்களும் அல்ல, சொல்லுங்க திரள் ஜனங்கள் எல்லாம், அதாவது எண்ணிக்கை கடங்காத ஜனங்களை தேவ ஜனங்கள். கையை உயர்த்தி தேவ ஜனங்களை என்ன கூடாது. யோவாப்பு கதறுகிற ராஜாவே, இது நமக்கு தெரியாதா? நம்ம ஜனங்கள் ரொம்ப பழுகி பெருகுவாங்களே, அப்படித்தானே நமக்கு வந்து வாக்கு தத்தம். நம்முடைய இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய ஜனங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவாரே, நீர் இப்ப ராஜாவா இருந்து ஏவ சொல்றீரே. அவர் சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, இது பிசாசின் தந்திரம், மனுஷரை நீங்க எண்ணாதீங்க, இஸ்ரவேல் எண்ணவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல பெருகுவாங்க. 5வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்து 3 நீங்க 3வது வசனமா வாசிமா.
7: அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை
6: பார்க்கிலும்
7: 100 அவர் வர்த்திக்க பண்ணுவாராக
6: பண்ணுவாராக.
7: ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா?
6: நீங்க எல்லாம் ஆண்டவருடைய சேவகர் ஐயா, அவங்கெல்லாம் ஆண்டவருடைய புத்திரர்கள். நீங்க லக்கம் போட்டு கையை நீட்டி என்ன கூடாது, இது பிசாசு உம்மை ஏவி இருக்கிறான். இந்த ஜனங்கள் உம்முடைய இப்படி ஏவி உமக்குள்ள பெருமையை கொண்டு வந்துருவான், இது பிசாசுடைய ஏவுதல்.
7: இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடி
6: பாருங்க, இந்த காரியம் ஏவி விடுறதுக்கு அடிமையாகிறதற்கு அநேகருக்கு பிசாசு ஏவுவான், கவனிக்கிறீங்களா? இதுக்கு நம்ம அடிமையாக கூடாது. உடனே தாவீது அதுக்கு அடிமையாயிட்டான். யோவாப்பு சொல்றாரு, ஐயோ நம்ம என்ன கூடாதுங்க, பழுகி பெறுவோம், இப்பொழுது இருக்கிற பக்கம் 100 ஜனங்கள் பெறுவோம், ஆனாலும் விடாம எனக்கு லக்கம் பார்த்து கொண்டு வா அப்படின்னு அவர் சொன்னதுனால தேவன் இஸ்ரவேலை என்ன செஞ்சாரு,
7: வாதித்தார்.
6: கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. பிசாசுக்கு நம்ம ஒருபோதும் அடிமையாயிடக்கூடாது, அவனுடைய ஏவுதலுக்கு நாம் உள்ளாளக்கூடாது, ரொம்ப ஞானமா இருக்கணும். இதனால
7: ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்.
6: 70,000 பேர் மடிஞ்சாங்க. 70,000 பேர் மரணத்திற்கும் காரணம் தாவீது தான். கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையே, பிசாசு ஏவுறதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அவன் ஏவத்தான் செய்வான், நம்மளை அறியாதபடி நம்முடைய சிந்தையை தூண்டத்தான் செய்வான், இல்லாத காரியத்தில் நோக்கும்படி நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பான், இடம் கொடுக்க கூடாது. உங்களுக்கு அடையாளம் தாவீது தான். 70,000 ஜனங்கள் செத்து போனாங்க, கர்த்தர் வாதித்தார் அப்படின்னு எழுதிட்டு அடுத்து மரணத்தை குறித்து நான் படிக்கும்போது 70,000 ஜனங்கள் ஓன்னு கத்துன கதர்ன. இதெல்லாம் பிசாசின் வல்லமையில அகப்பட்டு மரிச்ச ஜனங்கள். உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு ஆவியானவர் என்ன சொன்னார்னா, ஏசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்வார். கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு லேலியா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை என்ன, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்காம அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வல்லமை அனுப்பி பிசாசை அழித்தே தீருவார். என்னென்ன காரியத்தில் நீங்க அடிமைப்பட்டு வந்திருக்கீங்க, என்னென்ன காரியத்தில் நீங்க வேதனைப்பட்டு வந்திருக்கீங்களோ, இதிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை தருவார். பிசாசுடைய வல்லமை என்ன தெரியுமா, சரீரத்தில் வேதனையை கொடுப்பான். உங்க சரீரத்தில் ஒரு வியாதி மாற்றி ஒரு வியாதி கொடுக்கறதான் அந்த பிசாசுடைய வல்லமை. இன்னைக்கு அந்த வல்லமை தவிடுபடியாகும். கையை உயர்த்தி ஒரு அம்மேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. பிசாசுடைய 2வது வலம் வாதிப்பான், அதாவது ஒரு மனத்தை கெடுப்பான். இங்க போலாமா, அங்க போலாமா, அங்க போய் குடியிருக்கலாமா, அந்த வேலைக்கு போலாமா, வாதித்துக்கிட்டே இருப்பான், சமாதானத்தை எடுத்துருவான். இன்னைக்கு பிசாசுடைய வல்லமையை வாதிக்கிற வல்லமிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர போகிறார். பிசாசு ஒரு சோர்வையும் கொடுப்பான், சோதனையும் கொடுப்பான், அந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலை செய்யத்தான் போகிறார். பிசாசுடைய வல்லமை உங்களுடைய தொழிலை நஷ்டமாக்கணும், உங்களுடைய உங்களுடைய அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை பூச்சியமாக்கணும், அதான் அவன் வேலை. ஆமாம், 5,000 அக்கௌண்டில் இருந்ததுன்னா 6,000 ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லுவான். பாருங்க பிசாசுடைய வேலை, எப்படியாவது உங்களை வந்து நஷ்டப்படுத்தணும், இதுதான் அவனுடைய வேலை. அந்த வல்லமையிலிருந்து இன்னைக்கு இயேசு உங்களை விடுதலை செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள உங்களை தள்ளுவான், அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்வான். அல்லேலூயா. கடன் பிரச்சனை, அது மூலமா ஒரு அவமானத்தை கொண்டு வருவான், அதான் அவனுடைய வல்லம், அதிலிருந்து கர்த்தனுக்கு விடுதலை தருவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வீடை நீங்க கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதுல பல விதமான தடையை கொண்டு வந்து தன் வல்லமை அனுப்பி தடையை கொண்டு வருவான், அதை உடைக்கிறது தான் இயேசு கிறிஸ்துனுடைய வேலை. அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, இடத்த வாங்கணும்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டான் பாஸ்டர், இடத்த முடிக்க முடியாதபடி அவன் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுதான் பிசாசுடைய தடை, இதை உடைப்பாரு. அந்த அம்மா சொன்னாங்க, இதை உடைச்சி அந்த பத்திரத்தை இன்னைக்கு உங்க கையில காட்டுறேன், இவ்வளவு தடை இருந்தது உடைச்சிட்டாரு நாங்க கையை உயர்த்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல மனிதரா இருப்பாங்க பார்க்க, ஆனா ரகசியமா குடிகாரனா இருப்பாங்க. நல்ல மனிதரா இருப்பாங்க பார்க்க, போத வஸ்துக்கு அடிமையா இருப்பாங்க, சூதாட்டத்துக்கு அடிமையா இருப்பாங்க. இந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர், பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குற ஆண்டவர். இன்னைக்கு பிசாசின் வல்லமையில அகப்பட்டு நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம், ஒரு சோர்வோடு வந்திருக்கலாம், ஓ ஒரு தோல்வியோடு கூட வந்திருக்கலாம், ஒரு நஷ்டத்தோடு வந்திருக்கலாம், செய்வன பயத்தோடு வந்திருக்கலாம், ஏவுதல் கட்டோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றிலும் இயேசு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க விடுதலையை. வல்லமையுடையவர்,
7: மகிமையானவைகளை எனக்கு செய்தார்.
6: கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல். வல்லமையுடையவர், அவளுக்கு அந்த மனக்கண்களை திறந்திருக்கிறார். பாருங்க, எல்லாம் என்னை நிந்திக்கலாம், அண்ணா என்னை ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார், என்னை ஒருவர் சேவித்திருக்கிறார், எனக்குள்ளே வாழ்கிறவர், வல்லமையுடையவர். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஒருவர் சேவித்தவர், என்னை ஆட்கொண்டவர், எனக்குள்ள தெய்வமா இருக்கிறவர், என்னை கண்டுபிடித்தவர், அவர் வல்லமையுடையவர். சாதாரண ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கல, அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்வார். நான் ஒருபோதும் தோத்து போனதில்லை. வியாதியோடு வந்த நீங்க வியாதியோடு போறதில்லை, கட்டோடு வந்த நீங்க கட்டோடு போறதில்லை. 16:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வேதச்சு தம்மை பற்றி உத்தம இருதயம் கொண்டிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எல்லையெங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கோயமுத்தூர்ல பல இடங்கள்ல வந்திருக்கீங்க, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றன்னா, தம்மை பற்றி ஆண்டவரை பற்றி ஒரு உத்தம இருதயத்தோடு கொண்டிருக்கிறவளுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவாராம். அந்த வல்லமை பிசாசை நொறுக்கிற வல்லமை. முடிச்சிருமா?
7: தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி,
6: தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி
7: கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது.
6: கர்த்தருடைய கண்கள் பூமி எல்லை எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? உன்னை கண்டுபிடிச்சு உனக்கு வல்லமையை கொடுக்க. ஹல்லேலூயா. தன்னுடைய வல்லமையை உனக்கு அனுப்பிட்டார்னா பிசாசுடைய கிரிகள் அழிக்கப்பட்டிரும், பிசாசுடைய வல்லமைகள் நொறுக்கப்பட்டிரும். ஆமா, பிசாசுடைய வல்லமைகளை இன்னைக்கு ஆண்டவர் நொறுக்கி போட போறார். அவருடைய வல்லமையை அனுப்பி பிசாசின் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்க போகிறார். கையை உயர்த்தி வல்லமை, அதாவது பிசாசை அழிக்கக்கூடிய சக்தி ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வல்லமை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. வேற யாருக்கும் அந்த வல்லமை கிடையாது. அதாவது மனிதனுக்கு ஜீவன் கொடுக்கிற வல்லமை, மனிதனை எழுப்புகிறவர் வல்லமை, மனிதனை ஆசீர்வதிக்கிற வல்லமை, மனிதனுடைய பேரை பெருமைப்படுத்துகிற வல்லமை. இன்னைக்கு சகோதரி சொன்னது போல, ஆமா, யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேங்கிற அந்த வல்லமை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. வல்லமை கர்த்தருடையது. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 62:11 வல்லமை கர்த்தருடையதுன்னு இருக்கும் பாருங்க, வாசிமா.
7: தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன்,
6: ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன்,
7: வல்லமை தேவனுடையது.
6: எல்லாரும் தலைக்கு மேல கையை தட்டுங்க, ஒரு வல்லமை இன்னைக்கு வேணும். அந்த வல்லமை தேவனிடத்துல இருந்து வரும், அந்த வல்லமை இயேசுவினிடத்துல இருந்து வரும். இயேசு இரத்தத்தை சிந்தினார், இயேசு அந்த வல்லமை உனக்கு கொடுக்க சிலுவையில மரித்தார். அதனாலதான் இயேசுவை கண்டா பிசாசுகள் நடுங்கும், பேய்கள் நடுங்கும். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லும், ஐயோ நீர் பரிசுத்தர்னு சொல்லும். அல்லேலூயா. எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், எங்களை கெடுக்கவா வந்தீர், தயவு செய்து எங்களை பாதாளத்தில் அனுப்பாத, போதுகரே ஐயா நீர் எங்களை வேதனைப்படுத்த வந்திருக்கிறீர், எங்களை இந்த பன்றி கூட்டத்தில் அனுப்பும். பிசாசு பன்றி கூட்டத்தில் அனுப்புன்னு சொன்னவன பன்றி கூட்டத்தில் அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு அநேக மக்கள் பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்டிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, ரகசிய பாவங்கள், அவங்க பெரிய வீடாக இருக்கும், அவங்க பத்திரத்துக்கு மேலே அந்த வீட்டுக்கு மேலே கடன் இருக்கும், இதெல்லாம் பிசாசுனுடைய வல்லமைகள். இதை விடுதலை பெறுவதற்கு மூணே வழிதான் வழி. ஒன்று, இயேசு கிறிஸ்து தான் அதற்கு தெய்வம். கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க, மறுபடியுமா ஒரு அலேலியா சொல்லுங்க. பாருங்க, பிசாசுனுடைய பிசாசு பிடியிலிருந்து ஆண்டவர் உடனே தம்முடைய வல்லமை அனுப்பினார். நீங்கள் இந்த வசனம் லூக்கா எழுதின புஸ்தகம் 4:46 இயேசு அசுத்த ஆவிகளை அழிக்கக்கூடிய வல்லமையுடையவர். ஆகையினாலே இன்னைக்கு அசுத்த ஆவியில பாதிக்கப்பட்ட எல்லாரையும் இன்னைக்கு விடுதலை செய்வார். வாசிங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு,
7: இது என்ன வார்த்தையோ,
6: இது என்ன வார்த்தையோ,
7: அதிகாரத்தோடும் வல்லமையோடும்,
6: அதிகாரத்தோடு வல்லமையோடும்
7: அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார்.
6: இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க கூட கை கட்டி நின்றார். ஐயோ, ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கலையே. ஏன் தெரியுமா? ஜபாலயத்துக்குள்ள ஒரு மனுஷன் அசுத்தாவி பிடிச்சவன், அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். இயேசுவை பார்க்கும் பொழுது சொல்றான், நசரனாகிய இயேசுவை உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனை என்னை கெடுக்கவா வந்தீர், நீர் பரிசுத்தர். வாசி 33.
7: அவன், ஐயோ
6: ஐயோ,
7: நசரனாகிய இயேசு எங்களுக்கும் உமக்கும் என்ன,
6: எங்களுக்கும் உமக்கும் என்ன,
7: எங்களை கெடுக்கவா வந்தீர்,
6: எங்களை கெடுக்கவா வந்தீர்,
7: உம்மை இன்னார் என்று அறிவேன்,
6: நீர் இன்னார் என்று அறிவேன்,
7: நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டு
6: சொல்லுது, நீர் பரிசுத்தர். உம்ம கண்ணை என்னால பார்க்க முடியல, உம சாயலை என்னால பார்க்க முடியல. ஐயோ, என்னை கெடுக்கவா வந்தீர், என்னை அழிக்கவா வந்தீர், கத்துது கூச்சலிடுகிறது. உடனே ஆண்டவர் அப்படியே அவனுக்கு விடுதலை கொடுத்தார். ஆமா, அவனை பிடிச்சி முடிய பிடிச்சி ஆட்டல. கவனிக்கிறீங்களா? சத்தம் இல்லாம இவனை விட்டு போன்னு சொன்னார், உடனே போயிட்டு. இதை கண்டவங்க தான் சொல்றாங்க, இவர் யாருங்க, அதிகாரத்தோடு வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளை இடுகிறார், எல்லாம் புறப்பட்டு போகுதேன்னு சொல்றாங்க. கையை உயர்த்தி, வல்லமையோடு கட்டளையிட்டா, வல்லமையோடு அவருடைய வார்த்தை வல்லமையோடு வந்தது, ஒண்ணுமே பண்ணலை. அந்த வார்த்தைக்கு பிசாசு நடுங்கினான், அந்த பிசாசுக்கு தேவனுடைய வார்த்தை வல்லமையா இருந்தது. கையை உயர்த்தி அப்படியே தலையில ஒரு பெரிய பாறாங்கல்ல போட்டு அமுக்கினது போல, அவனை சட்னி ஆக்கினது போல காணப்பட்டுச்சு. கையை உயர்த்தி அப்படி அவனை விட்டு விலகினதை பார்த்த உடனே எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ, இவர் யார், வல்லமையோடும் அதிகாரத்தோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுறார், புறப்பட்டு போகுதேன்னு சொல்றார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, மறுபடியுமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா, நான் கடந்த 6 ஒரு ஆவினால நான் பாதிக்கப்பட்டு தூக்கமே வரும், என் பிள்ளைகள் தூங்குவாங்க, கணவனார் குரட்டை விட்டு தூங்குவாங்க, தூக்க வராம கட்டளை நான் கிடக்கிறது, வீட்டுக்குள்ள நடப்பேன், வெளியே கதவு திறந்து வெளியே நடப்பேன், யாருக்கும் தெரியாது, நானும் வெளியே நடந்துகிட்டே இருப்பேன், விடிய காலம் எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், அது ஒரு 1/2 கூட என்னால் தூங்க முடியாது. இதனால நானும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனேன், தூக்க மாத்திரைகள்லாம் சாப்பிட்டேன், தூக்கமே வரல. ஒரு சகோதரி என்னை சூலூர்லேருந்து இந்த கிணத்துக்கடை சபைக்கு கொண்டு வந்தான், ஒரே ஜபத்தில் பங்கு பெற்றேன், ஒரு பொல்லாத ஒரு ஆவி என்னை விட்டு விலகினது, பாருங்க, ஒரு சுமை என்னை விட்டு விலகினது, எனக்கு இன்பமான நித்திரையை கற்று தாரா. கையை உயர்த்தி, பிசாசு வந்தா அப்படி ஒரு நித்திரையை அலக்களிக்கிறான், தூக்கத்தை கெடுக்கிறான், பைத்தியக்காரி போல நலைய செய்கிறான். ஆண்டவருடைய வல்லமை பாயும் பொழுது அந்த ஆவிலிருந்து விடுதலை. எத்தனையோ நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போன மாத்திரையை சாப்பிட்டோம், அதாவது மன தத்துவ டாக்டர்கிட்டலாம் நாங்கள் போனோம், ஆனால் மேலும் மேலும் எனக்கு அந்த மாத்திரையை போட பசி எடுத்ததை தவிர, நரம்புகளெல்லாம் ஒரு விதம் மாதிரி இழுத்ததை தவிர எனக்கு விடுதலை கிடைக்கல. இயேசு கிறிஸ்துவை விடுவித்தார். அவர் பிசாசில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்ய போகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் சொல்லுவீங்க, ஐயோ உங்களை பார்த்தவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ பிசாசு கட்டில் இருந்தானே, இவன் அற்புதமாக இந்த இயேசு விடுதலை கொடுத்துட்டாரேன்னு நீங்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு சொல்லுவீங்க. ரெண்டாவது, அவருடைய வல்லமை 12 வருட வியாதியாக இருந்தாலும் நொடிப்பொழுது மாற்றும், அந்த வியாதியை முறித்து ஆரோக்கியத்தை உணரச் செய்யும். மார்க் எழுதின புஸ்தகம் 5:30 நான் வாசிக்க கேட்போம்.
7: உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை,
6: இயேசு வழியில நடந்து போகிறார், நடந்து போகும்போது ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஒருதி பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அப்போ பாருங்க, 12 வருடமாய் அவளுக்குள்ள இரத்தப்போக்கு வியாதி, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவு பண்ணி பார்த்தா, ஆமாம், தன் வீட்டை விற்று பார்த்தா, தனக்கு இருந்த எல்லா நகைகளை விற்று பார்த்தா, செலவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியும் செலவு பண்ணி பார்த்தா. ஆனால் அந்த வசனம் சொல்லுது சற்றேன்னு அவளுக்கு சுகம் இல்லை, ஆனால் அவளுக்குள்ள விசுவாசம் ஊர் ஆரம்பித்தது, வளர ஆரம்பித்தது, உந்தித்தல் ஆரம்பித்தது. என்ன? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், சுகமாவேன். கையை உயர்த்தி நீங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் அந்த விசுவாசம் உருவாகணும். விசுவாசங்கிறனா ஒன்றும் நடக்காது. வீட்டுக்குள்ளே இருக்கிறவா ஒன்று கேள்விப்படுறா, இயேசு வாராராமே. இப்போ பாருங்க, அவளுக்குள்ளே அவருக்கு பின்னால் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் சுகமாகும். இப்படி தொட்டா உடனே அவள் சுகமாயிட்டா. அந்த வல்லமை போனதை இயேசு அறிஞ்சார். கையை உயர்த்தி, இயேசுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை பளிச்சுன்னு போகுது, ஒரு மின்சாரம் பாஞ்சது போல போகுது, அது யாரையோ தொட்டிருக்குது. அவர் கேட்கிறார், என்கிட்டருந்து ஒரு வல்லமை பாஞ்சது, அது யாரை தொட்டது? என்கிட்டருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, யாரையோ தொட்டிருக்கிறது. அவ முந்துன்னு கொள்றா, என்னைய தாங்க தொட்டுச்சு.
7: உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள்.
6: தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க. இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்க போகுது. ஆமா, 12 வருடமா இருந்த வியாதியை தன்னுடைய வல்லமை நொடிப்பொழுது மாத்தினது உண்டானா? கட்டாயமா நீங்கள், ஆமா, அவருடைய வல்லமையில நிரம்பிதான் நீங்க போக வேண்டும். அவருடைய வல்லமை உங்களை சுகமாக்கித்தான் அனுப்பும். அல்லேலூயா! உங்க பலவீனத்தை மாற்றித்தான் அனுப்பும். ஆமே. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் தருவா, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் எல்லாம் நிறைவேறப் போகிறது. இந்த பலவீனங்களை முற்றிலும் மாற்றி, உங்களுடைய வியாதியை முற்றிலும் மாற்றி உங்களை ஆரோக்கியப்படுத்தி தான் ஆண்டவர் அனுப்புவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்கள் சபைக்கு எப்படி வந்தேன் தெரியுமா, 10 வருஷமாக எனக்கு முழங்கால் வலி இருந்தது. 10 வருஷமாக முழங்கால் வலி இருந்து இந்த கட்டு உடைக்கிற ஜபத்தில் கத்துடைய வல்லமைன்னு மேலே பாஞ்சு அந்த முழங்கால் வலி கம்ப்ளீட்டாக மாறிட்டேன். கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க. அலேலூயா. அடுத்தவங்க தோலை பிடிச்சி வர்ற மாதிரி தான் நான் இருந்தேன், செவரை பிடிச்சி தான் வருவேன், பாத்ரூம்ல உட்கார முடியாதையா. தேவ வல்லமையை மேல பாஞ்சது. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அந்தமா

0: ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நல்லவர், விடுதலை கொடுக்கிறார். கடைசியில் அவருடைய வல்லமை அனுப்பி மீட்பை உண்டாக்குவார். நெகேமியா எழுதின புஸ்தகம் 1:10 இந்த வல்லமை உனக்கு மீட்பை உண்டாக்கும். அருமையான மகனே, உன்னை கீழே இருந்து மேலே தூக்கி எடுக்கும். உனக்கு ஒரு மீட்பாகிய ரட்சிப்பை கொடுக்கும், மீட்பாகிய அபிஷேகத்தை கொடுக்கும். நீ இழந்ததை திரும்ப நீ பெற்றுக்கொள்ளுவே. வாசிமா.
1: தேவரே, உமது மகா வல்லமையினாலும்,
0: உமது மகா வல்லமையினாலும்,
1: உமது பலத்த கரத்தினாலும்
0: மீட்டுக்கொண்ட
1: உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே.
0: கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க பாப்போம். அலேலூயா. எங்கிட்ட ஆண்டவர் பேசினார், அவருடைய வல்லமை அனுப்பி அவருடைய ஜனத்தை மீட்டுக் கொள்வாராம். ஒருவர் வீடு கட்டினார், கவுனிங்க, அந்த வீட்டுக்குள்ளே அவருக்குள்ள சத்ருவின் போராட்டம் இருக்குது. பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கிறார், ஐயோ சத்ருவின் போ, அந்த பாஸ்டர் சொன்னாராம், இந்த வீடு உங்களுக்கு சரியில்லை, சொந்த வீடு, நீங்கள் இந்த வீடு சரியில்லை, வேறு யாருக்காவது வாடகை கூட்டிட்டு நீங்கள் வெளியே வேறு வாடகைக்கு போ. அந்த வாடகைக்கு போன இடத்துலையும் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு 2 இருந்திருக்கார், அதே போராட்டம் இருந்திருக்கு. பாஸ்டர், மறுபடி வாடகை வீட்டிலையும் எனக்கு அதே போராட்டமா இருக்குதே அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்டர் சொல்லிருக்காரு, இந்த வீடு உங்களுக்கு சரியில்லை, நீங்க வேற வீட்டுக்கு போங்க. கவனிக்கிறீங்களா? இவர் நல்ல ஊழியக்காரரே கிடையாது. ஆமா, இன்னும் ஒரு தேவ ஊழியக்காரர் அப்படின்னு அன்னைக்கு ஜனங்கள் அப்படியே அலையிறாங்க. யார் நல்லதா சொல்லுவா அப்படின்னு அப்படி சொல்கிற பாஸ்டர் தான் நல்லவர்னு சொல்ல பரவாயில்ல. எங்கள் போராட்டத்தை அப்படியே சொல்லிட்டார. ஆமாம், சொந்த வீடை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போனாங்க. வாடகை வீட்லேயும் பிசாசுன்னு வைக்கிறீங்க, அதை விட்டுட்டு எந்த வாடகை வீட்டுக்கு போகணும்? நீ எங்கேயும் போ, உன்னை பிசாசு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பிறகு ஒரு ஊழியக்காரர் அபிஷேகத்தை நடந்து சொல்லிருக்க, ஐயப்பா நம்மளை மீட்டுக்கொள்ள தான் இயேசு ரத்த சிந்திருக்கிறார், ஒரு முழு வல்லமையும் சிலுவையில் இழந்திருக்கிறார். ஆகையினால அவருடைய வல்லமும் ஒன்று மீட்டுக்கொள்ளுகிற வல்லமாங்க. பாரு, இந்த வாடகை வீட்டெல்லாம் விட்டுட்டு திரும்ப சொந்த வீட்டுக்கு போப்பா, என்கிட்ட பேசுகிறார், சொந்த வீடை உனக்கு திரும்ப தருகிறார். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்களை அனுப்பிட்டு நீ போய் குடியிருந்தார். அப்படி சொன்னார், பாஸ்டர் எங்கள் பாஸ்டர் இப்படிலாம் சொன்னார, நான் உங்கள் பாஸ்டரும் வரும், நானும் வரட்டும், நானும் வரேன், நல்லா நம்ம ஜெர்மனி உங்களை அந்த சொந்த வீட்டில் இருக்க வைக்கிறேன். இப்போ அந்த சொந்த வீட்டில் இருக்கிறாரு, இழந்த ஆசீர்வாதத்தை ஒன்று நான் கத்தர் கொடுக்குறாரு. மறுபடியும் ஒரு அழியிலையா சொல்லுங்க பாபம். ஆமாம், மீட்டுக்கொள்ளுகிறது. நீங்கள் எங்கே போயேன், நீ இழந்ததை இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மீட்டு தருவார். கையை உயர்த்தி ஒரு அழியிலையா சொல்லுவோம், அலேலூயா. தாவீது இழந்த எல்லாவற்றையும், சிறிதாயிலும் பெரிதாயிலும், மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டார். கையை உயர்த்தி, யோபு தன் இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. மறுபடி ஒரு அழியிலையா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நிறைய அந்த சரித்திரத்தில் சொல்லலாம், மீட்டு கொண்டவங்க நிறையா. எல்லாவற்றையும் இழந்து வந்த ரூத்து பெத்தேலுக்குள்ளே வந்த உடனே எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டா. எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். இதுக்குத்தானே இயேசு இரத்தம் சிந்திருக்கிறார், இதுக்குத்தானே இயேசு கல்வாரிக்கு போயிருக்கிறார், இதற்குத்தானே இயேசு தன் மரணத்தை ருசி பார்த்துருக்கிறார். எல்லாம் தலையில் கை வைங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை என்ன? உன்னை மீட்டுக்கொள்ளுகிற வல்லமை. தலையில் கை வைங்க, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீ ஒன்றை இழந்து போகக்கூடாது, வீட்டை இழந்து போகக்கூடாது, பணத்தை இழந்து போகக்கூடாது, வேலையை இழந்து போகக்கூடாது. ஒரு ராபா காத்தா ராபா, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. ஆண்டருடைய வல்லமையை நீங்கள் உணருங்க, ஆண்டருடைய சக்தியை உணருங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கியிருக்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குறவராய் சுட்டி தீர்ந்தார். அல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழியே வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஒரு ரா பாப்பா, எல்லாரும் கைகளை தட்டி அங்கங்கே வராதிங்க, அங்கே நிற்கிற இடத்துல வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வல்லமை உனக்கு நேராக பாய்கிறது. யாரையும் பார்க்காதீங்க, ஜனத்தை பார்க்காதீங்க. ஜனம் கோடி கோடியாக கர்த்தர் தரப்போறார், ஆயிரம் ஆயிரமான ஜனங்களை தரப்போறார். இப்பொழுது வல்லமையை நோக்குங்க. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்றதற்கு நீங்க அந்த வழியை தேடுங்க. அந்த வழி இயேசுக்கு தான் வழி, அந்த வழி இயேசுகிட்ட தான் இருக்கிறது. இயேசுவே வல்லமை எனக்கு தாரும் கேளுங்க, இயேசுவே வல்லமை எனக்கு அனுப்பும். அல்லேலூயா. வல்லமை கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது. மரியாள் சொன்னான், அவர் வல்லமையுடையவர், மகிமையானவன் எனக்கு செய்வார். அவருடைய வல்லமை எனக்கு பாய்ந்தா எனக்கு நடக்கிறதெல்லாம் மகிமை, எனக்கு நடக்கிறதெல்லாம் அற்புதம், எனக்கு நடக்கிறதெல்லாம் பேர் பிரஸ்தாபம். தான். வல்லமை எனக்கு வேண்டுமே, சொல்லுங்க.

0: சொல்லுங்க, இயேசுவின் வல்லமை எனக்கு வேண்டும், இயேசுவின் வல்லமையை வியாதியத்தை மாற்றிவிடும், என் பயத்தை மாற்றிவிடும், இயேசுவின் வல்லமையின் சோர்வை மாற்றிவிடும், இயேசுவின் வல்லமையின் போராட்டத்தை மாற்றிவிடும், இயேசுவின் வல்லமையின் அடிமைத்தனத்தை மாற்றிவிடும், இயேசுவின் வல்லமை நான் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வேன். வல்லமை இறங்குகிறது. பிசாசில் அகப்பட்டிருக்கிறாய் மகனே, மகளே உன்னை விடுவிக்கிறார். என் மகனே நீ பிசாசில் அகப்பட்டிருக்கிற, பிசாசு தான் வேலையை கெடுக்கிறான், பிசாசு தான் திருமணம் நடக்காதபடி தடை பண்றான், பிசாசு தான் குழந்தை பாக்கியம் கிடைக்காதபடி தடை பண்றான். இன்னைக்கு உடைக்கிறோர், உடைக்கிறோர், வல்லமை இறங்குகிறது. அது சிலுவை மூலமாய் பாய்ந்தது, அது சிலுவை மூலமாய் நொறுக்கப்பட்டது. இயேசுவின் வல்லமை தனக்குன்னு இல்லாதபடி சிலுவை மூலமாய் நொறுக்கப்பட்டது, சிலுவை மூலமாய் வடிக்கப்பட்டது. கபா கபா கபா கபா ருக்காரா பக்காரா பக்காரா பா ருத்தரா மக்காரா பஹோரியா. வேதம் சொல்லுகிறது, ஆமா, இயேசு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அவர் கல்வாரியிலே நொறுக்கினாராம். ஆமா, அந்த கல்வாரியிலே அவருடைய பரிசுத்தம் நொறுங்க ஆரம்பித்தது, சிருஷ்டிக்கிற வல்லமை நொறுங்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அந்த பரிமள தைலம் உடைய ஆரம்பித்தது. காரணம், உனக்கு அந்த வல்லமையை தரத்தான், நீ பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை பெறத்தான், நீ சுகம் பெறத்தான், உன்னுடைய வாத நோயை நீக்கத்தான், உன் மூட்டு பெயினை நீக்கத்தான், உன் மூல மூல வியாதியை நீக்கத்தான், உன் பைல்ஸ் வியாதியை நீக்கத்தான், ஓ உன் கற்ப பையில் இருக்கிற ரத்தப்போக்கு நீக்கத்தான். எல்லாம் கையை தட்டுங்க, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இயேசு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தம்முடைய வல்லமை அனுப்புகிறார், நீங்கள் குணமாக்கி தான் போவீங்க, நீங்க விடுதலை பெற்று தான் போவீங்க. இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை, குணமாக்கத்தக்க வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவிடத்திலிருந்து வந்த வல்லமை உங்களை குணமாக்குற ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. என் மகனே, ஆண்டவர் உன்னை குணமாக்கும் பொழுது நீ சுகமாக. அருமையான மகளே, கர்த்தர் உன்னை குணமாக்கிக்கிட்டு இருக்கிறார். நீ ஆண்டவர் குணமாக்கும் போது உன்னை விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. இந்த இடத்தை விட்டு நீ விடுதலையாய் தான் போவ, சுகத்தோடு தான் போவ. ஆவியானவர் கூட பேசுறார், ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர், அவருடைய வல்லமை தம்முடைய ஜனத்தை மீட்கிற வல்லமை. இயேசுவின் வல்லமை தம்முடைய ஜனத்தை மீட்கிற வல்லமை. படுகுழியிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை, அடிமைத்தனத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை, பிசாசின் கையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை. செய்வன கட்டுக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, ஏவுதல் கட்டுக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, ஆமா, பிசாசின் சூழ்ச்சிக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, இன்னைக்கு உனக்கு விடுதலே. ஆமா, தலையில எல்லாம் கைய ஒய தட்டுங்க பாப்போம். ஆண்டவரை வரவேற்றுக்கிட்டே இருக்க, விடுதலை, விடுதலை மகளே. உன் பையனுக்கு விடுதலை, உன் பிள்ளைக்கு விடுதலை, உன் கணவனாருக்கு விடுதலை. நீ தேம்பி தேம்பி ஜெபிக்கிறது எனக்கு தெரியுது. ஆவியானவர் சொல்றார், நீ அழுது அழுது மண்டிக்கிட்டு இருக்க தெரியுது. விடுதலைக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போனையே, ஆமா, இதெல்லாம் எனக்கு தெரியுது. நீ விடுதலைக்காக அலைஞ்ச அலைச்சல், டாக்டர்ல தேடி நாடினது, மந்திரவாதியை தேடி நாடினது, போதும், நான் உன்னை விடுவிக்கிறேன். கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மாரா ஹௌரா பாலா தாலா தபா, எல்லா கைகளை தட்டி, கைகளை தட்டி. தேவ மகிமை, ஓ, ஒரு கல்வாரி இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது, ஒரு சிலுவையின் இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது, சாபத்தை நீக்கிற கல்வாரியின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது, பிசாசின் கரத்திலிருந்து விடுவிக்கிற அந்த இயேசுவின் வல்லமை நிரம்புகிறது.
1: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
2: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
1: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
2: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
1: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
2: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
1: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488732 84. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள்

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும் பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட செவிக்கிறது.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

மியூசிக் மைண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் அப்போஸ்தலர் பால் தங்கையா அவர்களின் அபிஷேகம் நிறைந்த குரலில் ஆராதனை கீதங்கள் MP3 பாகம் 3. இந்த பாடல்களை கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழ

உலகத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் சிருஷ்டித்த நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்போம். நாம் அனைவரும் சேர்ந்து ஒருமனதுடன் இரட்சகரை பாடி மகிழ்வோம்.

அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதித்து ஆராதிக்கிறோம். தேவைகளோடு வந்திருக்கிற எங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும் ஆண்டவரே, இப்பொழுதே செய்யும் ஆண்டவரே.

இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

0: அவங்க வர்ற டைமில் அவங்கள ஏதாவது பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் அவங்கள ஏதாவது ஒன்றை பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்மளும் இருக்க வேண்டாம், நம்மளும் இருக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம முடிச்சிருவோம், அவங்க வாழ்க்கையும் முடிச்சிருவோம்.
1: கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஒரு அற்புதமான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். இது நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிப்பீர்கள். அநேகர் ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொண்டு நெருங்குவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து இந்த சாட்சியை நாம் கேட்போம். கர்த்தரை வழிநடத்தி செல்வாராக. இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியை குறித்து உங்களுக்கு தெரியும். நம்ம சாதாரணப்பட்ட நம்ம ஊழியக்காரர்கள் எல்லாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக இன்று உங்களுடைய சாட்சியை அநேக ஜனங்கள் கேட்கப்படுறாங்க, உங்களுக்கு ஜபிப்பாங்க, அநேகர் ஆண்டவர் இன்னும் மிருக பற்றி கொள்வார்கள். புதிதாக பார்க்கிறவர்கள் கூட உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிப்பார்கள் என்பது நிச்சயமாக உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஆகவே தொடர்ந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்கள். சரி, நம்ம நிகழ்ச்சி நேராக நம்ம கடந்து செல்வோம். முதலாவதாக உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் பிறந்த இடம், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பிள்ளைகள், மனைவி, இப்படிப்பட்ட காரியங்கள் லைட்டாக சொல்லுங்கள்.
2: சரி,
1: பிறகு அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம்.
2: என்னோடய பேர் வந்து பிரதீஷ்குமார். சொந்த ஊர் வந்து தடிக்காரங்குணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழையத்துவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அம்மா இருக்காங்க, அப்பா கூட இருக்காங்க. அப்புறம் எனக்கு ரெண்டு சகோதரிங்க. ஒரு சகோதரி நாகர்கோவிலில் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொரு சகோதரி வந்து மதுரையில் இருக்காங்க. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒய்ஃப் வீடு வந்து பனிச்சமோடு. ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த பொண்ணு அகமியா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரெண்டாவது பையன் வந்து ஆரோன், அவன் 2 வயசு தான் ஆகுது. இதுதான் என்னுடைய குடும்ப நிலவரங்கள்.
1: சரி சரி. அப்போ நீங்கள் இளம் வயதிலிருந்து உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, உங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது, எப்படி வளர்க்கப்பட்டீர்கள் என்பது குறித்து லைட்டாக சொல்லுங்க.
2: ஒரு வறுமையான குடும்பத்தில் வாழ்ந்த நபர் தான். ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து முன்னாடியே ஒரு பரம்பரையான ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவங்க. நான் பிறந்து கொஞ்சம் அறிவு வந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்துல எல்லாம் நான் என்ன இணைச்சிருக்கேன். அதில் இந்த ஷாகா அப்படிங்கிற ஒரு பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அந்த பயிற்சியிலெல்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியிலையும் தடிக்காரணம் பஞ்சாயத்தில் அதிலையும் நான் செயலாற்றியிருக்கிறோம். ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இல்லை. படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எங்கள் அப்பா வந்து நல்ல ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளி.
1: என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க?
2: அவர் வந்து பாத்திரம் வியாபாரம் பண்ணுவார். வியாபாரம் தான், தலையில் கூடையாக சுமந்து ஊர் ஊராக கொண்டு விற்கிறவர். வேலைக்கு போகிறதோட அந்த மாதிரி. அது முடிஞ்சதுக்கப்புறம் லோடிங் வேலைகள்லாம் செய்வாங்க. நல்லா சம்பாதிக்கிற ஒரு நபர் தான். ஆனால் எப்படி எங்கள் குடும்பம் வறுமைக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து நல்லா தண்ணி அடிப்பாக இருக்கும், நல்லா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நிறைய நாள் வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு கூட சில நேரங்களில் கஷ்டப்பட்ட சூழ்நிலை. எல்லா டைமும் இல்லை, ஆனால் நிறைய நாளில் அதை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வறுமையான குடும்பத்தில் தான் இருந்தோம். அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்பாவை குறித்து, நாங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இப்படி தான் எங்கள் குடும்பம் போயிட்டுருந்து. அப்போது நான் எப்படி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத சாட்சியை தான் இன்னைக்கு மக்கள் சொல்ல வந்திருக்கிறோம்.
1: அதுக்கு முன்பதாக, நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் அனுபவம், எந்த அனுபவ ரீதியாக நீங்கள் வந்தீர்கள் என்பதை
2: கண்டிப்பாக
1: மக்கள் முதலாவது சொல்லுவோம்.
2: இப்போது ஒரு டைமில் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சந்திய நாமம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது நிறைய ஹிந்து வீட்டில் அது பண்ணுவாங்க. எங்கள் அம்மா டெய்லி 6 மணி 6 டைமில் அந்த சந்திய நாமம்னு சொல்லிக்கிட்டு ஒன்று, அது என்னென்னா திருவிளக்கு போட்டு வச்சு அந்த ஹிந்து சாமிகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் எங்கள் அம்மா பாடல் பாடுவாங்க. அந்த பாடல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து இரவு உணவே கிடைக்கும். அந்த மாதிரி தான் எங்களை வளர்த்துனாங்க. அப்போ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பக்தி வைராக்கியமாக தான் நான் வளர்ந்துட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு 18 வயசுலாம் வர்ற டைமில் நமக்குள்ளாடியே ஒரு ஞானம், கூடுதல் அறிவு வளர ஆரம்பிக்கிற டைமில் கடவுள் பற்றி எனக்கு ஒரு தேடல் உண்டாச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோவிலில் நான் தான் வந்து செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில், அந்த சின்ன வயசில் எனக்கு அந்த பொறுப்பில் இருந்து அந்த கொடை எல்லாமே, அந்த திருவிழாவை எல்லாமே நான் நடத்தியிருக்கிறேன். அந்த டைமில் தான் நான் அநேக நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமி, அந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடி போயிருந்து நான் தனியாக மனசு உடைஞ்சு நிறைய நாள் நான் பிரார்த்தனை செய்ததுண்டு. என்னுடைய பிரார்த்தனையுடைய முக்கியமான பாயிண்ட்டே இதாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா குடிக்கிறாரு. அந்த குடி பழக்கத்துலேருந்து எப்படியாவது எங்கள் அப்பாவை வந்து மீட்டெடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வந்து நான் எப்போவுமே பண்ணுறது உண்டு. அப்படி ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்குள்ளாடியே ஒரு கேள்வி உண்டானது. அந்த கேள்வி தான் என்னை வந்து கிறிஸ்துவுக்குள் திருப்புவதற்கு மூல காரணமாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, அந்த சுவாமிக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கொடை வர்ற டைமில் வாற்று சாராயம் வாங்கி வைக்கணும். நிறைய இடங்களில் பிராண்டி வாங்கி வைப்பாங்க, ஆனால் வாங்கி வச்சுருக்குறோம். அப்போந்தான் நான் எனக்குள்ளே ஒரு கேள்வி உண்டாச்சு, நம்ம கும்பிடுகிற ஒரு கடவுளுக்கு நம்ம வாற்று சாராயம் வாங்கி வச்சாதான் அது கொடையிலே அது பிரதானமாக இருக்குது.
1: இப்போ வாற்று சாராயம்னா சொந்தமாக தயாரித்து சுத்தமாக,
2: ஆமாம், அந்த கருப்பட்டியெல்லாம் போட்டு
1: சொந்தமாக தயாரித்து
2: மலை பிரதேசங்கள்லாம் பண்ணுவாங்க.
1: சரி சரி,
2: அந்த மாதிரிப்பட்டதான் வாங்கி வைக்கணும். இப்போ வந்து நிறைய டாஷ்மார்க்லேருந்தெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. இப்போ எனக்குள்ள இதை கொச்சைப்படுத்தி நான் சொல்லுவதில்லை, எனக்குள் உண்டான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய தகப்பனார் வந்து குடிக்கிறாரு, அதனால தான் எங்கள் குடும்பத்தால் ஒரு நிலைமைக்கு வர முடியலைங்கிறத கண்கூட அனுபவிச்சவனா. அப்போ இந்த குடிப்பழக்கத்தை அவர்கிட்ட இருந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரார்த்தனை செய்கிற என்னுடைய கடவுளை குடிக்கிற நேரத்தில் நான் எப்படி எங்கள் அப்பாவுடைய குடியை மாற்றும்படி அதுக்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு உண்டாச்சு. அப்போந்தான் நான் வந்து கடவுள் பற்றி நிறைய அனலைசிங் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம உண்மையிலே ஆராதித்து கொண்டிருக்கிறது கடவுள் தானா அப்படிங்கிறத பற்றி கடவுள் அனலைசிங்னு சொல்லிட்டு கடவுள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ கடவுளுடைய குவாலிட்டிகளை பார்க்குற டைமில் நிறைய நான் யோசிச்சுருக்கேன். அந்த நாங்கள் கும்பிடக்கூடிய அந்த சுவாமி, அந்த டைம் கும்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த சுவாமி, அது ஒரு பாடலில் வரும், கால் மாடு வேகும் முன்னே தலை மாட்டை பிடித்தெழுத்தான் அப்படின்னு. இப்போ எனக்கு அதோட அர்த்தம் சரியாக புரியாமல் இருந்து, இந்த கோவில் கொடையிலெல்லாம் அந்த வில்லுப்பாட்டுன்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த வில்லுப்பாட்டு வரும், அந்த வில்லுப்பாட்டிலெல்லாம் இதை அப்படியே பாடுவாங்க. நான் கும்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடவுள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை வந்து எரிக்கிற டைமில் அவனுடைய கால் மாடு வேகும் போது தலை மாட்டை பிடித்தெழுத்தான் அப்படின்னு, அந்த பிணத்தை தின்னுகிற ஒரு கடவுளாக தான் இருக்குது. அப்போ தான் எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டாச்சு, உண்மையிலே நம்ம கடவுளை தான் தொழுகிறோமா, இல்லை இதுதான் கடவுளா அப்படின்ட்டு ஒரு கடவுள் பற்றியே எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாச்சு. உண்மையிலே கடவுள் இருக்காங்களா, இந்த மக்கள் எல்லாம் கடவுளை கும்பிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டாச்சு. ஆனால் என்னால் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாத்திகமாக இருக்கவும் முடியலை. ஏன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு, இந்த படைப்புகள் இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக இயற்கையாக படைக்கப்பட்டதே இருக்காது. அப்போது ஒரு படைப்பாளின்னு இருக்கிறாரு, நம்ம கும்பிடக்கூடிய கடவுள் உண்மையான கடவுள் தானான்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி உண்டாச்சு. அப்போ நானாகவே ஒரு முடிவுக்கு வந்தது என்னென்னா, கடவுளை வைத்து எல்லாருமே ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, கடவுளை வச்சு எல்லாருமே வியாபாரம் போல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இன்றைக்கி நான் என்னுடைய மதத்தில் இருந்து இந்த கடவுள்கள் எல்லாம் ஒரு கடவுள் என்று சொல்லி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களும் பைபிளை வச்சுக்கிட்டு இயேசு அப்படின்னு ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களும் அப்படி தான், இந்த உலகத்தில் எல்லாருமே யாரோ ஒரு நபரை கடவுள்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே கடவுள் இல்லை, உண்மையான கடவுள்னு வேற ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு உள்ளாடி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நான் நம்புறதுக்கான ஒரு காரணம் கூட, நான் வந்து 10ஆம் கிளாஸோடு தான் படிச்சிருக்கிறேன், அதுக்கு மேலே படிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுடைய குடும்ப சூழ்நிலை, எனக்கு முன்னாடி ரெண்டு சகோதரிங்க இருந்தனால அவங்கள வந்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்னுடைய பொறுப்பும் ஆனதுனால என்னுடைய படிப்பை வந்து நான் 10ஆம் கிளாஸோடு டிக்ளேர் பண்ணிக்கிட்டு சாதாரணமாக கூலி வேலைக்காக தான் போனோம். என்னுடைய முதல் அனுபவமே கேரளாவுக்கு கொத்தனாருக்கு கையாளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலைக்காக நான் போயிருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு அண்ணா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போன உடனே என்கிட்ட ஃபஸ்ட்டு கேள்வி மலப்புரம் அந்த இடம், அந்த கான்ட்ராக்டுக்காரர் என்கிட்ட கேட்டார், பால் குப்பி கொண்டு வந்தியான்னு கேட்டார். ஏன்னா அன்றைக்கி நான் 14 வயசு, வெள்ளையா இருப்போம், அரும்பு மீசை வந்திருந்த டைமு, வேலைக்கு போகிறதுக்கான ஒரு சரியான தகுதி கூட இல்லாத அந்த வயசுலேயே நான் வந்து வேலைக்கு போயிட்டேன். இப்போ காலங்கள் கடந்ததுக்கு பிறகு செங்கன்னூர் அப்படிங்கிற இடத்துல ஆராட்டுப்புழா அப்படின்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல ஒரு நதி, பெரிய ஒரு நதி போகுது, ஒரு பம்பை நதின்னு சொல்லுவாங்க. அந்த நதியில் தண்ணி நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. நான் ஊரில் எல்லாம் அந்த குளங்கள்ல எல்லாம் குளித்த அனுபவம் எனக்கு உண்டு. அப்போ என்னுடைய நண்பர்கள் ஒரு 7-8 பேராக சேர்ந்து என்ன பண்ணோன்னா, அந்த பெரிய நதி கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வீதி இருக்கும், இந்த நதியை இவங்க எல்லாருமே நீந்தி அந்த சைடு அந்த கரைக்கு போகிறதா இவங்களோட திட்டம். அதில் ஒரு பாலம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து சரியாக நீச்சல் தெரியாது, லைட்டாக தெரியும். நானும் இவங்க கூட நீந்த ஆரம்பித்தேன். இவங்க நீந்தி கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்துடைய ஃபில்லரில் போய் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆனால் நான் நீந்தி போக ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு பகுதி எல்லாம் போயிருப்பேன், அப்போந்தான் தெரியுது அந்த நதியில் வந்து பயங்கரமான நீர் ஒழுக்கு. மேலே இருந்து பார்க்கும்போது அமைதியாக போயிட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் நீந்த ஆரம்பித்ததுக்கு பிறகு அடியில் பயங்கரமான இழுப்பு வர ஆரம்பிச்சு, என்னால் வந்து நீந்தவே முடியலை. இனி ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் என் மனசுக்குள்ளே உண்டாகுது. இப்போ அங்கே எப்போவுமே சம்பவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னென்னா, அந்த பம்பா நதினு சொல்லக்கூடிய அந்த நதியில் வருஷத்துக்கு ஒன்று இல்லைனா ரெண்டு பேர் இறந்து போவாங்க. ஆனால் கண்கூடாவே பார்த்துருக்கோம், ஆம்புலன்ஸ்லாம் அவங்க கொண்டு போகிறதையும் பார்த்துருக்கோம். அப்போ என்னுடைய கை கால் எல்லாமே தளர்ந்தாச்சு. நான் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை எல்லாம் கூப்பிடுறேன், ஏன்னா எனக்கு ரெண்டு சகோதரி இருக்காங்க, என்னுடைய குடும்பத்தை நான் தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எப்படியாச்சும் நான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. என் கை என்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை, நீந்த முடியலை, என்னால் திரும்பவும் வர முடியாது, அந்த பக்கமும் போக முடியாமல் ஒரு நடு கண்டிஷனில் நான் மாட்டியிருக்கேன். அப்போ ரொம்ப நான் எனக்கு இஷ்ட தெய்வத்தை எல்லாம் கூப்பிட்றேன், எப்படியாவது எனக்கு ஒரு மிராக்கள் நடக்கணும், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நினச்சி கூப்பிட்டேன், ஒன்றுமே வரல. கடைசியாக நான் என் மனசுக்குள்ளே சொன்னேன், இந்த உலகத்தில் கடவுள்னு ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி இப்போ நான் கூப்பிட்ட கடவுளுக்கெல்லாம் மிஞ்சி இன்னும் ஒரு சக்தி இருப்பது உண்மை அப்படின்னா, இந்த இடத்துல அந்த கடவுள் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் கையை நான் விட்டுட்டேன். நான் என் மனசு இப்போ என் மனசு சொல்லுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ தண்ணிக்குள்ளே மூழ்க போகிற, உன் ஃப்ரெண்டெல்லாம் சத்தம் போட போகிறாங்க, நீ எங்கேயாவது ஒரு இடத்துல மிதக்க போகிற, உன்னை தூக்கிட்டு போய் நாளைக்கு ஆம்புலன்ஸில் உன்னுடைய சொந்த ஊருக்கு உன்னை கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு என் இருதயம் சொல்லுது. எனக்கு எதுவுமே தெரில, நான் அப்படியே என்னால் நீந்த முடியலை, நான் அப்படியே கையை விட்டுட்டேன். நான் ஆச்சரியம் பாருங்கள், நான் கையை விட்டுட்டு அப்படியே பார்க்குறேன், என் கால் வந்து ஏதோ ஒன்றுக்கு மேலே தட்டுப்படுது. நான் நிற்கிற இடத்துல ஒரு கல் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட அது என் இடுப்பு அளவு தண்ணி தான் அதில் இருக்குது, கீழே பயங்கரமான இழுக்கு. அந்த கல்லுக்கு மேலே நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே ஓடலை. என் ஃப்ரெண்டெல்லாம் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு ஏய் வா வான்னு கூப்பிட்றான். நான் அந்த இடத்துல நின்று ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே நின்று நல்லா மூச்சு நல்லா வாங்குது, கை காலெல்லாம் கொஞ்சம் உதறுற மாதிரி இருக்குது. அந்த நார்மல் நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இழுப்பு தண்ணியிலே அப்படியே ரிட்டன் நீந்தி அந்த பக்கம் போயிட்டேன். அப்போ தான் நான் அன்றைக்கி ஒரு முடிவு பண்ணேன், கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது இந்த உலகத்தில், அந்த உண்மை கடவுளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எப்படியாவது நம்ம அந்த உண்மை கடவுள் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும், நம்மளை இன்றைக்கி காப்பாற்றின கடவுள். நம்ம கடைசியாக ஒரு பிரார்த்தனை பண்ணோம், இந்த உலகத்தில் கடவுள்னு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா, நான் இப்போ கூப்பிட்ட கடவுளை தவிரவும் இன்னொரு கடவுள் இருந்தால் அவங்க என்னை காப்பாற்றட்டும்னு நான் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு என்ன ஒரு சக்தி காப்பாற்றிருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இப்போ அந்த கடவுள் தேடல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் கண்டிப்பாக வந்து இந்த கடவுளை இது வந்து உண்மையான கடவுளாக இருக்காது இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஊரில் வந்து ஒரு சின்னதாக வியாபாரங்களெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டபுருக்குள்ளே வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுன்னு கூட இதை நான் சொல்லலாம். ஒரு முறை எனக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எனக்கு ரொம்ப பழக்கமாச்சு. அது இறச்சிக்குளத்தில் அவங்களுடைய வீடு இருக்குது, பாஸ்டர் பெஞ்சமின் அவங்களுடைய குடும்பம், அவங்களும் அவங்க மனைவியும். அப்போ நான் வந்து ஹிந்துவாக தான் இருக்கிறேன், என் கையில் இருந்த நூலெல்லாம் நான் கட்டியிருப்பேன். ஒரு முறை எனக்கு அவங்கள ஒரு பழக்கம் உண்டான உடனே அவங்க என்கிட்ட காமித்த அந்த அன்பு, அந்த குடும்பம், நான் எப்போ வந்தாலுமே நான் ஒரு ஹிந்து அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க என்கிட்ட பழகவே இல்லை, ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அவங்க வீட்டில் ஒரு நபராகவே என்னை வந்து பாவித்தாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்டரும் அவங்களுடைய மனைவியும் அவங்க ஒரு சபையை வச்சுருக்காங்க. அந்த சர்ச்சில் வந்து கன்வென்ஷன் அந்த ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாம் வைக்கும்போது என்னை இன்வைட் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்க எங்கள் சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். என்னுடைய கணிப்புப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஆனால் அது வந்து இவங்க கும்பிடுற இயேசுவும் இல்லை, நம்ம கும்பிடுற கடவுளும் இல்லை, அதை மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது, இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ இவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த திங்கிங் தான் எனக்கு இருந்துச்சு. கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டோம். இப்போ அவங்க கடவுளை யாரும் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. சரி, கடவுள் உங்ககிட்ட பேசியிருக்காரான்னு கேட்டேன். அது நீங்கள் சபையில் போனீங்கன்னா வசனம் மூலம் பேசுவார் அப்படின்னாங்க. உடனே நான் அவங்கக்கிட்ட இந்த டயலாக் எல்லாம் என்கிட்ட விடாதீங்க, ஒரு பைபிளை எடுத்து வச்சுட்டு இப்படி நம்ம படித்த உடனே அது யார் வேணாலும் படிக்கலாமே, அதை நீங்கள் வந்து கடவுள் வசனம் மூலம் பேசணுவாங்கன்னா எப்படி சொல்கிறது, பார்க்காத கடவுளை நம்ம எப்படி இங்கே கும்பிட முடியும் அப்படின்னா, இங்கே சபைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு உண்மை கடவுள் தெரியும் அப்படின்னாங்க. நானும் அதை சிரிச்சுட்டு அப்படியே கடந்து வந்துடுவோம். ஒரு வாட்டி நான் வீட்டில் இருக்கிற டைமில் இதே மாதிரி கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க, அவங்களுடைய கன்வென்ஷன் ப்ரோக்ராமுக்கு அந்த அம்மா அந்த ஃபாஸ்டர் ஆகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஆகிட்டு அந்த அம்மா தான் பேசினாங்க ஃபோனில், இப்படி ஒரு கன்வென்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிட்ற டைமில் எங்கள் அம்மாவும் பக்கத்தில் உண்டு. உடனே நான் எங்கள் அம்மாவிட்ட சொன்னேன், அம்மா இப்படி ஒரு பாஸ்டரும் அவங்க ஃபேமிலியும் அவங்க சர்ச்சில் கன்வென்ஷன் இருக்குது, நம்மளை கூப்பிட்றாங்க, நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குல்லடா, அது இன்றைக்கி பௌர்ணமி தான், அதில் வந்து திருவிளக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு, நீ முதல்ல அந்த பாஸ்டரையும் அவங்க ஃபேமிலியையும் இந்த திருவிளக்கு பூஜையில் வர சொல்லு. அவங்க இந்த திருவிளக்கு பூஜையை வந்து முடித்தவொன்னே நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக வந்து அவங்களுடைய சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோம். நான் இந்த வார்த்தையை சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் அவங்கள சந்திக்கிற டைமில் அவங்க என்கிட்ட நல்ல அன்பாக தான் பேசிக்கிட்டாங்க. அப்போ ஒரு நாள் இவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பைபிள் எனக்கு கொடுத்தாங்க. பைபிள் கொடுத்துட்டு நான் நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கங்கள் உண்டு. அப்போ பைபிள் கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்கள் கடவுளை பற்றி தேடுறீங்க இல்லையா, இதை படிங்க, உங்களுக்கு கடவுள் பற்றி நிறைய விளக்கங்கள் தெரியும் அப்படின்னாங்க. சொல்லிக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன அப்படின்னா, இந்த பைபிளில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு ரெண்டு பார்ட் இருக்குது, இதில் வந்து புதிய ஏற்பாடை வந்து நீங்கள் முதல்ல படிங்க. எதுக்காகனா, புதிய ஏற்பாடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய ஏற்பாடு படிக்கும்போது நிறைய கேள்விகளுக்கான விடைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் புதிய ஏற்பாடை நீங்கள் முதல்ல படிங்கன்னாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டாச்சு, இவங்க ஏன் புதிய ஏற்பாடை முதல்ல படிக்க சொல்கிறாங்க, ஒருவேளை அதில் ஏதாவது உள்குத்துருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழைய ஏற்பாடை தானே நான் படிக்க ஆரம்பித்தேன் இவங்க பைபிள் தந்தப்போ. இந்த பைபிள் வாங்கி நான் படித்தப்போ உண்மையிலே எனக்கு சொல்லப்போனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய கேள்வியே, உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகத்தில் எப்படி உயிரினங்கள் வந்துச்சு, இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நான் எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா அறிவியல் இன்றைக்கி அறிவியலில் ஒரு வாட்டி ஒரு நபர் என்கிட்ட பேசுகிற டைமில் சொன்னார், அவர் நாத்திகர், குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படை வரலாறை பற்றி சொல்லி கொடுத்தாரு. அப்போ எனக்கு, நான் உடனே அவர்கிட்ட திரும்ப கேட்ட கேள்வி என்னென்னா, குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னா இன்றைக்கும் நிறைய குரங்குகள் இருக்கு இல்லையா, எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் நிறைய குரங்குகள் பார்க்குறேன், அந்த குரங்கிலிருந்து ஏன் இப்போ மனுஷன் தோன்றலை? முட்டையிலிருந்து தான் கோழி உண்டானதுன்னு நம்ம படிக்கிறோம், இன்றைக்கும் முட்டையிலிருந்து தானே கோழி உண்டாகிறது. இப்போ குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்கிறது உண்மை என்றால் இன்றைக்கும் குரங்குகள் இருக்கே, அந்த குரங்கிலிருந்து ஏன் மனிதன் தோன்றலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ இந்த படைப்புகளுக்கான சரியான ஒரு இது எனக்கு வந்து எங்கேயுமே, நான் நிறைய நூல்கள் படிச்சிருந்தாலும் கூட ஒரு சரியான விளக்கம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த பைபிளில் ஃபஸ்ட்டு இதை வந்து படிக்கிற டைமில் அந்த ஒவ்வொரு படைப்பையும் பற்றி அதில் போட்டிருந்தப்போ எனக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் ஒத்துக்கிறது மாதிரியும் இருந்துச்சு. இப்போ இந்த பைபிள் எப்போ எழுதப்பட்டதுன்னெலாம் கேட்டேன், அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அறிவியல் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோன்னா நல்லா தான் போயிட்டு இருந்து. அதில் அந்த ரூபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வரும். அதை படித்தப்போ அவர் ஒரு சின்ன தவறு பண்ணுவார், அதை பார்த்த உடனே எனக்கு அந்த பைபிள் படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டிங் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டாப் ஆகிட்டேன். ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மதங்கள்லையும் கடவுளுடைய சில குவாலிட்டிகள் அப்படி இருந்துச்சு, கடவுளே நிறைய சேட்டைகள் பண்ணுறாரு. அப்போ என்னுடைய கேள்வி தான், கடவுள் இது பண்ணும்போது அவரை ஆராதிக்கக்கூடிய நம்ம அதை பண்ணலாமா அப்படின்னு. அப்போ நம்ம பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அன்னைக்கு பெரிய ஒரு தண்டனை தான் கொடுப்பாங்க. அப்போ இதுலேயும் அந்த மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பைபிளை வந்து நான் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், எங்கள் வீட்டுக்கு மேலே அப்படியே ஒதுக்கி வச்சிட்டோம். அதுக்கு பிறகு சர்ச்சுக்கெல்லாம் ஒன்றென்றால் போயிருக்கேன், போயிட்டு இந்த சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் போனோம். இப்போ சர்ச்சுக்கு வாங்க கடவுளை பார்க்கலான்னு சொன்னாங்களே, போய் சர்ச்சில் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ நான் ஹிந்து தான், நான் கையில் கயர்லாம் கட்டியிருக்கிறோம், நெட்டியில் போட்டெல்லாம் வச்சுருக்கிறோம். ஒரு சபையில் அவங்களுடைய தம்பி நடத்திக்கிட்டு இருந்த ஒரு சபை, இடைக்கோடுங்கிற ஒரு இடத்துல, கௌஸ்கி பாஸ்டர் அவர், அந்த சபையில் போனோம். போய் பின்னாடி போய் உட்காந்துருந்தோம், முன்னாடி போகலை, லாஸ்ட்டில் தான் போய் நின்று. நான் போனதே என்ன அப்படின்னா வேடிக்கை பார்க்குறதுக்காக தான் போனேன். அதாவது அங்கே என்ன நடக்குது, ஏன்னா நான் ஒரு கோவிலில் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்து கொடை நடத்தியிருக்கேன், அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் எல்லாமே நமக்கு தெரிந்திருந்ததுனால இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இது உண்மையிலே இவங்க ஆராதிக்கிறாங்களா இல்லை நம்ம அங்கே பண்ணுறது மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்களான்னு பரிசோதனை பண்ணதுக்காக தான் போனேன். அப்போ அங்கே பின்னாடி போய் உட்கார்ந்துருக்கிற டைமில் நடந்த ஒன்று ரெண்டு சம்பவங்கள். அங்கே பாடல் நடந்துக்கிட்டு இருக்கும், சகோதரர்கள் சைட்லேருந்து கொஞ்சம் பேர் செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க, நடந்த சம்பவங்கள் இது, செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு அவர் அங்கே பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. சாட்சி நேரம்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி நேரம் கொடுக்குறாங்க, ஒரு அம்மா சாட்சி சொல்கிறாங்க, ரெண்டு பெண்கள் பக்கத்தில் இருந்து அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய திங்கிங்கில் நடந்தது என்னென்னா, ஒரு இவங்கக்கிட்ட பெரிய பயபக்தி இருக்கிறது மாதிரியும் தெரியல, சரி எல்லாம் நம்ம அங்கே நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்காக ஒரு ரெண்டு மூணு வாரம் கண்டினியூவாக போனேன், ஒரே வாரம் போகலை. போய் காணிக்கையை போட்டுட்டு வந்துடுவோம். இப்போ அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு வயதான அம்மா உண்டு, சுசீலா அப்படின்னு பேர் அவங்க அம்மா. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆராதிக்கும்போது யாருமே கண்ணை திறந்து வச்சுட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, மனசை விட்டு ஆராதிங்க. நான் ஆராதிக்கவே போகலை, நான் உண்மையில சொல்ல போனா வேடிக்கை பாக்குறதுக்காக தான் போனோம்.
1: இந்த டைம்ல நீங்க வந்து அந்நிய தேவர்களை வழிபட்டு இருந்தீங்களா?
2: அந்நிய தேவர்களை நான் வழிபட்டு தான் இருந்தேன். அப்ப நான்
1: பொறுப்பு அங்கேயும் போயிட்டு
2: இருக்கேன். அதாவது என்ன, என்னுடைய திங்கிங் ஒரு தேடல், அவ்வளவுதான். இறை தேடல்னு கூட சொல்லலாம். உண்மை கடவுள் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், அதுதான் என்னுடைய.
1: ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு
2: இருக்கு. ஆமா, ஏன்னா இவங்க சொல்றாங்களே, நம்ம மதங்கள்ல இப்படி நடக்குது, இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்க போனோம். உண்மையில சொல்ல போனா எனக்கு அது திருப்திகரமாக இல்லை. ஆனா அவங்களுடைய அன்புனால நான் ரெண்டு மூணு வாரம் போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு போறதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு சின்ன ஒரு வியாபார ரீதியாயிட்டு வந்தேன். என்னோட வாழ்க்கையில ஒரு சின்ன சேஞ்ச் வந்து, அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மூணு நாலு வாரம் நான் போயிருப்பேன். இந்த சபைக்கு நான் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில ஒரு சின்ன சேஞ்ச் வந்துச்சு. நான் ஆராதிக்க போகல, நான் சும்மா தான் போனேன், பார்வைக்காக தான் போனேன். ஆனா தேவனுடைய திட்டம் அது அப்படின்னு நம்புறேன். அப்போ போனப்போ அங்கே போயிட்டு சொந்தமாக சொல்ல போனால், எங்களுக்கு வந்து நிற்கிறதுக்கு கூட ஒரு சதுரடி இடம் கூட கிடையாது. நாங்கள் வந்து அந்த வாழைத்தூள் அப்படிங்கிற கிராமங்களில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிழைப்புக்காக எங்கள் அப்பா போனவங்க, அங்கே போய் இருந்த நிலங்களை அவங்க அவங்களுக்காக வேலி போட்டு பிடிச்சிட்டாங்க. ஒரு 30 வருஷம் இருந்ததுனால கவர்மெண்ட்டு பாவம் பார்த்து ஃப்ரீ பட்டா போட்டு கொடுத்தாங்க. இதுதான் உண்மை. அப்போ எங்களுடைய பெயரில் அரசாங்கத்தில் ஒரு சதுரடி இடம் கூட எங்கள் பேரில் கிடையாது. எங்கள் அப்பா பேர்லையும் கிடையாது, எங்கள் அம்மா பேர்லையும் கிடையாது, எங்கள் பேர்லையும் கிடையாது. நான் அங்கே போன கொஞ்சம் நாளையிலே அந்த சர்ச்சு பக்கத்துலேயே ஒரு 5 சென்ட் இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழல் எனக்கு உண்டாச்சு. வெளிநாட்டுக்கு டூர் போட்டேன், என்னுடைய பிஸ்னஸில் வந்து வளர்ச்சி வந்து. அப்போ எனக்குள் ஒரு கேள்வி உண்டாச்சு, நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் உண்டாயிருக்குல்ல அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்குள்ளே வருது. ஆனால் அதே நேரத்தில் திரும்ப இன்னொரு யோசனை எப்படி வருதுன்னா, நம்ம தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம தான் உழைக்கிறோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சு போகிறோம். இது யார் பண்ணாலும் கிடைக்கிற ஒரு விஷயம் தானே. இதில் என்ன, இந்த சர்ச்சுக்கு வந்தனால தான் கிடச்சின் இல்லையே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து. ஆனால் உண்மை என்னென்னா, நான் அங்கே போனதுக்கு பிறகு உண்டான ஆசீர்வாதம் தான் அது. அதை நான் அது அப்போ புரிஞ்சிக்கல, ரொம்ப நாளைக்கு பிறகு தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த சபையில் நடந்த சில சம்பவங்கள்னாலையும் எனக்குள்ள ஒரு தேடல் இருந்து அதுக்கு சரியான விடை கிடைக்காதனால அந்த சபையை விட்டு வந்துட்டோம். இப்போ எப்படி நான் ஆண்டவருக்குள்ளாடி வந்தேன் அப்படின்னா, இப்போ நாங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 4-5 பேர் நல்ல நண்பர்கள். நண்பர் அப்படிங்கிறத விட சகோதரர்கள் தான். எங்கள் அம்மா அப்பாக்கு பிறகு அவங்க தான் எனக்கு. அவங்களும் அப்படி தான், நாங்கள் எல்லாருமே அவ்வளவு இணை பிரியாத நண்பர்களாக இருந்தோம். எங்களுக்குள்ளாடி ஒரு பிரிவினை உண்டாயிட்டு, எங்களுக்குள்ளாடி ஒரு மனக்கசப்பு எங்க 5 பேருக்குள்ளாடியும் வந்துட்டு, அதுல அவங்க 4 பேரும் ஒண்ணு நான் தனியாக மாற்றப்பட்டுட்டேன். இப்போ என்னால் இதை தாங்கவே முடியலை. நான் வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன், நிறைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். எல்லாத்தையுமே வந்து நான் ஈஸியாக எடுத்துக்கிடக்கூடிய எனக்கு வந்து இந்த சம்பவத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக என்னால் எடுக்க முடியலை. அந்த பிரிவு, அவ்வளோ அன்பாக இருந்தவங்கக்கிட்ட இருந்து வந்த ஒரு மனக்கசவு, எனக்கு ஒரு கெட்ட பேர் அதில் உண்டானது மாதிரியான ஒரு சூழலெல்லாம் வந்தப்போ என்னால் அதை வந்து சரியாக ஜீரணிக்க முடியலை. எனக்கு தூக்கம் போயிட்டு, நைட்டு தூங்குவே தூக்கம் வராது. எங்கள் அம்மாவிட்ட போய் சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு அப்படின்னா, எங்கள் அம்மா விடுறா, இதெல்லாம் எவ்வளோ பார்த்துருப்போம், நம்ம வாழ்க்கையில் நான் எல்லாம் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருக்கோம், அதெல்லாம் விட்டுட்டு நீ புதிய வாழ்க்கையை பாரும்பாங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னோம், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னோம், எவ்வளோ பேர்கிட்ட சொன்னாலுமே எனக்கு மனசில் வந்து அது ஒரு சமாதானம் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அது ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே, 3 மாதத்துக்கு மேலே நைட்டு சரியாக எனக்கு தூக்கமே கிடையாது. தூங்க போனோம் அப்படின்னா எனக்கு வந்து தூக்கம் வராது. விடிய காலையில் 3:30-4 மணிக்கு மேலே தான் தூக்கம் வரும். அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த தூக்கம் வரும். அது வர நான் அப்படியே முழிச்சே இருந்து அந்த லைட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். அவ்வளோவுக்கு மனசுக்குள்ளாடி எனக்குள்ள எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வெறி பிடிச்ச ஒரு சூழல். அப்போ எனக்கு மேரேஜும் ஆகலை. கடைசியாக நான் ஒரு நாள் இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், இதுக்கு ஒரு தீர்வு நம்ம பண்ணணும். இப்படி நமக்கு இவங்களுக்குள்ள ஒரு பிரிவும் வந்துட்டு, நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்த மாதிரியும் வந்துட்டு, இனி வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ நமக்கு மேரேஜும் ஆகலை, 5 சென்ட் இடம் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் காசு இருக்குது, எப்படியும் அம்மா அப்பாவுக்கு அவ்வளவும் போதும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டு ஒன்று பண்ணுவோம். அது ஒரு சனிக்கிழமை நடந்த சம்பவம். நான் என்ன பண்ணேன்னா, நேரே ஞாயிற்றுக்கிழமை இவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு இடத்துல கூடுவோம் எப்போவுமே. அந்த இடத்துக்கு வந்து அவங்க வருவாங்க. அவங்க வர்ற டைமில் அவங்கள ஏதாவது பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் அவங்கள ஏதாவது ஒன்றை பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்மளும் இருக்க வேண்டாம், நம்மளும் இருக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம முடிச்சிருவோம், அவங்க வாழ்க்கையும் முடிச்சிருவோம். அப்போ தான் நமக்கு இதுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு இது கிடைக்கும் அப்படின்ட்டு நான் தீர்க்கமாக அந்த நைட்டு நான் அப்படி முடிவு எடுத்துட்டு இதைத்தான் நாளைக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு, இது அவங்களுக்கு கூட தெரியாது நான் இப்படி முடிவு எடுத்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே அப்படியே அமைதியாக தூக்கம் வராமல் அப்படியே உட்கார்ந்துருக்குமோ, இடது பக்கமான செல்ஃபில் என்னுடைய போதகர் அந்த கௌஸ்கி பாஸ்டர் கொடுத்த அந்த பைபிள் அந்த செல்ஃபில் வந்து அப்படி இருக்குது. சரி, இவர் அன்றைக்கி பைபிள் கொடுத்தாரு, கொடுத்துட்டு புதிய ஏற்பாடை படிக்க சொன்னார்ல, தூக்கம் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிள் எடுத்து தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக சரி நமக்கு அந்த பைபிள் எடுத்து படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பித்தோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் முதல்ல அந்த இயேசு கிறிஸ்துடைய வரலாறு எல்லாமே இருந்துச்சு. 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம், 4 முடிச்சிட்டேன். 4 அதிகாரம் முடிச்சுட்டு 5 அதிகாரத்தில் வர்ற டைமில் தான் அந்த 5 அதிகாரம் தான் என்னை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்ததும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினதும் அந்த 5 அதிகாரம் தான். அந்த 5 அதிகாரத்திலே பார்த்திங்கன்னா அந்த முதல்ல அதில் வரும், அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார், அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் இதில் வந்துக்கிட்டே இருக்குது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த 4 அதிகாரமும் நான் படித்ததுக்கும் இந்த 5 அதிகாரம் நான் படித்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எனக்கு உணர ஆரம்பிச்சுது. இந்த 4 அதிகாரமும் நான் சுயமாக தான் படித்தேன். இந்த 5 அதிகாரம் படிக்கிற டைமில் என் பக்கத்தில், இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது மாதிரி என் பக்கத்தில் இருந்து ஒருத்தங்க ரொம்ப சவுண்டாக சப்தமாக சொல்கிற மாதிரி என் காதில் வந்து அது கேட்குது. இப்படி நான் அதை அப்படி படிச்சுட்டே வரோம். அப்போ லாஸ்ட்டு அந்த கீழே வர்ற டைமில் உங்களுக்கு அந்த 39வது வசனம் வரும்போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரை பலவாந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறாய், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் படித்தப்போ படித்தேன்னு சொல்கிறத விட ஒரு பயங்கரமான சப்தம், நான் படிக்க படிக்க அது என் சப்தம் எனக்கு கேட்குது. கேட்டப்போ எனக்கு மனசில் இருந்த அந்த பயங்கரமான ஒரு பாரம், எனக்கு கிடைக்காத ஒரு நிம்மதி, அப்படியே ஒரு சமாதானம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சு.
1: ஆண்டவர் வசனத்தின் மூலமாக தெளிவாக
2: உண்மையில் அந்த வசனத்தை நான் படிக்க, இன்னைக்கு வர என் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமான சூழல் வந்தாலும் என்னை சந்திக்கிற நண்பர்கள் யார் கேட்டாலும் நான் சொல்லுவேன், இந்த 5 அதிகாரத்தை நல்லா தியானிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த 5 அதிகாரத்தை குறித்து நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய தலைவர்களை கூட அசைச்சிருக்கேன். நீ மகாத்மா காந்தி கூட ஒரு வாட்டி சொல்லுவார், இந்த மத்தேயு 5 அதிகாரம் என்னை ரொம்ப அசைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைய பேர் அந்த அதிகாரம் வந்து அவங்கள தொட்டிருக்கு. இந்த வசனங்கள் மூலம்தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அப்போ எனக்குள்ள உடனே உண்டாச்சு, இப்போ நம்ம அவங்களுக்கும் நமக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, வந்தப்போ நம்ம அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நம்ம இருக்கிறோம். ஆனால் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதியுங்கள், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரை பலவாந்திரம் பண்ணால் அவனுக்குள்ள நீ 2 மைல் தூரம் போ, ஒருவன் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளணும்னு விரும்புனா நீ வஸ்திரம் மட்டும் இல்லை உன் அங்கேயும் கூட நீ விட்டுக்கொடு அப்படின்னு இந்த வேதம் சொல்லி கொடுக்குற இந்த விஷயங்களை கேட்டவுடனே எனக்கு ஜெபம் பண்ணலாம் அப்போ தெரியாது. அப்படியே நான் அந்த இடத்துல முழங்கால் போட்டேன், முழங்கால் போட்டு உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அது கீழ்ப்படிந்தேன். கீழ்ப்படிந்து அந்த இடத்துல ஆண்டவரே ஏசப்பா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இப்படி இதெல்லாம் நடந்துச்சு, ரெண்டு பேருக்கு மேலேயுமே மிஸ்டேக் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு மேலே எனக்கு இவ்வளோ ஒரு வெறுப்பு இருந்துச்சு, இப்போ நான் அவங்க எல்லாரையுமே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ள ஒரு ஜெபத்தை வந்து நான் அன்றைக்கி பண்ணினேன். அதோடு எனக்கு அவங்க மேலே இருந்த அந்த கசப்பு, அந்த வெறுப்பு ஒரு 3 மந்த்ஸாக யார் எனக்கு ஆறுதல் சொல்லியும் அதை ஆற்ற முடியாத ஒரு சம்பவத்தை இந்த வசனத்தில் அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு நல்ல சமாதானம் உண்டாச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் முடிவெடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, அதுவரை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பரிசுத்த வேதம் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இது மனிதனுடைய வார்த்தையே அல்ல, இது தேவனுடைய வார்த்தை, இதில் சத்தியம் இருக்குது, இதில் வந்து ஜீவன் இருக்கிறதுங்கிறத அன்னைக்கு இந்த வசனம் என்னை தொட்டதில் இருந்து நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சபைக்கு போக
1: ஆரம்பிச்சேன்.
2: பழிவாங்கல் எல்லாம் மாறிட்டு, அதுக்கு பிறகு நான் அவங்கள்ட்ட கொஞ்ச நாள் பேசாம இருந்திருந்தாலும் அவங்க பேரையோ அவங்கள பார்த்தாலும் எனக்கு அந்த கசப்பு அதுக்கப்புறம் வரவே இல்லை. கொஞ்ச நாள் பேசாம தான் இருந்தோம், இப்போ பேசிக்கிட்டு எல்லாத்தையும். ஆனா அந்த டைம் வந்து எனக்கு அவங்கள்ட்ட அந்த கசப்பு மாறிட்டு. முன்னாடி அவங்க அவங்க பேர் வச்ச ஒரு பேர் கேட்டாலே கோவம் வரும், வெறுப்பு வரும். அவங்கள பற்றின ஒரு நிகழ்வு கேட்டாலே எனக்கு கோவம் வரும். ஆனால் இந்த வசனம் என்ன வந்து அவ்வளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு சமாதானத்தை கொடுத்துச்சு, அவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறமும் இயேசு தான் மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு நான் ரகசியமாக தான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். வீட்டுக்கு தெரியாது, பைபிள் படிக்கனாலும் நான் எல்லா புக்கும் படிப்பேன், அதனால் அவங்க பெருசாக எடுக்கலை. இப்போ சபைக்கு போக ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்கள் அம்மா விட்ட சொன்னேன், நான் இப்படி சபைக்கு போகிறேன் அம்மா அப்படின்னு. எங்கள் அம்மா எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்கல, நல்ல அம்மா. நிறைய வீட்டில் எதிர்ப்புகள் எல்லாம் வீட்டை விட்டெல்லாம் நிறைய பேர் வெளியே வரட்டியிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா ஓம் இருப்பண்டா நீ போகிற என்ன போ அப்படின்னாங்க. இப்போ சபைக்கு நான் போயிட்டேன், போய் பின்னாடி இருந்து அதுக்கப்புறம் நான் யாரையுமே கவனிக்கிறது இல்லை. நான் போய் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சது மாதிரியே நான் பாடல் பாடவும் ஆராதிக்கவும் நான் அதில் ஈடுபட இருந்துகிட்டே இருந்தோம். அப்போ அன்னைக்கு அந்த போதகர் கேட்டாங்க, ஞானஸ்தானத்துக்காக எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டு ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். அப்போது நான் உடனே அப்படி பின்பக்கமாக திரும்பி பார்த்தேன், யாருமே கை தூக்கலை. அப்போ நான் என்ன நினச்சிட்டேன்னா, எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்து ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க, நம்ம ஒரு ஆள் தான் பாக்கி போல் இருக்குன்னு. நான் போன மூணாவது வாரத்தில் நான் கையை தூக்கிட்டேன், நான் ஞானஸ்தானத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு. உடனே எல்லோரும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இன்னும் நிறைய பேர் அங்கே ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காங்கன்னு. அப்போ நைட்டு அன்றைக்கி நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் வீட்டுக்கு வரேன், ஞானஸ்தானம்னா என்னன்னு எனக்கு அப்பவும் தெரியாது, அதுக்கு முன்னாடி வர தெரியாது. அதே மாதிரி தான் நான் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, நீ சபைக்கு போகிறதெல்லாம் சரி, ஆனால் ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துடாத அப்படின்னாங்க. ஞானஸ்தானத்தை பற்றி உங்களுக்கு எப்படிமா தெரியும், யாருமா சொன்னாங்க அப்படின்னு? இல்லை அது எனக்கு தெரியும், நீ அதை மட்டும் நீ எடுத்துடாத, நீ சபைக்கு போவா அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா இந்த 100 நாள் வேலைக்கு போவாங்க. இந்த வேலைக்கு போகிற இடத்துல நான் சர்ச்சுக்கு போகிற விஷயத்தை யார்கிட்டயோ சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, அவன் இப்போ பெந்தயகோஸ்து கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கான், அங்கே போனவொன்னே பிடிச்சி முக்கிடுவாங்க, அதனால் அவனை ஞானஸ்தானத்துக்கு மட்டும் நீங்கள் ஒப்பு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு கிறிஸ்தவ அம்மா தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா வந்தவொடனே இப்படி சொல்கிறாங்கண்ணா, அம்மா உங்களுக்கு ஞானஸ்தானத்தை பற்றியே தெரியாது அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ ஞானஸ்தானம் எடுத்துடக்கூடாது, நான் இங்கே வந்து ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன், அடுத்த வாரம் ஞானஸ்தானம். அப்போ அம்மாவிட்ட நான் ஒன்றுமே சொல்லலை, எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிருந்தேன். சூழ்நிலை இப்போ சொல்லியாச்சுன்னா அவங்க எடுக்க வேண்டான்னு சொல்லுவாங்க. இது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுனால நான் ஏச பண்ணேன். ஞானஸ்தானம் எடுக்கலாம் ரொம்ப அழுதேன், ஏன்னா அம்மாக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, அக்கா ரெண்டு பேர் உண்டு, யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு நான் சர்ச்சுக்கு வரதே தெரியாது, அம்மாவுக்கு மட்டும் நான் சர்ச்சுக்கு வரதே தெரியும். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் இவங்க யாருக்குமே தெரியாது, போய் எடுக்கணுமா வேண்டாமான்னு ஒரு மனநிலையில் இருந்தேன். அன்றைக்கி போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இப்போ ஞானஸ்தானம் எடுத்தவிட்டு அப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை ஏற்கனவே போட்டிருப்போம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படி முங்கி தான் நம்ம எழும்புவோம். அப்போ அந்த துணி வந்து ஈரமாக இருந்துச்சு, அதை வந்து ஒரு கவரில் போட்டுட்டு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்தோம். அப்போ எங்கள் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ண வேண்டாம், இதை வந்து வெயில்லையும் போடாதீங்க, வெயில் இல்லாத நிழலில் போடுங்க அப்படின்னாங்க. அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு அன்றைக்கும் புரியலை, இன்றைக்கும் புரியல. அப்போ நான் வீட்டில் வந்தோடனே பொதுவாகவே ஒரு ட்ரெஸ்ஸை நான் கொண்டு போயிருந்தேன், எங்கள் அம்மா பார்த்தாங்க, பார்த்துட்டு என்னடா ட்ரெஸ் ஈரமாக இருக்குது, எங்கே போய் குளிச்சியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு, சரி கொண்டு அழுக்காக இருக்குது, நான் வாஷ் பண்ணி போடுறேன் அப்படின்னாங்க. வாஷ் பண்ணாதுமா அப்படின்னு, வாஷ் பண்ண வேண்டாம் உள்ளே போடுங்கன்னாங்க. எங்கள் அம்மா அப்படி பார்த்துட்டு, ஏன்டா வாஷ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன், என்கிட்ட அப்படி வாஷ் பண்ண வேண்டாம்னு அவங்க சொல்லி விட்டாங்க. இப்போ ஏன்டா வாஷ் பண்ண வேண்டாம்னாங்க, இல்லைம்மா அது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு டவுட், என்னென்னா இவன் 2-3 நாளைக்கு முன்னாடி எவனையும் அடிக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தானே, ஏதாவது பண்ணியிருப்பானோ, ஒருவேளை ரத்தக்கரை ஏதாவது இதில் இருக்குமோ, பையனும் பண்ணிட்டு வந்துட்டானோ அப்படின்ட்டு இவங்களுக்கு பயம். இவங்க நைட்டே எடுத்து பார்த்துருக்காங்க, அதில் கொஞ்சம் சகதி எல்லாம் இருந்திருக்கு, அந்த குளத்தில் தான் எனக்கு கொடுத்தாங்க, அது முங்கி எலும்புமா இருந்திருக்கு, இவன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ட்டு எங்கள் அம்மா நைட்டுக்குள்ளே தூங்கவே இல்லை. நான் போயிட்டேன் காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வரேன், எங்கள் அம்மா அப்படி மும்முன்னு இருக்காங்க, ஒன்றுமே பேசலை. சாதா வந்தவொடனே சாப்பிடிப்பியான்னு கேட்பாங்க, என்னம்மா அப்படின்னு கேட்டேன், ஒன்றுமே நான் உனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னாங்க. என்னம்மா பிரச்சனை அப்படின்னாங்க, இப்போ ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டே இல்லை அப்படின்னாங்க. ஞானஸ்தானம் எடுத்தது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், இதுவும் அந்த 100 நாள் வேலையில் தான் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் பையன் நேற்று ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டான், இது வேறு ஒன்றுமே கிடையாது, அவன் ஞானஸ்தானம் தான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்படி தான் என்னுடைய ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய இது வந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு மனவேதனை. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்போ எங்கள் அம்மா பக்கத்தில் கோயிலுக்கு தான் போவாங்க, வீட்டில் எல்லாமே அவங்களுடைய அந்த தெய்வத்தை அவங்க ஆராதிச்சாங்க, நான் அதில் வீட்டில் இருக்கும், நான் அதை ஆராதிக்கிறது இல்லை. இப்போ எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தான், நீ நாளைக்கு நான் இறந்து போயிட்டேன்னா எனக்கு கொள்ளி வைக்கணும் இல்லையா, அப்போ நீ இப்போ கிறிஸ்டின்ஸாக போறியடா, எனக்கு யாரடா கொள்ளி வைப்பாங்க, நான் வந்து ஒரு அப்போ ஒரு கொள்ளி வைக்கக்கூட முடியாத ஒரு மரணமாக எனக்கு சம்பவிக்கணும் அப்படின்னாங்க. நான் எங்கள் அம்மா விட்டு சொன்னேன், அம்மா கொள்ளி தானே உங்களுக்கு வைக்கணும், உங்களுக்கு நான் தான் வைக்கணும்னு அதை நான் வச்சிடலாம், அதில் எந்த எதிர்ப்பும் கிடையாது, எனக்கு விக்கிரகங்களை தான் ஆராதிக்கக்கூடாது, அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் உங்கள் கடவுளையே நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போவுமே என்னென்னா நான் கற்றுக்கிட்ட பாடமே ஆண்டவருக்கு முன்னாடி முழங்காலில் நிற்கிறே தான், அழண்டுணுன்ட்டு எங்கள் குடும்பத்திற்காக எல்லாம் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் எனக்கு சகோதரிங்க உண்டு, அவங்கள வந்து அவங்கள்ட்ட போய் ஆண்டவரை பற்றி சொன்னோம். சொல்கிற டைமில் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க ஏற்றுக்கிடலை. ரெண்டாவது ஒரு நாள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தோம், சர்ச்சில் வந்தாங்க, அப்புறம் பெரிய விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்க, சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் இன்னொரு அக்கா மதுரையில் இருந்தாங்க, அந்த அக்காவும் இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிருந்தாலும் அவங்க ரட்சிப்புக்குள்ளே வரல. அடுத்து அவங்களையும் சபைக்கு கூட்டிகிட்டு போய், அப்புறம் என்னுடைய மூத்த அக்கா, அக்கா வீட்டுக்காரரு, ரெண்டாவது அக்கா, ரெண்டாவது அக்கோட வீட்டுக்காரரு, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர்களை வந்து இன்றைக்கி எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்.
1: குடும்பமாகவே
2: நாங்கள் இப்போ ஆண்டவர்களை வந்துட்டு, அது ரொம்ப அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவ்வளவுமே ஒவ்வொரு நபருக்காகவும் நான் யாரையுமே கட்டாயப்படுத்தினதே கிடையாது. தேவ சமூகத்தில் நின்று முழங்கால நின்று ஒவ்வொரு நபருக்காக ஜெபம் பண்ணலாம். அந்த ஜபத்தை எங்கள் அப்பா கேட்டார், அவ்வளோதானே. அவங்கக்கிட்ட யார்கிட்டையுமே கம்பல்சரி கட்டாயப்படுத்துறதோ, நீங்கள் அதை தொழுதிங்கன்னா எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொன்னேன். நான் வந்து எனக்கு இயேசுவை பிடிச்சிருக்குமா, நான் இயேசுவுக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் கடவுளை நீங்கள் கும்பிட்றதா இருந்தால் கும்பிடலாம், ஒன்றுமே இது தப்பு கிடையாது, நீங்கள் வரி கொடுங்க, நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, நீங்கள் திருவிளக்கு பூஜைக்கு போங்க, அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் எந்த எதிர்ப்புமே சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் நான் வந்து முழங்கால நின்று அவங்களுக்காக தேவ சமூக

0: பிறகு எங்கள் அக்காவை ஒரு நாள் கூட்டிகிட்டு போனேன் என் கூட வா அப்படின்னு. அவள் சர்ச்சுக்கு போயிட்டா நானும் சபைக்கு போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் புது புதுசாக கொண்டு கொஞ்சம் ஃபோட்டோவெல்லாம் வாங்கிட்டு வந்து அவர் ஸ்பெஷல் இது தொடங்கிட்டார், பூஜை தொடங்கிட்டார். அந்த திரி கொளுத்துறது அது அதெல்லாம் முன்னாடி அவர் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் அவரும் சபைக்குள்ளே வந்தார், அவரும் வசனங்கள் மூலமாக தொடப்பட்டு இன்றைக்கி அவர் பைபிள் காலேஜ் முடித்து இப்போ சங்கரங்கோயில் பக்கத்தில் மானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் ஊழியம்
1: பண்ணிட்டு
0: இருக்காரு. ரொம்ப சந்தோஷம், குடும்பமா நாகர்கோயில் தான் இருந்தாங்க,
1: இன்னைக்கு
0: குடும்பமா ஊழியம் பண்றாங்க. நானும் கூட இப்ப ஆண்டவருடைய வேலையை தான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே நான் முக்கியமா இன்னைக்கு ஆண்டவருடைய வேலைக்காகவே நம்ம இறங்கிட்டோம்.
1: நீங்க எப்படி அந்த ஊழிய பாதைக்குள்ள எப்படி கால் வச்சீங்க?
0: ஊழிய பாதைக்குள்ளேன்னா நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம். நிறைய பாஸ்டர்ஸ் தீர்க்க தரிசிகள் எல்லாம் ஊழிய அழைப்பு இருக்குன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் என்னோட இடைப்பட்ட காரியங்கள் ஜபம் பண்ணுற டைமில், அப்புறம் அது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு. இன்னைக்கு வர எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நான் தேவ சமூகத்தில் உட்கார்ற டைமில் ஆண்டவர் என்கிட்ட பேசுறது இன்னைக்கு இன்னைக்கு வர வசனத்தின் மூலம் தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தேவையோ கரெக்டாக அந்த வசனத்தை தருவார். ஒரு காரியம் நான் பண்ணணும் அப்படின்மா ஏதாவது ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குப்போ, உங்ககிட்ட பேசுறது மாதிரி நான் தனியாக என்னுடைய ஜப அறையில் இருந்து ஆண்டவர்கிட்ட பேசும்போ கரெக்டாக எனக்கு ஆண்டவர் அந்த வசனம் அதுக்கு ரிலேட்டடுவான ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். இப்படி வந்து என்னுடைய ஊழிய விஷயங்கள்லையும் எனக்கு தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஊழியங்களை குறித்து, ஊழியம் எந்த மாதிரி ஊழியம் செய்யணும், அப்போ இந்த காலகட்டத்தில் எது பண்ணணும் அப்படிங்கிறத குறிச்செல்லாம் ஆண்டவர் எனக்கு திட்டமாக இது பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, பைபிள் வாசித்ததுக்கு பிறகு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமும் அதுதான். இப்போ ஒரு நம்ம இப்போ ஒரு சபைக்கு போகிறோம், இப்போ இதில் சபையில் நிறைய பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். நம்ம ஒரு சபைக்கு போகிறோம், இது என்னுடைய ஒரு இது, ஒரு சபையில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் தான் ஒரு பிலீவர் இருக்கணும். 5 வருஷத்துக்கு உள்ளாடி அவர் தன்னை தயாரப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய வேலைக்காக அவங்க இறங்கணும். அவங்க எந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே அவங்க சுவிசேஷம் சொல்கிறது, அவங்களால இயன்ற ஒரு ஊழியத்தையும் அவங்க அந்த சபையோடு இணைந்து அவங்க பண்ணணும். அப்போ எனக்கு உள்ளே இருக்கிற டைம்லே எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்கள், புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் கேட்டேன்னா அறுப்பு மிகுதி, வேலையால் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேட்டப்போ என்னாலையும் இருக்கவே முடியலை. ஏன்னா நான் பெற்ற இன்பம் நிறைய பேருக்கு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய இடங்களில் சபைகளில் போகிறது, கன்வென்ஷனில் பேசியிருக்கிறோம், அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போய் என்னை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. நானாகவே நிறைய இடங்களில் கடந்து போய் ஆண்டவரை குறித்து பேசுகிறதுனா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஆமாம், என்னுடைய வேலையில் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு கூட எனக்கு ஒரு சபையில் எனக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னா நான் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆமாம், அது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கலாம், என்னுடைய நண்பருடைய ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி எனக்கு ஒரு சபையிலேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்குன்னா அவ்வளோ சந்தோஷம். அதை நான் அதை விரும்பி நான் பண்ணுறேன். எங்கள் அப்பாவை பற்றி சொல்லக்கூடியதில் உண்டாகக்கூடிய அந்த பூரிப்பு வந்து வேறு எதுலேயுமே வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்க, அவ்வளோ ஆத்ம திருப்தியோட. ஆனால் இது போதாதுன்னு தான் நினைக்கிறேன், இன்னும் இயேசுக்காக ஏதாவது செய்யணும். ஒவ்வொரு அப்போஸ்தலர்களுடைய அந்த மரண பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா நமக்காகவே ஜீவன் கொடுத்தார், நம்ம அவருக்காக இந்த சமூகத்தில் அவர் செய்ய வேண்டிய விட்டு போன அந்த பணியை நம்ம செய்யணுங்கிற வைராக்கியத்தில் தான் இன்னைக்கு வரை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: இப்படி அப்படி இருந்த நீங்கள் இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உங்கள் ஊழியத்துக்கு கடந்து வந்தீங்க.
0: ஆமாம்,
1: அப்போது உங்களை பார்க்குற ஜனங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா, இல்லது தூஷிக்கிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்க, கிண்டல் பண்ணாங்களா?
0: ஆரம்பத்தில்
1: அனுபவங்கள் ஏதாவது
0: ஆரம்பத்தில் கொஞ்சம் கிண்டல் எல்லாம் பண்ணாங்க. என்கிட்ட நேரடியாக யாருமே பண்ணலை, எங்கள் அம்மா சொல்லுவாங்கடி ஊரில் தப்பு தப்பாக பேசுகிறாங்கடா, பணம் வாங்கிட்டு போய் நீ உனக்கு 2.5 லட்சம் ரூபா கொடுத்தாங்க அதனால தான் நீ சர்ச்சைக்கு போனேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா சொல்கிறவங்கிட்ட நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் அவன்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுங்கம்மா, நான் பேசிக்கிறேம்மான்னு சொன்னோம். அப்புறம் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவரோட பேர் குறிப்பிடலை எனக்கு. அப்போ திருமணம் ஆகலை, திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் நான் இருந்தேன். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு தான் இனி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திருமணம் பண்ணணுங்கிற ஒரு தாட்டே அப்படி தான் வந்துச்சு. இல்லை, நான் இன்றைக்கி வர திருமணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். அப்போ திருமணம் ஆனப்போ அந்த பத்திரிகையை கொண்டு என்னுடைய நல்ல ஒரு நண்பர், பள்ளிக்கூடத்துலேருந்தே படிக்கிற ஒரு நண்பர், அவர்கிட்ட கொண்டு கொடுத்தோம். அவங்க நாங்கள் எல்லாம் ஒரு இயக்கத்தில் இருந்தவங்க, டேய் கல்யாணம்டா பத்திரிக்கையை வீட்டில் வச்சுருக்கேன், உன்னை பார்க்க முடியல, வழியில் வச்சு தான் சொன்னேன், வந்துடுறேடா அப்படின்னு. அவன் அந்த பைக்கில் நின்று நடு ரோட்டில் நின்று என்னை பார்த்துட்டு சொன்னான், உன்னை நினச்சாலே எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னா, உன் கல்யாணமாவது அப்படின்னு 2-3 வேடுகளை போட்டுட்டு அப்படி ஒரு திட்டின மாதிரி அனுப்பி விட்டுட்டான். ஏன்னா அதை ஜீரணிக்கவே முடியலை என்னால். அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. கொஞ்சம் பேர் இது பண்ணாங்க, அப்புறம் நிறைய கிறிஸ்தவர்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் மாதிரி பண்ணாங்க, என்ன என்கரேஜ் பண்ணாங்க. ஆனாலும் நான் எல்லாரையுமே நேசிக்க தான் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கே தெரியுது, இப்போது மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு பிற்பாடு நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் என்னாலே நிறைய விஷயங்களை நான் விட்டுருக்கேன். எனக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. அது இன்றைக்கி ஊரில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க, சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் பார்க்காங்க. இப்போ அதில் வந்து நிறைய பேர் வந்து முன்னாடி இருந்த அந்த எதிர்ப்பு இப்போ கிடையாது, எல்லாத்தையுமே சகோதரர்களாக தான் இன்றைக்கி பழகிட்டு இருக்கிறோம்.
1: கிறிஸ்துக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க,
0: கிறிஸ்துக்குள் சந்தோஷமா,
1: கிறிஸ்துக்காக பாடுபடணும்.

0: வேலை செய்யணுங்கிற ஒரு விருப்பம் முழுமையுமாக இருக்குது. கர்த்தர் இந்த வாஞ்சையின்படி உங்களை இன்னும் அதிகமாக நடத்துவாராக. அநேக ஆத்துமக்களை அறுவடை செய்ய உங்களை பயன்படுத்துவாராங்க. இப்போ அநேக ஜனங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய சாட்சி நிமித்தம், உங்களுடைய பரிசுத்தாவியான நடத்துகிற நிமித்தம் ஜனங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் சொல்லலாம்.
1: இதில் வந்து நிறைய கிறிஸ்தவர்களும் நீங்கள் இந்த இதை விரும்பி பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சபைக்கு போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எல்லாம் ரைட்டு. ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய பார்ட் என்ன? கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 வருஷம் பழக்கம் உள்ள நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் தயார்படுத்திருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். சபையில் வந்து நிறைய ஊழியங்கள், சபையோடு இணைந்து செய்கிற நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஏன்னா நமக்கு அப்பா தெளிவாக சொல்லியிருக்காரு, புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிற கட்டளை எல்லாருக்கும் உண்டான ஒரு கட்டளை தான். சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய தலைமையிலே விழுந்த கடமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒவ்வொரு நபரும் நம்ம பெற்ற இன்பத்தை, நம்ம ஆண்டவரை பற்றி எல்லாருக்குமே நம்ம சொல்லணும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. ரெண்டாவது, ஒருவேளை இதை நீங்கள் பார்க்குறவங்க ரட்சிக்கப்படாத நபராக இருக்கலாம், ஒரு புதிய நபராக இருக்கலாம், அவங்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடவங்களாக இருங்க, ஒருவேளை மத நம்பிக்கை இல்லாதவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அம்மா சொன்னாங்க, நம்ம அப்பா சொன்னாங்கங்கிறதுக்காக நம்ம ஒரு கடவுளை நம்ம கும்பிட்டுருக்கோம். அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கடவுளை பற்றி நீங்கள் ஒரு அனலைசிங் பண்ணுங்கள். உங்கள் கடவுள் எப்படிப்பட்டவர், உங்கள் கடவுளுடைய குணம் எப்படிப்பட்டது, நான் கும்பிடுகிற கடவுளுடைய தன்மை என்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்ன ஏசப்பா அவருடைய வழிகளில் நடக்கும்படி அவர் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார். அதே போல் உங்களுடைய மதம் உங்களுடைய கடவுள் செய்த செயல்களை நீங்கள் செய்தால் இந்த சமுதாயம் அங்கீகரிக்குமா அப்படிங்கிறத மட்டும் இங்கே உங்கள் கடவுள் அனலைசிங் பண்ணிங்கனாலே உண்மை கடவுள் யார் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் இந்த சாட்சியினால் இயேசப்பாவை ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கடவுளை தேடுங்க, உண்மையான கடவுள் யாருன்னு பாருங்கள். ஒவ்வொரு மதங்களிலும் நான் கும்பிடுகிற கடவுள் சரியானவர் தானா, அவருடைய தன்மை என்ன, உண்மையிலே அதே மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ள நபர் நான் கடவுளாக எங்கள் வீட்டில் இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். சுயமாக நம்ம பிறந்தோம், நம்ம வாழ்ந்தோம், இவ்வளவு நாள் நடந்தோம், அதுக்காக இல்லை. இப்போ இனி நம்ம கடவுளை தேடுகிற ஒரு புதிய ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உண்மை கடவுள் எனக்கு வெளிப்பட்டது மாதிரி உங்களுக்கும் வெளிப்படுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
0: ரொம்ப நன்றி. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம அருமையான ஒரு சாட்சியை கேட்டோம். அந்நிய தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு மகனை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இது கர்த்தருடைய கிருபையே. அதுவும் பாருங்கள், ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த அருமை மகனுக்கு தன்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரச்சனையை மாற்றுவதற்கு கூட முடியவில்லை என்கிற ஒரு தன்மை, ஒரு எண்ணம் அவர்களுக்கு அந்த டைமிலேயே உண்டாகிவிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், குடிப்பழக்கம் உள்ள அப்பாவை மாற்றுவதற்கு குடிப்பழக்கம் உள்ள தெய்வத்திட்ட போக வேண்டிய கண்டிஷன் ஆகிவிட்டது. அப்படி அவங்களுக்கு அதிலே ஒரு தெளிவில்லாதவர்களாக இருந்து தியானித்து தெளிவுள்ளவராக ஆண்டவர் அவர்களை மாற்றியிருக்கிறார். அதுவும் விசேஷமாக ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அநேக எதிர்ப்புகள் இருந்த போதும் கூட ஸ்ட்ராங்காக நின்று இன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்கு. அதுவும் சொன்னாங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்கிற கட்டளை எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம், வீட்டில் இருந்து சும்மா இருந்து கொண்டிருப்போம், கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படி அல்ல, கிடைக்கிற கொஞ்ச நாட்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள, அத்தனை நாட்களும் புறப்பட்டு போய் அநேகரை ஆதாயப்படுத்தும் கருவிகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் கர்த்தர் ரட்சித்து பாதுகாத்து அவருடைய பாதையிலே பயன்படுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மனதார உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் ஜனங்கள் மத்தியில் எங்களோடு வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் சித்தம் மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே.

0: அருமையானவர்களே,
1: Dear children of God,
0: இந்த கர்த்தருடைய பந்திக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன்.
1: I greet you all in the name of the Lord Jesus Christ, those who have come for this service.
0: ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் நம்முடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதையும் ஒருமுகப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.
1: Let us all be prepared to listen the word of

0: God with all our soul and heart and strength.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளவுதான் பிரசங்கங்களை கேட்டாலும், ஒருபோதும் சத்தியத்தை உணராத பெண் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
0: Those who hear a lot of truth but then not understanding, like
1: சிலர் எவ்வளவு பிரசங்கம் என்ன கேட்டாலும் சரி,
0: whatever they hear,
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யறதில்லை.
0: The word of God is not working in them.
1: Alleluia. கர்த்தருடைய வசனத்துல தப்பு இல்ல.
0: Not mistake in the word of God.
1: யார் மேல தப்பு?
0: Whose mistake?
1: வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
0: not only hearers the word of God,
1: அதன்படி செய்கிறவர்களாக இருங்க.
0: And you have to do it.
1: We are the doers of God's word.
0: We should be doers of the God's word.
1: கர்த்தருடைய கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
0: not only hearers the word of God,
1: அதன்படி செய்யணும். Alleluia.
0: Do it.
1: Amen.
0: Amen.
1: எனக்கு செய்யணும்னு ஆசைதான்.
0: I want to do it.
1: ஆனா செய்ய முடியல.
0: But I could not do so.
1: நான் ரொம்ப வல்லமையா இருக்கணும்னு ஆசைதான்.
0: I want to be powerful.
1: ஆனா வல்லமை இல்ல.
0: I don't have power.
1: Hallelujah. நான் ரொம்ப அதிகமா ஆண்டவரை நெருங்கணும்னு விரும்புறேன், முடியல.
0: I want to come closer unto God but not possible.
1: வரஞ்சது ஒரு மணி நேரமா ஜெபிக்க பார்க்கற முடியல.
0: I want to pray for 1 hour but then I could not.
1: வேதத்தை ஒரு அதிகாரமாவது வாசிக்கணும்னு பார்க்கற முடியல.
0: I want to read the word of God at least for 1 chapter but I could not.
1: எத்தனையோ பேர் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்களாக பிரசங்களை, ஒரு ஆயிரக்கணக்கான பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க.
0: They would have listened thousands of messages in many years.
1: ஆனா அவருடைய வாழ்க்கை மறுரூபமாகவே இல்லை.
0: But their life is not yet transformed.
1: அதே போலதான் அந்த பழைய வாழ்க்கை,
0: the old life,
1: அந்த பழைய மனுஷன்,
0: the old man,
1: அவருடைய ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்.
0: He is ruling.
1: இன்னும் அவருடைய சுபாவம் மாறவில்லை.
0: The nature is not yet changed.
1: அவருடைய நடத்தையில ஒரு மாறுதல் வரல.
0: No change in walk.
1: சில பழக்க வழக்கங்களை விட முடியல.
0: They could not leave some bad habits.
1: சிலர் இன்னுமாகவே பிசாசுனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: Still they are doing the will of devil.
1: அதுக்கெல்லாம் காரணம் என்ன?
0: What is the reason?
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: வசனத்தை கேட்கலாம் மாத்திரமல்ல,
0: not only hearers the word of God,
1: அதன்படி செய்ய முடியல.
0: They could not do it.
1: எவ்வளோ நான் ஜெபம் பண்ணி பார்க்கற முடியல.
0: I pray like a lot but then I could not.
1: மூணு நாள் உபவாசம் போட்டேன்.
0: I put 3 days fasting.
1: ஒரு வாரம் உபவாசம் போட்டேன்.
0: I took 1 week.
1: 40 நாள் உபவாசம் போட்டேன்.
0: 40 days fasting.
1: நான் உபவாசம் போட்டு கூட ஒன்னும் நடக்கல. உபவாசம் போட்டு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்துச்சு.
0: I was okay for some time.
1: மறுபடியும் பழையபடி ஆயிருச்சு.
0: Again it became same way.
1: அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது,
0: in many people's life,
1: ஒரு ஆவியில ஒரு வளர்ந்த ஒரு நிலைமை இல்ல.
0: No growth in the spiritual life.
1: அதாவது இந்த நம்முடைய உலகத்திலேயே அதிகமா ஜெபிக்கிற ஒரு தேசம்னா இந்தியா தான்.
0: India is praying more in the world.
1: முக்கியமா தமிழ்நாடு.
0: Particularly in Tamil Nadu.
1: ஜபம் ஜபம் ஜபம் எங்க பார்த்தாலும் ஜபம்.
0: Lots of prayers in
1: the மாதிரி வெளிநாட்டில் நான் பார்த்த வரைக்கும் எந்த எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஜெபிக்கிறது இல்லை யாரும்.
0: In other countries they don't pray like this. When we pray like this,
1: உங்க தெருவில் இருக்கிற இன்னும் ஒருத்தர் கூட மாறலையே.
0: In your street, people are not yet changed.
1: உங்க கூட வேலை செய்யறவங்க, படிக்கிறவங்க யாரும் மாறலையே.
0: Your colleagues not yet changed.
1: அப்படியே தான இருக்காங்க.
0: They are as they were.
1: நீ ஜெபம் பண்ணியே தான் மாத்துனீங்களா?
0: Do you pray and change them?
1: ஜெபம் பண்ணியே தான் நடந்துச்சா?
0: Anything happened by your
1: prayer? Hallelujah.
0: Hallelujah.
1: எத்தனை பேர் சாட்சி சொல்ல ஆயத்தமா இருக்கீங்க?
0: How many are ready to do such witness?
1: Hallelujah. ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு?
0: What it happened by your prayer?
1: ஏன் ஒண்ணு நடக்கல?
0: Why things are not happening?
1: அதுதான் கேள்வி.
0: That is my question.
1: நம்ம ஜெபத்துல குறைவே கிடையாது.
0: No lack in prayers.
1: காலை மாலை மத்தியானம் மூன்று வேளையும் ஜெபிக்கிறோம்.
0: Morning, afternoon,
1: சாப்பிடும் போது ஜெபிக்கிறோம்.
0: And dinner time.
1: தூங்கும் போது ஜெபிக்கிறோம்.
0: And sleeping time.
1: தனித்தனியா ஜெபிக்கிறோம்.
0: Personally.
1: குடும்பம் குடும்பமா ஜெபிக்கிறோம்.
0: As family.
1: சபையா ஜெபிக்கிறோம்.
0: As the church.
1: ஆனா ஒண்ணு மாறலையே.
0: But no change.
1: காரணம் என்ன?
0: What is the reason?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: காரணம் என்ன?
0: What is the reason?
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக.
0: You know the truth, the truth will deliver you.
1: பிசாசு என்ன செய்வான்?
0: What the devil will do?
1: நீ பாட்டு பாடும் பொழுது கூட விட்டுருவான்.
0: He will leave you when you sing.
1: ஜெபிக்கும் பொழுது கூட விட்டுருவான்.
0: He will leave you when you pray.
1: ஆனா நீ சத்தியத்தை கேட்கும் பொழுது,
0: when you listen to the truth,
1: ஒரு விதமான தூக்கத்தை கொண்டு வந்துருவான்.
0: He will bring the sleepy
1: ஒரு விதமான மயக்கத்தை கொண்டு வந்துருவான்.
0: He will bring the
1: ஒரு விதமான சோர்வை கொண்டு வந்துருவான்.
0: He will bring the frustration.
1: அல்லேலூயா. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
0: இட் won't be much interesting.
1: அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை ருசிச்சு நீங்க அதை புசிக்கிறீங்களா?
0: Do you really taste like honey the word of God?
1: Hallelujah. மன்னாவை ஆண்டவர் பொழிந்தார், அது ருசியுள்ளதா தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சா?
0: The Lord has given the manna, it was like sweet with honey.
1: Hallelujah. அந்த மாதிரி ருசிச்சு ருசிச்சு சாப்பாடு பாருங்க. சில பேருக்கு இது இப்படி இப்ப சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு அந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
0: They give importance for the food.
1: Hallelujah. எதுக்குன்னா ருசிக்காக.
0: For the taste.
1: ஹெல்த்துக்காக இல்ல.
0: Not for the health.
1: அந்த நாக்கு ருசிக்காக தான்.
0: To satisfy the.
1: அது போல பிரசங்கம் கேட்கறது எப்படின்னா காதுக்கு செவித்தினவுன்னு சொல்லுவாங்க.
0: They say it is for the ear.
1: சும்மா அந்த காதுக்கு நல்லா இருக்கணும் கேக்குறது.
0: It should be good to the ear.
1: அப்படி தான் கேக்குறாங்க.
0: They hear like that.
1: அருமையானவர்கள், அதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கேக்குற சத்தியங்கள் நமக்குள்ள கிரியை செய்யாமல் போய்விடுகிறது.
0: The truth is not working in us because of this.
1: ஆகவே தான் நாம் நம்முடைய ஜபத்தில் பலனை பார்க்க முடியல.
0: We could not see the reward in our prayer.
1: Hallelujah. நம்ம என்ன சொல்வோம்? தண்ணீரை ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு பலனை காண்பாய்.
0: We say put the food in the water, you can see the reward.
1: அப்போ சரி, நிறைய பேர் அந்த வசந்த விசுவாசிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50-60 வருஷம் ஆகும்.
0: Maybe 50-60 years it will
1: take. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவு.
0: Let it be according to your faith.
1: Hallelujah. அதே ஆண்டவராக இயேசு போய் லாசரு கலர் முன்னால் நின்றுட்டு,
0: Lord Jesus,
1: ஆண்டவரே நான் ஒரு ஜெபம் பண்றேன்,
0: Lord I pray,
1: ஆகாரத்தை தண்ணீர் மேல போடுறேன்,
0: I put the food in the waters,
1: அநேக நாட்களுக்கு பின் பலனை கொடுக்கணும்னா அவர் அங்கே நிக்க வேண்டியதுதான், லாசரு உள்ளே இருக்க வேண்டியதுதான்.
0: He has to stand for a long time, Lazarus should be inside.
1: ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா, ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா,
0: அரை
1: மணி நேரம் ஜெபம் பண்ணாரா,
0: half an hour,
1: அதெல்லாம் கூட கணக்கு போட்டு பார்க்க மாட்டீங்களா?
0: Don't you?
1: எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு?
0: How long he prayed?
1: எவ்வளவு நேரம் இருக்கும் அவர் பண்ண ஜெபம்?
0: How long?
1: அது உங்க சுத்தி இருக்கிறவங்க கேட்கறதுக்காக பண்ணாரா?
0: He prayed only for others to listen.
1: Hallelujah. அருமையானவர்களே,
0: dear children of God,
1: அப்போ லாசுரை வெளியே ஜோம் பண்ணிட்டு லாசுரை வெளியே வான்னு சொன்னோடனே என்ன பண்ணா? உடனே வெளியே வந்தாச்சு.
0: After prayer, when he called Lazarus, come out, he came out.
1: Amen. அது ஜபத்தில் ஒரு உடனே உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்.
0: So there will be
1: ஜோம் பண்ணீங்க, நீங்க ஜோம் பண்ணியிருக்கிறீங்கன்னா ஒரு ரிசல்ட் தெரியும்.
0: When you pray, you find the result.
1: ஏசு ஜோம் பண்ண உடனே அவருடைய முகம் என்ன செய்தது? மறுரூபமாச்சு.
0: When Jesus prayed,
1: வஸ்திரம் எல்லாம் வெண்மையாச்சு.
0: The dress became white.
1: Hallelujah.
0: Was transformed.
1: Hallelujah. அவர் போய் டிப் டாப்ல போட்டு வெளுத்து எடுத்து வந்து போடல. அதனால தான் கூட வசனத்து எந்த மண்ணானாலும் என்ன செய்ய முடியாது, வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையா இருந்துச்சு.
0: And no laundry can cleanse like that. It was so white.
1: அப்ப அவர் ஜோமணி முடிச்ச உடனே,
0: when he prayed,
1: பிரியமானவர்களே, ஒரு மாறுதல்,
0: the change.
1: பாதி அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணாங்க.
0: The apostles prayed.
1: அவங்க ஜெபிக்கிறாங்கன்றதுக்கு என்ன அடையாளம்?
0: What is the sign?
1: ரோட்ல போறவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னா அந்த கட்டடம் அப்படி தடதடன்னு ஆடுது, ஒரே ஆட்டமா பூமி அதிர்ச்சி வந்துருச்சா?
0: The building is shaking, any earthquake?
1: அந்த கட்டடம் மட்டும் ஆடுது.
0: The building is shaking.
1: என்னாச்சு?
0: What happened?
1: அவள் கூடி இருந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது.
0: The place, அங்க
1: ஜெபம் கிரி செய்து.
0: The prayer is Alleluia.
1: Working. அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க?
0: How many of you prayed like
1: Alleluia.
0: That?
1: Hallelujah. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க?
0: How many of you praying like that?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சில பேர் தூக்கம் சரியா வரலனா ஜெபம் பண்ணுவாங்க.
0: They sleep without, they don't have sleep.
1: சில பேர் ஜெபம் பண்ணாதான் தூக்கமே நல்லா வரும்.
0: When they pray, they will have a
1: Hallelujah.
0: Good
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சில பேருக்கு ராத்திரில தூக்கம் வரலன்னா காலையில் வச்சுக்கணும், சர்ச்சுக்காவது போகலாம். சர்ச்சில் போனால் பாஸ்டர் பிரசங்கம் தொடங்கின உடனே என்ன செய்யும்? நல்லா இழுக்கும், அப்போ தான் தூக்கம்.
0: ஸோ when you hear the message, you may sleep well.
1: பிரசங்கத்தை கேட்கும்போது கொஞ்சம் தூங்கி எழுந்திருக்கலாம்.
0: And you can sleep well and
1: Hallelujah.
0: Get up.
1: அது ஒரு தேவன் அளித்த வரம்.
0: It is the gift of God.
1: பிரசங்கம் பண்ண உடனே எல்லாருக்கும் தூக்கம் வருது.
0: You sleep well when you hear the message.
1: அது இல்ல.
0: Not that.
1: நாம ஜெபிக்கும் பொழுது
0: when you pray
1: அங்கே கிரியைகள் நடக்க வேண்டும்.
0: The work should be there.
1: அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
0: That's what the Lord is expecting.
1: இன்றைக்கு காலை வேளையில நல்லா சிந்திச்சு பார்ப்போம்.
0: In this morning you think.
1: நாம் இந்த மா வருடத்தை ஆரம்பிச்சு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டோம்.
0: We have stepped in
1: September. 8 மாதங்கள் ஓடி போச்சு.
0: 8 months rolled away.
1: எவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தவறாம
0: without missing.
1: Hallelujah. எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடியாத சூழ்நிலையெல்லாம் ஆச்சு.
0: All many Sundays I could not come.
1: ஆனா கர்த்தருடைய கிருபையில
0: by God's grace
1: ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் தவறாம வந்துட்டேன்.
0: I did not miss even a single Sunday.
1: Hallelujah. ஒரு ஊழியக்கார் சொன்னார், இன்டர்நேஷனல் பாஸ்டர் ஒருத்தர்,
0: ஒன் மினிஸ்டர் ஆஃப் காட் பாஸ்டர்
1: பால் கிருபார், நீங்க கொடுக்கிற மெசேஜ் நீங்க போய் அந்த பட்டாளத்திலேயே கொடுத்துங்கிறீங்களையா?
0: You are giving the message only in
1: பட்டாளம். 500 பேர் தான் கேட்டுட்டு இருக்காங்க.
0: They listen only for him.
1: நீங்க வெளியே வந்தீங்கன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் கேட்கறது காத்துட்டு இருக்காங்க. நீங்க அங்கே போக மாட்டீங்க.
0: You are not going outside.
1: Hallelujah.
0: Lots of people.
1: ஒரு சண்டே விட்டுட்டு வாங்க.
0: You just leave one Sunday and come.
1: அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட்டாங்க.
0: Many called.
1: Hallelujah. நான் போயிருக்கலாம்.
0: I could have gone.
1: Hallelujah. அது நல்ல யோசனையா தான் தெரிஞ்சது.
0: It's a good thought he has given.
1: அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்
0: many people are less people.
1: நான் என்ன சொன்னேன், உண்மைதான்.
0: It is true.
1: ஆனா என்னுடைய தரிசனம் என்னன்னா, இந்த கொஞ்சம் பேரை கொண்டு ஆண்டவர் ஏதா செய்ய மாட்டாரா?
0: With this small group. Hallelujah. The Lord.
1: அப்படி நான் நினைக்கிறேன்.
0: I believe that.
1: நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: What do you think?
1: Hallelujah.
0: Hallelujah. Hallelujah.
1: என்ன கொண்டு எதுவும் வேணாங்க ஐயா, யாரை கொண்டா இதை செய்துக்குங்க, நம்மள ஆளை விடுங்க
0: அப்படின்றீங்களா?
1: நல்லா கவனிங்க.
0: Listen.
1: ஆகவே பிரியமானவர்களே,
0: dear children of God,
1: இந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை சொன்னோட ஒரு சடங்காச்சாரம்.
0: Sunday means it's a ritual.
1: CSC போறவங்கலாம் CSC க்கு போய்டுவாங்க.
0: Like going to CSC.
1: பெந்தகோஸ்தே சபைக்கு போய்டுவாங்க, பெந்தகோஸ்தே போய்டுவாங்க.
0: Pentecostal church.
1: கிறிஸ்தவனா இருக்கிறவங்கலாம் என்ன செய்வாங்க?
0: Christians.
1: சரி, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போகணும், நீங்க முதல் சண்டே ராபோஜனை போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
0: First Sunday let me go.
1: அது வேற, நம்ம ராபோஜனை எடுக்காம போனா ஏதோ வம்பாயிட போகுது.
0: If I don't take communion, it may be a
1: அது போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
0: Let me go and take and
1: come. அப்படின்ட்டு ஒரு கடமைக்காக வரவங்களும் இருக்கிறாங்க.
0: Ritually, some people
1: நிறைய பேர் அப்படிதான்.
0: Many like that.
1: சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா?
0: Sunday means.
1: அப்படி போய் தலையை காமிச்சுட்டு.
0: Let me show the head.
1: என்னத்தை காமிச்சுட்டு?
0: Show the
1: தலைய காமிச்சுட்டு வந்துடலாம்.
0: Let me show the head and come.
1: அப்படின் சபைக்கு வரணும் இருக்காங்க.
0: Some they come to church.
1: நீங்க எப்படி வந்திருக்கீங்க?
0: How did you come?
1: எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்களா?
0: You are not answering.
1: நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எப்படி வந்திருக்கீங்க?
0: How did you come?
1: சும்மா தலைய காமிச்சு வந்திருக்கீங்களா?
0: Have you come to show your head and go?
1: இல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா?
0: Have you come to worship the Lord?
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: ஆண்டவரே, இன்றைக்கு உம்மோடு நான் உறவாட வந்திருக்கிறேன்.
0: Lord, I have come to talk to you.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: எலியா போய் காத்திருந்தாரு.
0: Elijah waited.
1: Amen. ஒரு குகையில போய் காத்துன்னு
0: இருந்தாரு. He was waiting in the cave.
1: ஆண்டவர் வருவார் வருவார், கடைசியா ஒன்னும் வரல. ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி தான் வந்துச்சு.
0: Big earthquake came.
1: அப்புறம் ஒரு பெரிய காத்து வீசிச்சு.
0: Big wind came.
1: Hallelujah. அப்புறம் அக்னி வந்துச்சு.
0: The fire came.
1: ஒண்ணுமே வரல. ஆண்டவர் அக்னிலையும் வரல, காத்துலயும் வரல.
0: The Lord did not come through any
1: means. வரலையே, ஆண்டவரே காணுமே.
0: I could not see God.
1: நம்ம போலாம்,
0: let me go
1: அப்படின ஒரு தீர்மானம் எடுக்கல.
0: He didn't take that determination.
1: என்ன ஆனாலும் பரவாயில்லை,
0: whatever it may be.
1: நான் ஆண்டவர சந்திக்க தான் வந்திருக்கிறேன்.
0: I have come to meet the
1: அவரை
0: Lord.
1: அவரை சந்திச்சு தான் போவேன்.
0: Let me meet and go.
1: அப்படி இருந்தான்.
0: He was waiting.
1: ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு.
0: A mild voice.
1: Hallelujah. ஆண்டவர் வந்துட்டாரு.
0: Lord has come.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believing?
1: மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர்களோட பேசுறாரா?
0: Is the Lord speaking? Hallelujah. In a mild voice?
1: நிறைய பேர் நம்ம சபையில் எடுத்துக்கங்க,
0: அவ்வளோ
1: கஷ்டப்பட்டு இங்க காணிக்கே வர்றது இல்லை. ஆண்டோட சமூகத்தில் ரொம்ப உண்மையை
0: சொல்லிடுறேன்.
1: மத்தியில இந்த மைக் கீக்கெல்லாம் வாங்கி
0: the midst of everything
1: போட்டா பின்னாலகிறவன் என்ன சொல்றான்?
0: The back
1: ஒண்ணுமே கேட்கலையா, சத்தமே கேட்கல.
0: We could not hear properly.
1: நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கவே இல்ல.
0: We could not hear.
1: அப்படி நிறைய பேர் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க.
0: Many they give report.
1: ஐயா, ஆண்டவர் மைக்கில பேசுறவர் இல்ல, மெல்லிய சத்தத்துல பேசுறவர்.
0: The Lord speaks through the mild voice.
1: மைக்கில தான் பேசுவார்னு இல்ல.
0: Not honestly.
1: அங்க உங்க கூட மெல்லிய சத்தத்துல பேசுவார்.
0: When I talk here, the Lord will talk through mild voice. How many of you ready to listen?
1: காத்திரு, கர்த்தர் பேசுவார்.
0: You wait, the Lord will speak.
1: Amen.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: நல்ல கவனிங்க,
0: listen.
1: என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம், என்னுடைய கர்ப்ப வேதனை எல்லாம் என்னன்னு
0: கேட்டீங்கன்னா, my desire,
1: உத்தமமான ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும்.
0: I have to prepare the faithful.
1: உத்தமமான ஜனத்தை எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்?
0: How to prepare.
1: அவர்கள் ஆத்மாவுக்கு ஏற்ற தேவ தூது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
0: They should receive the
1: தேவ வசனம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
0: They should get God's word.
1: அதன் மூலமாகத்தான் அவர்கள் வளர முடியும்.
0: Through which they can grow.
1: அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு.
0: The Lord has said
1: ஊழியக்காரர்களுக்கு,
0: to the ministers of God,
1: நான் போகிறேன்.
0: I go.
1: என்னுடைய ஆடுகளை என்ன செய்யுங்க? மேய்ங்க.
0: You feed my sheep.
1: என்னுடைய ஆட்டு குட்டிகளை நீங்க மேய்ச்சு நடத்துங்க.
0: You feed my flock.
1: பட்டினி போட்டுறாதீங்க.
0: Don't make it.
1: வேலைக்கு ஆகாரம் கொடுத்துருங்க.
0: Give the food.
1: அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு.
0: The Lord has said.
1: அல்லேலூயா. ஆகாரம் கொடுக்க வேண்டியது எங்க வேலை?
0: My job is to
1: மேய்ச்சலை கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை.
0: I have to give the
1: மேய வேண்டியது உங்களுடைய வேலை.
0: You have to eat.
1: நல்லா மேய்ஞ்சிட்டு என்ன செய்யணும்?
0: What you supposed to do?
1: தண்ணி கொடுக்கணும்.
0: You have to give the fruit.
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: ஆகவே இந்த நாட்கள்ல நாம் ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர முடியல?
0: Why we could not grow in the spirit?
1: இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, ஒரு பரிசுத்த ஜீவியம் இல்ல.
0: It's not a holy lifestyle.
1: சும்மா எடுத்ததுக்கெல்லாம் போய்,
0: always lie.
1: எடுத்ததுக்கெல்லாம் கெட்ட வார்த்தை,
0: bad words.
1: எடுத்ததுக்கெல்லாம் கோபம்,
0: anger.
1: எரிச்சல்,
0: all
1: சண்டை,
0: kind of anger, fight,
1: குழப்பம்,
0: confusion.
1: இதெல்லாம் வருது.
0: You get everything.
1: அப்போ உனக்குள்ள திவ்ய சுபாவம் இருக்குதா, ஜென்ம சுபாவம் இருக்குதா?
0: Do you have the divine nature? Alleluia. Or your own nature?
1: திவ்ய சுபாவம் இல்ல.
0: No divine nature.
1: நாளுக்கு நாள் நாம மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மறுரூபம் ஆயிட்டு இருக்கிறோம்.
0: So we are transformed.
1: மறுரூபம் ஆயிட்டு இருக்கீங்க.
0: How many of you being transformed?
1: Hallelujah. ஒரு பெரிய மாறுதல்,
0: great change.
1: Hallelujah. ஆண்டவர் அதற்காக தான் உன் அழைச்சிருக்கிறார்.
0: For which the Lord has called you.
1: அதற்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: He has chosen you for that.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஒரு இங்க வாசித்தீங்கன்னா,
0: when you read here,
1: எபேசியருக்கு நிருபத்தில்
0: Ephesians,
1: முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
0: You take first chapter.
1: எபேசியர் முதலாவது அதிகாரத்தில்
0: Ephesians 1.
1: மூன்றாவது வசனத்திலிருந்து யாரா வாசிங்க?
0: From verse 3.
1: போதும்.
0: Please be seated.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: So இப்போ நம்ம வாசி கேட்டதிலிருந்து என்ன செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார் உங்களுக்கு?
0: So what message the Lord is giving?
1: ஒரே வார்த்தையில சொல்லுங்க.
0: In one word.
1: ஆவியில் ஏவப்படுறவங்க ஏன் சொல்லிட்டு உட்காரலாம்.
0: You can stand up and say and sit.
1: என்ன சொல்ல வர்றார்?
0: What the Lord wants to say here.
1: புரிஞ்சதா இல்லையா?
0: Did you understand?
1: விளங்கிச்சா இல்லையா?
0: Did you understand it?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்ன ஆண்டவர் உங்களோட பேசினார்?
0: What did the Lord speak to you?
1: நீங்க தினமும் வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் உங்களோட பேசுறது இல்லையா?
0: When you read the Bible and will the Lord
1: Bible-ஐ நீ டெய்லி படிக்கும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோட பேசுவார்.
0: When you read the Bible daily the Lord will speak to you.
1: வசனத்தின் மூலமா பேசுவார்.
0: Through the word of God.
1: அப்போ இந்த காலவேளையில இதை படிச்சது நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் பேசினார் உங்களோட?
0: In this morning when you read this passage for how many can say the Lord has spoken with me?
1: Hallelujah. ஏனா இங்க 500 பேர் உட்கார்ந்திருக்கோம்னா
0: about 500 you are sitting.
1: 500 பேருக்கும் 500 வித்தியாசமான செய்தி இதுல இருக்குது.
0: So there will be 500 different messages are there.
1: நான் சொல்வேன் இது 500 இல்ல 1000 செய்தி, அதாவது சுருக்கமா சொல்ல போனா ஒரு 1000 செய்தி.
0: Briefly I can say it is 1000 messages.
1: எத்தனை செய்தி இருக்கு?
0: How many messages?
1: ஒவ்வொரு வசனத்திலும் 100 வசனத்துக்கு மேல 100 செய்திக்கு மேல இருக்கு.
0: In each and ஒவ்வொரு வசனத்திலும் every verse there may be
1: Hallelujah.
0: Hundreds of messages.
1: அத அந்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு பேச முடியாது.
0: Within an hour I cannot talk everything.
1: ஆனா எதுக்காக இது நம்ம இப்ப படிச்சோம்?
0: Why did we read this passage?
1: Hallelujah. நபர் பிரகாசம் உள்ள அது ஒரு செய்தி தானா?
0: Is it
1: ஆண்டவர் அவரோட பேசியிருக்கார். Hallelujah. என்ன வேணும்? பிரகாசம் உள்ள மனக்கண். இப்ப என்னுடைய கேள்வி
0: என்னன்னா
1: அவர் சொன்னதுல இருந்து
0: from his
1: எதுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்?
0: What for the shining eyes?
1: எதுக்கு?
0: For what?
1: அடுத்த கேள்வி.
0: Next question.
1: என்னங்க? இன்னவருடைய வல்லமை என்னுடைய மகாமை என்னையான மகத்துவம்.
0: What is his power, the greatness?
1: எழுப்பினருடைய வல்லமை அது என்னது? அது
0: வாட் கைண்ட் ஆஃப்
1: அந்த வல்லமைக்கு பேர் என்ன?
0: வாட் கைண்ட் ஆஃப் பவர் இட் இஸ்?
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: மகிமையின் மகிமைனாலும் புரியாது, புகழ்ச்சினாலும் புரியாது. நீங்க மகிமையின் புகழ்ச்சினா என்ன? அது மகிமையின் புகழ்ச்சி.
0: வாட் இஸ் த க்ளோரி?
1: அல்லேலூயா.
0: இன் பிரைஸ்.
1: எப்படி ஆவிக்குரிய வசனத்தை நம்ம ஆராய்ஞ்சு, அதனால்தான் வேதத்தை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். ஆராய்ந்து பார்க்கணும் வசனத்தை. என்ன செய்யணும்? நான் அப்படிதான் படிக்கிறேன்.
0: ரிசர்ச் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட்.
1: நான் ஏதோ திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்கேயா போய் சுத்திட்டு வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து உங்ககிட்ட பேசுறதுக்கு வரல.
0: நாட் ஜஸ்ட் டாக்கிங்.
1: ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு நான் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டோட பாத்துல காத்திருக்கிறேன்.
0: From Monday to Saturday I'm waiting at the feet of the Lord.
1: ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க.
0: People may not believe it.
1: Alleluia.
0: Alleluia.
1: அது உண்மையா பொய்யான்றது என் கூட இருக்கிற ஊழியக்காரர் கேட்டீங்கன்னா சொல்வாங்க.
0: You can ask the servants of God.
1: Alleluia.
0: They will know.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: ஏன்?
0: Why?
1: ஏன் அவ்வளவு தூரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு?
0: Why we should wait for long time?
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒருத்தர் ஒரு பார்சல் கொடுக்கிறாரு. ஒரு பெரிய பார்சல் சொன்னா பேக் பண்ணி பேக்கேஜ் ஒரு கட்டு ஒரு பொட்டலம் கொடுக்கிறாருன்னு
0: வச்சுங்க. Somebody gives some parcel.
1: Hallelujah. இதுல பிரிச்சு பாருங்க.
0: Just open.
1: Hallelujah. இதுல ரொம்ப ஆச்சரியப்படும்படி உள்ள ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு.
0: So something will be there as surprise.
1: அப்போ பிரிக்கிறாங்க.
0: They are opening.
1: ஒண்ணுன்னா பிரிச்சுனே போறாங்க.
0: They are removing all the wrappers.
1: ஒரு மணி நேரம் ஆச்சு பிரிக்க பிரிக்க. இன்னும் உரிக்க வெங்காயம் உரிக்க வரிக்க வெங்காயம் சொல்றாங்களே அது மாதிரி இன்னும் பிரிக்க பிரிக்க வந்துட்டே இருக்குது.
0: It kept on coming when they open it.
1: பொட்டலம் சின்னதாயிடுச்சு.
0: That packet is
1: fast. அப்புறம் என்ன பிரிச்சுனே கிராங்க.
0: Again they are opening.
1: Yeah.
0: Why?
1: என்னதான் இருக்கும் அது உள்ள?
0: What is there inside?
1: என்னதான் உள்ள இருக்கும்?
0: What is there inside?
1: அப்படின்னு சொல்றதுக்காக தான் எவ்வளவு நேரம் ஆனவன் போல சளைக்காம அதை பிரிக்கிறாங்க.
0: And they kept on removing that wrapper.
1: அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
0: One side let it be.
1: கர்த்தருடைய வசனத்தை,
0: the Lord's word.
1: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What the Lord says.
1: நான் ஒரு பொட்டலம் கொடுக்கல உங்களுக்கு, ஒரு பொக்கிஷம் கொடுத்திருக்கிறேன்.
0: Not the parcel, I have given the treasure.
1: புதையல்.
0: It's a treasure.
1: அந்த புதையலை நீங்க என்ன செய்யணும்? தோண்டி தோண்டி தோண்டி எடுக்கணும்.
0: You have to dig on.
1: நீங்க தோண்ட தோண்ட தோண்ட புதையல் என்ன பண்ணும்? வரும்.
0: When you dig, you can find the treasure.
1: அந்த புதையல்ல என்ன இருக்கு?
0: What is there
1: in
0: the treasure? ஒரு
1: பொக்கிஷம் இருக்குது.
0: There is the treasure.
1: எத்தனை பேருக்கு அந்த பொக்கிஷம் வேணும்?
0: How many of you want to have
1: it? அது எப்போ வரும்?
0: When do you get it?
1: நீங்க தோண்ட தோண்ட தான் வரும்.
0: When you dig it, you will get it.
1: சும்மா அப்படி மேலா படிச்சீங்கன்னா வராது.
0: If you just read, you cannot get it.
1: அதனாலதான் பிரியமானவர்களே, ஒரு நாலு பேர் சொன்னாங்க.
0: Four of them said.
1: ஆனா ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் ஏதாவது ஒன்னு பேசியிருப்பார்.
0: The Lord would have spoken to everyone.
1: இன்றைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துற காரணம் என்னன்னு
0: கேட்டீங்க. Today the Lord is revealing this.
1: இந்த கடைசி வசனத்தில் நம்ம என்ன வாசித்தோம்?
0: The last verse.
1: அவர் இப்போ பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்றாரு? நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம், தெளிவு அளிக்கிற ஆவி. என்னதுங்க? என்னது? ஆவி.
0: The spirit which gives wisdom.
1: பரிசுத்தாவியானவர்,
0: the Holy Spirit.
1: உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்? அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கணும்.
0: The Lord should give the wisdom. நீங்க
1: சினிமா பாக்குறதுக்கு ஞானம் தேவையில்லை.
0: Need not have wisdom to look at the movie.
1: ஏதோ ஜோக் படிக்கிறதுக்கு ஒண்ணு ஞானம் எல்லாம் தேவையில்லை.
0: To read the comedy, need not have.
1: கட்டு கதைகளை படிக்கிறதுக்கு ஒரு ஞானமும் தேவையில்லை.
0: Read the story, need not have wisdom.
1: அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத வேண்டாத கட்டு கதைகள்.
0: These are all useless things.
1: ஆனா ஆண்டவருடைய வசனத்தை படிக்கணும்னா,
0: to read the Lord's word.
1: ஒரு ஞானம்,
0: the wisdom.
1: தெளிவு,
0: the sound mind.
1: Hallelujah. அதை யார் தான் கொடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா,
0: who can give it?
1: Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும்.
0: Only the Holy Spirit.
1: வேற யாராலும் கொடுக்க முடியாது.
0: Not others.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? அதை கொடுக்க முடியும்.
0: Only the Holy Spirit can give it.
1: அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் அதை கொடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மாத்திரம் தான். வாசித்து பாருங்க, ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தை எடுங்க.
0: First Corinthians chapter 2.
1: அதில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஒன்று கொரிந்தியர்
0: First Corinthians
1: இரண்டாவது அதிகாரம்
0: chapter 2
1: அந்த ஒன்பதாம் வசனத்தில் யாரா படிங்க?
0: From 9.
1: கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. பாருங்க, இருதயத்திலும் தோன்றல, கண்ணும் பார்க்கல, மனசுலயும் தோன்றல. இப்போ நான் படிச்ச உடனே உங்களை ஒரு கேள்வி கேட்டேன், இது புரியுதா அப்படின்னு சொல்லி.
0: I asked a question, did you understand?
1: உடனே எல்லாரும் என்ன பண்றீங்க? யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க.
0: You started thinking.
1: Hallelujah. என்னவா இருக்கும்?
0: What would be?
1: இன்னத ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புறார்.
0: What the Lord wants to talk to me.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God.
1: அதனால தான் இதெல்லாம் உன் கண்ணுனால தெரியாது, காதுனால கேட்க முடியாது. அடுத்த வசனம்,
0: I cannot see and you cannot.
1: தேவன் அவைகளை என்னங்க? தமது ஆவியினாலே. தமது ஆவியினாலே என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினார்.
0: God has revealed them to us.
1: ஆவியினால ஏன் வெளிப்படுத்தினாரு?
0: Why he revealed through the spirit?
1: அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும். யாரு?
0: The spirit searches.
1: ஆண்டவர் நம்மள ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க நம்மள சொல்றாரு.
0: Search the word of scripture, the Lord says.
1: ஏன்னா ஏற்கனவே இதை ஆராய்ஞ்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆவியானவர்.
0: The spirit of God searched already.
1: அவர் என்ன தாராஞ்சார் படிங்க.
0: What did he search?
1: அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆலயங்களையும் மனுஷனுள்ள ஆவியா என்று மனுஷனுக்கு ஒன்று யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அது போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய
0: மாட்டான்.
1: படிக்க சொன்ன வசனத்தை நீங்க நல்லா எழுதிக்கங்க, யாராவது
0: you write down the verse,
1: type பண்ணிக்கங்க,
0: you can type,
1: இல்ல அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க கையில,
0: copy and paste.
1: அது குறிப்பு பேர் கவிஞன்,
0: and the boy,
1: பெரிய புரட்சியாளன்,
0: maybe
1: சிந்தனையாளன், பெரிய பெரிய தமிழ் பண்டிதர்,
0: and the big
1: ellatti kudunga poi
0: white and artist
1: ayya adu enna solludhu konjam padichu solunga
0: what it says
1: neenga periya padipali thana
0: so you have you are a wise man come on you think
1: abdin kettu paarenga
0: just ask them
1: avanga enna solluvanga
0: what they say
1: nee kuduthu paathu test pannunga
0: you just test them
1: avanga இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல மாட்டாங்க.
0: They will not say the greatness of the word.
1: அவங்களுடைய அறிவை தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.
0: They teach only their intellectual knowledge.
1: ஆன ஆவியானவர் அப்படி இல்ல.
0: Spirit of the Lord is not like
1: அவர் எதை ஆராய்ஞ்சு பார்க்கறாராம்,
0: which one he searches,
1: தேவனுக்குரியவைகளை,
0: and
1: hallelujah,
0: the things of God,
1: hallelujah,
0: the things of God,
1: amen. எப்படி சமைப்பது,
0: how to
1: ஆன்லைன்ல போய் படிச்சுக்கலாம், நீங்க
0: you can read through online,
1: எல்லாத்தையும் நீங்க ஆன்லைன்ல போய் படிச்சுன்னு இருக்கலாம்,
0: in online you can read everything,
1: ஆனா
0: but
1: தேவனுக்குரியவைகளை வெளிப்படுத்துறது யாரு,
0: who is revealing the things of
1: ஆவியானவர் மாத்திரம் தான் வெளிப்படுத்துவார்,
0: only the spirit of God can reveal,
1: hallelujah,
0: hallelujah.
1: அப்போ இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியில,
0: in this portion,
1: தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக,
0: in order to reveal the things of God,
1: hallelujah, தேவ ஆவியானவர் என்ன செய்யறாரு,
0: what the spirit of the Lord does,
1: அது நமக்கு வெளிப்படுத்துவதற்காக தேவனுடைய ஆவியானவர்,
0: in order to reveal,
1: நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார்.
0: The spirit of the Lord is revealed in our lives.
1: இங்க உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு மாத்திரம் கொடுக்கறேன், நீங்க வீட்ல போய் அத வச்சு நீங்க படிங்க.
0: I just give the note and then go home and read.
1: Hallelujah. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்.
0: I won't say everything.
1: மிக முக்கியமான ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் கொடுக்கறேன்.
0: I just teach very important things.
1: அங்கே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரே, சகல எல்லாம் சொல்லுங்க, சகல,
0: you just say all,
1: சகல,
0: all,
1: அது எதா விடுபட்டு போச்சா,
0: anything is left out,
1: சொல்லுங்க, hallelujah,
0: hallelujah,
1: எதா விடுபட்டு போச்சா,
0: anything is left,
1: சகலன் சொன்னா
0: all means,
1: அதுல எதுமே விடுபடல, எல்லாமே,
0: everything is included,
1: hallelujah,
0: amen,
1: அதுதான் ஆசீர்வாதம்,
0: that is the blessing.
1: ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்,
0: what kind of blessings it is,
1: ஆவிக்குரிய ஆசீர்வாதம்,
0: it's a spiritual blessing,
1: hallelujah, hallelujah. அன்னைக்கு மனுஷன் என்ன செய்ய பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா,
0: what man wants to try,
1: மாம்சத்துல அதிகமாக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று மனுஷன் விரும்புறான்,
0: they want to do things through the flesh,
1: அவனை தான் உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது,
0: the world is appreciating them,
1: ஒலிம்பிக்ல ஓடி போயிட்டு வந்தா அதுக்கு ஒரு இது கொடுக்குறான், கப்பு கொடுக்குறான்,
0: and you people
1: தன்னுடைய டாலண்டுகளை கொண்டு போய் வெளிப்படுத்தி அதுக்கு பிரைஸ் வாங்குறான்,
0: by demonstrating the talents they get
1: prize, தன்னுடைய திறமைகளை,
0: the skill,
1: நம்முடைய ஆற்றல்களை,
0: by their skill,
1: நமக்கு இருக்கிறதான டாலண்டுகளை,
0: by their talents,
1: மனுஷன் வெளிப்படுத்தி,
0: man reveals it,
1: அதை கொண்டு அவன் இந்த உலகத்துல ஒரு இடத்தை பிடிக்கிறான்,
0: through which he has the place, that's all.
1: But if you
0: look at the Lord,
1: இந்த சரீர பிரகாரமான காரியத்தின் மூலமாக எதையும் செய்ய மாட்டார்,
0: he will not do anything through the
1: நம்ம சரீரத்துல இருக்கிறோம்,
0: we are in the flesh,
1: ஆனால் இந்த சரீரத்தை சரீரம் ஆளுகை செய்யக்கூடாது, இந்த சரீரத்தை ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும்,
0: spirit of the Lord should rule,
1: hallelujah,
0: the body, the body should not rule the body,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah.
1: ஆண்டவர் இந்த நம்ம வாசி கேட்ட பகுதியில் சீக்கிரமா நான் சொல்லணும்னா, முதலாவதாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: The Lord has given all spiritual blessings.
1: அது எங்க இருந்து வந்ததுங்க?
0: Where is it from?
1: அமெரிக்கால இருந்து வரல?
0: Not from America.
1: UK ல இருந்து வரல?
0: Not from UK.
1: சிங்கப்பூர்ல இருந்து வரல?
0: Not from Singapore.
1: வடக்கே இருந்து வரல? தெற்கே இருந்து வரல?
0: Not from North or South.
1: எங்க இருந்து வந்திருக்கு?
0: Where from?
1: உன்னதங்களில்,
0: from above,
1: எத்தனை பேர் உன்னதத்துக்கு போயிருக்கீங்க?
0: How many of you gone to
1: நாசால விண்வெளிக்கு போயிருக்கான், செவ்வாய்க்கு போயிருக்கான், கிரகங்களுக்கு போயிருக்கான்.
0: From NASA they have gone to various planets.
1: போயிருக்கானா?
0: Anybody gone to the higher places?
1: உன்னதத்துக்கு போறதுக்கு ராக்கெட் இருக்குதா?
0: Is there any rocket to go to the higher places? No.
1: உன்னதத்துக்கு ராக்கெட்டும் கிடையாது.
0: No rocket.
1: ஒண்ணும் கிடையாது.
0: Nothing.
1: இயேசு ஒருவர் தான் உன்னதத்துக்கு ஏறி இருக்கிறார்.
0: Only Jesus went to the highest places.
1: ஏறிட்டு என்ன சொல்றாரு?
0: What did he say?
1: நான் மாத்திரம் இல்லப்பா.
0: Not only me.
1: உன்னதங்களிலே நான் உங்களையும் என்னோடு கூட உட்கார
0: வைத்திருக்கிறேன்.
1: இந்த உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
0: I have given the blessings from high above.
1: Hallelujah. இந்த உன்னதங்களில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
0: What kind of all these spiritual blessings?
1: இன்னைக்கு மனுஷன் காசுக்காக ரொம்ப உழைக்கிறான்.
0: Man is working hard for the money.
1: குடும்ப பிரச்சனைக்காக கோர்ட் கோர்ட் அலையறான்.
0: He is going to the court.
1: போலீஸ் ஸ்டேஷன்ல அலையறான்.
0: Police station.
1: மனுஷன் இடத்துல ஓடுறான்.
0: He is running towards the man.
1: இவங்க உதவிய கேக்குறான், அவங்க உதவிய கேக்குறான்.
0: He is asking help to various people.
1: இன்னைக்கு மனுஷன் சின்ன காரியத்துக்கெல்லாம் எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கான்.
0: For your small thing they run here and there. What the Lord says, child of God, how I have blessed you from most high places, from most high places. I have given all the spiritual blessings. You are not enjoying it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இதுக்குதான் மனக்கண்ணை திறக்க சொன்னாரு.
0: What we say?
1: ஐயோ, not traffic pathingala.
0: What a traffic.
1: ஐயோ, இங்க என்ன பிரச்சனை பாத்தீங்களா?
0: What a problem.
1: ஐயோ, அங்க என்ன சண்டை பாத்தீங்களா?
0: What a fight there.
1: இங்க ஒரே குழப்பம் பாத்தீங்களா?
0: A lot of confusion.
1: டிவி, ஐயோ, டிவி ஓபன் பண்ணா பாத்தீங்களா இங்க என்ன பிரச்சனை நடக்குது?
0: When you open the TV, what problems are going on?
1: ஐயோ, இப்படிப்பட்ட கொலை நடந்துது பாத்தீங்களா?
0: Such a murder happening.
1: இதெல்லாம் எந்த கண்ணல பார்த்து நிக்கிறோம்?
0: By which eye you are looking?
1: நம்ம சரீர பிரகாரமான கண்ணல பார்த்து நிக்கிறோம்.
0: With the bodily eye we are watching.
1: இதெல்லாம் பார்த்து நிற்கும் பொழுது,
0: when you are looking at this, have a problem.
1: எப்படி பாப்பீங்க?
0: How do you look at that?
1: அதே சரீர கண்ணால பாப்பீங்க.
0: You will look at your bodily eye.
1: டிவில நீங்க என்ன பாத்தீங்களோ அது போலயே நடக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கும்.
0: Whatever you looked at the
1: TV, அந்த கண்ணல தான் பாக்குறீங்க.
0: Because the same eye you are watching.
1: எந்த கண்ணுனால நீங்க கேடான பொல்லாங்கான காரியங்களை பாத்தீங்களோ அதே கண்ணால உங்க பிரச்சனையை பாக்கும்போது,
0: when you look at your problem through that same eye,
1: உங்களுக்கு அது அப்படிதான் தெரியும்.
0: It will be like looking like that.
1: கருப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
0: If you put the wear the black glass,
1: பச்சையா தெரியுமா?
0: Everything will be black.
1: சிவப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
0: You put the red glass.
1: சிவப்பா தான் தெரியும்.
0: You get only red colors.
1: அப்ப ஆவிக்குரிய கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
0: You put spiritual.
1: ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரியும்.
0: You get spiritual secrets.
1: ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றாரு?
0: What the Lord is saying.
1: தேவ ஜனமே,
0: God's people,
1: நான் உங்களுக்கு ஆயத்தம் வைத்திருக்கிறதான அந்த சகல உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை
0: all blessings from heavenly places
1: எடுத்துக் கொள்ள வேண்டுமானால்,
0: if you want to inherit,
1: நீ முதல்ல அதை பார்க்கணும்.
0: You have to look at that.
1: கண்ணை திறந்து பாரு.
0: Open your eyes and see.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பாக்குறீங்களா இல்லையா?
0: Do you see that?
1: மனுஷனை பாக்குறீங்க, அவன் என்ன போட்டுக்கிறான், இவன் என்ன போட்டுக்கிறான், அவன் என்ன செய்றான், இவன் என்ன செய்றான்.
0: You are looking at the men, what they are doing.
1: இப்படி இத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
0: We are looking at surroundings.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதெல்லாம் பாக்குறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல.
0: No use of seeing.
1: நீ எதை பார்க்கணும்?
0: What you supposed to see?
1: ஆவிக்குரிய கண்ணை திறந்து,
0: open your spiritual eyes.
1: உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும் பொழுது,
0: when you look at the blessings.
1: Hallelujah. அப்பதான் தெரியும் நீ யாருன்னு.
0: Then you will understand who are.
1: Hallelujah. இங்க வாசிக்கிறோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்ம ஆசித்திருக்கா எதுக்காகன்னு கேட்டீங்களா?
0: For what all these blessings?
1: ஏதோ உங்களுக்கு பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணுங்க.
0: Just pray when you get problems.
1: Hallelujah. ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணிக்கங்க.
0: Any problem means
1: சரியாயிடும்.
0: It will be okay.
1: ஏதோ போராட்டமா ஜெபம் பண்ணுங்க, சரியாயிடும்.
0: Any tribulation you pray about it and it will be
1: all right. கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணுங்க.
0: Any problem comes you just pray.
1: அதுக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் தேவையில்லை.
0: One hour preaching is not necessary.
1: எல்லாருக்கும் தெரியும்.
0: Everyone knows.
1: தலைவலியா போய் ஜோம் பண்ணுங்க,
0: சரியாயிடும்.
1: ஜோம் பண்ணுங்க, சரியாயிடும்.
0: ஸ்டமக் பெயின், ப்ரே, இட் வில் பி ஓகே.
1: பிள்ளைங்க அடங்கலையா, ஜோம் பண்ணுங்க, சரியாயிடும்.
0: யூ ஆர் நாட் கண்ட்ரோல், யூ ப்ரே, இட் வில் பி ஓகே.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு?
0: வாட் தி லார்ட் இஸ் சேயிங் ஹியர்,
1: நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்.
0: ஆல்ரெடி ஐ செட்,
1: நம்ம ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி
0: பை பிரேயர்ஸ்
1: என்னத்தை சாதிச்சிருக்கோம், அதான் என்னுடைய கேள்வி.
0: வாட் டிட் வி டு?
1: ஏன் சாதிக்கல?
0: வை வி ஆர் நாட்,
1: ஏன் ஒண்ணு நடக்கல?
0: வை திங்ஸ் ஆர் நாட் ஹேப்பனிங்?
1: அப்ப நாம் என்னத்தை ஜெபிச்சிட்டு இருக்கோம்?
0: வாட் ஆர் வி பிரேயிங்?
1: ஹல்லேலூயா, நமக்கே தெரியாது.
0: வி டோன்ட் நோ.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: ஏதோ ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்றோம், அவ்வளவுதான்.
0: ஜஸ்ட் ப்ரே.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: ஆனா
0: பட்
1: நாம் யார், எதுக்காக ஜெபிக்கிறோம்,
0: வாட் ஃபார் வி ஆர் ப்ரேயிங்,
1: நம்ம ஜெபம் எப்படிப்பட்டது,
0: வாட் கைண்ட் ஆஃப்
1: ப்ரேயர் என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ள வரும்போது,
0: when you have that assurance,
1: அதுக்கு அப்புறம் நீங்க ஜெபிக்கிற அந்த வேளையில,
0: then you pray,
1: நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை பாப்பீங்க.
0: You will see a great miracle.
1: இங்க நாம என்ன வாசிக்கிறோம்?
0: What are we reading here?
1: 4வது வசனத்துல, தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, நீ யாரு?
0: Who are you?
1: பெந்தகோஸ்தே விசுவாசி,
0: பெந்தகோஸ்தல் பிலீவர்,
1: சிஎஸ்ஐ விசுவாசி,
0: சிஎஸ்ஐ பிலீவர்,
1: பேப்டிஸ்ட் சர்ச் விசுவாசி,
0: பேப்டிஸ்ட் சர்ச் பிலீவர்,
1: நான் அந்த சர்ச் விசுவாசி,
0: பிலீவர் ஆஃப் தட் சர்ச்,
1: இந்த சர்ச் விசுவாசி இல்ல,
0: திஸ் சர்ச் நோ.
1: இங்க என்ன சொல்லி இருக்குது? உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: before the foundation of the world.
1: எப்ப?
0: When?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒருத்தர் வந்தாரு.
0: One man came.
1: இந்த சர்ச்சுக்கு நான் வந்து பாக்குறேங்க, நல்லா இருந்தா இங்கே வரங்க அப்படினாரு.
0: The church is all right, then I'll come.
1: நீங்க நல்லா இருந்தா தான் வருவீங்க.
0: If you are right, you will come.
1: ஆனா ஆண்டவர் உங்களை எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரோ அங்க தான் போவீங்க.
0: And what for the Lord has chosen, then you will go there.
1: ஆனால் இன்மேல் அந்த மாதிரி சொல்லாதீங்க.
0: Don't say like
1: ஆண்டவர் எங்க வைக்க சித்தமா வைக்கட்டும்.
0: Wherever the Lord wants to keep me.
1: கல்யாணம் ஆனாலும் சரி,
0: whether it is marriage,
1: வேலையானாலும் சரி,
0: whether it is job,
1: எல்லாம் எதுவா இருந்தாலும் சரி,
0: whatever it may be.
1: எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது ஆண்டவர் என்னை அவர் தெரிஞ்சுகிட்டாரு?
0: How many of you know that the Lord has chosen? I didn't come.
1: எத்தனை பேர் நிச்சயம் இருக்குது? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: I didn't choose you, you have.
1: நான் தான் உன்னை தெரிஞ்சுகிட்டேன்.
0: I have chosen you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. உங்க பொறுப்பு,
0: your responsibility.
1: நீங்க தான என்ன தெரிஞ்சிட்டீங்க.
0: You have chosen me.
1: என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நீங்க தான்.
0: You are the responsible.
1: அந்த மாதிரி பேசிருக்கீங்களா ஆண்டவர் கிட்ட?
0: Have you talked with like that?
1: அதுவும் இப்போ தெரிஞ்சிட்டாரு.
0: Is it now?
1: ரெண்டு கிறிஸ்தவங்க இருக்காங்க.
0: Two Christians.
1: நம்ம பாஷையில பேச போனா,
0: in our language.
1: ஆதி கிறிஸ்தவன், நீ ஆதி கிறிஸ்தவனா பாதி கிறிஸ்தவனா?
0: Are you Christian from beginning?
1: ஆதி கிறிஸ்தவனா பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவனா?
0: Generation generation.
1: ஆதி கிறிஸ்தவனா பாதியில வந்தவன்.
0: And off way means.
1: நம்ம ஆதி கிறிஸ்தவன இல்ல, பாதி கிறிஸ்தவன இல்ல.
0: Not the beginning.
1: உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு விட்டான்.
0: The Lord has chosen you before the foundation of the world.
1: Hallelujah. இல்லனா நீங்க வர முடியாது.
0: Otherwise you cannot come.
1: உலக தோற்றத்துக்கு முன்னே,
0: before the foundation of the world.
1: உங்க அப்பா அம்மா உன்னை பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி,
0: before your parents name you,
1: என் கருவில் உம்முடைய என்னுடைய எலும்புகளை என் ஆண்டவர் கண்டார்.
0: My Lord has seen the bones.
1: Hallelujah. நாம் தோன்றுவதற்கு முன்பதாக உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
0: Before I was formed, he has looked at me.
1: விசித்திர வினோதமாய் நான் உருவாக்கப்படும் பொழுது உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
0: Amazingly the Lord has.
1: Hallelujah. நீ யார் என்று அவருக்கு தெரியும்.
0: He knows who are you.
1: உருவம் என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார்.
0: He knows your figure.
1: எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
0: God knows everything.
1: அதனால நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
0: You are chosen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ பணக்கார விசுவாசின்னு தெரிஞ்சுக்கல.
0: Not because of your richness.
1: விசுவாசின் தெரிஞ்சுக்கல.
0: Because you are poor.
1: நீ படிச்சவன் தெரிஞ்சுக்கல.
0: Because you are educated.
1: நீ படிச்சவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ,
0: educated not educated.
1: Hallelujah.
0: Poor or rich.
1: ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற விதமே வித்தியாசங்க.
0: The Lord is choosing.
1: ஒன்று கொரிந்தியர் முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
0: 1 Corinthians 1.
1: உள்ளவைகளை அவமாக்கும்படி என்ன செய்தார் ஆண்டவர்? இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா.
0: The Lord has chosen.
1: அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, இழிவானவைகளை,
0: to despised,
1: பைத்தியமானவைகளை,
0: foolish things,
1: தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: The Lord has chosen.
1: Hallelujah. அவர் தெரிந்து கொண்ட நோக்கம்,
0: the purpose,
1: அவருக்கு தான் தெரியும்.
0: He knows.
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உன்னை மனுஷன் அப்பாயிண்ட் பண்ணி வைக்கல, கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: Man did not appoint God as chosen.
1: எந்த மனுஷன் என்ன பாஸ்டர் உத்தியோகத்துக்கு வான் சொல்லி அப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்கல.
0: Nobody appointed me.
1: கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், இங்க நிக்கிறேன் நான்.
0: God has chosen me. I am.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது உண்மையானால்,
0: if it is true God has chosen you.
1: Hallelujah. கர்த்தர் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ,
0: what for he has chosen you,
1: அதுதான் நாம வாசித்தோம்.
0: That's what we read.
1: உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: before the foundation of the world,
1: தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு.
0: There is a purpose to.
1: அந்த நோக்கம் என்னன்னு
0: கேட்டீங்கன்னா, what is that intention?
1: அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும், குற்றமில்லாதவர்களாக இருக்கணும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: And you should be holy and without blame before him.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அன்பா இருக்கணும்.
0: You have to be lovable.
1: பரிசுத்தம் இல்லாம அன்பா இருக்க முடியும்?
0: You can be without.
1: பரிசுத்தமா இருக்கலாம்.
0: You can be holy.
1: நான் ரொம்ப பரிசுத்தம்.
0: I am holy.
1: ஆவிக்குரிய பெருமை.
0: Spiritual pride.
1: அன்பு இருக்காது, அன்பு இருக்காது.
0: There won't be any love.
1: Hallelujah. பிச்சைக்காரனை பார்த்தா கூட ஒரு கனி உள்ள பார்வை வராது.
0: And don't.
1: நான் பரிசுத்தவன்.
0: I am holy man.
1: அப்படி இல்ல. பரிசுத்தமாவும் இருக்கணும்.
0: You have to be holy.
1: அன்பாவும் இருக்கணும்.
0: You have to be.
1: அன்பில் பரிசுத்தம்.
0: Love in holiness.
1: Hallelujah. Yes, ரெண்டுத்தில் இருந்தார்.
0: The Lord was in both.
1: Amen.
0: Amen.
1: அப்புறம் எப்படி இருக்கணும்?
0: How?
1: குற்றம் இல்லாதவளாய்.
0: Without blame.
1: Hallelujah. நாங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன குற்றம் சுமத்துறாங்க.
0: Always they are blaming me.
1: உன் வீட்டில் உன்னை குற்றம் சுமத்தலாம்.
0: They may blame
1: உலகம் உன்னை குற்றம் சுமத்தலாம்.
0: World may blame you.
1: யார் வேணாலும் உன் மேல பழியை தூக்கி போடலாம்.
0: Anybody can blame.
1: ஆனால் பயப்படாதே.
0: But fear not.
1: தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
0: Who can blame you when the Lord has chosen you?
1: குற்றம் சாட்டினாங்கல்ல.
0: They blamed you.
1: எவர்கள் உனக்கு விரோதமாக எழுமினாலும் உன் பட்சத்தில் வருவார்கள்.
0: Who come against you, they will come.
1: தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
0: Who can blame when the Lord has chosen?
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: இப்படி இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு
0: பாத்தீங்கன்னா
1: இதெல்லாம் எதுக்காக
0: சொல்லப்பட்டிருக்கு?
1: ஆவியானவர்,
0: Spirit of the Lord,
1: அவருடைய சித்தத்தின்படி,
0: according to his will,
1: hallelujah, நம்மை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
0: He wants to lead us according to his will.
1: Hallelujah. நீ ஆண்டவர் உன்னை தெரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் எப்படா போன் விடுறது இல்ல.
0: Not just choosing you and leaving you.
1: உன்னை தெரிந்து கொண்டதுனால,
0: because he has chosen,
1: இரவும் பகலும்,
0: night and day,
1: உனக்காகவே அவர் கிரியை செய்துட்டு இருக்கிறார்.
0: He is working for you.
1: Hallelujah. தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்துல 7 வசனத்தை வாசித்து பாருங்க.
0: 18 and 7.
1: தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவளாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு
0: கேட்டீங்கன்னா,
1: அவளுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார்.
0: The Lord will do justice.
1: அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்.
0: Many things I can say.
1: நான் எதுக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு காமிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா,
0: Why I am showing this?
1: ஆவியானவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ,
0: What for the Spirit of the Lord has chosen,
1: அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால்,
0: That purpose should be fulfilled.
1: Hallelujah. தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால்,
0: And if it has to be fulfilled, what for he has chosen,
1: நாம் என்ன செய்யணும்?
0: What we supposed to do?
1: ஆவியானவர் கிரியை செய்யிறதுக்கு இடம் கொடுக்கணும்.
0: We have to give room for the Holy Spirit to work.
1: ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது என்ன நடக்கும்?
0: When the Holy Spirit works, what will happen?
1: Hallelujah. ஏசாயா 59:19 வசனத்தில் வாசிக்கிறபடி, வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதம் என்ன செய்வார்? கொடியேற்றுவார்.
0: When the enemy is coming like flood,
1: இரவும் பகலும் கர்த்தர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
0: Night and day he is working for you.
1: இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா,
0: in another word,
1: ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர்,
0: the Spirit of the Lord,
1: Hallelujah, உன் கூட இருக்கிறார்.
0: He is with you.
1: இதை விட பெரிய பாக்கியம் உனக்கு என்ன வேணும்?
0: What a privilege it is.
1: ஆனா நாம என்ன செய்றோம்?
0: What we do?
1: எனக்கு யாரும் உதவி இல்லைங்க.
0: No help.
1: எனக்கு யாரும் ஒத்தாச இல்லைங்க.
0: No support.
1: எனக்கு எதுவும் இல்லை.
0: I don't have anything.
1: என்னால முடியல.
0: I can't do anything.
1: அது முடியல, இது முடியல.
0: This is not possible. That is
1: not possible. நம்ம என்ன செய்றோம்? குறை சொல்லிட்டு இருக்கோம்.
0: We just
1: blame. புலம்பல் பாடிட்டு இருக்கோம்.
0: We just murmuring.
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What the Lord says.
1: யாருமே உங்களுக்கு தேவை இல்லப்பா.
0: You not have anything.
1: Hallelujah.
0: Anybody.
1: நான் கூட தான் இருக்கிறேன்.
0: I am with you.
1: ஆனா எப்படி இருக்கிறேன்?
0: How I am.
1: சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
0: As the comforter, the spirit Alleluia. Of truth, I am with you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் போகிறேன்.
0: I am leaving.
1: நான் போய் சத்தியாவியாகிய தேற்றரவாளனை வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
0: I go and then I send another comforter.
1: அவர் பாத்துப்பார் உங்களை.
0: He will take care of you.
1: சொல்லுங்க பக்கத்துல பார்த்து.
0: You just
1: see. ஆவியானவரை பாத்துங்க, கவலைப்படாதீங்க.
0: The spirit of the Lord can
1: சொல்லுங்க.
0: Look after you. Don't worry.
1: கவலோட வந்திருக்கீங்களா?
0: Have you come with
1: அவர் பாத்துக்குவார் சொல்லுங்க.
0: He will take care of
1: Hallelujah.
0: You. Hallelujah.
1: அவர் பாத்துக்குவார்.
0: He will take care.
1: யாரு?
0: Who?
1: Hallelujah.
0: The spirit of the Lord will take care.
1: எந்த விசுவாசி அந்த நிச்சயம் இருக்குதோ?
0: Whoever is having that assurance.
1: அந்த விசுவாசி எதை குறித்தும் பயப்பட மாட்டான்.
0: They will not yet fear.
1: ஏன்னா அவர் உன்னை நீ இல்ல.
0: Not you.
1: அவர் உன்னை நடத்துகிறார்.
0: He leads you.
1: யோவான் எழுதின சுவிசேஷம்
0: Gospel of John
1: 16வது அதிகாரம்
0: 16
1: 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
0: 13
1: சத்தியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார்.
0: When the spirit of truth comes.
1: Amen. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: The spirit of the Lord will be with you and guide you.
1: உனக்கு என்னென்னலாம் செய்யணும் அவருக்கு தெரியும்.
0: He knows what to do for you.
1: அடுத்தது என்ன செய்யணும்? யார்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் ஜோசியம் போய் கேக்குறாங்க பாத்தீங்களா?
0: They go to the sorcerers. People.
1: ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்க யா.
0: Please pray and tell me.
1: தீர்க்கதரிசனம்.
0: Prophecy.
1: ஏதா சொல்லுங்க.
0: You say something.
1: யார் வாயிலாவது ஏதாவது வருமா?
0: Anything will come from anyone.
1: யாரும் ஒன்னும் சொல்ல தேவையில்ல.
0: Others need not say anything.
1: ஆண்டவர் உன் கூட இருக்கிறது உண்மையானால்,
0: If the Lord is with you,
1: தேவ ஆவியானவர் உன் கூட இருக்கிறது உண்மையானால்,
0: The Lord is with you,
1: அவர் உன்னை போதித்து வழி நடத்துவார்.
0: And he will teach you and
1: Hallelujah. அவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார்.
0: He will do Hallelujah. Everything for you.
1: எதுமே ஆகாதது ஒன்றுமே இல்ல.
0: Nothing is impossible.
1: பலத்தினாலும் அல்ல,
0: not by might,
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
0: not by power,
1: என்னுடைய ஆவியினாலே ஆகும்.
0: But my spirit.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இந்த 1 கொரிந்தியர்
0: 1 Corinthians
1: 1வது அதிகாரம்
0: chapter 1
1: இப்ப 17வது வசனத்துல நாம வாசித்தோம் இல்லையா?
0: 17 we have
1: read. இப்ப வாசிங்க 14 15 வாசிங்க.
0: 14 and 15
1: சீக்கிரமாக
0: quickly.
1: இல்லங்க 1 கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் சரி. Hallelujah.
0: Hallelujah.
1: இப்போ நல்லா கவனிங்க. இந்த எபேசியர்ல
0: எபேசியன்ஸ்
1: 17ல தான் நாம என்ன வாசித்தோம்?
0: 1 and 17.
1: இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் உங்களுக்கு கொடுப்பார்னு வாசித்தோம்.
0: God may give you to the spirit of wisdom and revelation.
1: அது என்னன்றத தான் நம்ம 18 19ல வாசிக்கிறோம். வாசிப்போம்.
0: 18 what it is.
1: இன்னதென்றும் இதுதான் முக்கியம். நல்லா கவனிங்க.
0: That is very important.
1: அல்லேலூயா. அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை எல்லாம் சொல்லுங்க.
0: According to the working of his
1: சத்துவத்தின்
0: power,
1: வல்லமை
0: இன்னொரு
1: சொல்லுங்க.
0: பலத்த
1: சத்துவத்தின்
0: இன்னொரு
1: முறை சொல்லுங்க.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான்.
0: We are all weak.
1: ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பலவீனர்களா?
0: Somewhere we are weak.
1: நான் உடனே அந்த பலவீனத்தை சொல்லி நான் பிசாசுக்கு மகிமையை செலுத்தக்கூடாது.
0: We should not glorify devil.
1: நம்ம

0: மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அல்லேலூயா.
1: To know the mighty power.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த 19வது வசனத்தில் வாசித்தோம், கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பி அவரிடத்தில் நடந்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாக நம்மிடத்தில் என்னத்தை காமிக்கிறாரு? வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். மறுபடியும் சொல்லுங்க,
1: வல்லமையின் மைட்டி பவர்,
0: மகா மேன்மையான சொல்லுங்க, வல்லமையின் மகா மேன்மையான
1: மைட்டி பவர்.
0: இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தை வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை யாருக்குங்க ஒப்பிடலாம்?
1: Where we can compare this mighty power?
0: உலகத்துல ஏதாவது காஸ்ட்லி பொருள் சொல்லுங்களேன், அதுக்கு ஒப்பிடலாமா?
1: Can we compare with the costly item?
0: விலையேற்ற பொருள் இல்ல, ஒரு பெரிய உலகத்திலே சிறந்த மனுஷன் யாராவது இருந்தா சொல்லுங்க, அவனுக்கு ஒப்பிடலாமா?
1: Any special man in this world to be compared?
0: யாருக்குமே ஒப்பிட முடியாது.
1: We cannot compare with anyone.
0: அதான் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம்.
1: That is the
0: ஆவியானவர் உன் கூட இருந்து அதை நடப்பிக்கிறார்.
1: The Holy Spirit is with you and
0: எப்படி இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ,
1: as he raised the Lord Jesus,
0: அதே தேவன்,
1: same God,
0: அதே பரிசுத்த ஆவியானவர்,
1: same Holy Spirit,
0: எனக்குள் இருக்கிறார்,
1: he is with me,
0: என் மேல் இருக்கிறார்,
1: he is upon me.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: பிசாசுனால் சோதிக்கப்படுறதுக்கு முன்னால,
1: when before he was tested by
0: ஆவியானவர் கூடே போயிட்டாரு.
1: Brother Lord is going with him.
0: கூடே இருந்தாரு.
1: He was with him.
0: தோற்கடிச்சாரு.
1: He defeated.
0: சாத்தானை தோற்கடிச்சிட்டு.
1: He defeated this.
0: அவர்
1: devil.
0: ஆவியின் வல்லமையோடு கலிலேயாவுக்கு திரும்பினார்.
1: He returned to Galilee.
0: தேவாவியானவருடைய வல்லமையோடு, ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of God,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: the power of the Spirit,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க,
1: the power of the Spirit.
0: தேவ பிள்ளையே,
1: child of God,
0: சத்துரு என்னை சோதிக்கிறான், சோதிக்கலாம்,
1: Satan is testing,
0: என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை,
1: whatever it may be,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of the Holy Spirit,
0: திரும்புவேன், ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of the Holy Spirit,
0: வருவேன்,
1: I will come,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of the Holy Spirit, I will revive,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of the Holy Spirit,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: பாதாளத்தை ஜெயிக்கும் வல்லமை,
1: to overcome the,
0: அல்லேலூயா, ஆமென்,
1: ஆமென்.
0: ரோமருக்கு நிருபம்
1: ரோமன்ஸ்
0: 8 11வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்?
1: 11
0: அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின, அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் எங்க வாசமா இருக்கிறாரு?
1: Where the Lord is living?
0: யாரோட வாசமா இருக்கிறாரு?
1: With whom he is living?
0: பழைய ஏற்பாட்டலாம் வருவாரு போவாரு.
1: The Old Testament comes and
0: புதிய ஏற்பாட்டல ஆண்டவர் இப்பொழுது நம்மேல தங்கி விட்டார்.
1: The New Testament is
0: நமக்குள் வாசமா இருக்கிறார்.
1: He lives in us.
0: நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலமாய் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்,
1: you are the church of the living God.
0: Hallelujah. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்பதையும் அறியீர்களா?
1: Don't you know that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is dwelling in you.
0: எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்,
1: whatever
0: 24 மணி நேரமும்,
1: throughout 24 hours,
0: எந்த யாருமே உன் பக்கத்தில் இல்லாம இருக்கலாம், உனக்கு எந்த உதவியும் இல்லாம இருக்கலாம்,
1: maybe no help,
0: ஆனால் உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது.
1: Others cannot help.
0: இயேசு உனக்கு உதவி செய்வார்.
1: Jesus can help you.
0: யாரை கொண்டு உதவி செய்வார்?
1: Through whom?
0: தேவ ஆவியானவரை கொண்டு உதவி செய்வார்.
1: Through the Spirit of God.
0: அதனால தான் ரோமர் 8ல வாசிக்கிறோம்.
1: Romans 8.
0: மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Three things are told.
0: அதுல ஒன்று, உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
1: He is interceding for
0: you. உனக்காக அவர் சாட்சி கொடுக்கிறார்.
1: He is testifying.
0: அதே நேரத்தில் அவர் என்ன செய்கிறார் என்றால், உன் பலவீனத்திலே உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
1: And he is interceding for you at the time of your weakness.
0: உன் பலவீனத்திலே,
1: in your weakness,
0: நீ சோர்ந்து போகும் பொழுது,
1: when you are frustrated,
0: நீ உன்னால ஜெபிக்க முடியாமல் இருந்தாலும் சரி,
1: when you struggle,
0: எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது? ரோமர் 8:26 பாருங்க.
1: Romans 8:26.

0: நமது பலவீனங்களில் கர்த்தருடைய பிள்ளையே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believe?
0: உங்கள் பலவீனத்திலே
1: in your weakness
0: ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார்.
1: Spirit of the Lord is interceding.
0: இந்த உலகத்திலே நாம் கர்த்தருடைய வல்லமையினாலே ஜீவிக்கும் பொழுது
1: when we live with the power of God
0: உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிட்டு எப்படி மரியாள் மேல உன்னதமானுடைய பலம் நிழலிட்ட பொழுது அவள் பரிசுத்த ஆவியினாலே பவித்து பிறந்த அந்த தேவ குமாரனை பெற்றெடுத்தாளோ அதே போல வரும்பொழுது நியாய தீர்ப்பை குறித்து பாவத்தை குறித்து கண்டித்து
1: உணர்த்துவார்.
0: யாருமே சொல்ல
1: தேவையில்லை.
0: பாவம்
1: The Lord will say it is sin. It is wrong.
0: The Lord doesn't like it.
1: The Lord doesn't
0: like it. ஆவியானவர் சொல்லும். இப்ப பாருங்க, அநேகர் செய்யற பெரிய தவறு நான் சொல்லி முடிக்க
1: போறேன்.
0: அநேகர் செய்யற பெரிய தவறு என்ன தெரியுங்களா?
1: What people do mistakes.
0: ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்றாங்க.
1: They commit sin against the Spirit of God.
0: Hallelujah. ஆண்டவரும் கூடே இருக்கிறார், வைராக்கியமா இருக்கிறார். யாக்கோபுக்கு நிருபம் 4:5 படிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? நம்ம வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார்.
1: The Spirit of the Lord is with us with
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா நாம என்ன செய்றோம்?
1: What we do?
0: நாம ஆவியானவர் கூட இருக்கிறத மறந்துட்டு நம்ம இஷ்டமா என்னென்ன செய்றோம்.
1: We forget the Spirit of the Lord.
0: அப்படிதான் செய்றாங்க அனனியா சப்ராவும்.
1: அனனியா சப்ரா they did.
0: பொய் சொன்னாங்க.
1: They told lie.
0: அது பேதுருக்கு தெரியவா போகுது.
1: And Peter whether he
0: காணிக்கையில வஞ்சித்து அவருக்கு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது
1: they deceived the அவன்
0: என்ன வஞ்சிச்சீங்கன்னு சொல்லல பேதுரு.
1: He didn't say you are deceiving me.
0: என்ன சொன்னார் தெரியுமா?
1: What Peter said.
0: வாசிங்க அப்போஸ்தலர்கள் நிருபம்
1: Acts
0: 5:3 பேதுரு என்ன சொன்னாரு?
1: What Peter said.
0: நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி இதான் சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா.
1: Satan filled your heart.
0: அல்லேலூயா.
1: Why it so?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எப்பெல்லாம் சாத்தான் வாழ்க்கையில புகுந்து உன்னை பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்ய வைக்கிறானோ அப்பொழுதுதான் உடைய வாழ்க்கை தோல்வி அடைகிறது.
1: Whenever the Satan enters in your life and make you to sin, the law
0: மனங்காக்கழுத்துள்ளவர்களே,
1: oh the rebellious,
0: நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறீர்கள்.
1: You grieve the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
1: Don't grieve the Holy Spirit.
0: Hallelujah. ஏன் துக்கப்படுத்த கூடாது என்றால்
1: Ephesians 5:30
0: வாசிக்கிறோம், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
1: for the redemption
0: உத்தரியாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை
1: the Holy Spirit
0: துக்கப்படுத்தாதிருங்கள்.
1: Don't grieve the Holy Spirit.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: child of God,
0: நீ நினைக்கலாம் யாரும் என்ன பார்க்கல.
1: You may be thinking nobody is watching.
0: என் புருஷனுக்கு தெரியாது,
1: my wife is not knowing, my husband is not knowing, children
0: அப்பா அம்மாவுக்கு தெரியாது,
1: parents may not be knowing,
0: யாரும் என்ன பார்க்கல,
1: others are not watching.
0: ஆவியானவரும் கூடவே இருக்கிறார்.
1: Spirit of the Lord is with you.
0: உன்னுடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுத்து நிற்கிறாரு.
1: He is giving the witness.
0: Hallelujah. அவரை விட்டு நீ எங்க போக முடியாது.
1: You cannot depart anywhere.
0: அவரை நீ துக்கப்படுத்தினால்,
1: if you grieve him,
0: அவரை நீ விசனப்படுத்தினால்,
1: if you grieve him,
0: அவரிடத்தில் நீ பொய் சொன்னால்,
1: if you tell lie,
0: அவர் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்?
1: How can I help you?
0: தேவ பிள்ளையே,
1: child of God,
0: கர்த்தர் சொல்றாரு,
1: the Lord says,
0: மகனே மகளே,
1: my son and daughter,
0: வியாதி பெருசு இல்ல,
1: sickness is not great,
0: பலவீனம் பெருசு இல்ல,
1: weakness is not great,
0: உங்களுக்கு விரோதமா வந்திருக்கிற சத்துரு எல்லாம் ஒண்ணும் கிடையாது,
1: the enemy is nothing,
0: தூசி,
1: it's just dust,
0: வெள்ளம் போல வந்தார்னா ஒரு கொடி பறக்கும்,
1: he may come like flood, there will be a flag.
0: ஆனா நீ பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி வச்சிருக்கிற, மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறே,
1: but you grieve the Holy Spirit,
2: and shut the Holy Spirit.
3: அதே பரிசுத்த ஆவியானவர் நீ மகிமைப்படுத்தி வச்சு பாரு.
2: Just glorify the Holy Spirit.
3: அவர் பேர் மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
2: And the Spirit of glory.
3: தூஷிக்கப்படுவது இடம் கூடாது.
2: Don't be blasphemed.
3: மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
2: The Spirit of glory is with you.
3: அவர் உனக்குள்ளே வாசமா இருக்கிறார்.
2: He lives in you.
3: கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கோடிதான காரியத்துக்கு பா. எபிரேயர்ல வாசிக்கிறோம்.
2: In Hebrews we read that
3: கிருபையின் ஆவி,
2: the Spirit of grace,
3: சத்திய ஆவி,
2: the Spirit of truth.
3: அருமையானவர்களே, அந்த மகிமையின் ஆவி,
2: the Spirit of glory,
3: அதை துக்கப்படுத்தாதே.
2: Don't grieve.
3: உனக்கு அவர் உதவி செய்யணுமா?
2: He wants to help.
3: எல்லாரும் எழுந்திருங்க.
2: Shall we all stand?
3: ஒரு தீர்மானம் இன்றைக்கு.
2: Have the determination.
3: நான் வாழ்க்கையில ஜெயிப்பேன்.
2: I will take victory.
3: என்னுடைய ஜெபத்தில ஒரு வெற்றி.
2: Victory in
3: prayer. என் வாழ்க்கையில ஒரு வெற்றி.
2: Victory in life.
3: என் ஜீவியத்துல ஒரு வெற்றி.
2: Victory in my life.
3: எனக்கு முன்னால சிங்கங்கள் இருந்தாலும் சரி.
2: Though there are lions.
3: எனக்கு முன்னால துன்மார்க்கர்கள் இருந்தாலும் சரி. எனக்கு முன்னால எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி.
2: Whatever it may be.
3: நான் பயப்பட மாட்டேன்.
2: I will not fear.
3: நான் கவலைப்பட மாட்டேன்.
2: I will not worry.
3: ஏனென்றால் ஆவியானவரை நான் கனப்படுத்திக் கொண்டிருக்கிறேன்.
2: I honor the Spirit of the Lord.
3: ஆவியானவருக்கு நான் நல்ல இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன்.
2: I honor the Spirit of God.
3: அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்.
2: I will not grieve.
3: அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்.
2: I will not grieve.
3: அவர் துக்கப்படும்படி நான் பேச மாட்டேன்.
2: I will not.
3: அவர் துக்கப்படும்படி நான் நடந்துக மாட்டேன். அவரை விசனப்படுத்தும்படி நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள்.
2: You are resisting the Holy Spirit.
3: எதிர்த்து நிற்காதே.
2: Don't resist.
3: ஆண்டவர் எத்தனை முறை உங்களுடைய மெசேஜ்ல பேசுறாரு.
2: How many times he spoke.
3: நீயோ எதிர்த்து நிற்கிறாய்.
2: But you are opposing.
3: எதிர்த்து நிற்காதே.
2: You are resisting.
3: விசனப்படுத்தாதே.
2: Don't grieve.
3: துக்கப்படுத்தாதே.
2: Don't grieve the Holy Spirit.
3: அவருக்கு விட்டு கொடுத்து பாரு.
2: Come on, give room to him.
3: வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாரு.
2: Look at that.
3: வாழ்க்கையில அற்புதத்தின் மேல் அற்புதம்.
2: Miracles after miracles.
3: ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம்.
2: Blessings after blessings.
3: நிரம்பி வழியும்.
2: Till be overflowing.
3: நீ இல்ல, நீ இல்ல.
2: Not you. அது
3: ஆவியானவர் செய்துட்டே இருப்பாரு.
2: But the Lord will do it.
3: நீ ஆவியானவரை உயர்த்த உயர்த்த, நீ ஆவியானவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, நீ ஆவியானவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க, உன் வாழ்க்கையில கர்த்தர் வெற்றி மேல் வெற்றியை குவித்துக்
4: அர்த்தம்
5: வ
4: வேத உண்மைகளை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கும் உன்னத உறவு நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். தேவன் மெய்யாகவே எப்படி இருப்பார் என்ற கேள்வியை நம்மில் அநேகர் ஆழ்ந்து சிந்தித்திருப்போம். ஆனால் இதை குறித்து நாம் பிரமிப்படைய வேண்டாம். தேவனுடைய தன்மையை குறித்து வேதாகமம் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும்.